நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி சகவருடம் 1948 அஸ்வின மாதம் 20 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் திங்கள் 12 தேதி இன்று திங்கக்கிழமை. மதியலை 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு தொடங்குகிறது. நிலையத்தில் நேரம் 5 மணி 49 நிமிடம் 50 நொடி.

நாளொரு குரல். சாதலின் இன்னாதது இல்லை, இனியது ஆவூதும் ஈதல் ஈயா கடை. பொருள்: சாவதை விட துன்பமானது வேறொன்றுமில்லை, ஆனால் வறியவருக்கு ஒரு பொருள் கொடுக்க முடியாத நிலை வந்தபோது அச்சாதலும் இனியதே ஆகும். அதிகாரம் ஈகை. குறள் எண் 230.

முதன்மை அறிவியல் செயலில் இனி கேட்கலாம். இன்று எமது நிலையம் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். தொடக்கமாக 1215 கிலோஹெர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையில் இன்று காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க. உறவுகளை பேணுதல், வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள், படைப்பு ஆகாஷவாணி புதுச்சேரி. 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். எள் சாகுபடி குறித்த காத்தமுத்து கருத்தமுத்தின் உரையாடல் கேட்கலாம். இதன் நிறைவு பகுதி இன்று இடம்பெறும். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தசந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும், சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026 தொடர்ச்சி, வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 விளையாட்டுக்களம். மாணவர்களை விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம் குறித்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் ஸ்ரீனிவாச அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற்பகுதி கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, சிக்கன் குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்றொரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா, 8:02 8:45 தகவல் தளம். 8:30 சக்தி உலா, வாழ்வளிக்கும் வனதுர்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம், படைப்பு ஆகாஷவாணி காரைக்கால். 9:00 அரங்கிசை, திருச்சூர் வீ ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம்ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், முயால்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம், 11:02 நேயர் நேரம். இன்றைய தலைப்பு உடலினை உறுதிசெய். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சசிகலா. 12:00 டெக் குரு, அறிவியல் முத்துக்கள், வழங்குபவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து அறிவியல் ஆசான் டாக்டர் APJ அப்துல் கலாம் சித்திரம், எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள், குரல் வண்ணம் மயிலாடுதுறை தசந்தில்குமார் ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை, TKS கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்க சுவாமிகள் திருவருட்பா. 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோ சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏபி எல்சபத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் சமையல் குறிப்புகள் கேட்கலாம். 2:15 என்றும் இனியவை. 2:40 மொழிபெயர்ச்சியில் ஹிந்தி மொழி பாடம், நடத்துபவர் முனைவர் வி சௌமிய நாராயணன் அவர்கள். நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாணவி ஹீரா ஷா. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராதா ஜெயலட்சுமி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். 4:00 ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம். இசை இளையராஜா, கதை இயக்கம் கே பாக்யராஜ். 5:00 பொன்மாலை பொழுது குயில் என்ற தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 இந்நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம் அர்ச்சப்பெச்சம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தசந்தில்குமார் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியன இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 சங்கீத வானிலை. 10:00 பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சி. 10:25 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து

0: அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 102.8 எஃப்எம் ரெயின்போவில் இன்றைய நிகழ்ச்சிகள் சில. காலை 7:30 வணக்கம் மக்களே. 8:02 8:30 இனிய நேரம். இன்றைய தலைப்பு, குடும்பத்தில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க ஒருவர் மட்டும் விட்டு கொடுக்க வேண்டுமா? நெறிப்படுத்துகிறார் ஆர்ஜே அருள். 8:55 சைபாலின் இன்றொரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர்விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 வளமான பாரதம். பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்த் பிஜ்லி யோஜனா. பாரத பிரதமரின் சூரிய மின் சக்தி திட்டம் குறித்த சித்திரத்தின் முதல் பகுதி கேட்கலாம். அமைப்பு மயிலாடுதுறைத்த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 11:30 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் கேட்கலாம். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் சமையல் குறிப்புகள் கேட்கலாம். 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லீனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர், உலக மூட்டுவலி தினம் குறித்து நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் புதுச்சேரி மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணர் உதவி பேராசிரியர் டாக்டர் வி கார்த்திக் அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணிக்கு நம்மை சுற்றி நேரிலில் பங்கேற்கின்றனர் ஆர்ஜே ஜார்ஜ் மற்றும் ஆர்ஜே சாண்ட்ரின். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 7:15 வரையிலும், 7:25 8 மணி வரையிலும் மனம் வருவதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பதிவை வெஸ்டர்ன் மியூசிக் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். 9:15 சென்னை வானொலி மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர் கேட்கலாம். 9:30 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 மெகா ஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே பிற்பகல் 2 மணி, காலை 8 மணி, 15, 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலி செய்தி மண்டல பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 மணி முதல் மதியம் நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து.
1: आकाशवाणी समाचार के साथ मैं मनोज. प्रधानमंत्री नरेंद्र मोदी ने कल चेन्नई में 13,000 करोड़ रुपए से अधिक की विकास परियोजनाओं का लोकार्पण और शिलान्यास किया. प्रधानमंत्री ने कहा कि इन परियोजनाओं से संपर्क सुविधा बेहतर होगी, उद्योग और व्यापार मजबूत होंगे तथा राज्य के युवाओं के लिए रोजगार के अवसर उपलब्ध होंगे. श्री मोदी ने कहा कि इन परियोजनाओं से दैनिक यात्रा आसान होगी और राज्य की आर्थिक वृद्धि में मदद करेगी. प्रधानमंत्री ने कहा कि तमिलनाडु में परंपरा और आधुनिक विकास साथ साथ जारी है.
2: मंदिर से मेट्रो तक तमिलनाडु के ये अनुभव, यही आज के भारत की स्पिरिट है. भारत अपनी सांस्कृतिक शक्ति से प्रेरणा लेता है, विज्ञान की प्रगति से आगे बढ़ता है और आधुनिक इंफ्रास्ट्रक्चर के जरिए नए अवसरों का निर्माण कर रहा है. हमारी विरासत और भविष्य की हमारी आकांक्षाएं साथ साथ आगे बढ़ रही है.
1: इससे पहले श्री मोदी ने चेन्नई मेट्रो रेल परियोजना के दूसरे चरण के पुनमल्ली वडा पलानी खंड का शुभारंभ किया. चेन्नई में एक अन्य समारोह में प्रधानमंत्री ने कहा कि दुनिया उभरती चुनौतियों का समाधान तलाश रही है. उन्होंने विश्वास व्यक्त किया कि देश के युवाओं में इन चुनौतियों का समाधान देने की प्रतिभा और क्षमता है. श्री मोदी ने कहा कि युवा विकसित भारत का संकल्प पूरा करने में महत्वपूर्ण भूमिका निभाएंगे. प्रधानमंत्री ने युवाओं से अपनी क्षमताओं का उपयोग करने और राष्ट्र के विकास में योगदान देने की अपील की.
2: आज भारत में जो इनफाइनाइट अपॉर्चुनिटी है, मैं चाहता हूं कि हर युवा अपने भविष्य को उसी बड़े कैनवास पर देखे. बिकॉज दिस इज योर टाइम, दिस इज योर अपॉर्चुनिटी. मुझे पूरा विश्वास है हमारा ये सपना पूरा होकर रहेगा.
1: श्री मोदी ने कहा कि विनिर्माण क्षेत्र के विस्तार से युवाओं के लिए प्रत्यक्ष और अप्रत्यक्ष रोजगार के अवसर उपलब्ध हुए हैं. दिल्ली सरकार

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. திலைவனம் அவர்கள்.
1: பிறப்பு முதல் இறப்பு வரை பல்வேறு உறவுகளை இணைத்துக் கொள்ளும் நாம் ஒரு சில உறவுகளோடு மட்டும் நெருங்கி பழகும் நிலை ஏற்படுகின்றது. உறவு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட மனிதன் உணர்வு நிலைக்குள் சிக்கிக்கொண்டு ஒழுகுவதை பார்க்கின்றோம். அறிவு நிலையில் வாழ்கின்றவன் துன்பத்தை கண்டு நடுங்குவதில்லை. உணர்ச்சி வசப்படுபவர்கள் துன்பத்தில் சோர்ந்து துவண்டு விடுவர். இன்ப துன்பங்களை சமமாக பாவிக்கின்ற மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும். இந்நிலை சற்றே கடினம்தான். வெற்றி தோல்விகளை சமமாக பாவிக்க விடாமல் செய்வது நம் மனமே. தோல்வியிலிருந்து பாடம் கற்கும் அனுபவத்தை நம் மனதிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். உறவுகளை பேணுதலை திருவள்ளுவர் சுற்றந்தடால் என்னும் சொல்லால் குறிக்கின்றார். இன்றைய பொருளுள் சுற்றத்தார் என்பவர் உறவினர் என்னும் பொருளில் வழங்கப்படுகின்றது. ஆனால் வள்ளுவர் உறவினர்களை மட்டும் குறிப்பிடவில்லை, நம்மை சுற்றி வாழும் அனைவரையுமே சுற்றத்தார் என்று கூறுகின்றார். ஒவ்வொரு மனிதனும் அவன் வாழும் சமூகத்தில் பிறரை சார்ந்தே வாழ்கின்றான். அறிவினாலும் செல்வத்தாலும் அவன் உயர்ந்தாலும் பிற மனிதர்களுடன் பழகும் முறையிலேயே அவன் மதிக்கப்படுகின்றான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகும் வாழ்க்கை அமைப்பான சமூகத்தை சார்ந்து வாழக்கூடிய கட்டமைப்பையே இன்று பலரும் வலியுறுத்துகின்றனர். பிற மனிதர்களோடு இணைந்து வாழ்வதற்கு தங்கு தடையில்லாத பரிவும் பேரன்பும் தன்னலமின்மையும் உறவு பாலமாக அமைகின்றது. புறநானூறு சுட்டும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்னும் கணியன் பூங்கன்னான் பாடல் கருத்து இதற்கு வலு சேர்க்கின்றது. சுற்றம் ஆக்கம் தரும், பாதுகாப்பு தரும். சுற்றம் சூழ வாழ்தல் என்பது ஒரு கலை. சுற்றத்தாரை பேணி வாழ்தலுக்கு இடையறாத அன்பு, நினைவில் போற்றி பாராட்டுதல், ஒத்துப்போதல், குற்றம் பாராதிருத்தல், விட்டு கொடுத்தல், பகமை பாராட்டுதிருத்தல், குறிப்பாக புறங்கூறாதிருத்தல் முதலான பண்புகள் தேவை. சுற்றத்தார் ஒருவரோடு ஒருவர் தொடர்பற்ற நிலையில் வாழ்ந்தாலும் பழைய நினைவுகளை மறவாமல் நட்பு பாராட்டும் இயல்புடையவர். மெய்தொட்டு பயிரல் என்னும் முறையில் கொஞ்சி குழாவி மகிழும் பண்பு சுற்றத்தார் கண்ணே மாட்டும் உள்ளது என்னும் நோக்கில் பற்றற்ற கண்ணும் பழமை பாராட்டுதல் சுற்றத்தார் கண்ணே உள என்று குரட்பா கூறுகின்றது. முக்கியமாக சுற்றத்தாரிடம் விருப்பையும் அன்பையும் வளர்த்து கொள்ள வேண்டும். விருப்பம் அற்றுப்போகாத உறவானது ஈரம் அற்றுப்போகாத நிலம் போன்றது. ஈரமான நிலம் விதையை ஏற்றுக்கொண்டு முளைவிட்டு தாவரத்தை துளிக்கச் செய்வது போன்று விருப்பமான உறவுகள் புது புது நன்மைகளை உறவுகளிடையே வளர்க்கும். கரையில்லாத குளத்தில் நீர் தேங்காததைப் போன்று சுற்றமின்றி வாழ்பவன் பாதுகாப்பற்று பயனற்ற வாழ்க்கையை மேற்கொள்வான். கருவுற்ற தாய் குழந்தையின் முகம் கண்டதும் பிரசவித்த வேதனையை மறந்து இன்பம் அடைவதைப் போன்று ஏதேனும் இழப்பு ஏற்படும் பட்சத்தில் சுற்றத்தாரின் அன்பும் ஆறுதலான வார்த்தைகளும் இன்பத்தை ஏற்படுத்தும் என்பதை பயாவும் வருத்தமும் ஈன்ற கால்

0: பார் மகக் கொண்டு தாய் மறந்தாங்க, அசாத்தான் உற்ற வருத்தம் உசாத்தான் கேளிரை காணக்கிடும் என்று நாலடியார் குறிப்பிடுகின்றது. சுற்றுத்தாரை பேணும் முறையில் ஒருவன் தன்னலமற்றவனாக இருக்க வேண்டும். சமூகத்தில் இன்று நிலவும் பெருவாரியான சிக்கல்களுக்கு சுயநலமே காரணமாக அமைகின்றது. பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறுத்தி யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்னும் நோக்கில் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பிய சங்ககால செவ்வியல் வாழ்க்கை முறையை மேற்கொள்ளும் பட்சத்தில் சமூகம் செம்மாந்த நிலையை அடையும். சுற்றத்தினர் சூழ இருப்பவன் பெரிய பக்கபலம் உடையவனாக இருப்பான். இக்கருத்துக்கு அரணாக ராமன் சமூகத்தின் எல்லா உறவுகளையும் ஏற்று அனைத்து உயிர்களுக்கும் தலைவனாய் வாழ்ந்ததை உகனுடு ஐவரானோம் முன்பு பின் குண்டு சூழ்வான் மகனுடு அறுவரானோம் என்னுடைய அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னுடைய எழுவரானேன் புகழரும் காணம் தந்து புதல்வரால் பொழிந்தான் நுந்தை என்று கம்பர் சிறப்பாக சுட்டி காட்டுகின்றார். மனிதர்கள் சுற்றந்தழுவி ஒற்றுமையாய் உயர்வாய் வாழ வழி சொல்லும் கருத்துக்களை கடைபிடித்தால் சமூகம் உயர்வதோடு தனி மனிதன் உயர்நிலைக்கு செல்லலாம்.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் உறவுகளை பேணுதல் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் 6:15. ஆகாஷவாணி புதுச்சேரி. முதன்மை அலைவரிசையில் இன்னி கேட்கலாம் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக பி. சுசிலா பாடிய பாடல்.

நேரம் 6:30. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதன்மை அலைவரிசையில் தெய்வீக ராகம். நிகழ்ச்சியின் நிறைவு செய்ய எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

இதுவரை ஒலி உலா வந்தது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள், 25 நாள், திங்கக்கிழமை. நேரம் 6:35.

0: உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் எள் சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்துவின் உரையாடலின் நிறைவு பகுதி கேட்கலாம். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர்.
1: இதனால் கிராம பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நமது ஊர் ஏரியில் இன்று காலை 9 மணிக்கு மீன்பிடி திருவிழா நடைபெற இருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் தவறாமல் வீட்டுக்கு ஒரு ஆளாக வந்து கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம்.
2: நிலுப்பா நிலுப்பா நிலுப்பா,
3: அவசரப்படாதப்பா,
2: வா வா, நம்ம டீ கடையில உட்கார்ந்து டீய குடிச்சிட்டு பொறுமையா போவோம்பா.
3: அப்ப நீயும் வரேங்கிற?
2: நானும் வரேன்ப்பா,
3: ரெண்டு பேரும் சேர்ந்து போலாம்ப்பா.
2: ஏப்பா, ஒரு முக்கியமான விஷயம். முந்தனத்து இந்த எள்ளு பயிர் சாகுபடியை பத்தி கேட்டேன்.
3: ஆமா,
2: அப்புறம் என்ன பண்ண திடீர்னு முந்தானத்து சிறுதானிய பயிர் பஸ்ல வருது, அதை போய் இறக்கணும்னு பாதியில ஓடிவிட்டேன்.
3: அது வாங்கிட்டோம்ப்பா, பஸ்ல இருந்து வாங்கிட்டேன் சிறுதானியங்கள்லாம்.
2: நேத்து என்ன பண்ண, மாட்டுக்கு தண்ணி கட்டாம வந்துவிட்டேன், நேரமாகி போச்சுப்பான்னு ஓடிவிட்டேன்.
3: ஆமாங்க, அது போது நம்ம தண்ணி காட்டினாதான் மாடு சந்தோஷமாக இருந்ததுங்க.
2: சரிப்பா, இந்த எள்ளு சாகுபடியில் இன்னும் கொஞ்சம் விஷயம் இருக்குப்பா.
3: ஆமாங்க, அது போது ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு மீதம் சொல்கிறேன்னு சொன்னேன்.
2: கரெக்டாக சொல்கிறப்பா, எள்ளு பயிர் சாகுபடியில் நான் என்னென்னலாம் உன்ட்ட சொன்னேன்.
3: எள்ளு பயிர் சாகுபடியில் மானாவாரி பட்டம், இரவ பட்டம், நெல் தரிசு, மண் வகை, அப்புறம் நிலம் தயாரித்தல், விதை அளவு, விதை நேர்த்தி, பயிர் இடைவெளி, அப்புறம் பயிர் எண்ணிக்கை, விதைக்கும் முறை, ஒருங்கிணைந்த உர நிர்வாகம், களை நிர்வாகம், நீர் நிர்வாகம், பயிர் ஊக்கி தெளித்தல், இதெல்லாம் சொல்லிட்டு
2: வந்தா. இதெல்லாம் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீல்ல?
3: ஆமா.
2: அடுத்ததா கடைசியா என்ன சொல்றேன்னு உன்ட்ட சொல்லிட்டு போனானா?
3: அதான் கதை வந்து ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பத்தி சொல்றேன்னு சொன்ன.
2: சரிப்பா, நோய் அப்புறம் வந்து பூச்சி தாக்குதல், இதுல எப்படி பயிர்களை நாம பாதுகாப்பா வச்சுக்கலாம்?
3: ஓஹோ,
2: இதுதான் ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு.
3: சரி சரி.
2: இப்போ செடி சின்ன வயசாக இருக்குல்ல, தளிராக இருக்கும் போது தளிர் பிணைக்கும் புழுக்கள் அப்படின்னு எள்ளு பயிரை வந்து தாக்கக்கூடிய புழுக்கள் உண்டுப்பா.
3: சரி சரி.
2: அப்புறம் எள்ளு காய் ஈ அப்படின்னு இருக்குது, அதுவும் காயை சேதப்படுத்தும். இதெல்லாம் கட்டுப்படுத்த ஏக்கருக்கு 400 மில்லி குயினால் பாஸ் 25 EC அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா.
3: ஓஹோ.
2: அதை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து நல்லா செடி மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நாம தெளிக்கணும்.
3: ஓஹோ, இதெல்லாம் எங்க கிடைக்கும் காத்துமுத்த?
2: எப்பா, இந்த குயினால் பாஸ் 25 EC மருந்து கடையில போய் கேட்டா கொடுப்பாங்க.
3: சரி சரி.
2: அதை 200 லிட்டர் தண்ணீர்ல கலந்து அடிக்கணும், சும்மா அப்படியே அடிச்சுடாத, செடி கருகிப்படும்.
3: சரி சரி சரிப்பா, நீ சொல்ற மாதிரி செய்யறேன்.
2: இது பிடிக்கல உனக்கு? எப்பா, நான் ரசாயனமே கதைக்காவாதுப்பா எனக்கு அப்படின்னு நீ சொல்ல வந்தீங்கன்னா, 2% வேப்ப எண்ணெய் கரைசல் அல்லது 0.03% வேப்ப

0: சார்ந்த மருந்துகளை ரெண்டு முறை பூக்கும் தருணத்திற்கு முன்பு நாம தெளிக்கணும்பா.
1: ஓஹோ,
0: இது மூலமாவும் நம்ம புழுக்களை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.
1: சரி,
0: அப்புறம் எள்ளு காய் தொலைப்பான், அதை கட்டுப்படுத்தணும்னா பேசலோன் 4% அல்லது குயினால் பாஸ் 1% அல்லது மாலத்தியான் 5% தூள்களை ஒரு ஏக்கருக்கு 10 கிலோ அப்படிங்கிற அளவுல விதைச்ச 25வது நாள், அப்புறம் 35வது நாள், அப்புறம் 60 நாளுக்கு பிறகு தூவலாம்.
1: ஓஹோ,
0: சரியா?
1: சரி காதமுத்த.
0: அப்புறம் முடிக்கொத்து பேன் அப்படின்னு ஒரு நோய் வருதுப்பா.
1: ஓஹோ, என்ன கொத்து?
0: ஆமாப்பா, முடிக்கொத்து பேன்.
1: ஓஹோ,
0: இதை தவிர்க்க எள்ளு அப்புறம் துவரையினை 6:1 அப்படிங்கிற சதவீதத்தில் விதைக்கலாம்.
1: சரி,
0: இப்போ எள்ளு செடி 6 எடுத்துக்கிட்டோம்னா துவரை செடி 1, இந்த விதத்தில் வைக்கும் போது இந்த துவரை செடிக்கு தான் அதிக பாதிப்பை உண்டு பண்ணிட்டு எள்ளு செடி தப்பிச்சிக்கும்பா.
1: சரி சரி.
0: அப்புறம் காய் நாவாய் பூச்சி, இதுவும் வந்து எள்ளு பயிரை தாக்கும். ஏக்கருக்கு 200 மில்லி டைக்ளோர் வாசு, 76 WSC அப்படின்னு இருக்கு. இது இல்லாட்டினா 400 கிராம் கார்பரில், 50 WUB அப்படின்னு ஒரு மருந்து இருக்குப்பா. இதையும் தெளிச்சு நம்ம கட்டுப்படுத்தலாம். நீ ஒன்றும் இல்லைப்பா, நம்ம விவசாய ஆபீசரை போய் கேட்டினா அவரே எள்ளு பயிரில் என்னென்ன நோய் தாக்கும், அதுக்கு என்னென்ன மருந்துன்னு சொல்லிடுவாரு.
1: சரி சரி.
0: ஏக்கருக்கு 2 கிலோ மேங்கனீஸ் சல்பேட்டு 20 கிலோ மணலோட கலந்து நிலத்துல தூவறதன் மூலமா பற்றாக்குறை ஏதாவது இருந்துச்சுன்னா, அதாவது மேங்கனீஸ் பற்றாக்குறை, அதை நிவர்த்தி செஞ்சுக்கலாம்.
1: சரி சரி.
0: இன்னொன்றுப்பா, இந்த வேரழுகல் நோய் வந்துச்சுன்னா செடி நல்லா பூத்துருக்கும், காய் இருக்கும், பிஞ்சோட இருக்கும், திடீர்னு பார்த்தா அப்படியே செடி வாடி போய் அப்படியே செடி இறந்து போடும்பா. இந்த வேரழுகல் நோய் வராம இருக்கணும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, ஏக்கருக்கு 1 கிலோ சூடோமோனஸ் இல்லைன்னா ட்ரைகோடெர்மா எதிர் உயிரி பூஞ்சான கொல்லி, இந்த மருந்தை 20 கிலோ மணலோட கலந்து விதைச்ச 30வது நாளில் நம்ம மண்ணில் இடணும். இது இல்லாட்டினா கார்பன் டைஆக்சைடு மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 கிராம் அப்படிங்கிற அளவுல கரைச்சி செடிக்கு பக்கத்துல நம்ம கீழே ஊத்தணும்பா. அப்புறம் இன்னொரு நோய் ஒன்று வருது, ஆல்டர்னேரியா இலைக்கருகள், அப்புறம் செர்சோஸ்போரா இலைப்புள்ளி நோய். இந்த நோயோட பேரு பணம் சொன்னது, ஏக்கருக்கு 400 கிராம் அந்த அளவுல மேங்கோசப் மருந்தை தெளிச்சு இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். பொதுவாக எள்ளு பயிரில் நல்ல இடைவெளி இருந்து நல்ல சூரிய வெளிச்சம், தண்ணி வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாக நிற்கவும் கூடாது, அதுக்குன்னு தண்ணியே இல்லாமல் இருந்துடக்கூடாது. இந்த மாதிரி பராமரித்து களையே இல்லாமல் பார்த்துக்கிட்டோம்னா பூச்சி நோய் தாக்குதல் அந்த அளவுக்கு இருக்காதுப்பா. இதை செஞ்சாவே மருந்து அடிக்கிற செலவு நமக்கு அந்த அளவுக்கு இருக்காது.
1: அது முத எள்ளு சாகுபடியில் பல தொழில்நுட்பங்களை பற்றி சொன்னப்பா, நல்லா புரிஞ்சுத. இந்த அறுவடையும் மகசூலை பற்றி கொஞ்சம் சொல்லிடுப்பா.
0: கருத்தமுத்து, செடியோடைய அடி இலை அது பழுத்து கொட்டுடுச்சுன்னு வச்சுக்கோங்க.
1: சரி,
0: எள்ளு செடி முத்திடுச்சு அப்படின்னு நாம முடிவு பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லைப்பா, கீழே இருக்கிற அந்த எள்ளு இருக்குல்ல, அது கொஞ்சம் முத்தி கொஞ்சம் கருப்பாக போயிடுச்சுனாவே, அப்புறம் மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை.
1: சரி சரி.
0: நம்ம செடியை அறுவடை பண்ணிடலாம். அறுவடை செஞ்ச செடிகளை வட்ட வடிவில் அடுக்கி 3-4 பற்ற போடணும்.
1: ஓஹோ.
0: அப்புறம் செடியை எடுத்து நம்ம அப்படி கையால் உழுக்கணும்னாவே 70% விதைகள் அப்படியே கொட்டிடும்பா. அப்புறம் மீண்டும் 1 நாள் வட்ட வடிவில் வச்சு அடுத்த நாள் மீண்டும் நாம விதைகளை பிரிச்சு எடுக்கணும்பா.
1: சரி சரி சரி.
0: சராசரியா ஏக்கருக்கு 300 கிலோ கிடைக்கும். அதிகமா ஒன்னும் செலவு கிடையாது, நல்ல லாபம் தரக்கூடியது எள்ளு பயிர் சாகுபடி.
1: காத்தமுத்த, இந்த எள் சாகுபடி பயிரிடுறதுல அதனுடைய தொழில்நுட்பங்களை பத்தி 3 நாளா நல்ல விஷயங்களை தெளிவா அழகா நான் சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரியே நான் இதெல்லாம் பின்பற்ற எள்ளு பயிரிட்ட அதிக மகசூல் பெற்ற நல்ல லாபம் கண்டுபிடிக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா. கருத்தமுத்த, நேரம் ஆயிட்டே இருக்குது. அத பாரு, ஊர் மக்கள் எல்லாம் ஏரி பக்கம் போயிட்டு இருக்காங்க. நாமளும் சீக்கிரம் போகணும். இன்னைக்கு ஏரியில நான் வேற எந்த மீனையும் பிடிக்க போறது இல்ல. விரா மீனை மட்டும் விடுறதா இல்ல?
1: அதுதான்மா சூப்பர் மீன் பாரு, விரால் மீன் தானே, எல்லா மீனையும் சேர்த்து பிடிச்சிருவான்.
0: மீன் நம்ம பிடிச்சோம்னா ஒரு பங்கு நமக்கு கொடுப்பாங்க, மத்தபடி எல்லாத்தையும் ஊருக்காரங்க எடுத்துக்குவாங்க. அப்புறம் பஞ்சாயத்துல வந்து

0: ஊருக்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பங்கு அப்படின்னு பிரிச்சு கொடுப்பாங்க. அதனால நான் என்ன செய்ய போறேன்னா, விராமீனை மட்டும் பிடிக்கலான்னு இருக்கேன்ப்பா.
1: ஓஹோ, அதுதான் காரணமா?
0: ஆமாப்பா, ஏன்னா விராமீன் தானப்பா ருசியா இருக்கும்,
1: நல்ல டேஸ்டா இருக்கும்பா மீன்.
0: சரி சரி வாப்பா கிளம்பலாம்.
1: சரி சரி காத்துமுதா. அப்ப இன்னைக்கு மதியம் வீட்டு வந்துடுறமா விரால் மீன் குழம்புக்க?
0: சரிப்பா, கட்டாயம் வாப்பா.
1: சரி சரி
0: சரி, நான் வீட்டுக்கு போயிட்டு கிளம்பி அப்படியே ஏறி பக்கம் வந்துடுறேன்ப்பா.
1: ஆ சரிப்பா, நானும் கிளம்புறேன்.
2: ஒலித்தது உழவர்களுக்கான செய்திகள். இன்றைய நிகழ்ச்சியில் எள் சாகுபடி குறித்த காத்துமுத்து கருத்துமுத்து உரையாடலின் நிறைவு பகுதி கேட்டீர்கள். இதில் காத்துமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்றனர்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரிசெய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், ஜெய்கோபால் கரோடியா இந்து வித்யாலயா பள்ளியின் பொன்விழா கொண்டாட்டங்களின் போது இளையோர் உற்சாகத்தை வெளிப்படுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் தாம் பங்கேற்ற நிகழ்ச்சிகளின் போது இளையோரிடம் கலந்துரையாடியதாகவும், நிதி, தொழில்நுட்பம், எரிசக்தி, விவசாயம் என பல துறைகளில் தங்கள் பணிகளை அவர்கள் எடுத்துரைத்ததாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். அவர்களின் பேரார்வமும் அர்ப்பணிப்பும் மிகச் சிறப்பான என்று திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி இடையிலான இரண்டாம் கட்ட வழித்தட பகுதி திறக்கப்பட்டுள்ளதன் மூலம் சென்னையின் பொது போக்குவரத்து வசதிகள் மேலும் ஒரு புதிய மைல்கல்லை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சுமார் 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்கள் தொடங்கப்பட்டு இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழகத்தின் வளர்ச்சிக்கு முழு ஒத்துழைப்பை மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் உறுதியளித்துள்ளதை அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் வழிகாட்டுதலில் வளர்ச்சியடைந்த தமிழகத்தை உருவாக்கி அதன் மூலம் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து பயணிக்க வேண்டும் என டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் மேம்படுத்தப்பட்ட 5 ரயில் நிலையங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று திறந்து வைத்தார். இந்நிலையில் இத்திட்டத்தின் கீழ் மேம்படுத்தப்பட்டு நேற்று திறக்கப்பட்ட பழனி ரயில் நிலையம் பயனாளிகளுக்கும் பக்தர்களுக்கும் பெரிதும் பயனளிக்கும் என்று பழனியைச் சேர்ந்த ரயில் பயணி நாகேஸ்வரன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பாரத பிரதமர் அவர்கள் கிட்டத்தட்ட 5 ரயில் நிலையங்களை புதுப்பிச்சு மக்களுக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. இந்த பழனி ரயில் நிலையம் மிக பழமை வாய்ந்த ரயில் நிலையம். இதை புதுப்பிக்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு இந்த பழனி நகர மக்கள் எல்லாருமே ரொம்ப வரவேற்கிறோம். இந்த திட்டத்தின் கீழ் 20 கோடி மதிப்புல இதை பிரதமர் அவர்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய பழனி ரயில் உபயோகப்பட சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவிச்சுக்கிறோம்.
0: நாமக்கல்லில் மேம்படுத்தப்பட்ட ரயில் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. வசதிகளை மேலும் அதிகரித்துள்ளதாக ரயில் பயணி ஒருவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தாா்.

0: நித்யா கார்த்திக். நான் நாமக்கல் ரயில் நிலையத்தில் அடிக்கடி பயணம் செய்வேன். அமிர்த் பாரத் திட்டத்தின் மூலமா வந்து பிரதமர் மோடி காணொலி வாயிலா இந்த ரயில்வே ஸ்டேஷனை திறந்து வச்சாரு. நிறைய பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இதுல நியூவா வந்து ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் வச்சிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து பயணம் செய்யற மாதிரி லிப்ட் பெசிலிட்டிஸ் இருக்கு. அதே போல குடிநீர் வந்து நிறைய இடத்துல வச்சிருக்காங்க. டாய்லெட் பெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க. இப்ப டிஸ்பிளே போர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க.
1: மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
2: மின்சாரம் தட்டுப்பாடு சரி செய்யறதுக்காக டெண்டர்கள் விடப்பட்டு வெளியிலிருந்து கொள்முதல் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்து மின்சார தட்டுப்பாடு சரி செய்யறதுக்கான அனைத்து வேலைப்பாடும் நடந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு வந்து நம்ம கேஸ் பர்ச்சேஸ் வெளியிலிருந்து கேஸ் பவர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் மீடியம் கான்ட்ராக்டும் லாங் டேர்ம் கான்ட்ராக்டும் போறதுக்கான வேலைகள் துவங்கப்பட்டிருக்கு.
1: தமிழகத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகங்கள் அனைத்தும் விரைவில் சொந்த கட்டடத்தில் இயங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாடகை செலவினங்களையும் தேவையில்லாத பிற செலவினங்களையும் குறைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் அதிக அளவில் மினி பேருந்துகளை இயக்குவதன் மூலம் கிராமங்களுக்கு போக்குவரத்து வசதியை அதிகரிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஆட்டோ ஓட்டுநர்களின் கோரிக்கைகள் குறித்து பரிசீலிக்க உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. சென்னையில் மக்கள் மாளிகையில் நவராத்திரி கோலு கொண்டாட்டங்களை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தொடங்கி வைத்தார். இந்த ஆண்டு கோலு மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலின் குடமுழக்கு நிகழ்வை மையமாக கொண்டு அமைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த 10 நாள் கொண்டாட்டங்களில் பாரம்பரிய இசை மற்றும் நடன நிகழ்ச்சிகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நவராத்திரி விழா கோலு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோவிலில் நேற்று முதல் வரும் 20ஆம் தேதி வரை 10 நாட்கள் நவராத்திரி கலைவிழா சிறப்பாக நடைபெற உள்ளது. நவராத்திரி திருவிழா நடைபெறும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு அலங்காரங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற உள்ளன. மேலும் கொலிச்சாவடியில் எழுந்திருளும் உற்சவம் அம்மனுக்கு ஒவ்வொரு நாளும் விதவிதமான சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட உள்ளன. அதன்படி முதல் நாளான நேற்று ராஜராஜேஸ்வரி அலங்காரத்தில் மீனாட்சி அம்மன் எழுந்திருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தொடர்ந்து 2ஆம் நாளான 12ஆம் தேதி அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலமும் 13ஆம் தேதி நாளான கோலாட்டம் 4ஆம் நாள் விழாவாக பட்டாபிஷேக திருக்கோலம் என வரும் 20ஆம் தேதி வரை பல்வேறு அலங்காரங்களில் அம்மன் பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார். நவராத்திரியை முன்னிட்டு காலை மாலை வேளையிலே கோவில் திருக்கல்யாண மண்டபத்தில் திருமுறை இன்னிசை விழா, பக்தி இன்னிசை, பரதநாட்டியம், ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் கரகாட்டம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளன. நவராத்திரி கலை விழா துவங்கியுள்ள நிலையில் மீனாட்சி அம்மன் கோயில் தினமும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர், மதுரை, சிவகங்கை, தென்காசி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பிற மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாகக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மேற்காப்பிரிக்க நாடான ஜிபூட்டியில் படகு கவிழ்ந்து ஏற்பட்ட விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. நேபாளத்தில் கோர்கா மாவட்டத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கிய 80 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். மாயமான 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா இமாச்சல பிரதேசத்தின் கீலாங்கில் மலைப்பகுதி மருத்துவ ஆராய்ச்சி மையத்திற்கு இன்று அடிக்கல் நாட்டுகிறார். மிசோரம் மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப்பணிகளை மத்திய வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா இன்று தொடங்கி வைக்கிறார். மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி புதுதில்லியில் இன்று கரும்பு விவசாயிகளின் கோரிக்கைகள் தொடர்பாக விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் ஆலோசனை நடத்தவுள்ளார். தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் அருகே சேற்றில் சிக்கிய யானையை வனத்துறையினர் மீட்டு சிகிச்சை அளித்து வருகின்றனர். சென்னையில் கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற வாக்காளர் பதிவுக்கான சிறப்பு முகாம்களில் 2483 விண்ணப்பங்கள் தரப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு சமீரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் சனிக்கிழமை தோறும் வீடுகளில் தேவையற்ற பழைய பொருட்களை பெற்று அவற்றை பாதுகாப்பாக அகற்றும் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக

0: நேற்று முன்தினம் 24 டன் பழைய பொருட்கள் பெறப்பட்டு கொடுங்கையூர் எரியூட்டும் நிலையத்தில் அழிக்கப்பட்டதாக மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இந்தூரில் நேற்று இரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 223 ரன் எடுத்தது. 224 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 209 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இதன் மூலம் 5 போட்டிகளை கொண்ட தொடரில் இந்தியா 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது 2020 கிரிக்கெட் போட்டி வரும் 14ஆம் தேதி ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தெலங்கானா முதலிடத்தையும் தமிழகம் 2ஆம் இடத்தையும் கர்நாடகா 3ஆம் இடத்தையும் பெற்றன. நாமக்கல்லில் நடைபெற்ற இப்போட்டியில் முதல் 3 இடங்களை பெற்ற வீரர்கள் டிசம்பர் மாதம் மலேசியாவில் நடைபெறும் சர்வதேச உள்ளரங்க வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். துடிப்பான இளைஞர் சக்தியை நாடு பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி சென்னையில் நேற்று தொடங்கி வைத்த திட்டங்கள் தமிழகத்தின் வளர்ச்சிப் பயணத்திற்கு மேலும் வலு சேர்ப்பதாக அமைந்துள்ளன என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின் பற்றாக்குறையை சரி செய்ய அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுரை, கோவை உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 14 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 6:55.
2: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026.
3: தொடர்ச்சியினை கேட்கலாம்.
2: வழங்குபவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
4: வணக்கம். மண்ணை காக்கும் மகளிர். இந்த 2026 ஆண்டை ஐக்கிய நாடுகள் சபை பெண் விவசாயிகளின் சர்வதேச ஆண்டாக அறிவித்துள்ளது. இந்த சிறப்பான ஆண்டில் நமது பெண் விவசாயிகளை எப்படி திரவ இயற்கை உரங்கள் மூலம் சுயசார்பு பெறச் செய்யலாம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். திரவ இயற்கை உரங்கள் என்றால் என்ன? இவை வீட்டிலேயே பெண்கள் எளிதாக தயாரிக்க முடியும், செலவு மிகவும் குறைவு. என்னென்ன இயற்கை உரங்களை நாம் பெண் விவசாயிகளுக்கு கற்றுக் கொடுக்கலாம்? முதலாவதாக பஞ்சகவ்யா, பசுவின் 5 பொருட்களிலிருந்து தயாரிக்கப்படுவது பயிர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தரும். இரண்டாவதாக ஜீவாமிர்தம் எனும் இயற்கை உரம், மாட்டு சாணம், கோமியம், வெல்லம், பயறு மாவு கொண்டு தயாரிப்பது மண்ணில் நுண்ணீர்களை வளர்க்கும். மூன்றாவதாக மீன் அமிலம், தேமோர் கரைசல், அதாவது அமுத கரைசல் என்று கூட சொல்லலாம், வளர்ச்சி ஊக்கியாக செயல்படும். 1 ரூபாய் செலவில் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்களை பெருக்கக்கூடிய வேஸ்ட் டீகம்போசர், மரத்திலிருந்து விழக்கூடிய இலைகள், காய்ந்து போன புற்கள், தாவர செடிகள், இவையெல்லாம் சேர்ந்து வேஸ்ட் டீகம்போசராக மண்ணில் பயன்படுத்தி திறந்த ஊக்கியாக பயன்படுத்தலாம். நம் வீட்டில் தோட்டத்திலும் பயன்படுத்தலாம். விவசாயிகள் அவர்களுடைய நிலங்களில் பயன்படுத்துவோமானால் அந்த மண்ணானது அதனுடைய தன்மை மாறாது, நன்கு சக்தியை பெற்று தாவரங்கள் வளர்க்கக்கூடிய நல்ல சூழலை வந்து உருவாக்கும். நாம் ஆரோக்கியமான உணவை உண்டு மகிழலாம். சரி, இதையெல்லாம் எப்படி ஒருங்கிணைப்பது? முதலாவதாக சுய உதவிக்குழுக்கள் மூலம் உற்பத்தி. ஒவ்வொரு கிராமத்திலும் 10 பெண்கள் சேர்ந்து திரவ உர உற்பத்தி கூடம் அமைக்கலாம். இது ஒரு தொழிலாக மாறும். இரண்டாவது செயல்பாடாக பள்ளி தோட்டம், வீட்டு தோட்டத்தில் பயன்பாடு, ரசாயனம் இல்லாத காய்கறியை உருவாக்கி குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். மூன்றாவது வழி செலவு குறைப்பு, லாபம் அதிகரிப்பு. 1 ஏக்கருக்கு 5000 ரூபாய் ரசாயன உர செலவை ரூபாய் 500 திரவ உரமாக குறைக்கலாம். இந்த லாபம் நேரடியாக பெண் விவசாயிக்கு செல்லும். ஆரோக்கியமான மண், ஆரோக்கியமான குடும்பம், ரசாயனம் இல்லாத உணவாக நாம் இந்த செயல்பாடுகளை செய்யலாம். நேயர்களே, இந்த 2026 ஆண்டு ஒரு வாய்ப்பு. இனி ஒரு பெண் விவசாயியை பார்க்கும்பொழுது வெறும் கூலி வேலை செய்பவர் என்று நினைக்காதீர்கள். அவர்தான் விஞ்ஞானி. எந்த பருவத்தில் எந்த விதை போட வேண்டும்,

0: எந்த பூச்சிக்கு எந்த இலைசாறு தெளிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். அதுதான் நம் பாரம்பரிய அறிவியல். நம் புதுச்சேரி மண்ணின் பெண் விவசாயிகளை கைகூப்பி வணங்குவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு 2026. தொடர்ச்சியினை கேட்டீர்கள். வழங்கியவர் டி அரவிந்த ராஜா அவர்கள்.
2: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
3: புரட்சியின் அடையாளமாக,
2: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை,
3: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
2: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
3: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ வி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
2: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம். நேரம் 7 மணி. சிந்தனை மலர். அளவுக்கு மீறிய உணர்ச்சிகள் வேலையை பாதிக்கும். எக்கை போன்ற உறுதி, மலரை போன்ற மென்மை, இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் அவர்களின் சிந்தனை இது. மீண்டும் சிந்தனை. அளவிற்கு மீறிய உணர்ச்சிகளை வேலையை பாதிக்கும். எக்கை போன்ற உறுதி, மலரை போன்ற மென்மை, இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும். சிந்தனை மலர் கேட்டீர்கள்.

0: மட்டும் இல்லங்க,
1: கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள்ள நிகழ்ச்சி
0: தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்.
2: பொது அறிவை வளர்க்கக்கூடியதா,
3: நம்ம காலை நேரத்திற்கு சரியான தொடக்கமாக வருவது தகவல் தளம்.
2: தினமும் காலை 8:02 8:30
3: நமது முதன்மை அலைவரிசையில்
2: தகவல் தளம்.

0: நேரம் 7:02.
1: நேர்கள் கேட்கவிருப்பது விளையாட்டுக்களம். இன்றைய நிகழ்ச்சியில் மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம் குறித்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: பொதுவாக விளையாட்டு என்பது உடல் ஆரோக்கியத்திற்காக மட்டும் இல்லாமல் மாணவர்களிடம் தன்னம்பிக்கை, ஒழுக்கம், விடாமுயற்சி, குழு உணர்வு, தலைமை பண்பு இப்படி பல்வேறு திறன்களையும் வளர்க்குது இல்லைங்களா?
3: ஆமாம் சார்.
2: மாணவர்கள் தங்களுக்கு பிடித்த விளையாட்டை தேர்ந்தெடுத்து அதில் தொடர்ந்து பயிற்சி மேற்கொண்டு முறையான உணவு, ஓய்வு இதுபோல் செயல்பாடுல செயல்பட்டாதான் சிறந்த சாதனைகளை படைக்க முடியும்.
3: கண்டிப்பாக.
2: அந்த வகையில் மாணவர்கள் தாங்கள் விரும்பிய விளையாட்டில் சிறந்து விளங்குவதற்காக எத்தகைய பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும், உணவு அப்புறம் ஓய்வு இதெல்லாம் எப்படி இருக்கணும், போட்டிகளுக்கு எப்படியெல்லாம் தயாராகணும், உடற்கல்வி ஆசிரியரின் வழிகாட்டுதல் எந்த அளவுக்கு முக்கியமானது இதெல்லாம் நிறைய இந்த

0: நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கிறோம் சார். முதல்ல மாணவர்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச விளையாட்டை எப்படி எல்லாம் தேர்வு செய்யணும் சார்?
1: மாணவர்களுக்கு எந்த விளையாட்டுல ஆர்வம் அதிகமா இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் அந்த மாணவர்களை தேர்வு செய்ய நம்ம அனுமதிக்கணும். ஒரு பள்ளியில உடற்கல்வி ஆசிரியனுடைய முக்கிய வேலையா அதுதான். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, கம்யூனிட்டி பேசிஸ்ல அவன் இருக்கக்கூடிய லோக்கல் ஏரியாவில எந்த விளையாட்டு விளையாடுறாங்களோ அதையே வந்து அவன் வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலயமாவும் அவங்க அப்பா இருக்கலாம், இல்லை அவங்க அம்மா வந்து முன்னாள் விளையாட்டு வீரர்களா இருக்கலாம், அவங்க தாத்தா இருக்கலாம், அந்த பேசிஸ்ல கூட அந்த மாணவன் வந்து அந்த விளையாட்டை வந்து தேர்ந்தெடுப்பான்.
0: அதுக்கு சொல்ற மாதிரி அவங்க வீட்டுல ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருந்தாலே அங்க இருக்கிற அந்த மாணவனுக்கு ஆர்வம் அதிகமா
1: இருக்கும். இது இல்லாம வந்து ஃபேமிலியர் ஸ்போர்ட்ஸ் பர்சனை இவன் பார்த்து, ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்மளுடைய முன்னாள் விளையாட்டு வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், தோனி, ஃபுட்பால் பிளேயர் மெஸ்ஸி, ரொனால்டோ, இவங்களை பார்த்து அந்த விளையாட்டை எடுத்து ஆர்வமா விளையாடுறதுக்கும் அந்த மாணவனுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி அவன் எந்த விளையாட்டுல ஆர்வமா இருக்கானோ அந்த விளையாட்டுல நம்ம பயிற்சி கொடுத்தோன்னா அவன் சாதனை படைக்கிறதுக்கு நல்ல வழிகள் இருக்கு.
0: ஒரு விளையாட்டுல ஒரு மாணவன் சாதிக்கணும்னு விரும்பினா அந்த மாணவனுக்கு எப்படிப்பட்ட பயிற்சிகளை நீங்க கொடுக்குறீங்க?
1: முதல்ல வந்து அந்த மாணவன் வந்து சரியான பயிற்சியாளரை அணுகணும். அவங்ககிட்ட இருக்க திறமையினுடைய அடிப்படையில பயிற்சி வந்து ரெகுலரா தினந்தோறும் பயிற்சி எடுத்துக்கின்னு நேரத்தை அதுக்குன்னு ஒதுக்கினான்னா அவன் வந்து அந்த விளையாட்டுல சாதனை படைப்பான்.
0: விளையாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி முறையில என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்க கொடுப்பீங்க சார்?
1: ஒவ்வொரு விளையாட்டுக்கு ஒரு ஒரு பயிற்சி முறை இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பல் வலி இருக்கு, அப்போ நம்ம வந்து பல் டாக்டர் பார்க்குறோம். ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, டயபெட்டிஸ் டாக்டர் பார்க்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொரு விளையாட்டுக்குன்னு தனியாக ஸ்பெஷலைஸ்டாக பயிற்சி எடுத்த பயிற்சியாளர்கள் இருக்காங்க. அந்தந்த விளையாட்டு பயிற்சியாளர்கிட்ட போயிட்டு நம்ம முறையான பயிற்சி எடுத்துக்கணும்னா அவன் வந்து ஒரு சிறந்த விளையாட்டு வீரனா தேசிய அளவில் உலக அளவில் சாதனை படைக்கிறதுக்கு வழி இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது.
0: இப்போ தினசரி ஒரு மாணவன் பயிற்சி எடுக்கணும்னா எவ்வளவு நேரத்தை அவன் ஒதுக்கணும், காலையிலும் சரி மாலையிலும் சரி?
1: மாணவர்கள் வந்து அவனுடைய வயது பொறுத்து தான் வந்து நம்ம பயிற்சியில் டைம் வந்து அவனுக்கு கொடுக்குறோம். உடல் நிலை பொறுத்தும் இருக்குது. பொதுவாக சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், அடுத்தது அட்வான்ஸ் லெவல், இந்த கேட்டகரியில் பயிற்சியெலாம் அழிச்சின்னு வரோம். அந்த மாதிரி பார்க்குள்ள ஆரம்ப நிலையில் ஒரு மாணவனுக்கு 45 ஒரு 60 நிமிஷம் ரெகுலர் பயிற்சி கொடுத்தாலுமே போதுமானது. அவனுடைய திறன் மேம்பட அவனுக்கு வந்து நம்ம அடுத்தது நேரத்தை அதிகப்படுத்தலாம். அது எப்படின்னா, காலையில் 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம்னு, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவன் வந்து பயிற்சி எடுத்தானா மிகச்சிறந்த விளையாட்டு வீரனா தேர்வு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதை விட அட்வான்ஸ் லெவல் போகக்குள்ள 6 மணி நேரம், 10 மணி நேரம் சொல்லிட்டு அவன் அதிகப்படுத்தப்பட்ட அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் சாதிக்க முடிகிறது.
0: ஒரு மாணவன் வந்து அவனுக்கு பிடிச்ச விளையாட்டில் பயிற்சி செய்யணும்னா பயிற்சிக்கு முன்பும் சரி பயிற்சிக்கு பின்பும் சரி அவன் என்ன மாதிரி உடற்பயிற்சி செய்யணும், நீங்கள் என்ன மாதிரி உடற்பயிற்சிலாம் கொடுப்பீங்க, அது வார்ம்அப்பு, கூல்டவுன், இது மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: நிச்சயமாக விளையாட்டுக்கு வந்து வார்ம்அப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதேமாரி பயிற்சி முடித்ததுக்கப்புறம் வார்ம்டவுன் வந்து வார்ம்அப்பை விட ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்ம்அப்புன்றது வந்து அவனுடைய மசில்ஸை டோன் பண்ணி ரெடி பண்ணுறதுக்கு தான் வார்ம்அப். வார்ம்அப் செய்யாமல் ஒரு பயிற்சியில் ஈடுபட்டான்னா அவனுக்கு வந்து மசில் இன்ஜுரிஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. சடனாக ஆடுறீங்கன்னா அவனுக்கு மசில் டேர், அதாவது சதை கிழிச்சலோ இல்லை தசை பிடிப்போ ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது.
0: எல்லா விளையாட்டுக்கும் ஒரே வார்ம்அப்பு
1: இல்லை, அந்தந்த விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான வார்ம்அப்புகள் தனித்தனியாக இருக்குது. அந்தந்த பயிற்சியாளர்கள் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. வார்ம்டவுன்றது 10-15 நம்ம வார்ம்டவுன் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கும். வார்ம்டவுன் எதுக்கு பண்ணுறோம்னா, அடுத்த நாள் பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய மசில்ஸ் எல்லாம் ரிலாக்ஸேஷனுக்கு ஆகணும். மசில் ரிலாக்ஸேஷன் ஆனால் தான் அடுத்த நாள் பயிற்சிக்கு அவனால் திறமட செயல்பட முடியும்.
0: கேமுக்கு தகுந்த மாதிரி வார்ம்அப்பு,
1: ஆமாம், கேமுக்கு தகுந்த மாதிரி வார்ம்அப்பு இருக்குது. முதல்ல வந்து ஜாகிங் இருக்குது, ரன்னிங் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது, அப்புறம் டைனமிக் எக்ஸசைஸு, ஸ்ட்ரெச்சிங்கு, இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து பயிற்சியில் ஈடுபட முடியும். அதேமாரி பயிற்சி முடித்ததுக்கப்புறம் வார்ம்டவுன், பாடியை கூல் பண்ணுறதுக்கு சில ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் பண்ணணும். அது இல்லாமல் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், யோகா பண்ணியும் வார்ம்டவுன் பண்ணலாம். அதுமாதிரி பண்ணோம்னா அவனுடைய பாடி கண்டிஷன் வந்து அடுத்த நாள் பயிற்சிக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஓய்வு முக்கியம் இல்லையா, அதனால்
0: இப்போ ஓட்டம், கோகோ, கால்பந்து, கைப்பந்து, கிரிக்கெட்டு, கபடி, தேக்குவாண்டோ, குத்துச்சண்டை, இப்படி பல்வேறு விளையாட்டுகளில் அவங்களுடைய உடல் வலிமை, உடல் நெகிழ்வுத்தன்மையை எப்படியெல்லாம் மேம்படுத்திக்கலாம் சார்?
1: இந்த நெகிழ்வுத்தன்மைன்றது ஃப்ளெக்சிபிலிட்டி சார். ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் தான் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஒவ்வொரு விளையாட்டுக்கு தகுந்த மாதிரி பயிற்சி கொடுத்து அவனுடைய உடல் நெகிழ்வுத்தன்மையை நம்ம மேம்படுத்துறதுக்கு

0: ஸ்கிப்பிங்கு, ஸ்குவாட்டு, லெக் ஜம்ப்பு, ஜாகிங்கு, ஸ்டெப்ஸு, அது மாதிரி நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது, அதை கொடுக்கலாம். உடலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உடல் வலிமை பண்ணுறதுக்கு ஸ்ட்ரென்தன் எக்ஸசைஸ், வெயிட் ட்ரைனிங்கு, ஸ்டெப்ஸு வந்து சிங்கிள் லெக்கு, டபுள் லெக்கு, இந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் இருக்குது. அது அந்தந்த கேமுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பயிற்சியாளர்கள் வந்து கொடுப்பாங்க. அந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா
1: அந்த விளையாட்டு விளையாடுறது ஈஸியாக இருக்கும்.
0: ஆமாம், அந்த விளையாட்டுக்கு தகுந்த ஸ்பெசிஃபிக் பயிற்சியில் தான் நம்ம வந்து விளையாட முடியும்.
1: அந்த விளையாட்டில் நல்லா ஒரு தேர்ச்சி பெறலாம்.
0: தேர்ச்சி பெறலாம்.

0: கொக்கோவில் வந்து ரொம்ப முக்கியமானது வந்து அப்சர்வேஷன். அவன் வந்து பின்னாடி வரவங்களை கவனிச்சா தான் அவுட் ஆகாமல் ஓட முடியும், நெளிஞ்சு வளைஞ்சு ஓடணும். அந்த அளவுக்கு சிங்கிள் செயின், 2-2-3, டபுள் செயின், ரிங் கேமு, அது மாதிரி வந்து அப்சர்வ் பண்ணி ஓடுறதுக்கான ஓட்டங்களை கற்றுக் கொடுப்போம். அதுக்கடுத்தது உக்காஞ்சி விளையாடக்குள்ளே சேசிங் பண்ணுறான்னா அவனுக்கு ஸ்ட்ரென்த்து வேணும், காலில் கையில் எல்லாம் ஸ்ட்ரென்த்து வேணும். அப்போ வந்து புஷ்அப்ஸு, வெயிட் ட்ரைனிங் கொடுத்து ஃபார்ம்ஸு இது பண்ணுறது, ஸ்குவாடு போடுறது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்து அவனுக்கு ஸ்ட்ரென்த்து பண்ணுவோம்.
1: இப்போ கொக்கோவில் கூட அந்த அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அப்போ வந்து பாதம் நல்லா ஃபுல்லும் படி வைக்காமல் ஒரு கால் ஓடணும்,
0: கோவில் தான் உட்காந்துட்டு குயிக்காக ஏந்து போகிற அந்த குயிக்னஸ் கொடுக்கறதுக்கு இப்போ சைக்கிள் டியூப் இருக்கு இல்லைங்களா சார், அதை போட்டு ஓட வைப்போம். மணல் பேகை வந்து கட்டி விட்டு ஸ்ட்ரென்த்னு கோசம் அதால் ஓட வச்சு அவனுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுத்து வலிமையை மேம்படுத்துவோம். இப்படி செய்கிறதுனால அவனுடைய பாடி வெயிட் வந்து கரெக்டாக வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும், சிறந்த விளையாட்டு வீரருக்கு வரத்துக்கு நல்லா இருப்பார்.
1: தொடர்ந்து ஒரு மாணவன் பயிற்சி செய்யறதுல உடல் சோர்வெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கண்டிப்பாக ஈடுகட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க?
0: அந்த மாதிரி உடல் சோர்வு இருக்கக்குள்ள முக்கியமாக அவனுக்கு தேவை வந்து ரெஸ்ட், அதுக்கு அடுத்தது நல்ல உணவு முறை, சரிவிகித உணவு வேணும். அதுக்கு அடுத்தது நீர் ஆகாரம், உடம்புல நீர்ச்சத்து குறைஞ்சிச்சின்னா நீர் ஆகாரம் வேணும், இருந்ததுன்னா நல்ல ரெஸ்ட் கிடைக்கும்.
1: விளையாட்டு வீரர்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உணவு எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, தினசரி உணவில் என்னென்ன சத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு, அந்த சத்தான உணவுகள் எதெல்லாம் சாப்பிடலாம், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: உணவுன்றது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு மட்டும் இல்லை சார், சாதாரண மனிதர்களே உயிர் வாழ்னா உணவு கண்டிப்பாக தேவை, அதுலேயும் விளையாட்டு வீரர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவை. அப்போ ஒரு விளையாட்டு வீரனுடைய செயல்திறன் மிக முக்கியமானது, அந்த செயல்திறனை அதிகப்படுத்துறதுக்கு தினசரி உணவில் வந்து கார்போஹைட்ரேட் இருக்கணும், புரதம் இருக்கணும், ஆரோக்கியமான கொழுப்பு இருக்கணும், காய்கறிகள் நிறைய சேர்த்துக்கணும், பழங்களை வந்து சாப்பிடணும், விட்டமின்ஸுகள் தாதுகள் நிறைந்த சிறுதானிய உணவுகளை அவங்க எடுத்துக்கணும், போதுமான தண்ணீரை வந்து அவர் குடிக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிவிகித உணவு இந்த முறையை வந்து அவர் பின்பற்றினார்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸு விளையாட்டில் சிறப்பாக இருக்கும்.
1: இறைச்சி எடுத்துக்கலாமா?
0: கண்டிப்பாக இறைச்சி உண்டு, மட்டன் எடுத்துக்கலாம், சிக்கன் எடுத்துக்கலாம், அவருடைய தேர்ந்தெடுக்க விளையாட்டை பொறுத்து இருக்குது.
1: தண்ணீர் அதிகமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறீங்க, எவ்வளோ தண்ணீர் எடுத்துக்கணும்?
0: தண்ணீர் எவ்வளோ எடுத்துக்கணுன்ற ஒரு அளவு வந்து சாதாரணமாகவே நமக்கு மருத்துவர் சொல்கிறது வந்து ஒரு நாளைக்கு 3-5 லிட்டர் தண்ணி குடிங்க, அப்போ தான் உங்களுடைய பாடி ஹீட்டு வந்து பேலன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க நார்மலாக இருக்கிற மக்களுக்கு. அது விளையாட்டு வீரருக்கு அவங்க விளையாடுறதுனால உடம்புல வேர்வை அதிகமாக சுரக்கும், அவர் குடிக்கிற தண்ணி பூரா வேர்வையாக போயிடும், அந்த வேர்வையை ஈடுகட்டுறதுக்கு அவருக்கு ஏற்படக்கூடிய நீர்ச்சத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அவர் வந்து 5-8 லிட்டர் தண்ணி குடிக்கிற மாதிரி வரும்.
1: பயிற்சி செய்யும்போது
0: தேவையான அளவுக்கு மட்டும் குடித்தா போதும், அதிக தண்ணி குடித்தாலும் அவரால் அந்த நேரத்தில் ஓடவோ குதிக்கவோ முடியாது, வயிறு வந்து ஃபுல்லாகிடும், அது பண்ண முடியாது. பயிற்சி முடித்ததுக்கப்புறம் குடிக்கலாம், தேவையான அளவுக்கு தேவையான சமயத்தில் குடிச்சிடலாம். அப்படி தண்ணி குடிக்கலைன்னா என்ன ஆகும்னா தசை பிடிப்பு ஏற்படும், அதனால் அவர் வந்து பயிற்சியில் சரிவர ஈடுபட முடியாது.
1: இப்போ விளையாட்டு வீரர்கள் பயிற்சி செய்யும் போதும் சரி சார், போட்டியில் கலந்துக்க போகிறாங்க இல்லையா, டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவலில், நேஷனல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில், அப்போ என்ன மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், என்ன மாதிரி உணவுகளை தவிர்க்கணும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: போட்டியில் பங்கேற்றாலும் சரி பங்கேற்கலனாலும் சரி ஒரு விளையாட்டு வீரர் வந்து ஜங்க் ஃபுட்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதுமாதிரி பாக்கெட் ஐட்டம், ஆயில் டயட் எல்லாம் குறைச்சிட்டு சரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டாருன்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்.
1: பயிற்சிக்கு பிறகு உடலுக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்படும், அதே சமயம் தூக்கமும் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அப்போ ஒரு விளையாட்டு வீரர் அவருக்கு தூக்கம் எவ்வளவு தேவைப்படுது பயிற்சிக்கு அப்புறம்?
0: உணவு எப்படி முக்கியமோ அதுமாரி வந்து தூக்கம் ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தையாக இருக்கக்குள்ள 8-10 மணி நேரம் தூங்கணும்னு சொல்லுவாங்க, ஓரளவுக்கு அடல்ட் ஆனதுக்கப்புறம் குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் தூக்கமாகக்கு தேவை. இப்போ விளையாட்டு வீரர்கள் வந்து கிட்டத்தட்ட 3-4 மணி நேரம் விளையாடினாங்கன்னா தசை வலி இருக்கும், போன் பெயின் இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட விளையாட்டு வீரர்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரம் தூங்கினாங்கன்னா அடுத்த நாள் அவங்க விளையாடுறதுக்கும் உடல் திறனை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: பள்ளி படிப்பையும் விளையாட்டு பயிற்சியும் மாணவர்கள் வந்து எப்படி சமநிலைப்படுத்திக்கணும் சார்? ஒரு சில பெற்றோர் சொல்கிறத கேட்டுக்கிறேன் சார், ஏன் முன்ன நல்லா படித்தான் சார் இப்போ சுமாராக தான் படிக்கிறான், என்னென்ன ஸ்போர்ட்ஸில் அதிகமாக கவனம் செலுத்துகிறான் அதனால் படிப்பில் கொஞ்சம் விட்டுறான் அப்படின்றாங்க, உங்களுடைய கருத்து என்ன சார்?
0: நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டத்தில் படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம்ம பேரண்ட்டு, விளையாடி ஏதாவது நம்ம மெடல் வாங்கினா பையன் வந்து வேலை வாய்ப்புக்கோ படிப்புக்கோ உதவுன்ற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணுன்னுக்குள்ள கொஞ்சம் சிரமம்தான். அது வந்து சரியான திட்டமிட்டு நேரத்தை பயிற்சிக்கும் படிப்புக்கும் மாணவர்களை வந்து ஒதுக்கிக்கணும்.
2: இதுவரை மாணவர்கள் விளையாட்டில் சாதனை படைக்க பயிற்சியே பலம் குறித்து புதுச்சேரி

மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஆர் சீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் டி துரை அவர்களுடனான நேர்முகத்தின் முதற் பகுதியினை கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 7:25 நலமாய் வாழ நிகழ்ச்சியில் சிக்கன் குனியா காய்ச்சல் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். சில நொடிகளில் தமிழ் செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக சிங்கப்பூர் சென்ற நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித்துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து சிங்கப்பூர் வங்கித்துறையினருடன் திருமதி நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பங்கு முதலீடுகள் மற்றும் கடன் கட்டமைப்பில் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்தும் அவர் சிங்கப்பூர் நிறுவனங்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதாக நிதியமைச்சகம் கூறியுள்ளது. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் உள்ளூர் அதிகாரிகளுடன் தொடர்பில் இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதலில் காயமடைந்த இந்தியர்களில் 3 பேர் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் தூதரகம் கூறியுள்ளது. இதனிடையே தாக்குதல் நடத்தப்பட்ட ரியாத் சர்வதேச விமான நிலையத்தின் மீது மீண்டும் மற்றொரு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாகவும் இதில் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் சவுதி அரேபிய ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் மார்ஷல் தீவுகளைச் சேர்ந்த கப்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 11 இந்திய மாலுமிகள் பயணித்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதில் இருந்த 9 பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் 2 பேரை தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. மஸ்கட்டில் உள்ள இந்திய தூதரகம் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் மாயமான மாலுமிகளை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை ஏற்க முடியாது எனவும் பதற்றத்தை தணிக்க புதிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் இட்டா நகரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இத்திட்டங்களை அருணாச்சல பிரதேசத்தின் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு நிர்வாக தலைமை பொறுப்பில் 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளதற்கு அமைச்சரவை கூட்டத்தில் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சாஹா தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் நேற்று நடைபெற்ற சுகாதார முகாமில் பங்கேற்று பேசிய அவர், மாநிலத்தில் அவசர நோய் சிகிச்சை பிரிவு, இதய நோய் சிகிச்சைக்கான வசதிகள் போன்றவை அதிக அளவில் உருவாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை உயர்தர மருத்துவ சிகிச்சைகளுக்காக பலர் வெளிமாநிலங்களுக்கு சென்றதாகவும் தற்போது அது 80% அளவுக்கு குறைந்துள்ளதாகவும் திரு மாணிக் சாஹா தெரிவித்தாா்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. அசாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகளை வழங்க மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு நேற்று குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். மாநிலத்தில் கடந்த சில ஆண்டுகளில் 165,000 பேருக்கு அரசு பணிகள் வழங்கப்பட்டுள்ளதாக திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்தார். தொழில்நுட்ப கல்வியில் மகளிரை ஊக்குவிக்க மத்திய அரசு பிரகதி என்ற ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இத்திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக தமிழகத்தின் சேலம் அரசு மகளிர் பொறியியல் கல்லூரியில் படிப்பை நிறைவு செய்த மாணவிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என்னோட நேம் ஸ்ரீஜா. நான் வந்துட்டு பிரகதி ஸ்காலர்ஷிப்ல செலக்ட் ஆனேன். அண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்போட யூஸ்ஃபுல் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கிறப்போ ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், அப்புறம் எக்ஸாம் ஃபீஸ், என்னென்ன ஃபீஸ் இருக்கோ எல்லாமே வந்துட்டு என்ன டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணிலாம் இல்லை, அவங்கள வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் கொடுக்காம இந்த ஸ்காலர்ஷிப் வந்து இந்த காலேஜ்ல நாங்கள் வந்து வாங்கணும்.
2: என் பேர் அக்குதா. இயர்லி வந்துட்டு 50,000 எனக்கு ஸ்காலர்ஷிப்பா கிடைக்கும். என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து மம்மி வந்து ஃபார்மர், ஸோ அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்காலர்ஷிப்னால நான் வந்து என்னோட காலேஜ் ஃபீஸ், லைக் ஹாஸ்டல் ஃபீஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்டல்
1: கஷ்டப்படுத்தாம
0: ஆந்திராவில் விரைவில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் மேயர் மற்றும் நகர்ப்புற தலைவர்களை நேரடியாக மக்கள் தேர்வு செய்யும் நடைமுறையை மாநில அரசு அறிமுகப்படுத்தியுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். நெல்லூரில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த 28 மாத கால ஆட்சியில் ஏராளமான நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான அரசுகள் அமைந்துள்ளதால் வளர்ச்சித் திட்டங்களை தடையின்றி செயல்படுத்த முடிவதாக அவர் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளிலும் இதேபோன்று இணக்கமான நிர்வாகம் அமைந்தால் வளர்ச்சி மேலும் விரைவுபடுத்தப்படும் என்று திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். தில்லியில் மகளிர் மற்றும் திருநங்கைகளுக்கு வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் நோக்கில் மின்சார ஆட்டோ திட்டம் தொடங்கப்படும் என்று தில்லி அரசு தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தில் முதல்கட்டமாக 1,300 இளஞ்சிவப்பு நிற மின் ஆட்டோக்கள் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 1,170 மின் ஆட்டோக்கள் பெண்களுக்கும் 130 மின் ஆட்டோக்கள் திருநங்கைகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தில்லி அரசு கூறியுள்ளது. உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணியகோட்டி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 12 உலக மூட்டுவாத தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தின் நோக்கம் மூட்டுவாதம், மூட்டுதல், தசைகள், எலும்புகளை பாதிக்கும் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். உலக சுகாதார அமைப்பின் 2019 ஆண்டின் கணக்கின்படி உலகத்தில் மொத்தம் 52 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இந்த கீழ்வாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்ட்டு கணக்கு நமக்கு இருக்கு. ஸோ மூட்டுவாதத்தில் பிசியோதெரப்பியின் முக்கியத்துவம் அப்படின்றத பார்ப்போம். பிசியோதெரப்பி மருத்துவம் என்பது மூட்டுவாதத்திற்கான முழுமையான சிகிச்சையின் மிக முக்கியமான அங்கமாகும். வலி வந்து ரொம்ப கடுமையாக ஆகிற வரைக்கும் காத்திருக்காம மூட்டுகளின் இயக்கத்தையும் தசை வலிமையை பராமரிக்கவும் செயல்பாடுகளை தொடரவும் இந்த பிசியோதெரப்பி மருத்துவம் மிக அவசியமானது.
0: ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யாவும் யுக்ரைனும் ஒப்புக்கொண்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு ட்ரம்ப் கூறியுள்ளார். எனினும் இதுகுறித்து முழுமையான விவரங்களை அவர் பதிவிடவில்லை. இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ரஷ்யாவின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்த தயாராக இருப்பதாக யுக்ரைன் அதிபர் திரு ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். அதிபரின் அறிவிப்பை வரவேற்பதாகவும், ஆனால் இந்த அறிவிப்புக்கு பிறகும் ரஷ்யா தங்களது நாட்டின் எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தி வருவதாகவும் திரு ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிகழ்வு அகமதாபாத்தில் இன்று நடைபெறுகிறது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா இதனை தொடங்கி வைக்கிறார். பிரிக்ஸ் கட்டமைப்பில் இடம்பெற்றுள்ள நாடுகள் பாரம்பரிய விளையாட்டு நடைமுறைகளை வெளிப்படுத்தும் நோக்கில் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. போட்டித்தன்மை, வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வு

0: ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்தியா மலேசியாவை வென்றது. மலேசியாவில் நேற்று நடைபெற்ற போட்டியில் இந்தியா 4-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இதன் மூலம் அடுத்த ஆண்டு சீனாவில் நடைபெறவுள்ள 17 வயதிற்குட்பட்டோருக்கான மகளிர் கால்பந்து போட்டியில் பங்கேற்க இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் நேற்றைய ஆட்டத்தில் கேரள அணி 2-0 என்ற கோல் கணக்கில் காஷி அணியை வென்றது. 23 வயதிற்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவின் லாஸ் வேகாஸில் இன்று தொடங்குகிறது. 18 வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600 மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. சவுதி அரேபியாவின் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்திய மாலுமிகளின் பாதுகாப்புக்கு உயர் முன்னுரிமை அளித்து செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ரஷ்யா யுக்ரைன் இடையே எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். 17 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் கால்பந்து தகுதிச்சுற்று போட்டியில் இந்திய மலேசியாவை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25:23. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம்.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிக்குன்குனியா காய்ச்சல் குறித்த விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
4: அனைவருக்கும் வணக்கம். சிக்குன்குனியா காய்ச்சலை பத்தி நம்ம பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மழைக்காலம் ஆரம்பிச்சுட்டுது. இந்த மழைக்காலத்துல கொசுக்கள் மூலியமா பரவற நோய்கள்ல முக்கியமான நோய்களா டெங்கு, சிக்குன்குனியா இந்த மாதிரி சில நோய்கள்லாம் முக்கியமாக நம்ம கருதப்படுறது. அதில் சிக்குன்குனியாவை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சிக்குன்குனியா அப்படின்ற ஒரு அந்த வைரஸ் எய்டிஸ் இஜிப்டே அப்படின்ற ஒரு கொசுக்கள் மூலியமாக தான் பரவுது. ஏற்கனவே நாம் பார்த்துருந்தபடி எய்டிஸ் இஜிப்டே அப்படின்ற கொசுக்கள் டெங்கு காய்ச்சல் மற்றும் சிக்குன்குனியா காய்ச்சலை காஸ் பண்ணுற அந்த வைரஸை வந்து இந்த கொசுக்கள் தான் கடத்தி மனிதர்களுக்கு இந்த நோயை பரப்புது. இந்த கொசுக்களுடைய முக்கியமான ரெண்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எய்டிஸ் இஜிப்டே கொசுக்கள் வந்து நன்னீரில் தான் வளரும். மழை நீர் அந்த மாதிரி சுத்தமான தண்ணீர் எங்கெங்கெல்லாம் தேங்கி இருக்குதோ அங்கே தான் அது வந்து ப்ரீடிங் பண்ணி அதோடைய கொசுக்கள் முட்டையை உற்பத்தி பண்ணி கொசுக்கள் உருவாகுது. ரெண்டாவது, இது பகல் நேரத்தில் கடிக்கிற கொசுக்கள். ஸோ இந்த மாதிரி பகல் நேரத்துலையும் கொசுக்கள் கடிக்கலாம், அது மூலியமாக தான் இந்த டெங்கு சிக்குன்குனியா காய்ச்சல்லாம் வருதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த கொசுக்கள் மூலயமா ஒருத்தவருக்கு சிக்குன்குனியா காய்ச்சல் வருது அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு கடுமையான காய்ச்சல், கடுமையான மூட்டு வலி, கடுமையான மூட்டு வீக்கம், தசைவலி, தலைவலி, குமட்டல், அசதி, சில பேருக்கு ரேஷ் கூட ஸ்கின்ல வரலாம். குழந்தைகளுக்கு முகத்துல உடம்புல, பெரியவர்களுக்கு இந்த நோய் இருக்கும்போது நோய்க்கு அப்புறமும் 6 வரைக்கும் கூட சில பேருக்கு மூக்கை சுத்தி ரேஷஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த நோய்க்கான அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம அதுக்கான பரிசோதனைகளை நம்ம ஆரம்ப சுகாதார நிலையங்களில் அரசு மருத்துவமனைகளில் இரத்த பரிசோதனை செஞ்சு சிக்குன்குனியா வைரஸ் இருப்பதை மாலிகுலர் டெஸ்டிங் RT-PCR மூலியமா கண்டறியலாம். அப்படி கண்டறியும் போது இதுக்கான முக்கியமான சிகிச்சை முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட், உடம்பு அடிக்குவேட் ரெஸ்ட் இருக்கணும், உடம்புல நீர் சத்து குறையாதபடி ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும், நீர் பருகிட்டே இருக்க 1 ஒரு தடவை ஜூஸோ இல்லை நீர் ஆகாரமோ அதை எடுத்துக்கிட்டே இருக்கணும். முக்கியமாக இதில் ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் வருதோ அப்படின்னும் போது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படலாம். இந்த மாதிரி காய்ச்சல் ஏற்படும் போது நம்ம வந்து NSAIDs அப்படின்ற ஆஸ்பிரின் இல்லை இபுப்ரூஃபன் அந்த மாதிரி சில ட்ரக்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இதுவும் வந்து பிளேட்லெட் கவுண்ட்டை குறைக்கலாம், இந்த காய்ச்சலோட வீரியத்தை அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி மாத்திரைகளை தவிர்ப்பது நல்லது. பாரஸ்டமால் சேஃபான ட்ரக் எடுத்துக்கலாம். ஸோ சிக்குன்குனியாவை இப்படி தான் நம்ம ட்ரீட் பண்ணலாம். ரொம்ப சிவியரான கேசஸை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி பண்ணலாம். தடுக்க முடியுமா சிக்குன்குனியாவை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்குன்குனியாவுக்கு இப்போதைக்கு தடுப்பூசிகள் இப்போதைக்கு எதுவும் கிடையாது. எப்படி நம்ம இந்த நோயிலேருந்து நம்மளை தற்காக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுப்பு முறைகள் மெயினாக கொசுக்களை ப்ரீடிங் சைட்ஸை அழிக்கணும். எய்டிஸ் இஜிப்டே அப்படின்ற கொசுக்கள் நான் ஏற்கனவே சொன்னேன், தேங்கிய தண்ணீர் அதில் தான் அதிகமாக வளருது. அப்படின்னும் போது எங்கெங்கெல்லாம் தண்ணி நம்ம வீட்டை சுற்றி தேங்கி இருக்கோ அதை எல்லாத்தையும் அகற்றணும். நம்ம வந்து ஏதாவது வெளியே போகும்போது நம்மளோட கை கால்கள் முழுசாக வந்து மறைக்கிற மாதிரி மூடின ஆடைகளை நம்ம உபயோகப்படுத்தணும். கொசுக்களை கடியிலேருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு கொசு விரட்டிகள் யூஸ் பண்ணலாம், ரிப்பல்லன்ஸோ விண்டோ ஸ்க்ரீன்ஸை வந்து நம்ம போட்டு வைக்கலாம், வீட்டுக்குள்ளே கொசு வலைகளை பயன்படுத்தலாம். ஸோ இதெல்லாம் நம்மளோட தடுப்பு முறைகளாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ஜுரம் முக்கியமான சிவியரான ரொம்ப ஜாயிண்ட் பெயின்

0: மூட்டு வலியெல்லாம் ஏற்படும் போது டெங்கு காய்ச்சல் மட்டும் இல்லாம சிக்குன்குனியா காய்ச்சலாலும் இந்த மாதிரி அறிகுறிகள் வரலாம். அது சிக்குன்குனியா நோயாக இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சிகிச்சை முறைகளை நம்ம கையாண்டா சிக்குன்குனியா நோயிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். இந்த நீண்ட நாள் ஏற்படுற மூட்டு வலி அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக அதுவாக இம்ப்ரூவ் ஆகிடும். அதுக்கு நம்மளுடைய உடம்புல தேவையான சத்தான ஆகாரம் எடுக்கும்போது, நீராகாரம் எடுக்கும்போது, பயிற்சிகள் செய்யும்போது அந்த மூட்டு வலியும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்ச நாள்கள் நாள் பட்டு போகும்போது அதுவும் சரியாக இம்ப்ரூவ் ஆகிடும். ஸோ இந்த சிக்குன்குனியா நோயை வந்து நம்ம கண்டறியும் மூலயமா ப்ளஸ் அதை தடுக்கும் முறைகள் மூலயமா இந்த சிவியரான மூட்டு வலி வர்றதை நம்மளால் ஓரளவுக்கு ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிக்குன்குனியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள்.
3: நேரம் 7:30.
4: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: ஒரு குழந்தை தொட்டில படுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்கு. அவங்க அம்மா அடுப்பங்கரையில ஏதோ வேலையா இருக்கிறாங்க. அப்பா சும்மா இருக்கிறார் வழக்கம் போலவே. சரி, நாம ஏதாவது முயற்சி பண்ணி பாப்போமே அழுகையை நிறுத்த முடியுமான்னு அப்படின்னு நினைச்சாரு அந்த அப்பா. ஏன்னா அம்மா வேலையா இருக்கிறாங்க, நாம சும்மா தானே இருக்கிறோம், ஏதாவது முயற்சி பண்ணி பாப்போம், குழந்தை அழுதுகிட்டு இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எழுந்திரிச்சு அந்த குழந்தை கிட்ட போனார். போனதும் என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். சரி, ஒரு தாலாட்டு பாடி பாப்போமே அப்படின்னு ஆரம்பிச்சார். இப்படிப்பட்ட விபரீதமான ஆசை அவருக்கு வந்திருக்க கூடாது, ஏதோ வந்துட்டது. சரின்னு தாலாட்டு பாடினார். குழந்தை அது வரைக்கும் மெதுவா கத்திக்கிட்டு இருந்ததுல இப்ப இவர் தாலாட்டை கேட்ட உடனே பலமா கத்த ஆரம்பிச்சுட்டுது. அவரு பயந்து போட்டார். குடுகுடுன்னு ஓடி வந்து தன்னுடைய இடத்துல உட்காந்துக்கிட்டு மறுபடியும் பேப்பர் பார்க்க ஆரம்பிச்சுட்டார். ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி. இப்ப அந்த அம்மா வந்தாங்க. அவங்க வந்து ஏதோ சொல்லி அந்த குழந்தைய சமாதானம் செய்ய வேண்டியதா போட்டுது. அந்த அளவுக்கு கொண்டாந்து விட்டுட்டார் இவரு பாடுறேன்னு சொல்லி. குழந்தைய அழ வைக்கிறதுன்னா அது அப்பாவால தான் முடியும். அழற குழந்தைய அமைதிப்படுத்துறதுன்னா அது அம்மாவால தான் முடியும். இப்படி பல அம்மாக்கள் சொல்றது உண்டு. வேற வழி இல்லாம அப்பாக்களும் இதை ஒத்துக்கிறது உண்டு. இதுவரைக்கும் சரி, இனிமே அவங்க அப்படி ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்களாலேயும் குழந்தையோட அழுகையை நிறுத்த முடியும். அதுக்கு ஒரு வழி இருக்குது, இப்ப நான் சொல்லி கொடுத்து விடுறேன். மனோதத்துவ நிபுணர்கள் சில பேர் ஒரு சோதனை பண்ணி பார்த்துட்டு இதை சொல்லி இருக்கிறாங்க. அது என்ன வழி தெரியுமா? வேற ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டு குழந்தை அழ ஆரம்பிக்குதா, உடனே ஒரு டேப் ரெக்கார்டரை எடுத்துக்கிட்டு அதுகிட்ட போங்க. அது அழறத அப்படியே நல்லா பதிவு பண்ணி வச்சுக்கோங்க. அந்த குழந்தை மறுபடியும் எப்பவாவது அழ ஆரம்பிச்சதுன்னா இந்த டேப்பை உடனே அதுக்கு போட்டு காட்டுங்க. அது அப்படியே உத்து கேட்கும், கப்சிப்புன்னு அழுகையை நிறுத்திவிடும். அதே மாதிரி ஒரு மருந்து பாட்டில குழந்தை தொடக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அந்த பாட்டில் மேல ஒரு அழற குழந்தை படத்தை ஒட்டி வைங்க. அதை பார்த்துட்டதுன்னா குழந்தைகள் அதை தொடரத்துக்கு தயங்க ஆரம்பிச்சிடும். ஆஸ்திரேலியாவில மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் சோதனையெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை சொல்றாங்க. இது நமக்கும் உபயோகப்படும். ஆக ஒரு குழந்தை அழற சத்தத்தை கேட்டா இன்னொரு குழந்தை அழுகையை நிறுத்திக்குது. ஒரு குழந்தை அழற மாதிரி உள்ள படத்தை இன்னொரு குழந்தை தொடரத்துக்கு யோசிக்குது. இதுதான் இன்னைக்கு தகவல். ஒரு வீட்டுல ஒரு குழந்தை அழுதுகிட்டே உட்கார்ந்து இருந்தது. எதிரில அவங்க அப்பா உட்காந்துகிட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தார். என்ன சொல்றீங்க குழந்தைகிட்ட அப்படின்னு. நீ அழறத நிறுத்தினாதான் நான் ஒரு பாட்டு பாடுவேன்னு சொல்றேன் அப்படின்னார். நீங்க இப்படி சொல்றதுனாலதான் அந்த குழந்தை நிறுத்தாம அழுதுகிட்டு இருக்கு. எங்க அழுகையை நிறுத்தினா நீங்க பாட ஆரம்பிச்சிருவீங்களோங்கிற பயம் அதுக்கு. அப்படி எல்லாம் குழந்தைய பயமுறுத்தாதீங்க அப்படின்னு அவரும் அதை புரிஞ்சுகிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டார்.
4: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 8:30 சக்தி உலா வாழ்வளிக்கும் வனதுர்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் குறித்த சித்திரம். படைப்பு ஆகாஷவாணி காரைக்கால்.
6: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக தினமும் பிற்பகல் 12:50 நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு உடலினை உறுதி செய். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சசிகலா. நேயர்களின் நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய அழைங்கள். 2275720725330 அல்லது 2272540 என்ற எண்களை. வெளியூர் நேயர்கள் மற்றும் கைபேசி மூலம் அழைப்பவர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்களை டயல் செய்ய மறந்துடாதீங்க. இன்றைய தலைப்பு உடலினை உறுதி செய். நேரம் 7:35. ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம் நேர்கள் இணைந்திருப்பது நகருலா. நேர்களே, இன்று நகருலா நிகழ்ச்சியில் நாம் கேட்டு ரசிக்க போகிற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலைகள் மலைகளை சுற்றி செல்லும், ஆறுகள் பள்ளத்தாக்குகளை கடந்து ஓடும், வீடுகளின் கூரைகளில் பனி மூடியிருக்கும், மலைச்சரிவுகளில் ஆப்பிள் தோட்டங்கள் நிறைந்து நம்மை வரவேற்கும். அது ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளை இயற்கையுடன் இணைந்து வாழும் ஒரு மக்களின் வாழ்க்கை நிலம். இப்படிப்பட்ட ஒரு நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? இமாச்சல பிரதேசத்தின் கினார் மாவட்டத்தில் அமைந்துள்ள, கடல் மட்டத்திலிருந்து சுமார் 900 அடி உயரத்தில் இமயமலை ஸ்வர்க்க பூமியான சங்க்லா பள்ளத்தாக்கு, அதாவது சங்க்லா வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. சமவெளியிலிருந்து நாம் பழகிய அகலமான சாலைகள் இங்கு மெதுவாக மறைந்து மலைகளின் குறுகிய பாதைகள் தொடங்கும். ஒரு பக்கம் செங்குத்தாக உயர்ந்து நிற்கும் மலைச்சரிவு, மறுபக்கம் அழகான பள்ளத்தாக்கு. சில இடங்களில் சாலைகளின் பாறைகள் சுவரை ஒட்டி செல்லும், வாகனங்கள் செல்லும் பாதைக்கும் பள்ளத்தாக்கின் விளிம்பிற்கும் இடையே இருக்கும் குறுகிய இடைவெளி பயணத்தில் ஒரு சிறிய பரபரப்பை ஏற்படுத்தும். சாலையின் வளைவு பனிப்படர்ந்த மலைச்சகரம் தோன்றும். அடுத்த வளைவை பார்த்தால் அடர்ந்த மரங்கள், அடுத்த வளைவிலோ சிறிய நீர்வீழ்ச்சி என்று ஒன்றன் பின் ஒன்றாக கடந்து கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு ஜன்னலோர சீட்டில் அமர்ந்து இந்த காட்சிகளை ரசித்து கொண்டிருங்கள். உங்கள் கற்பனையில் பாடலுக்கு பின் சந்திக்கலாம்.

ஒலித்தது மதராசி படத்திற்காக ரவி பாடிய பாடல். ஒரு அற்புதமான பயணம் சாங்க்லாவை நோக்கி பாடலுக்கு முன் பயணிக்கின்னு தொடங்கினோம் இல்லையா. இந்த பயணம் மேலே செல்ல செல்ல காற்றிலும் மாற்றத்தை உணர முடியும். சமவெளியின் வெப்பம் குறைந்து காற்றில் குளிர்ந்த காற்று படரத் தொடங்கும். சாங்க்லாவை நெருங்க நெருங்க பள்ளத்தாக்கு விரிந்து காணப்படும். சாங்க்லா என்றால் திபெத்திய மொழியில் ஒளியின் காணவாய் என்று அர்த்தம். இமயமலை பிரதேசத்தில் திபெத்துக்கு எல்லைக்கு மிகவும் பக்கத்தில் இருக்குது இந்த இடம். ஜுலே வணக்கம் சொல்லி திபெத்திய மொழியில் நம்மை வரவேற்பது சித்குல் என இந்தியாவின் எல்லையின் கடைசி கிராமம் இது. அங்கு போனால் இந்தியாவின் கடைசி தார் ரோடு முடிவடைகிறது அப்படின்னு ஒரு பெரிய சைன்போர்டு கூட வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிற மர வீடுகளும் பனி கொட்டுக்கிற கிளைமேட்டும் கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். இந்துஸ்தான் கி ஆக்ரி தாபா, அதாவது இந்தியாவின் கடைசி ஹோட்டல் இங்கு தான் இருக்கு. அதில் ஒரு டீயை குடிக்கிற மாதிரி கற்பனையை தட்டிவிடுங்க. சந்திக்கலாம் பாடலுக்கு பின் இந்நகரின் செய்திகளுடன். பாடல் கேட்கலாம். தலைவன் தலைவி படத்திற்காக தி பிரதீப் குமார் பாடியது.

0: நேரம் 7:45.
1: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
2: சொல்லுங்க,
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
2: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
1: ஆனா அத எப்படி பண்ணனும்?
2: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
1: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
2: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
1: அவ்வளவுதானா?
2: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
2: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: நேர்களே, இன்னைக்கு நகருலா நிகழ்ச்சியில் நம்ம ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள ஒரு அழகான பள்ளத்தாக்கை நோக்கி பயணிச்சிருக்கோம் இல்லையா? இது சங்லா பள்ளத்தாக்கு அப்படிங்கிற இடத்தோட உயிர் நாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஓடுற பாஸ்பா ரிவர் நதி, பாஸ்பா அப்படிங்கிற நதி. இமயமலை பனிப்பாறைகளில் உருகி வருதுனால இந்த நீர் கண்ணாடி போல கிறிஸ்டல் கிளியராக இருக்குமா? பசி எடுத்தா சித்து அப்படிங்கிற பாரம்பரிய இட்லி போன்ற ஒரு டிஷ், அப்புறம் சூடான துப்கா நூடுல் சூப், உள்ளூர் ஆப்பிளில் செய்யப்பட்ட சட்னி, இதெல்லாம் டேஸ்ட் பண்ணலாம். ஆப்பிளில் கூட சட்னி செய்யலாங்க, இது இங்கே தான் கிடைக்கும். இங்கு விளையும் ஆப்பிள் ஒரு தனி வகையை சேர்ந்தது. மலைச்சரிவுகளில் அமைந்துள்ள ஆப்பிள் தோட்டங்களில் குறிப்பாக வசந்த காலங்களில் போகும்போது அது பூத்திருக்கும். பள்ளத்தாக்கியே வெள்ளை மற்றும் இளஞ்சிறப்பு நிறத்தில் அலங்கரிப்பது போன்று இருக்குமா? ஆப்பிள்களுடன் சேர்ந்து பட்டாணி, ராஜ்மா, உருளைக்கிழங்கு போன்ற பயிர்களும் இப்பகுதியில் விளைகின்றன. குளிர்கால நிலைக்கு ஏற்ப மரமும் கல்லும் பயன்படுத்தி இங்கு வீடுகள் கட்டப்பட்டிருப்பதை பார்க்கலாம். மேலும் தகவல்கள் வருகிறது பாடலுக்கு பின். ஒலித்து கொண்டிருப்பது தக் லைஃப் படத்திற்காக வைஷாலி, சக்தி ஸ்ரீ, ஆதித்யா பாடிய பாடல்.

சங்லாவில் அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது கம்ப்ரு ஃபோர்ட், அதாவது கம்ப்ரு கோட்டை. 1500 வருட பழமையான கோட்டை அப்படின்னு இங்கே இருக்கிறவங்க கூறுகிறார்கள். இங்கு நடக்கும் ஃபேக் மேளா மற்றும் ஹோலி திருவிழா மிகவும் பிரசித்தி பெற்றது. ஆண்கள் பெண்கள் எல்லோருமே கினோரி தொப்பி அப்படிங்கிற ஒரு பாரம்பரியமான தொப்பியும் பாரம்பரியமான கம்பளி ஆடைகளை போட்டு தங்களது கிராமத்து தேவதைகளை பல்லக்கில் சுமந்து வீதி உலா வருகிறார்கள். பார்க்கவே இந்த திருவிழா வெறும் வண்ணமயமாக இருக்கும் என்று அங்கிருக்கிறவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து கேட்கலாம் லபர் பந்து இப்படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நாம் பார்த்த சங்லா பள்ளத்தாக்கு, பாஸ்பா நதி, கம்புருக்கோட்டை, இந்தியாவின் கடைசி கிராமமான சித்குல், எல்லாவற்றையும் மனசுக்குள்ளே ஒரு வாட்டி நினச்சி பார்த்து ஒரு குட்டி பிரேக் எடுத்திருப்பீங்க இல்லையா? அடுத்த நகருள்ள நிகழ்ச்சியில் மற்றொரு சுவாரஸ்யமான நகரை சுற்றி வரலாம். அதுவரை வணக்கம் நேயர்களே. நிகழ்ச்சி நிறைவு செய்ய வருகிறது பைசன் படத்திற்காக அறிவு வேதன் பாடிய பாடல்.

0: இதுவரை உலா வந்தது நகருலா.
1: தொடர்வது காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நேற்று சென்னையில் பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்த பின்னர் டெல்லி புறப்பட்டுச் சென்றார். சென்னை விமான நிலையத்தில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், மாநில பாஜக தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பிரதமரை வழியனுப்பி வைத்தனர். முன்னதாக சென்னை ஐஐடி வளாகத்தில் நேற்று நடைபெற்ற 13,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களின் தொடக்க விழாவில் பிரதமர் திரு மோடி, தமிழ்நாடு ஆளுநர் திரு அர்லேகர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், அமைச்சர் புஷி ஆனந்த் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு மோடி சென்னை நிகழ்ச்சியில் பேசுகையில், ரஷ்ய அதிபர் புட்டினிடம் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட திருக்குறளை தாம் வழங்கியதாகவும், மேலும் மகாகவி பாரதியின் அச்சமில்லை அச்சமில்லை என்ற கவிதை வரிகளையும் மாணவர்களிடம் எடுத்து கூறி உற்சாகத்தை ஏற்படுத்தினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சென்னை வருகையால் தமிழகத்தின் வளர்ச்சி மேலும் வலுப்பெறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள பதிவில், சென்னை மெட்ரோ ரயில் 2ம் கட்ட பணிகள், அம்ரித் பாரத் ரயில் நிலையங்களின் திறப்பு விழா உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள், உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்து துறைகளில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் தமிழக மக்களின் முன்னேற்றத்திற்கும் புதிய உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் அரசு மருத்துவமனையில் பல்வேறு மருத்துவ பிரிவுகளில் இதுவரை 10,000த்திற்கும் மேற்பட்ட ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ரோபோ கனெக்ட் எனும் நிகழ்ச்சியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல் இந்த ரோபோ கனெக்ட் என்ற நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் 30க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்களும் முன்னணி மருத்துவ நிபுணர்களும் கலந்து கொண்டனர். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 3வது T20 கிரிக்கெட்டில் இந்தியா 14 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 9 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் தகவல் தளம். நேர்களே, இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நேற்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக தான் கேட்க போகிறோம். கைரேகைகள், இது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்துவமாய் விளங்கும் ஒரு அடையாளம். கைரேகைகள், அதாவது விரலின் நுனியில் உள்ள ஒரு தோலின் மேற்பரப்பில் காணப்படும் உயர்வுகளும் பள்ளங்களும் கொண்ட ஒரு அமைப்பு, இதை ஃபிங்கர் ரிட்ஜஸ் என்று சொல்வார்கள். இது கருவில் கர்ப்பத்தில் 10 முதல் 16 வாரங்களில் உருவாக தொடங்கி மேலும் சில வாரங்களில் தெளிவாகவும் சிக்கலாகவும் ஆகின்றது என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றது. மரபணுக்கள் இதன் உருவாகத்தில் பெரும் பங்கு வகித்தாலும் முழுமையாக நிர்மாணிப்பதில்லை என்பதை பற்றிய தகவல்களை நேற்று நிகழ்ச்சியில் நம்ம கேட்டோம். இனி இவை தனித்துவமாக கருவில் எப்படி உருவாகிறது என்று என்பது குறித்தும் கைரேகைகள் குறித்தும் மேலு தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் கேட்கலாம். பாடல்களுக்கிடையே வருகிறது பாடல், மாறா படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியது.

கருவில் குழந்தை வளரும் பொழுது, விரல்கள் வளரும் பொழுது தோலின் கீழ் உள்ள திசுக்களும் மேல் தோலுக்கும் இடையிலான வளர்ச்சி மிக நுணுக்கமான முறையில் மாறுபடுகிறது. அதோடு விரலின் வளர்ச்சியின் வேகமும் தோலின் வளர்ச்சி நுண்ணிய இரத்த ஓட்ட வேறுபாடுகள் பனிக்குட நீரின் சூழல் போன்ற பல காரணிகள் இந்த ரிட்ஜ் எனப்படும் ரேகை வடிவத்தின் வளர்ச்சியை பாதிக்கக்கூடும். இந்த மாற்றங்களில் சிறிய அளவில் இருப்பதால் ஒரே கருவில் வளர்கின்ற இரண்டு குழந்தைகளின் ரேகைகள் கூட ஒன்றாக இருப்பதில்லை. சில பேர்களுக்கு எழும் ஒரு சந்தேகம், ஒரே மாதிரியான இரட்டையர்கள் அதாவது ஐடென்டிக்குவல் ட்வின்ஸ் என்று இவர்களது மரபணுக்கள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும், ஒரே சமயம் உருவாகி ஒரே சூழலில் வளரும் இந்த இரட்டையர்களுக்கு கூட கைரேகைகள் உருவாகும் பொழுது மிக நுணுக்கமான மாறுதல்கள் ஏற்படுவதனால் கைரேகைகள் மாறுபடத்தான் செய்கின்றது. பாடல் கேட்கலாம், பட்டாசு படத்திற்காக அனிருத் ரவிச்சந்திரன் பாடியது.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களே, சில சமயம் ரெட்டையர்களில் இரண்டு பேருக்கும் லூப் ஒரே மாதிரியாக இருக்கலாம். ஆனால் ரிட்ஜ் எண்டிங், அதாவது ரேகையின் முடிவு, ஷார்ட் ரிட்ஜ், அதாவது குறுகிய ரேகை, ரிட்ஜ் டைரக்ஷன், ரேகையின் திசை போன்ற நுணுக்கமான அம்சங்கள், அவற்றின் அமைப்பு ஒவ்வொருவரிடமும் மாறுபடுகின்றது. இதனால்தான் ஃபிங்கர் பிரிண்ட், அதாவது கைரேகை அடையாளம் என்பது சாத்தியமாகின்றது. கைரேகை பற்றிய மேலும் தகவல்கள் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையோடு. தகவல் தளம் மீண்டும் 8:45 தொடரும். வேலைவாய்ப்பு செய்தி. சென்னை பெருநகர் குடிநீர் வழங்கல் வாரியத்தில் அப்பரண்டிஸ் பணியிற்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கிராஜுவேட் பிரிவில் சிவில் மெக்கானிக்கல் 52, எலக்ட்ரிக்கல்ஸ் 24, டெக்னீஷியன் பிரிவில் சிவில் 10, எலக்ட்ரிக்கல் 22 என்று மொத்தம் 108 இடங்கள் காலியாக உள்ளன. கல்வி தகுதி டிப்ளமோ பிஇ பிடெக் வயது பிரிவுக்கு வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு ஸ்டைஃபண்ட் மாதம் 10,900 ரூபாய் முதல் 12,300 வரை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும். கடைசி நாள் இம்மாதம் 17ஆம் தேதியாகும். மேலும் விவரங்களுக்கு nets.education.gov.in என்ற இணையதளத்தை சரிபார்க்கவும். வேலைவாய்ப்பு செய்திகள் கேட்டீர்கள்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை 8:30 சக்தி உலா வாழ்வளிக்கும் வனதுர்கை, தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்கை பரமேஸ்வரி அம்மன் ஆலயம். படைப்பு ஆகாஷவாணி காரைக்கால். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

0: தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம்.
1: காவிரி தந்த வளம் காற்றோடு கலந்து வீசும் அழகியம்மன் கதிராமங்கலம்.
0: பச்சை பட்டாடை போர்த்திய வயல்வெளிகள் கண்களுக்கு விருந்தாக.
1: வரப்போரும் வீசும் தென்றல் மனதுக்கு இனிமையான இசையாக.
0: நீர்நிலைகளில் தவழும் அலைகள் இயற்கையின் கவிதையாக திகழ்கின்றன.
1: கோயில் மணியோசை காற்றில் கலக்க இறைவியை நாடி வரும் பக்தர்களின் பக்தி பயணம் இந்த மண்ணுக்கு மேலும் ஆன்மீக அழகை சேர்க்கிறது.
0: இவ்வழகிய கதிராமங்கலத்தில் எழிலாக அமர்ந்து அருள் பாலிக்கின்றாள் அம்பாள் ஸ்ரீ வனதுர்க்கா பரமேஸ்வரி.
1: வாழ்வளிக்கும் வனதுர்க்கை அம்பாளின் அற்புதங்களை அனைவரும் தரிசிக்க இதோ இத்திருத்தலத்தில் நுழைகிறோம்.

0: இத்திருத்தலம் மூன்று நிலை ஐந்து கலசங்களுடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக அமைந்துள்ளது. இக்கோயில் எதிரில் தாமரை தடாக தீர்த்தமானது அமைந்துள்ளது. அம்மனுக்கு எதிரே சிம்ம வாகனம் அற்புதமாக காட்சியளிக்கின்றது.
1: கருவறை வாசலுக்கு மேல் சக்தியின் வடிவங்களான சைலபுத்ரி, பிரம்மசாரிணி, சண்டகண்டி, கூஷ்மாண்டி, ஸ்கந்தமாதா, சித்திதாயினி, காத்யாயினி, காலராத்திரி, மகாகௌரி சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன.
0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரின் வலது மேற்கரமானது தீவினை அறுக்கும் பிரத்யோக கரமாக உள்ளது, சிறப்பானதாகும்.
1: இடது மேற்கரத்தில் சங்கு, வலது கீழ்கரத்தில் அபய வரத ஹஸ்தம், இடுப்பில் கை வைத்து எழிலான பாவனை கொண்டு தாமரை பீடத்தில் நின்ற கோலத்தில் அருள்கிறார் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்பாள்.
0: கதிர் மதியும் உதயமென கமலமுகம் தான் மலர,
1: மதிய விழ நகை சிந்தி மயங்கி விழி வண்டாட,
0: மார்பேறி பொன்னடிகள் அருள்கரத்து வேர்வையழ,
1: சுபம் காட்டும் திருவடிகள் குங்குமத்தில் அழுந்திவிட,
0: தேரழகு கதிர்தேவி திருக்கோலம்

0: ஸ்தல வரலாறு பற்றிய செய்திகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்கிறார் இவ்வாலய குருக்கள் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள்.
1: பொன்னியின் வடவால் ஓங்கி பூசர நிலைத்து வாழும் தன்னிகர் கம்பன் வாழ்ந்த தனி நகராகும். வெண்ணெய் பொன்னமர்ந்த துர்காதேவி பொற்பாதம் போற்றி பன்னரும் புகழும் பெற்று வாழ்வோமே. காவிரி நதியின் வடது பாகத்தில் ஸ்ரீ அன்னை மனதுர்காபுரம்

ஸ்ரீ ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஊருக்கு கதிராமங்கலம் என்று பெயர். பூர்வீகத்திலேருந்து இந்த சம்பாள் இருக்கிற இடம் வந்து சிவமல்லிகாவ நட்சத்திரம் பேர். சிவமல்லிகை காட்டில் தான் இந்த அம்பாள் இருக்கா. அகஸ்தியர் தென்பாகம் வரும்பொழுது சண்டன் முண்டன் சும்பன் நிசும்பன் இவங்கிற அசுரெல்லாம் வழிமறைக்கும் போது பார்வதியானவளை பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணுற பார்வதியானவளை இங்கே தபஸ் இருந்து துர்க்கையாக சும்பன் நிசும்பன் சண்டன் முண்டன்கிற அசுரை வதம் பண்ணினதாக புராணங்கள்.

0: மேலும் சந்திரசேகர சிவாச்சாரியார் அவர்கள் இவ்வாலயத்தில் நடைபெறும் விழாக்கள் பூஜைகள் குறித்து நம்மிடையே தெரிவித்த போது,
1: மிருகண்ட மகரிஷி புத்திரசோகம் வந்து மார்க்கண்டேயருக்கு 16 வயது சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கிறதுக்கு இந்த அம்பாள் அனுகிரகம் என்னதாக இருக்கிறது. இந்த அம்பாளை பிரார்த்தனை செய்து மிருகண்டு மகரிஷி ரொம்ப உருகி வேண்டிக் கொள்கிறார். வேண்டிக் கொள்ளும் பொழுது திருக்கடையூர் போய் அபிராமி அமிர்தகடேஸ்வரர் பூஜித்து வர சொல்லுங்கள் பையனை, சிரஞ்சீவி பட்டம் கிடைக்கும் என்று அம்பாள் அனுகிரகம் பண்ணினதாக இந்த ஸ்தல விசேஷம். இந்த அம்பாள் வந்து கிழக்கு பாத்து சன்னதி, வேற எந்த ஊரிலும் கிழக்கு பாத்து சன்னதி கிடையாது. இந்த ஒரு விசேஷம் என்னென்றால் பத்மாசனத்தில் தபஸ் இருக்கா அந்த அம்பாள். பின்னாடி அம்மன் உருவமும் சர்ப்பாகாரமாக இருக்கும், பாம்பு படம் எடுத்தது போல். பொதுவாக ராகுக்கு அதிதேவதை துர்கை, இது அம்பாள் ராகு சுரூபமாக இருப்பது ரொம்ப விசேஷம். வருஷத்தில் வந்து இந்த அம்பாளுக்கு வந்து ஆடி மாதம் விசேஷம், புரட்டாசி மாதம் நவராத்திரி ரொம்ப விசேஷம், 10 நாள் விசேஷமாக இருக்கும். அதுமாரி பங்குனி மாதம் மசந்த நவராத்திரி, அதுமாரி ஆஷாட நவராத்திரி. இந்த கோயிலில் வந்து சாரதா நவராத்திரி ரொம்ப விசேஷம். வெள்ளி செவ்வாய் ஞாயிறு பொதுவாக இந்த ஆலயத்தில் கூட்டம் அதிகமாக வந்து கொண்டு இருக்கும். இங்கே ஆடி திருவிழான்னு ஒரு பால் குட விஷயம் ஒன்று விசேஷமாக பண்ணிட்டு வரா. மேலே ஆகாசம் திறந்திருக்கும், அதாவது தினசரி அம்பாள் காசிக்கு போயிட்டு வரதா ஐதீகம். மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் அம்பாள் மேலே படும். இந்த அம்பாளுக்கு என்னன்னாக்கா சதுர்புஜம், சௌவர்ணாம் புஜமத்தியகாம் திரிணாம் சௌதாமணி சன்னிபாம் சங்கம் சக்கரவர அபயூர் ததத்தீம் இந்தோக்கலாம் பிப்ரதீம் கிரைவேயாங்கத ஹார குண்டதராம் ஆகண்டலாத்தேஸ்துதாம் தியாயேத் விந்திய நிவாசினியும் சசுமுகியும் பார்சஸ்த பஞ்சானனாம். இந்த அம்பாள் கிழக்கு பார்த்து அருள் புரித்து சதுர்புஜமாக உள்ளதால் சங்கு சக்கரம் அபய ஊருஹஸ்தம், சக்கரம் வந்து பிரயோக சக்கரம், அதாவது நீதி விவகாரம் குடும்ப தகராறுகள் தம்பதி அந்யோன்யம் இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த அம்பாளை பிரார்த்தனை பண்ணால் ரொம்ப விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ராகு காலத்தில் வந்து தீபம் போட்டு அம்பாளை அர்ச்சனை பண்ணி மனமுருக வேண்டினால் இந்த அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கல்யாணமாகாத கன்னிகைகள் புருஷர்கள் குழந்தைகள் எல்லாருக்கும், கல்யாணமாகாதவர்களுக்கு இங்கே திருமணமாகும். இது பிரார்த்தனை தான், இந்த அம்பாள்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணுறோமோ அத்தனையும் கிடைக்கும். இதோ இப்போ கூட நீட் தேர்வுக்கு எல்லாருமே பரிசு எழுதி நிறைய ஸ்டெதஸ்கோப்லாம் மாட்டியிருக்கா, அம்பாளுக்கு தொட்டில் கட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் வந்து பரீட்சையில் பாஸ் பண்ணி நீட் தேர்வுக்காக அவங்க வந்து ஸ்டெதஸ்கோப் நிறையா மாட்டியிருக்கா. அதேமாரி ஒவ்வொன்றும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறா எல்லா காரியமும் நடக்கிறது.

0: இத்திருக்கோயிலின் செயல் அலுவலர் இ ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் இத்திருத்தலம் பற்றி நம்மிடையே சில செய்திகளை பகிர்ந்து கொண்டார்.
1: இத்திருக்கோயில் அமைந்துள்ள இடம் கும்பகோணத்திலிருந்து காவிரி பூம்பட்டினம் செல்லக்கூடிய பூம்புகார் சாலை என்ற சாலையில் திருக்கோடி காவல் என்ற திருக்கோட்டீஸ்வரர் ஆலயத்திற்கு அடுத்ததாக இத்திருத்தலம் அமைந்துள்ளது. கதிர் வேய்ந்த மங்கலம் என்று இந்த தலத்திற்கு ஆதிகாலத்தில் பெயர் இருந்ததாக அறியப்படுகிறது. இந்த பகுதியில்தான் கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளல் அவர்கள் வாழ்ந்த பகுதியாகவும் கருதப்படுகிறது. கதிராமங்கலத்திலே காவிரி மேட்டுத்தெரு என்ற பகுதியில்தான் அவர் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. சூரிய ஒளியும் மழை துளியும் இந்த அம்பாள் மேல் சேர்ந்து விழக்கூடிய காட்சி இங்கு காணப்பட்டதால் இதற்கு கதிர் வேய்ந்த மங்கலம் என்று பெயர் ஏற்பட்டதாகவும், ஒரு காலத்தில் அதிகமான வெள்ளப்போக்கு ஏற்பட்டு அம்பாள் அந்த வெள்ளத்திலே மூழ்கி இருந்ததாகவும், பின்பு கம்பர் பாடல் பாட கதிரவன் ஒளி பாய்ந்து அம்பாள்

மேல் ஒளிப்பட்டதாகவும் ஒரு ஐதீகம் இப்பகுதியில் உள்ளது. அதனால் இதற்கு கதிர்வேய்ந்த மங்கலம் என்ற பெயர் இது போன்ற காரணங்களால் பொருந்தக்கூடிய பெயராக காணப்படுகிறது. பிற்காலத்தில் பெயர் மருவி கதிரா மங்கலம் என்று பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இங்கு உள்ள அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன். இவர் தினமும் காசி சென்று வருவதாக ஒரு ஐதீகம் உள்ளது. இவர் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் என்பதற்கான உதாரணம் இக்கோயிலில் காணப்படும் காணிக்கை பொருள்கள். இக்கோவிலில் வேண்டியது வேண்டியபடியே கிடைக்கக்கூடிய அம்மனாக இந்த அம்மன் விளங்கி வருகிறார். எத்தனையோ மாணவர்கள் தாங்கள் மருத்துவராக வேண்டும், பொறியாளராக வேண்டும், உதவி பேராசிரியராக வேண்டும் என்ற எண்ணத்தோடு வந்து பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை அவர்களுக்கு ஈடேறவும் செய்துள்ளது. அனைத்து நேயர்களும் இத்திருக்கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வழிபட்டு இந்த அம்மனின் ஆசியையும் அருளையும் பெற்று செல்லுமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.

0: ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் சிலரை நாம் சந்தித்த போது,
1: என் பெயர் எஸ் வடிவேல், அம்பாளுடைய நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம், அம்பாள் மிருகண்ட முனிவரால் பூஜிக்கப்பட்ட வனதுர்க்கா பரமேஸ்வரி. இந்த ஏரியா ஃபுல்லாக எல்லாமே காடாக தான் இருந்தது, கோவில் கொஞ்சம் டெவலப் ஆகி நிறைய மக்கள் வராங்க. அம்பாளுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கும், அம்பாளுடைய வேண்டியதை வணங்கி கேட்டால் அவங்க அனைத்தும் கொடுப்பாங்க. நம்பிக்கை உள்ள கருணை கடவுள் வனதுர்க்கா பரமேஸ்வரி தாயிடம் கிடைக்கும்.
2: என் பேர் சந்திரா, குத்தாலத்துலேருந்து வரேன். ஒரு 4-5 வருஷமாகவே வந்துட்டு இருக்கேன். வீட்டில் வந்து எங்கள் பெரியத்தை தான் சொன்னாங்க, தம்பி வந்து இந்த கோயிலில் தான் வர வாங்கி பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அவன் மேரேஜ் பண்ணிட்டான், இன்னும் குழந்தையே இல்லாமல் இருக்கான். அவனுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இந்த கோயிலுக்கு நான் வருவேன். சாமி எங்களுக்கு கொடுக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கேன்.
3: கண்ணன், நான் கல்லூர்லேருந்து வரேங்க. மனசுக்கு திருப்தியாக இருக்க வந்து போனேன். அதனால் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்க வேண்டி வந்துருக்கேன், கோயிலுக்கு வந்துருக்கேன்.
4: என் பேர் கங்கா தேவிங்க, நாங்கள் அணக்கரையிலேருந்து வரோம். இப்போ ஒரு 6 மாதமாக தான் வரோம் கோயிலுக்கு. பொண்ணுக்கு மேரேஜ் ஆகணும்னு சொல்லி வேண்டி வந்தோம், 3வது வாரமே முடிஞ்சிருச்சு. எங்களுக்கு ஏற்ற மாதிரியே பையனும் அமைச்சிட்டாங்க. இப்போ தொடர்ந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு இருக்கோம்.
5: என் பேர் கணேசன், இந்த ஊரில் தான் வசித்து வந்து கொண்டிருக்கிறேன். பல ஊர்களிலிருந்தும் பக்தர்கள் பல எண்ணங்களை வைத்து நமது வனதுர்க்கா பரமேஸ்வரி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருப்பார்கள். அம்பாளை ராகு காலத்தில் வழிபட்டால் அனைத்து எண்ணமும் எளிதும் இனிதே ஈடேறும் என்று அனைவரும் பக்தர்கள் வந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். பால்கோட நடக்கிறப்ப பார்த்திங்கன்னா அவ்வளோ பக்தர்கள் வந்து கொண்டு இருப்பாங்க. அது வந்து அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் ஈடேறத்தினால தான் தொடர்ந்து அவங்க இன்னும் பல பேர்கள்ட்ட சொல்லி வந்துட்டுருக்காங்க. அனைத்து பக்தர்களும் வந்து அவங்க எண்ணங்களை வேண்டி அம்பாளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்.
6: என் பேர் உமா மகேஸ்வரி, நாங்கள் தேர்லந்தூர்லேருந்து வரோம். 21 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இங்கே வரும்பொழுதுலாம் ஒரு மன நிம்மதி தான் எங்களுக்கு. இங்கே வந்துட்டு போனால் ஒரு சந்தோஷம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தான் தோணும். எது வேணாலும் அது என்ன நினைக்கிறோமோ அது எங்களுக்கு நிறைவாக நடந்துட்டுருக்கு.
7: கல்வியோடு பெரும் செல்வம், காரியத்து வெற்றியெல்லாம், நல்வினையால் நின் கோவில் நாடி வரும் பேர்களுக்கே தீராத வினைகளையும் தீர்க்கின்ற காரணத்தால் ஆறாத மனநோயை ஆற்ற வந்து வேண்டுகிறோம். கதிராமங்கலத்து கற்பகம் நின் தாள் போற்றி போற்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது சக்தி உலா. இன்றைய சக்தி உலாவில் நாம் தரிசித்தது வாழ்வளிக்கும் வனதுர்க்கை. தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் ஸ்ரீ வனதுர்க்கை பரமேஸ்வரி ஆலயம். நிகழ்ச்சி அமைப்பு ஏ பிரியா, அமைப்பில் உதவி ஆர் செந்தில்குமரன். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.

நேர்கள் இணைந்திருப்பது முதன்மை அலைவரிசை. நேரம் 8:45. நேர்களே, இனி கேட்கலாம் தகவல் தளத்தின் தொடர்ச்சி. இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சியில் நம்ம கைரேகையை பற்றிய தகவல்களை தான் தெரிஞ்சிட்ருக்கோம். ரெட்டையர்கள் ஆனாலும் வெவ்வேறு கைரேகைகள் தான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த தகவலை தொடர்ந்து கைரேகைகள் மாறுமா, வாங்க தெரிஞ்சுக்கலாம். கைரேகை மாறுமா? பொதுவாக கைரேகையின் அடிப்படை ரெட்ஜ் பேட்டர்ன் அப்படிங்கிறது வாழ்நாள் முழுவதும் நிலைத்து தான் இருக்கும். குழந்தை பருவத்திலிருந்தே வயது முதிரும் வரை விரல்களின் அளவு மாறலாம், ஆனால் ரேகையின் வடிவம், அதாவது ரிட்ஜஸ் அடிப்படை அமைப்பு தொடர்ந்து வரும். அதனால்தான் குழந்தையாக எடுக்கப்படும் கைரேகை மற்றும் வயது வந்த பின் எடுக்கப்பட்ட கைரேகை அடிப்படை அமைப்பு ஒப்பிடமிடுவிடும். அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க போகிற தகவல், கைரேகை அழியுமா? காத்திருங்கள், பாடலுக்கு பின் தெரிந்து கொள்ளலாம் கைரேகை அழியுமா என்ற தகவலை பற்றி. தொடர்ந்து கேட்கலாம் பாடல், தக்கர் படத்திற்காக பிரதீப் குமார் விஜய் யேசுதாஸ் பாடியது.

கைரேகை அழியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். கைரேகை மேலோட்டமான காயம் அல்லது தோல் சேதம் ஏற்பட்டால் கட்டாயமாக அழியாது. ஆனால் ஆழமான காயம் தோலின் அடுக்குகளை சேதப்படுத்தினால் தழும்பு ஏற்பட்டு ரேகை அமைப்பு நிரந்தரமாக மாறக்கூடும். தொடர்ந்து கேட்கலாம் பாடல். டெடி படத்திற்காக அனிருத் பாடிய பாடல்.

நம் உடலில் நாம் பிறக்கும் முன்பே நம் உடலின் ஒரு தனித்துவமான அடையாளமாக உருவாக தொடங்கி நம்மை நம் விரல் நுனியில் இருக்கும் மிக சிறிய கோடுகளால் மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுகிறது நமது கைரேகை. இது ஒரு இயற்கையின் அற்புதம். நேர்களே, நிகழ்ச்சி நிறைவாக சிந்திக்க ஒரு சில துளிகள். நம் விரல் நுனியில் இருக்கும் அந்த சிறிய கோடு நம்முடைய உடலின் இயற்கை எழுதிய ஒரு தனித்துவமான கையெழுத்து என்ற இந்த சிறிய தகவலுடன் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சி நிறைவு செய்ய காத்து வாக்கில் ரெண்டு காதல் இப்படத்திற்காக ரவி சாஷா திருப்பதி பாடின பாடல்.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது தகவல் தளம். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேய நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு உடலினை உறுதி செய். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் சசிகலா. சில நொடிகளில் அரங்கு செய்ய நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் இப்போது 9:00. ஆகாஷ்வாணி நவராத்திரி இசை விழா. இன்றைய நிகழ்ச்சியில் திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். முதலில் விநாயகா விக்னநாசகா என தொடங்கும் முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

நேரம் இப்போது 9:30 20 நொடி. நவராத்திரி இசை விழா ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் திரிசூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்து கமலாம்பா சம்ரக்ஷத்து ஆனந்த பைரவி ராகத்தில் அமைந்த முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி மிஸ்ரச்சாப்பு தாளம்.

0: நவராத்திரி இசை விழா. சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் மாலி அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: தொடர்வது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். வங்கித்துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் சிங்கப்பூரும் முடிவு செய்துள்ளன. 3 நாள் பயணமாக

0: சிங்கப்பூர் சென்றுள்ள நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நேற்று அந்நாட்டு வங்கித் துறையினருடன் ஆலோசனை நடத்தினார். முதலீடுகளை இந்தியாவில் மேலும் அதிகரிப்பது குறித்து ஆலோசனை நடத்தியதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவில் ரியாத் விமான நிலைய தாக்குதலில் பாதிக்கப்பட்ட இந்தியர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்பட்டு வருவதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலில் காயமடைந்த இந்தியர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் உயர்கல்வி, சுகாதாரம் மற்றும் மகளிர் மேம்பாடு தொடர்பான பல்வேறு திட்டங்களுக்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் திரு பேமா கண்டு தலைமையில் தலைநகர் இட்டாநகரில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு எடுக்கப்பட்டது. திரிபுராவில் சுகாதார கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு மாணிக் சகா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாமில் இளையோருக்கு அதிக அளவில் அரசு வேலைவாய்ப்புகள் வழங்கி மாநில அரசு தொடர்ந்து தீவிரமாக செயலாற்றி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா மாநில அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்ட 400 பேருக்கு குவஹாத்தியில் பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசுகையில் தெரிவித்தார். திருக்கனூர் அரசு சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட செட்டிப்பட்டு காசநோய் இல்லா கிராம பஞ்சாயத்தாக அறிவிக்கப்பட்டு நடந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி விருது மற்றும் காந்தியின் வெண்கல உருவச்சிலையையும் சான்றிதழும் வழங்கி சிறப்பித்தார். 2026 ஆண்டிற்கான சில்வர் விருதுக்கு திருக்கனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10:02. முதன்மை அலைவரிசையில் இனி கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். நேர்களே, இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற ஆகாஷ்வாணி புதுச்சேரி என்ற முகநூலில் பதிவிடுங்கள். உங்கள் விருப்ப பாடல்களை வானொலியில் கேட்டு மகிழுங்கள்.

கேட்டால் ஏனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதலாவது பாடமாக மந்தவெளி விநாயகம் இவர் விருப்பமாக நியூ படத்திற்காக ஹரிஹரன் ஹரிணி பாடிய பாடல்.

கேட்டாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். வேதாரண்யம், ராஜதுரை இவர் விருப்பமாக சின்ன பசங்க நாங்கள் இப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது.

நேரம் 10:13:22. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன் விருப்பமாக சதுரங்கம் படத்திலிருந்து பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். காட்டூர் சிவகுமார், சுஜாதா குமார், சஞ்சய் குமார், ஷரவண் குமார், தீப்தி இவர்கள் விருப்பமாக சின்ன பூவே மெல்ல பேசு படத்திலிருந்து பாடல்.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 நேயர் நேரம் நிகழ்ச்சியின் தலைப்பு உடலினை உறுதி செய். நிகழ்ச்சியை நேரப்படுத்துகிறார் சசிகலா. நேயர்கள் இந்நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை பகிர்வ அழையுங்கள் 2275240 மற்றும் 2275250 என்ற எண்களை. வெளியூர் நேயர்கள் மற்றும் கைபேசி மூலம் அழைப்பவர்கள் 0413 என்ற முன்குறியீட்டு எண்களை டயல் செல்ல மறந்துடாதீங்க. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் சின்ன திருப்பதி பிரகாஷ் ஷியாமலா இவர்கள் விருப்பமாக மஞ்சள் நிலா படத்திற்காக ஜெயச்சந்திரன் சுஷீலா பாடிய பாடல்.

கேட்டால் இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம். மாதவரம் சரஸ்வதி பத்மநாபன், இவர் விருப்பமாக உதிரிப்பூக்கள் படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடிய பாடல்.

நேரம் 10:42, 47 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம். தொடர்ந்து கேட்கலாம் வீரநல்லூர் கருணாநிதி, இவர் விருப்பமாக ராஜா கைய வச்சா. இப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சித்ரா பாடியது.

இன்றைய கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய கார்த்திக் சுப்பிரமணியம், கடலூர் சுரேஷ், ராஜன் சுப்பிரமணியம், பொன்னிமேடு வண்ணை கணேசன், சென்னை சிவராம் நாகராஜன், ராம கொழுமழுக்கொண்டான், ராமகிருஷ்ணன், சுரேஷ் பாபு, குறிஞ்சாங்கேணி, அசருதீன், தூத்துக்குடி பாலசுப்ரமணியம், இவர்கள் அனைவருக்காகவும் சீதாராமம் படத்திலிருந்து ஒரு பாடல்

0: நேர்கள் இதுவரை கேட்டது கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேர் விருப்பம்.
1: தொடர்வது 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் ஆதவன். உலக மூட்டுவாத தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. மூட்டுவாத சிகிச்சையில் இயன்முறை மருத்துவம் முக்கிய பங்காற்றுவதாக தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் திரு புண்ணிய கோடி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அதேபோல் புதுச்சேரி எலும்பியல் நிபுணர் டாக்டர் வீரப்பன் இளம் வயதினருக்கும் முழங்கால் வலி ஏற்படுவதாகவும், எனவே மருத்துவ ஆலோசனையுடன் சரியான உடற்பயிற்சி செய்வது, தசைகளை வலுப்படுத்துவது, மூட்டுக்களுக்கு தேவையற்ற அழுத்தத்தை தவிர்ப்பது ஆகியவை மூட்டு ஆரோக்கியத்தை பாதுகாக்க உதவும் என்று உலக மூட்டுவாத தினமான இன்று பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான பாரம்பரிய மரபுசார் விளையாட்டு நிறுவனை இன்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மான்சுக் மாண்டவியா தொடங்கி வைக்கிறார். போட்டி தன்மையும் வெற்றி தோல்வியும் இல்லாத நிகழ்வாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இதில் கலாச்சார பகிர்வு, கலந்துரையாடல் மற்றும் பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்த அறிவு பகிர்வுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக விளையாட்டு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நவராத்திரி விழா கொழு நேற்று தொடங்கியது. தீபாவளி கூட்ட நெரிசலை தவிர்க்க சென்னையில் தற்காலிக பேருந்து நிறுத்தங்களை அமைப்பது குறித்து பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ரஷ்யா உக்ரைன் இடையே எரிசக்தி கட்டமைப்புகளின் மீது தாக்குதல் நடத்துவதை தடுக்கும் நோக்கில் எரிசக்தி போர் நிறுத்தம் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இந்த போர் நிறுத்தம் அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அமெரிக்காவில் லாஸ் வேகஸில் இன்று தொடங்குகிறது. 18ஆம் தேதி வரை நடைபெறும் இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 11 மணி 2 நொடி.

அனைத்து நேயர்களுக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, நேயர்கள் கேட்டு பங்கேற்க மற்றும் ரசிக்க இருக்கும் இந்நிகழ்ச்சி நேயர் நேரம். நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சசிகலா. இன்றைய நேயர் நேரம் தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடலினை உறுதி செய் என்று அன்றே நமக்கு வழிகாட்டினார் மகாகவி பாரதியார். உடல் வலிமையாக இருந்தால்தான் உள்ளமும் உற்சாகமாக இருக்கும், மனமும் மகிழ்ச்சியாக இருக்கும். நம்முடைய அன்றாட வாழ்க்கையும் சவால்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள முடியும். இன்றைய அவசரமான வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கவும், குடும்பத்தை கவனிக்கவும், வேலைகளை முடிக்கவும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த எல்லாவற்றையும் செய்வதற்கு தேவையான நம்முடைய உடல் நலத்தை கவனிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கேள்விக்குறிதான். நேரத்திற்கு உணவு சாப்பிடுகிறோமா? போதுமான அளவு தூங்குகிறோமா? தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்கிறோமா? நம்முடைய உடல் சொல்லும் சின்ன சின்ன எச்சரிக்கைகளுக்கு செவி சாய்க்கிறோமா அப்படின்னு எல்லாருமே நம்மளே கேட்டுக்க வேண்டிய விஷயமா இப்போ இருக்க. ஆரோக்கியம் என்பது நோய் வராமல் இருப்பது மட்டுமல்ல, சுறுசுறுப்பாக செயல்படுவது, மனநிறைவோடு வாழ்வது, நம்முடைய வேலைகளை சிரமமின்றி செய்வது என வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் உறுதுணையாக இருப்பது தான் உண்மையான ஆரோக்கியம். இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில் நம்முடைய உடல்நலத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள், உடற்பயிற்சியின் அவசியம், உணவு பழக்கங்கள், தூக்கம், மனநலம் என பல்வேறு விஷயங்களை பற்றி பேசப்போகிறோம். நேர்களை, நீங்களும் இந்த உரையாடலில் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கிய பழக்கங்கள் என்ன? உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள நீங்கள் கடைபிடிக்கும் வழிமுறைகள் என்ன? உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் டயல் பண்ண வேண்டிய எண்கள் 2275240 மற்றொரு எண்

0: 2275205. நீங்கள் வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா நான் சொன்ன நம்பரோட 04133 என்ற குறியீட்டினை முன்னிணைத்து டயல் பண்ணுங்கள். ஆரோக்கியமான வாழ்வை நோக்கி நாம் அனைவரும் இணைந்து பயணிப்போம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் போகலாம். இணைப்பில் இணையும் முதல் அழைப்பாளர் யார், எங்கிருந்துன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: எங்கள் பாசத்துக்குரிய அறிவிப்பாளருக்கு பிற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க.
1: நல்லாப்பாளையம்
0: சொல்லுங்க சார்.
1: மனமது செம்மையானால் வாழ்வும் சிறக்கும் தானே. உணவை உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்கிறார் ராமலிங்க சுவாமிகள். இப்ப இருக்கிற காலம் நம்ம உடல் நலனுக்கு நம்ம அதிக அக்கறை செலுத்துறது கிடையாது. உடல்நலம் பாதிக்கப்பட்ட பிறகுதான் நம்ம மருத்துவ பணிக்கு போகணும், மருத்துவம் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிற ஒழிய அதுக்கான விழிப்புணர்வுங்கிறது பெரும்பாலான இடங்கள்ல பெரும்பாலான நேரங்கள்ல கேள்விக்குறியா இருந்துச்சு. இதுக்கு முதன்மை காரணம் அலட்சியம். எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் அதிகமா இருக்கிறதுனாலயும் நோய் நாடி நோய் முதல் நாடி அப்படிங்கிற மாதிரி அந்த விழிப்புணர்வு இல்லாத போறதுனால்தான் நம்ம நிறைய இடையூறுகளை சந்திச்சுட்டு இருக்கோம். வாழ வேண்டிய வயசுல வாழ்வியும் தொலைச்சிடுறோம். அது மாதிரி தொலைச்சிட்டு பிறகு அது பிறகு ஐயோ நம்ம வாழ்க்கையில நிம்மதியா வாழ முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற சூழலும் நமக்கு வந்து சேர்ந்துடுது. நல்ல நண்பர்களோட பழகிறது, இது முதன்மை அடிப்படை நோய் வராம இருக்கிறதுக்கு.
0: சூப்பர் சார்.
1: அதே போல நல்ல பழக்க வழக்கங்களோட நம்ம வாழ்வை வழிநடத்தி கொண்டு போறது, அதோடு கூட நம்ம ஓய்வு கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் மனசை மென்மையா வச்சுக்கிறது. கூடுமானவர்கள் 9 மணி 10 மணிக்கு பிற்பாடு அந்த தொடு கைபேசிக்கு விடுதலை கொடுத்துட்டு தொலைக்காட்சிக்கு விடுதலை கொடுத்துட்டு தன்னுக்கு 8 மணி வரையும் குறைஞ்சது 6 மணி வரையிலும் நல்ல ஓய்வு கொடுக்கறது. தூக்கத்தை தொலைக்கிற போது வாழ்வு தொலைஞ்சிடும் சொல்லி நான் சொல்லல, மருத்துவர்கள் சொல்றாங்க. குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்குறதுதான் கொஞ்சம் நோய் இல்லாம இருக்கும், நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தூக்கத்தை கெடுத்த பிறகு நம்ம வாழ முடியுமாங்கிறது கேள்விக்குரியாது. அதே போல சாப்பாட்டு முறையில எது சத்தான உணவு, எது சரிவிகித உணவு, எதை தவிர்க்கணும், எதை இணைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் நம்ம கிட்ட வந்துடணும். இனிப்பு கிடைக்குதா பாய் போட்டுக்க, அசைவ பிரியாணி கிடைக்குதா ஒரு கட்டு கட்டிக்கோ அப்படின்னு சொல்லி அந்த ருசி தேடுற அந்த மாதிரி ஒரு இயந்திரமா நம்ம வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம். திருமதி வீட்டு சமையல் செய்யற போது அதுல தரமும் இருக்கும், சுவையும் இருக்கும், உடல் நலனும் இருக்கும் அப்படிங்கறத மறந்துட்டு உணவகங்கள்ல போய் சாப்பிடுறது, நடைபாதை கடைகள்ல போய் சாப்பிடுறது சொல்லி நம்ம இன்னமும் விழிப்புணர்வு ஆளர்களா இல்லாம போறதுனாலதான் இது மாதிரி நோய் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. ஓய்வு கிடைக்கிற நேரங்கள்ல மிதிவண்டி ஓட்டுறது ஒரு உடல் நலனுக்கான பயிற்சி, அது நடக்கிறது நமக்கான ஒரு பயிற்சி. வீட்டுக்குள்ளே கூட வெளியில போய் நடக்கணும்னாலும் வீட்டுக்குள்ளே நடக்கிறது கூட ஒரு உடற்பயிற்சி. எழுந்துறதுக்கு உட்காருது, கால நீட்டுறது, மறக்கிறது, இது மாதிரி பண்றது கூட ஒரு பயிற்சி. இதெல்லாம் நம்ம நடைமுறை பழக்கத்தை நம்ம கொண்டு வந்துட்டோம்னா நோயா அது இங்க எனக்கு தான் வேலை
0: அப்படின்னு சொல்லி போயிட்டு
1: நம்ம விட்டு வெகு தூரம் வெளிக்கு போயிடும்.
0: நன்றி, நன்றி சார்.
1: போனது ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஒன்னே ஒன்னு சொல்லி முடிச்சுறேன்
0: சொல்லுங்க சார்.
1: இப்ப இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய நோய்கள் வருது. சின்ன வயசுல கண்ணாடி போற நிலைமை எல்லாம் வருது. அப்புறம் போய் மருத்துவம் எடுக்கிற கட்டத்துக்கு நம்ம வந்துடுறோம். நம்ம கீரைகளை நிறைய சாப்பிட்டோம்னா கண் பார்வை நல்லா கிடைக்கும், அது நம்ம செய்ய தவறிடுறோம். என்ன பொறுத்தல வந்து நிறைய அந்த உடல் நலம் ரொம்ப கவனமா
0: இருப்பேன்.
1: அதனால மருத்துவ செலவு வந்து இல்லாமலே இருக்கும்.
0: என்னுடைய
1: மக்கள், என்னுடைய மகன், என்னுடைய பேர பிள்ளைகள் நல்ல வலிவும் பொலிவும் மிக்க வாழ்க்கை வாழறாங்கன்னா நான் வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க பாக்குறாங்க, அது மாதிரி வாழறாங்க, நல்ல ஒரு விஷயத்துல போறாங்கிறதுனால இனி வரும் காலத்திலேயாவது விழிப்புணர்வோடு ஒதுங்க வாழ்ந்தா நோயற்ற ஒரு வாழ்க்கை வாழலாம். இன்னைக்கு வந்து மூட்டு முடக்குவாத நாள் அப்படிங்கறதுனால அதுக்கேற்ற தலைப்பு பொருத்தமா நீங்க கொடுத்திருக்கீங்க.
0: நன்றி, நன்றி.
1: நேர்களிட்ட இருந்து எது மாதிரி கருத்து சொல்லி வானொலியோட காத்திருக்கு.
0: நன்றி சார், நன்றி சார், நன்றி,
1: நன்றி,
0: நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் யார், எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் அண்ணா. திருநெல்வேலி மாவட்டம் வீரநல்லூர் கருணாநிதிமா. நலமா இருக்கலாம்?
0: நலமா இருக்கோம் சார், சொல்லுங்க சார்.
2: அதாவதுமா இப்ப நான் என்னோட எங்க வீட்டை பத்தி தான் நான் சொல்ல போறேன். எனக்கு 2 குழந்தைகள்மா, மனைவி, நான் வந்து 4 பேர் என் குடும்பத்துல. நாங்க

0: வந்து உணவு வந்து வந்து இயற்கையை தான், அதாவது மண்பானை சமையல் தான். அப்புறம் வீட்டில் வந்து விரவு அடுக்குத்தம்மா எல்லாம் வசதியாக அந்த வசதி வாய்ப்பு இருக்க போய் அதான் நான் எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டேன். ஒரு 6 வருஷத்துக்கு மேலே அதுதான்மா நான் பண்ணி சாப்பிட்டுருக்கோம்.
1: விறகு அடுப்பில் தான் சமைக்கிறீங்களா சார்?
0: ஆமாம்மா ஆமாம்மா ஆமாம்.
1: நல்ல விஷயம் சார், சொல்லுங்கள்.
0: அது மண்பானை இந்த கார் குளிச்சியில் இங்கே இந்த கார் குளிச்சி அருணாசலம் ஊரில் அங்கே மண்பானை குளிச்சல இப்போ நடந்துட்டுருக்கு. அங்கே அப்பப்போ போய் பானையெல்லாம் மாற்றி வாங்கிக்கிடுவோம்மா. அதனால ஆமாம், அதனால அதில் சாப்பிட்டாலே பெரிய ஆரோக்கியம்மா. இப்போ தயிர்லாம் அதில் வச்சு சாப்பிட்டாலே நல்லா மனமாக இருக்கும். அப்புறம் அசைவ உணவுலாம் அதில் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும். அதே மாதிரி உணவில் வந்து இப்போ வந்து எனக்கு தெரிய அந்த மாவு அரைக்கிறது வந்து வீட்டில் கிரைண்டர் கிடையாது. இப்போ பஜாரில் போய் ஒரு இடத்துல மாவு அரைக்க கடன் இருக்கு, அங்கே போய் வரிசைக்காக இருந்து அரைச்சிட்டு வருவாங்க. இப்போ வரிசைக்காக மக்கள் மாவு வேங்குதாங்கம்மா, அரைச்சி வச்ச மாவை வீட்டில் அரைக்க சோம்பர வடா சோம்பரப்பட்டு எல்லா வீட்லேயும் அதான் நடக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் அதெல்லாம் தவறெல்லாம் செய்ய மாட்டோம்மா. அதே மாதிரி என்னோடய வீட்டில் நாங்கள் கொஞ்சம் அக்ரகாரத்தில் இருக்கனால எனக்கு தோட்டம் இருக்குமா, வீட்டு தோட்டங்கள் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் கீரை வகைகள் காய்கறி வகைகள்லாம் போட்டுக்கிட்டுதாம்மா. அதனால இயற்கையாக ஒரு அன்றாட பருத்தி சாப்பிட சொல்ல அது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரியுமே மக்களுமே வந்து பாஸ்போர்ட் ஐட்டத்துக்கெல்லாம் போறாங்கம்மா. நான் ஒரு ஊர்ல பணி புரியுதேன், அந்த கடையிலலாம் 9 மணிக்கே புரோட்டா இருக்காது, இந்த பாஸ்போர்ட் ஐட்டம் எல்லாம் காலி ஆயிருமா. அந்த அளவுக்கு இளைஞர்களும் பெரியாளர்களும் பெற்றோர்களும் கூட அந்த குழந்தைகளுக்கு அதை வாங்கி கொடுக்காங்க கடையில ஹோட்டல வந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு ஆசை பண்ற மாதிரி என்னைக்காட்டு ஒரு நாள் சாப்பிட்டா அது ஒரு ஆரோக்கியமா இருக்கும். டெய்லியே இந்த பாஸ்போர்ட் எல்லாம் சாப்பிட்டா அந்த பையன் இளைஞர்களுக்கு எல்லாம் நோய் வர்றது பெற்றோர்களே வாங்கி கொடுத்தாங்கம்மா. சின்ன குழந்தைகளை நான்
1: பார்க்கேன்,
0: அந்த பாஸ்போர்ட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது. கீரை நல்லா சாப்பிட்டு கீரை பயிர் வகைகள் இதெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு சின்ன பிள்ளை என் வீட்டிலலாம் என்ன பயிர்களை எல்லாமே நாங்கள் வாங்கி வச்சிருக்கோம்மா. அதெல்லாம் பிள்ளைங்களுக்குலாம் காலையில சில நேரம் கூட உணவு கூட பயிர் தான், ஏதாவது பயிரை மாத்தி இது பண்ணி.
1: நல்ல விஷயம் சார், காலையில பயிர் எடுக்கிறது நல்ல புரோட்டீன் உணவு குழந்தைங்களுக்கு கிடைக்கும்.
0: பெற்றோர்கள் தான்மா, பெற்றோர் அதாவது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும். புகையிலே மதுவுக்கு அடிமை இல்லாம இருந்தா பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து சத்துள்ள உணவுகளை கொடுத்தா அந்த குழந்தைகள் ஆரோக்கியமா இருக்கும். நல்ல கல்வி கொடுக்கணுமா, மெயினா கல்வி கொடுத்தாலே எல்லாம் அமைஞ்சிருமா.
1: நன்றி நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நல்லா இருக்கேன் சார், நீங்க சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன்.
1: சொல்லுங்க சார்.
2: மேம், தலைப்பு இன்னொரு வட்டி சொல்லுங்க.
1: உடலினை உறுதி செய்.

0: இது பண்ணி
1: நல்ல விஷயம்
0: வச்சிருவாங்க.
1: சார், காலையில் பயிர் எடுக்கிறது நல்ல புரோட்டீன் உணவு குழந்தைங்களுக்கு கிடைக்கும்,
0: ஆமாம்மா,
1: நல்ல
0: அதே மாதிரி
1: சுறுசுறுப்பாக
0: நம்ம
1: இருப்பாங்க.
0: பெற்றோர்கள் தான்மா, பெற்றோர் அதாவது அடுத்த தலைமுறை நல்லா இருக்கணும், புகையிலை மதுவுக்கு அடிமை இல்லாமல் இருந்தால் பெற்றோர்கள் அடுத்த தலைமுறைக்கு வந்து சத்துள்ள உணவுகளை கொடுத்தா அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல கல்வி கொடுக்கணுமா, மெயினாக கல்வி கொடுத்தாலே எல்லாம் வந்துருமா.
1: நன்றி
0: வாய்ப்புக்கு நன்றி
1: நன்றி சார்,
0: புதுச்சேரி
1: நன்றி சார்,
0: மேற்பார்வைக்கு, நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பரையில் இருந்து சந்திரசேகர். எப்படி இருக்கீங்க மேம்?
1: நல்லா இருக்கேன் மேம். சார் நீங்க சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
2: நானும் மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம்.
1: சொல்லுங்க சார்.
2: மேம் தலைப்பு இன்னொரு வட்டி சொல்லுங்க.
1: உடலினை உறுதி செய்.
2: அருமையான தலைப்பு மேம்.
1: சொல்லுங்க.
2: நேர்கள் குறிப்பிட்டது போல சத்தான ஆகாரங்கள் அப்படிங்கறத நம்ம சாப்பிடணும் மேம். எப்ப உடல் ஆரோக்கியமான நல்ல உணவுகளை சாப்பிடுறோமோ அப்பவே நம்ம உடல் அப்படிங்கறது உறுதியாயிடும் மேம். பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கணும். எந்த அளவுக்கு உணவு முக்கியமோ அதே சமயத்துல உடற்பயிற்சி அப்படிங்கறது முக்கியம் மேம். அதாவது கண்ட நேரத்துல கண்ட பொருளை எடுத்து நம்ம சாப்பிடக்கூடாது, அளவா நம்ம சாப்பிடணும். இப்ப இருக்கக்கூடிய நவீன காலகட்டத்துல நான் வந்து பிரியாணி ட்ரை பண்றேன் அப்படின்ட்டுன்னு காலங்காத்தால தூங்குறவங்க அலாரம் வச்சு 3 மணிக்கு 2.5 மணிக்கு எல்லாம் போய்
1: சாப்பிடுவாங்க. 4 மணிக்கு
2: அதுல என்ன மேம் இருக்கு? அதிகாலையில தூங்குற சமயத்துல விழித்து வயிறுக்கு வயிற்றுப்போக்கு இதர விஷயங்கள் நாள்பட நோய் கூட வரும் மேம். அது மாதிரி அது ரொம்ப தவறு. அதே மாதிரி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க மாலை உணவை 7 மணிக்கு முன்னாடி முடிக்கிறது, 6 மணிக்கு முன்னாடி முடிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு. இப்போ நம்ம மூதாதையர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 6 மணிக்கு முன்னாடியே சாப்பாடு அப்படிங்கறத இரவு சாப்பாடு சாப்பிட்டுருவாங்களா மேம்? சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு எதுவுமே வயிற்றுக்குள்ள போச்சு அப்படின்னா அது கேடுக்கு தான் விளைவிக்குதுங்கிறாங்க. ஆனா நவ நாகரிகம் அப்படிங்கிற போர்வையில நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா 10 மணிக்கு அதை நம்ம சாப்பிட்டுட்டு உடனே படுத்துருவோம். அது எவ்வளவு கேடு! அது டாக்டர் சொல்றாங்க நீங்க சாப்பிடுற சாப்பாடு அளவா கம்மியா இருக்கணும் நைட்ல. அதே மாதிரி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு அப்புறமா 2 ஹவர்ஸ் கழிச்சு தான் ஸ்லீப்க்கு போகணும். அதே மாதிரி ஹெவியான ஐட்டம்ஸ் நைட் சாப்பிடக்கூடாது. ஒரு ஆங்கில ப்ராவர்ப் இருக்கு மேம், ஈட் லைக் எ கிங் இன் தி மார்னிங், சோல்ஜர் அட் தி ஆஃப்டர்நூன் அண்ட் அ புவர் பெக்கர் அட் தி நைட் அப்படின்னு. அதாவது ஒண்ணுமே இல்லாத யாசகம் இருப்பவர்களுடைய சாப்பாடு தான் நைட் சாப்பிடணுங்கிறாங்க. அப்படின்னா ஒண்ணுமே இருக்கக்கூடாது, அல்லது பட்டப்படாதையும் தொட்டும் தொடாதையும் சாப்பிடணும்.
1: எதுக்குன்னா சார், ஈஸியா டைஜஷன் ஆகிறதுக்காக.
2: எக்ஸாக்ட்லி, அதை நம்ம சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ணும். அதே மாதிரி நம்ம வந்து உடல் உறுதியாக இருக்கணும் அப்படின்னா உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். அதாவது எல்லாருமே அரிசி அரிசி சார்ந்த உணவுகள் அப்படிங்கறத எடுத்து பிரதானமா சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஆனா குதிரைவாளி, சிறுதானிய வகைகள், ஆமா பச்சை காய்கறிகள், கீரை வகைகள் வாரத்துல 7 நாள் 4 நாள் கீரை இருந்தா நல்லதான். 1 நாள் விட்டு 1 நாள் அதுவும் கீரையை வந்து காலமுறைதான் சாப்பாட்டுக்கு சாப்பிடணுமே தவிர்த்து நைட்டு சாப்பிடுறது ரொம்ப
1: தவறான்.
2: அதே மாதிரி வெஜிடேரியன்ஸா இருக்கும் பொழுது புரோட்டீன்க்கு பாத்தீங்கன்னா இந்த பருப்பு வகைகள் சேர்க்கலாம். உதாரணத்துக்கு அடை, அதுக்கு அவியல், அது ரொம்ப நல்லது. ஏன்னா அடையில எல்லா வகையான பருப்பு இருக்கு, புரோட்டீன் இருக்கு, அவியல்ல எல்லா வகையான காய்கறிகள் இருக்கு, சத்தும் கிடைக்கும். நான் வெஜிடேரியன்ஸ் அப்படின்னு எடுக்கும் பொழுது முட்டை அது ரொம்ப நல்லது கால்சியத்துக்கு, ஐ மீன் அது ரொம்ப ஹாப்பி புரோட்டீனுக்கும்
1: நல்லது.
2: அதே மாதிரி ஃபிஷ்லயும் புரோட்டீன் அப்படிங்கிறது அதிகம் இருக்கு. ரெட் மீட் அவாய்ட் பண்ணணும். உதாரணத்துக்கு மட்டன் அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சிக்கன்ல கூட பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த எந்த சிக்கனை வாங்கி சாப்பிடணுமோ அதுதான் சாப்பிடணும். இந்த பிராய்லர் சிக்கன் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறாங்க. அது வந்து காசுக்கு நிறைய பேர் பாத்துட்டு சீப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்குறாங்க. அது உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்க கூடியதாக இருக்கு. நிறைவா சொல்லணும், நாம குழந்தைகளுக்கு சரிவர ஊட்டச்சத்து மிகுந்த நியூட்ரிஷியஸ் ஆன ஃபுட்டை கொடுக்கணும்.
1: நல்ல விஷயம்,
2: அடம் பிடிப்பாங்க. அந்த அடம் பிடிக்கிறதுக்கு பாவம் அந்த குழந்தைகளை எடுத்து கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு பெற்றோர்கள் விட்டுருவாங்க. பட் அவங்களுக்கு புரிய வைக்கணும், நீ பிடிக்கனாலும் கொஞ்சம் சாப்பிடு, நிறைய சாப்பிட வேண்டான்னு. நாள்பட எல்லா வகையான ஃபுட்ஸும் அவங்க சாப்பிட்டா உடல் ஆரோக்கியமா இருக்கும். அதே மாதிரி எந்த அளவுக்கு உடல் சாப்பாடு எக்ஸசைஸ் முக்கியமோ அதே அளவுக்கு தூக்கம் முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு கரெக்டா நம்ம தூங்குறோமோ, அதாவது சொல்லுவாங்க டாக்டர்ஸ் 9 to 6 இஸ் த ஐடியல் டைம் ஃபார் ஸ்லீப். ஆனா அது எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாதுன்னா கிடையாது. ஆமா, அதனால உடல் உறுதியாக இருக்கிறதுக்கான விஷயம்

0: எல்லாமே கிட்ட போயிடுதும்ம. அதனால நம்ம நல்ல உடல் ஆரோக்கியமான உணவுகள், உடற்பயிற்சி, தூக்கம்ங்கிறது உடலினை உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அமையுது.
1: நன்றி, நன்றி சார், நன்றி.
0: தேங்க்யூ,
1: நன்றி, நன்றி. இணைப்பில் இனி அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்மா. வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் என்எஸ் கொளஞ்சநாதன்.
1: சொல்லுங்க சார்.
2: ரெண்டே வார்த்தையில சொல்லிடலாம்.
1: சொல்லுங்க சார்.
2: சும்மா வேலை போட்டு இருக்க வேண்டிய வேலையே கிடையாது.
1: சொல்லுங்க சார்.
2: சத்தான உணவு சாப்பிடணும், அவ்வளவுதான். ரெண்டாவது, கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்குது.
1: கிடைக்குது, சுத்தமான காத்து, தண்ணி.
2: ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா நீங்க டவுன்ல கிராமத்துல பாத்தீங்கன்னா 95% கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்காங்க.
1: என்ன
2: காரணம்? இயற்கை காற்று, இயற்கை தண்ணி, சுத்தமான தண்ணி, 10 பேர் கூட பேசுறது, மனநட்டு பழகிறது. ரெண்டு. அடுத்து இன்னொன்னு என்ன கேட்டீங்கன்னா, கிராமத்தோட இப்ப டவுன்ல எல்லா தானியமும் கிடைக்குது. கடைக்கு போனா நவதானியம் போட்டு கடையில வந்து காலையிலயும் குடுக்கறாங்க, டீ கடையிலாம் சாயந்தரம் குடுக்கறாங்க. அதனால இந்த பயிர்கள் ஐட்டத்தை, உணவுகளை, சத்தான பொருட்களை சாப்பிட்டு
1: விக்கிறாங்கன்னு சொல்றீங்களா சார்?
2: ஆமா, டீ கடையில விக்கிறாங்க. ஏங்கூடத்துலாம் பாத்தீங்கன்னா காலையிலயும் சாயரிச்சும் பாத்தீங்கன்னா காலையில அந்த முளைக்கட்டிய பயிர் சுண்டல் சாயரிச்ச பாத்தீங்கன்னா அது மாரி நவதானியம் காலையில கூட பாத்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி இந்த மாதிரிலாம் குடுக்கறாங்க டீ கடைக்கும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: அதனால எங்கேயுமே இப்ப இயற்கை கிடைக்குது, அதனால இயற்கையை சாப்பிடுவோம், சிறப்பாக வாழ்வோம். அடுத்த நேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். பட்டிமன்ற மாதிரி குழந்தைனால எப்பயும் பேச மாட்டாருமா? வாய்ப்பு.
1: நன்றி, நன்றி சார், நன்றி, நன்றி, நன்றி. இன்றைய நேயர் நேரம் தலைப்பு, உடலினை உறுதிசெய். ஆரோக்கியம் என்பது நம்முடைய மிகப்பெரிய செல்வம் இல்லைங்களா? பணம், பதவி, புகழ் என எவ்வளவு இருந்தாலும் உடல்நலம் இல்லை என்றால் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியாது. உடல்நலம் என்பது நாம் நோய்வாய்ப்படும்போது மட்டும் நினைக்க வேண்டிய விஷயம் அல்ல. தினமும் நம்முடைய உடலை பாதுகாப்பதற்காக முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஆரோக்கியத்தை பாதுகாப்பதற்கு வயது ஒரு தடையல்ல. சிறு வயதிலிருந்தே நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். இளமையில் கடைபிடிக்கும் நல்ல பழக்கங்கள் முதுமையிலும் சுறுசுறுப்பாக வாழ உதவும். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம் சொல்லுவது, காலை வணக்கம் சொல்லுவது. தூத்துக்குடி மாவட்டம் மஞ்சள் காயிலிருந்து சிங்காரவேலுமன். நலமா இருக்கா?
1: நலமா இருக்கும் சார். நீங்க எப்படி இருக்கீங்க சார், சொல்லுங்க சார்.
3: நலமா இருக்கமா. எங்கள் தாத்தா காலத்துல என்னென்ன உணவுகள் சாப்பிட்டோமோ அதெல்லாம் முக்காவாசி சாப்பிட்டுக்கிட்டு
1: இருக்கேன்.
3: ஏன்னா நான் வந்து வயசு 75 ஆயிட்டு இருந்தாலும் அந்த உப்பளத்து தொழில் பாத்துக்கிட்டு இருக்கேன். காலையில 5 மணிக்கு எழும்பும் போது வீட்டுல அவளு அந்த அந்த அந்த நல்ல பேர் அந்த அவளை வந்து சம்பா அவளை வந்து என் வீட்டுக்காரம்மா காலையில ஒரு டப்பாவில வச்சு லைட்டா சீனி போட்டு வச்சு தந்து விட்டுருவாங்க. நான் உப்பளத்துல வேலையெல்லாம் முக்காவாசி வேலை முடிஞ்சவன அதை சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே சேப்பக்கோள் இருக்கும், அதை சாப்பிடுவேன். இப்படி நம்ம வந்து காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடாது. ஏன்னா நம்ம பழைய நம்ம சின்ன சோறை நினைச்சு பார்க்கணும். உங்க வீட்டுல வந்து நான் சாப்பிட்டேன்னா அந்த சாப்பாடை நினைச்சு பார்த்து நம்ம நடந்தாதான் நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்கும், சாப்பிடுற பொருளும் சீர்ந்த சக்தி ஆகும்.
1: சூப்பர் சார்.
3: அதனால நம்ம வந்து என்னைக்குமே முன்னோர்கள் இட்டு சென்ற உணவை நம்ம சாப்பிட்டுக்கிட்டு வந்தன்னு வைங்க, கண்டபடி இப்ப புரட்டா போய் சாப்பிடலாம். என்னைக்காவது ஒரு பிள்ளை ஆசையில ஒரு நாள் சாப்பிடலாம். தினசரி சாப்பிடும் போது உடம்பு தன்னால பாதிப்பு உண்டாயிருது.
1: நன்றி, நன்றி சார், அருமையான கருத்து சொல்லிருக்கீங்க சார், நன்றி சார்.
3: நன்றி,
1: நன்றி, நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: இணைப்பில் இணையம் அடுத்த
1: வணக்கம்.
0: நேர் யார் எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் பரமக்குடிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கம்மா.
0: ஆ சொல்லுங்க மேம்.
1: நம்ம சாப்பாடுகளை வந்து சரியான முறையில் சாப்பிட்டா ஆரோக்கியமாக வாழலாம். வானொலியில் பேசி அன்பு எல்லாத்துக்கும் அன்பு பாராட்டினா அதை விட ஆரோக்கியமாக வாழலாம் இல்லையா?

0: மனமும் உடலும் வந்து நல்ல ஆரோக்கியம் பெறதுக்கு நம்ம எல்லாத்துட்டையுமே அன்பு செய்யணுங்க முக்கியமா. அன்பு செய்யணும். நான் ஒரு பாடலாவே அந்த உணவை பத்தி பாடுறேன்,
1: கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கம்மா.
0: பிரியாணி என்றாலும் அதை கணக்காக உண்ண வேண்டுமே, அமிர்தமே என்றாலும் அதை அளவோடு பருக வேண்டுமே. பல ஊரில் உணவுகள் உண்டாலும் அம்மாவின் கைமணம் போல் இனித்திடுமா, கேழ்வரகு ரொட்டி இட்டலியும் பொங்கல் இடியாப்பம் வீட்டில் உண்டல்லோ ஹோய், காய்கறிகள் கீரை கூட்டு பொரியல் சாம்பார் பாயசங்கள் பல வகை உண்டல்லோ, வாழை இலையை போட்டு பரிமாறிதான் காட்டு மணக்க மணக்க வீட்டு சமையலை தான் வெட்டு, நம் வீட்டு உணவு போல வருமா, பர்கர் பீசா மேகி புரோட்டா நூடுல்ஸ் எல்லாம் நம் நாட்டு உணவு இல்லையே ஹோய், அவைகளை நாமும் தொடர்ந்து உண்டு வந்தால் நோய்கள் உடலை தானே தாக்கி வருத்துமே ஹோய், நம் பாரம்பரிய உணவை தேவை எறிந்து உண்போம், மருத்துவ செலவை குறைத்து நாட்டின் வளம் சேர்ப்போம், புவியை படைப்போம். பிரியாணி என்றாலும் அதை கணக்காக உண்ண வேண்டுமே, அமிர்தமே என்றாலும் அதை அளவோடு பருக வேண்டும். பல ஊரில் உணவுகள் உண்டால் அம்மாவின் கைமணம் போய் இனித்திடுமா, அவ்வளவுதான்.
1: நன்றி நன்றி மேம், நன்றி நன்றி. பாட்டாவே படிச்சிட்டீங்க, நன்றி
0: நன்றி
1: நன்றி நன்றி. இன்றைய நேயர் நேரம் தலைப்பு உடலினை உறுதிசெய். உடற்பயிற்சி, உடலை இயக்குவோம் வாழ்க்கையை ரசிப்போம். உடற்பயிற்சி என்றவுடன் உடற்பயிற்சி கூடத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நடைப்பயிற்சி, மிதிவண்டி ஓட்டுதல், நடனம், நீச்சல், வீட்டில் எளிய உடற்பயிற்சிகள் என நமக்கு பிடித்த செயல்பாடுகளை தேர்ந்தெடுக்கலாம். தினமும் சுறுசுறுப்பாக இயங்குவது இதய ஆரோக்கியத்திற்கும் தசைகளின் வலிமைக்கும் உடல் இயக்கத்திற்கும் உதவுகிறது. நீண்ட நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்து வேலை செய்பவர்கள் இடையிடையே எழுந்து சிறிது நடப்பது நல்லது. ஆரம்பத்தில் குறைந்த நேரத்துடன் தொடங்கி உடலின் திறனுக்கேற்ப படிப்படியாக அதிகரிக்கலாம். உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்கள் தங்களுக்கு ஏற்ற உடற்பயிற்சியை மருத்துவரிடம் ஆலோசித்து தேர்ந்தெடுக்கலாம். உங்களில் எத்தனை பேர் தினமும் நடைப்பயிற்சி செய்கிறீர்கள், காலையில் நடப்பது பிடிக்குமா, மாலையில் நடப்பது பிடிக்குமா என்றும் நம்ம பேசலாம். நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த அழைப்பாளர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போ.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: எங்க மூத்த நேயர் மாக்காளையரசு, நான்லாம் இன்ற அளவுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 10 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டின்னு தான் இருக்கிறேன் மேடம். எங்க உடல் ஆரோக்கியமா இருக்குது, நாங்க கை உழைப்பு தான் மேடம். இயந்திரம் நம்ம வாகனம் வந்து மோட்டர் சைக்கிள்லாம் நாங்க சைக்கிள் பயணம் தான் இதுவரையும் பண்ணி இருக்கேன் மேடம்.
1: சூப்பர் சார்.
2: 10 கிலோமீட்டர் ஓட்டும் சார் மேடம், ஒரு நாள் சராசரி. ஆமா மேடம், 20 கிலோமீட்டர் கூட ஓட்டுவோம் மேடம்.
1: சூப்பர் சார், நல்ல விஷயம் இல்ல, அதுலயே உங்களுக்கு எல்லா கலரியும் போன் ஆயிடும்.
2: ஆமா மேடம், எங்க மூத்த நேயர் மாக்கலையர் நண்பர் அவரும் சைக்கிள் பயணம் தான் மேடம். நாங்க இந்த பாண்டி விழுப்புரம் போற மாதிரி அந்த தான் பேருந்துல பயணம் பண்ணுவோம் மேடம்.
1: மத்தபடி எல்லாம் சைக்கிள் தான் எடுத்துப்பீங்க?
2: இருசக்கர பயணம் எனக்கு கிடையாது மேடம், நான் இருசக்கர பயணமும் ஓட்ட மாட்டேன் மேடம், அந்த வண்டி நான் வச்சிடல மேடம்.
1: இப்போ வரைக்கும் சைக்கிள் தான் வச்சிருக்கீங்களா சார்?
2: இந்த அளவுக்கு இப்ப இந்த நிமிஷம் வரைக்கும் நான் சைக்கிள் தான் பயணம் மேடம்.
1: நல்ல விஷயம் சார், இனிமேலும் சைக்கிளே பழகுங்க சார், நல்ல விஷயம்.
2: நல்ல மது பழக்கம் இந்த புகைப்பிடிக்காத நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கு மேடம்.
1: நல்ல விஷயம் சார். ஆமா, அதுக்கெல்லாம்
2: நல்ல குடிநீர் குடிக்கணும், காலையில ஏந்த உடனே நல்ல வாக்கிங் பண்ணணும் மேடம், சூரியன் உதய நேரத்துல மேடம். இதே நம்மளுக்கு வந்து கை உழைப்பு ஒரு மம்டி இந்த களை வெட்டுறது இது மாதிரி போன்ற வேலை செஞ்சாலுமே நம்மளுக்கு வீட்டிலே நம்ம சில தோட்ட பயிர்கள்லாம் நம்ம அதுல களை வெட்டக்குள்ள இதெல்லாம் செய்யறதுக்கு நம்ம ஆரோக்கியமா இருக்கு மேடம்.
1: சின்ன சின்ன தோட்டம் அமைக்கிறதுலாம்.
2: ஆமாங்க மேடம்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார்.
2: மற்ற நம்ம மதுவுக்கு அடிமையாக இருந்தாங்கன்னா நல்லா இருக்கு மேடம், உடல் ஆரோக்கியமா இருக்கு மேடம்.
1: நல்ல விஷயம் சார், கேட்கும் போது வீட்டிலே
2: பழுத்து பய உயிரே விட்டுறாங்க மேடம், மனசுக்கு வருத்தமா இருக்கு மேடம், வாழ வேண்டிய வயதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்குது மேடம்.
1: நம்மள முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் கட்டுப்படுத்தலாம் சார்.
2: சைக்கிள் பயணம் ஓட்டினாலுமே உடல் ஆரோக்கியமா இருக்கு மேடம்.
1: நன்றி நன்றி சார், நன்றி.
2: மிக்க நன்றி,
1: நன்றி சார், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: திருச்சி மாவட்டம் லால்பில் இருந்து
1: சொல்லுங்க சார்.
3: உடல்

0: மனதும் உள்ளமும் வலிமையா இருந்தாதாமா நோய் நொடியில் காம இருக்கலாம். அதனால எந்த சூழ்நிலையிலையும் அதாவது தலைப்பு பாத்தீங்கன்னாக்க அதிகாரத்துல மருந்துங்கிறதா அதிகாரம் வள்ளுவன் இருந்தது. அதுல முற்றிலும் உணவு சம்பந்தப்பட்ட செயல் திட்டத்தையே அவர் சொல்றார். அதனால எந்த ஒரு சூழ்நிலையிலயும் வாழ்க்கைக்கு நம்ம என்ன வேணா சாப்பிடலாங்கிற ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலை இருந்தால் கூட அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு முக்கிய நிகழ்வை நம்ம வந்து செயல்பட்டத்துல செயல்திட்டத்துல எடுத்துக்கணும். மருந்தன வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உண்ணின்னு போறாரு. முதல் ஏற்கனவே ஏதோ வயிற்றுக்கு உள்ளதோ உபாதி உள்ளதோ சாப்பிட்டோம் பிடிக்காத சாப்பிட்டோம் வயிற்றுக்கு உபாத சாப்பிட்டால் கூட அந்த சாப்பிட்ட பொருள் ஜீரணிச்சு அதோட வேலைகள் இல்லாத சூழ்நிலை வரும்பொழுதுதான் அடுத்ததை நம்ம எடுத்து வர சாப்பிட்டு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்து இருக்கணுங்கிறத கடைபிடிச்சோம்.
1: இதை சிம்பிளா சொல்லாமா சார், பசிச்சா மட்டும் சாப்பிடுங்க.
0: ஆமா, பசிச்சா சாப்பிட்டு மாறுபாடு இல்லாத உண்டி மருத்து உண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்குங்கிறார். இதுதான் இந்த வயிற்றுக்கு தேவை, இதுதான் சாப்பிடணுங்கிற ஒரு நிலையில வாழ்க்கையில நம்ம நடத்திட்டாப்ல அந்த உயிருக்கே கேடு வராதுங்கிறாரு. இந்த வகையில உடலையும் நம்ம உணவு சாப்பிடுற உடலும் சீலோஷத்துக்கு தக்குவான உணவு வந்து சாப்பிடுங்கிற ஒரு நிலைப்பாடு எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம வானொலியில பகிர்ந்துக்கிறது மட்டுமே தான் செயல் திட்டமா இருக்குமே தவிர நடைமுறைக்கு சாத்தியமில்லாத சூழல்தான் நாம இப்ப வாழ்றோம்.
1: கொஞ்சம் கொஞ்சமா நடைமுறைப்படுத்துவோம் சார்.
0: ஆமா, கிராமங்கள்ல எல்லாம் நம்ம கிராமங்களை பத்தி பேசுவோம், நம்ம கிராமங்கள்ல சிறப்பு, கிராமங்கள்ல அமைதி, கிராமங்கள்ல எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படிலாம் சொல்றோம். ஆனா இன்னைக்கு எங்க பகுதியில பல இடங்கள்ல பகுதியில பார்க்கும்போது அந்த கிராமங்கள்ல தான் இந்த முந்தையெல்லாம் கிராமங்கள்ல பாத்தீங்கன்னாக்க கிராமத்துல ஏதோ ஒரு ஓரத்துல ஒரு குடிசை கொட்டாயில ஒரு காலை உணவு மதிய உணவுங்கிற மாதிரி இடையில இந்த டீ வடை போட்ட மாதிரி ஒரு கடை இருக்கும்.
1: டீ கடை, பஜ்ஜி கடைலாம்,
0: டீ வடை பஜ்ஜி போட்ட கடை மாதிரி இருக்கும் கிராமங்கள்ல. அந்த சூழ்நிலை இப்ப முற்றிலும் மாறப்பட்டு அங்கேயே ஒரு வீதிக்கு நாலு கடை இருக்கு இந்த மாமிச உணவை பொறிச்சு சாப்பிடுற மாதிரி பக்கோடா கடை மாதிரி. கிராமத்துல நிறைய இருக்குமா?
1: புரியுது சார், புரியுது.
0: அப்ப நகரத்துல அதோட தாக்கம் எப்படி இருக்கு பாருங்க. ஒரு வேடிக்கை என்னன்னா கலாச்சார மாற்றத்துல நைட்டு 12 மணிக்கு 11:30 மணிக்கு ஏற்கனவே காலையில ஒரு தடவை 4:30 மணிக்கு எல்லாம் எந்திரிச்சு அரிசியை அலம்பி ஒரு அரைவேக்காட்டு அரிசியை போட்டு வச்சுக்கிறாங்க ஒரு பாத்திரம் நிறைய. அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கெல்லாம் அந்த சிக்கன் இக்கன் எல்லாத்தையும் போட்டு குட்டி குட்டியா வெட்டி வருவாருமா, அது காலையில இருந்து அப்படியே கிடக்கு. 11 மணிக்கு மேல இந்த கடை ஆரம்பிச்சதுனாக்க விடிய விடிய ஓடுது பாருங்க. ஏற்கனவே நொந்து நூலான அந்த பொருளை வந்து மறுபடியும் ஒரு தீச்சட்டில போட்டு யாகம் நடத்துற மாதிரி ஜுவாலைய விட்டு அதுல கொண்டாந்து இருக்கிற ஊத்தி சரக்கு சரக்கு சரக்கு சரக்குன்னு தீச்சி கருக்கி கொடுக்கறாம அது ஆனந்தமா கொண்டாடுறேன். ஏற்கனவே வெந்த பொருளை மறுபடியும் சூட்டுல ஏற்றி அதை டீச்சு கருக்கிற நல்லா தெரியுது. அந்த அந்த கரண்டிய போட்டு அந்த இதை போட்டு சுருட்ட சுருட்ட சுருட்ட சட்டியில கொஞ்சம் அடி பிடிச்சா கூட நம்ம வீட்டுல பார்த்தாக்க ஓரமா வைக்கிறோம்ல, அந்த கருகுனதையும் சேர்த்துதான் அதுல போட்டு சுரண்டி இரண்டி போட்டு தட்டி கையில கொடுக்குறா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டு போறோம். இன்னைக்கு சமுதாயம் அப்படி இருக்கு, அதுல என்னென்னமோ வகையான அந்த இதெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. அது மாதிரி இப்ப பானிபூரி கடைங்கிற மாதிரி ஒரு தெரு தெருவா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க டீ கடைக்கு அருகாம 2-3 கடைக்கு பானி, அதெல்லாம் முற்றிலும்
1: அதாவது
0: தவிர்க்க வேண்டிய விஷயமா. கரெக்டா பார்த்தானா அவன் என்னன்னா அந்த அந்த தேசத்துல விக்கிறவனும் அவன் இந்த ஊர் இந்த தேசத்துக்காரன் கிடையாது. அவன் வச்சிருக்கிற வண்டியும் அந்த சுத்தி வச்சிருக்கிற அந்த பழைய துணியும் ஒரு டப்பாவும் பார்த்தா அதுல இதுல ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கல்லூரி மாணாக்கள் தான் அந்த வாங்கி
1: சாப்பிடுறோம்.
0: அப்ப அந்த படிச்ச ஒரு அச்சரத்துக்கு 1வதுல இருந்து ஒரு 10வது படிச்ச அச்சரத்துக்கு 10வதுல இருந்து 12வது படிச்ச அச்சரத்துல 12வதுல இருந்து கல்லூரிக்கு போற அந்த எழுத்துக்கள் கூட வாழ்க்கைக்கு உணவு என்னங்கறத சொல்லி தராம இருக்கு. அதுல என்னமோ அதுல வைக்கிறாங்க. அந்த வீட்டுல நல்ல அழகா வீட்டுல அம்மா அப்பா இது பருப்பு போட்டு மிளகு போட்டு ஜீரகம் போட்டு இதெல்லாம் போட்டு ஒரு ரசம் வச்சு சாப்பிட்டா அதை தொட மாட்டேங்கிறாங்க. நுனி விரல்ல அப்படி மெல தேய்ச்சு பாக்குறாங்க. அங்க ஏதோ ஒரு புளி தண்ணியை வச்சிட்டு இருக்கா சப்பு மாதிரி வாங்கி வாங்கி குடிச்சிருவாங்கம்மா.
1: இம்லி சட்னி கரெக்ட் சார்.
0: ஐயோ என்னமா அது புளி தண்ணி மாதிரி எனக்கு நான் சொல்லுவேன். அதை வச்சிருக்காங்க அதை டப்பா, அதுக்கு போய் காசை கொடுத்துட்டு 5 ரூபா 4 ரூபான்னு சொல்லி அதை வாங்கி லொடக்கு லொடக்கு லொடக்குது. இந்த கல்லூரி பிள்ளைங்க, இந்த கல்லூரி பசங்க, பெரியவங்களும் என்ன மாதிரி ஆளும் வச்சுங்க, நானும் குடிச்சிருக்கேன்னு வச்சுங்க ருசி பாக்குறது. இதை வாங்கி சாப்பிடுற மாதிரி இல்ல எதுவுமே விட்டு முற்றிலும் உடம்புக்கு ஒத்துக்காத செய்தி. இதெல்லாம் ஏன் நினைக்குதுமா, கலாச்சார மாற்றம் வந்ததுனால நம்ம மண்ணுக்கு தக்கவாறு மொழி இல்ல, நம்ம மண்ணுக்கு தக்கவாறு உடல் இல்ல, உடை இல்ல, நம்ம மண்ணுக்கு தக்கவாறு உணவு இல்ல,

0: நம்ம மண்ணுக்கு தக்கவாறு உள்ள பழக்க வழக்கங்கள்ல இப்படி முற்றிலும் மாறுபட்டு யாரு முறை யாவரும் கேளிர்னு அவரோட நட்பையும் உறவையும் மேன்மையும் சமுதாயத்தின் நோக்கத்துக்கு சொன்ன செய்தி இன்னைக்கு எல்லாம் ஒரே மாதிரி போச்சு. எல்லா ஊரும் ஒரே மாதிரி சாப்பாடு, எல்லா ஊரும் ஒரே மாதிரி துணி, எல்லாமே ஒரே மாதிரி உணவு. எங்க பார்த்தாலும் அதுல இந்த இன்னொரு வேடிக்கையான செய்தி என்னன்னா, வேதனைக்கு ஒரு செய்தினா, இந்த உணவுகள் உற்பத்தி பண்ணி சாப்பிடக்கூடிய அந்த இடத்தோட சீலோசனம் இருக்கு
1: சாக்கடமேட்டுலதான்
0: கடைகள் ஓடுது. சாக்கடமேட்டுலதான் கடை ஓடுது. சாக்கடமேட்டுல இருக்கிற இப்ப பகல் எல்லாம் நம்ம இடத்த பாத்தீங்கன்னாக்க இருக்கிற பெருச்சாள் இருச்சரை எல்லாம் வந்து சாப்பிட்டே இருக்கும். சாயங்காலம் நம்ம உட்காந்து இருட்டுல அது எங்க வந்து தெரியாது, அதுக்கு மேல உட்காந்து நம்மளும் சாப்பிட்டு போறோம். கலாச்சாரம் ரொம்ப மோசம் போயிட்டு இருக்கும். இந்த சூழ்நிலையில உடலையும் நம்ம பேணி பார்க்க முடியாது, உள்ளத்தையும் பேணி பார்க்க முடியாது. அடுத்த தலைமுறைக்கு எதையும் நம்ம செஞ்சு கொடுக்க, இத இன்னொரு சிந்தனைக்கு உரிய செய்தி என்னன்னா, நமக்கு நம்ம தலைமுறை சொல்லித்தரல, நாம நம்ம தலைமுறைக்கு சொல்லித்தரல. ஆனா எல்லாரும் ரொம்ப கத்துக்கிட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற தலைமுறையே அதுலதான் உருவாகுது. அப்ப இதோட விரிவாக்கம் என்ன பெருகுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால விழிப்புணர்வு சார்ந்த செய்தி, அதனால வேதனைக்கு உரிய செய்தி தான் இல்ல பகிர்ந்துக்க முடியுமே தவிர. ஆமா, அதனால ஆனந்தம் சொல்லி நம்ம நிகழ்ச்சிக்காக பேசணுங்கிற சிந்தனை நம்மளுக்கு கிடையாது. செய்தி சராசரி நிகழ்வுல இருக்கு, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
1: நன்றி நன்றி சார், நன்றி. இணைப்பில் இனியும் அடுத்த நேரம் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: அன்பு அறிவிப்பாளர் சசிகலா இருக்கு. அன்பான நல்வாழ்த்துக்களுடன் நிரூபித்திருந்து சையத்தரமா
1: சொல்லுங்க சார்.
2: இதை பற்றி ஏற்கனவே பேசியாச்சு. இருந்தாலும் அது எத்தனை முறை சொன்னாலும் நம்முடைய உடல் நலத்துக்கு நல்லதுதான். இறைவன் கொடுத்த அற்புதமான படைப்பு, மனித படைப்பு ஒரு அற்புதமான படைப்பு. அந்த மனிதன் தான் எழுந்திருக்கிறான், உட்காருகிறான், தூங்குகிறான். அவனுடைய உடல்நிலை எப்படி வேணாலும் வளைந்து கொடுக்கக்கூடிய உடல் மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சக்தி இறைவனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட அற்புதமான உடலை நம்ம எப்படி பாதுகாக்கணும்? அந்த கைகளில் வலு வேண்டும், அந்த கால்களில் மூட்டுக்கு வலு வேண்டும், அந்த பாதத்துக்கு வலு வேண்டும், தோளுக்கு வலு வேண்டும். இது இருந்தாலே வந்து உடல் அமைப்பு கட்டுமஸ்தாக இருக்குமா?
1: இருக்கும்.
2: தோள்பட்டை, இடுப்பு, மூட்டு வலி, மூட்டு, பாதம், இதை எப்படி நம்ம பராமரிக்கணும்? நம்மிடம் தான் உள்ளது.
1: கண்டிப்பா சார்,
2: நடக்க வேண்டும். சிறு வயதுல இருந்தே
1: மிதிவண்டி
2: மிதிவண்டி ஓட்டுக்கணும். அதாவது இந்த காலத்துல அப்படி இல்லை, இப்ப மிதிவண்டி எல்லாம் ரொம்ப கம்மி ஆயிட்டு. அந்த காலத்துல வந்து கிராம பகுதியில சைக்கிள் வாடகை கொடுத்தோம்னா அந்த பொன் பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாமே சைக்கிள்ல போடுவாங்க. இன்றைக்கு எங்க வாடகை சைக்கிள் கிடையாதுமா? இப்படிப்பட்ட இதெல்லாம் நாமே மறந்து விட்டு உணவு ஒரு பாக்கம் இருக்கட்டுமா? உணவு வந்து வீட்டுல
1: வாடகை சைக்கிள் ஒரு இடம் இருக்கும்.
2: நாம படிக்கிற காலத்துல அந்த காலத்துல ஒரு சப்ஜெக்ட் வந்து விளையாட்டு சப்ஜெக்டா இருக்கும், ஒரு சப்ஜெக்ட். அது வந்து நல்லா நேற்று நிறுவனத்து பசங்க எல்லாம் வருவாங்க. இன்னைக்கு எங்க சொந்த காம்பவுண்டுக்குள்ளேயே ஸ்கூல் இருக்கு. அப்புறம் எங்க சரிய ரைட் இருந்த காலகட்டத்துல அப்படி இருக்கு. அதை பத்தி நம்ம பேசுறோமா? இப்ப நம்ம செய்ய வேண்டிய கடமை என்னமா? அந்த கடமையிலிருந்து நம்ம தவறதால்தான் இந்த மாதிரி வியாதிகள் வருகிறது. 5 வயது குழந்தைக்கு மூட்டு வலி இருக்குன்னு சொல்றாங்க. இது எதனால ஏற்பட்டது? விஞ்ஞான அடிப்படையில அந்த உணவு முறை தான். அதுல எந்த விதமான எனக்கு மாற்றுக்கருத்தும் கிடையாதுமா? இந்த 65 வந்து கோயம்புத்தூர் பல்கலைக்கழகத்துல அக்ரிகல்ச்சர் பல்கலைக்கழகத்துல ஆராய்ச்சி பண்ணி இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒன்று. அதே மாதிரி பெப்சி எல்லாம் வந்து ஒரு கேடுகட்ட உணவு
1: அடிஞ்சு
2: ஆராய்ச்சி. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு பெண் ஆராய்ச்சியாளர், இது சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டாலே லெட்டின்ல அது போடுங்க, லெட்டின் பாக்ஸ் போடுங்க, அதுதான் சாப்பிடுறாங்க. சரி, மற்ற உணவு இருக்கு. தம்பி சொன்ன மாதிரி, சங்கரேசன் சொன்ன மாதிரி அந்த உணவு வந்து இந்த வளநாட்டுக்காரங்க செய்யறாங்க. அது 3 பேரும் தொடவே மாட்டாங்கம்மா. என்னுடைய அற்புதமான 3 பேரும் வந்து ஜிம்முக்கு போய் பயிற்சி எடுக்கிறாங்கம்மா. காலேஜ் முடிச்சுட்டாரு எல்லாம். ஆனா இந்த ஜிம்முக்கு மட்டும் போற பழக்கம் 3 பேரும் உறவு இல்லை.

0: நான் எதுவும் சொல்லலை. உடல்நலத்தை காத்துங்க அவ்வளோதான். அதாவது எங்க வீட்டுல இப்படி என்ன உணவு முறை எப்படின்னா, வாரத்துக்கு ஒரு பகுதி பிரிச்சுக்கோம்மா, பருப்பு குழம்பு, கீரை வகைகள், நீ கறி, இது அந்த மூணு பிரிஞ்சு மூணு. அதே மாதிரி வயிற்றுக்கு நம்ம வந்து மூணு பிரிதான் பிரிச்சுக்கணுமா, ஒரு பங்கு வந்து உணவு, ஒரு பங்கு வெறும் வயிறு, ஒரு பங்கு தண்ணி,
1: தண்ணி,
0: இது மூன்றும் வந்து நம்ம கடைபிடிச்சாலே உடல்நலம்.
1: சூப்பர் சார், அருமையான கருத்து சொல்லிருக்கீங்க சார். நன்றி.
0: வாழ்க்கையில வந்து நம்முடைய உடல் அமைப்புக்கு அது ஒரு அற்புதமான நம்ம உடல்நிலையை நம்மளே பாழாக்கிறோம், அவ்வளவுதான்.
1: நன்றி, நன்றி சார, நன்றி, நன்றி. இணைப்பில் இணையம், அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: இனிய நற்காலை வணக்கங்கள், நலம் நலமறியாமல் பண்டிகை கால நல்வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி சார், சொல்லுங்க சார். உங்களுக்கு
2: நாகர்கோயிலிருந்து, நன்றி, நாகர்கோயிலிருந்து மன்றமுறுத்தி பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க சார்.
2: அதாவது மனமது செம்மையானால் உடல் அது செம்மையாக்குன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து நாம வந்து பசிக்கு ருசி தெரியாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது பசித்து புசிக்க வேண்டும். அப்புறமா வந்து செவிக்கு உணவு இல்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் இயப்பணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா. உணவு வந்து உடம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒன்றுதான், ஆனாலும் அது வயதுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட் வச்சுட்டு சாப்பிட வேண்டும். இப்ப சிறு வயதுலேயே நாம சாப்பிட்றோம்னா திக்கான உணவுகள்லாம் சாப்பிடலாம், உருளைக்கிழங்கு, வாழைக்காய், அப்படி கெட்டியான உணவுகள்லாம் சாப்பிடலாம். இதே இது 50 தாண்டிட்டுனா தண்ணீர், அதாவது தண்ணீர் ஒலிக்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், முருங்கைக்காய், நீர்காய்கள், அதை சாப்பிடும் போது நமக்கு ஜீரணமாகும், நம்முடைய உடம்பும் கட்டுமஸ்தான உடம்பா அன்னைக்கு பார்த்த மாதிரி அன்னைக்கு பாருங்க. என்று நீங்க மார்க்கண்டேனா இருக்கீங்களே, என்ன ரகசியம் கேட்கறது, நம்முடைய இந்த ரகசியத்தை அவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அவங்களும் மார்க்கண்டேனா இருப்பாங்க தானே.
1: அப்புறம் வந்து
2: ஆமா, அப்புறம் சார்ஜ் வந்து நம்ம தூங்கிட்டு நம்ம உடம்பு துஷ்டியா இருக்கணும், நம்ம நாம தான் பெரிய சாம்பவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்கு ஓய்வு கொடுத்தா நமக்கு வந்து எதுவுமே பலிதமாகாது, நாம வந்து உற்சாகமா இருக்க முடியாது. நாம நினைக்கிறது நம்ம நம்ம உடம்பு புள்ளியும் வீணாக்கி உழைக்க வேண்டும் நினைப்பாங்க, ஆனா நம்ம சாப்பிடுறோமே அந்த சாப்பாடு ஜீரணமாக்கணும் தானே. ஆமா, அப்புறம் வந்து லால்குடி வெங்கடேசன் ஐயா குறிப்பிட்டது போல எல்லாமே சொல்றதுக்குதான் இன்ட்ரெஸ்டா இருக்குது, செயல்முறையில காட்டுறது ரொம்ப கடினம்னு சொல்றாங்க, ஆனா நாம வந்து செயல்முறையில காட்டுறதுக்கு அந்த நடவடிக்கையை வந்து
1: கொஞ்சமா
2: கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கும்போது நம்ம பழகிடுவோம் பாத்தீங்களா. அதனால நாம பெரியவங்க வந்து இப்படி மெஷர்மெண்ட்ல சாப்பிடுறதுனால பாலிபுருக்கோ குழந்தைகளுக்கோ அப்படி மெஷர்மெண்ட் கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையானதை சாப்பிடணும்னா நொறுங்க தின்னா 100 ஆயுசுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதனால வந்து அந்த உணவுக்கும் முக்கியம்தான், அப்புறம் வந்து அதாவது உடற்பயிற்சியும் முக்கியம்தான், மனதையும் நம்ம வந்து முக்கியமா வைத்துக் கொள்ள வேண்டும், உழைக்கவும் வேண்டும்.
1: சூப்பர் சார், சூப்பர் சார், நன்றி சார், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. இணைப்பில் இணையம், அடுத்த நேர் யார் எங்கிருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம், வணக்கம் அம்மா.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: திருச்சியில இருந்து அபரஞ்சி பேசுறேன்.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க மேம்.
3: நீங்க இன்னொரு தடவை தலைப்ப சொல்லுங்களேன்.
1: உடலினை உறுதி செய்.
3: அதான் உடலினை உறுதி செய். அப்ப நாங்க படிக்கிற காலத்துல மாத்த எனக்கு 66-50 வருஷத்துக்கு முன்னா சொல்றேன். இப்ப வெங்கடேசன் அண்ணா பேசினது கலாச்சார சீர்கேடுகளை சொன்னார். உணவை சையதுவாப்பா வந்து உடலை நம்ம எப்படி எப்படி எல்லாம் உறுப்புகளை பராமரிக்கணும்னு சொன்னார். அந்த காலத்திலயே சொல்லுவாங்க, நம்ம தூங்கி எந்திரிச்சு உள்ளங்கைய பாக்கணும், நம்மளை நாமே முதல்ல ரசிக்கணும், அப்பதாமா நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்க முடியும். அப்ப அதனாலதான் அந்த காலத்துல கண்ணுக்கு மெய் வச்சாங்க பெண்கள், கூந்தலை பின்னி போட்டாங்க, இப்பெல்லாம் விரிச்சு விட்டுட்டு போனாங்க, ஜடையில பூ வச்சாங்க. நீங்க அதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளை நாமே பராமரிச்சுக்கிறதுக்காகத்தான் நம்ம அதை பண்ணுவோம். ஆடை ஆயத்த பணிகள்னு சொல்லி ஆடைகளை ஆயத்தம் பண்ணி அதை தைச்சு போடுறதே அவங்க அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும். அதே மாதிரியே நம்ம உடல் உறுப்பையும் பாதுகாத்துக்கணும்னா அவரு சைக்கிள் ஓட்ட சொன்னார்ல ஐயா, அது மாதிரி இப்பெல்லாம் செயற்கையா என்னது அந்த ஜிம்முக்கு போய் சைக்கிள் ஓட்டுறாங்க நின்ன இடத்துலயே, அது நம்ம சாதாரணமா ஓட்டிட்டு இருந்தா அந்த பிரச்சனை இல்ல. அந்த காலத்துல எல்லாம் அந்த சைக்கிள் ஓட்டுறதுக்குமே பழைய திரைப்பட படம் எல்லாம் வச்சு நாங்கெல்லாம் சைக்கிளை கத்துக்கும் போது அதே மாதிரி சரோஜ தேவி கூட எம்ஜிஆர் ஓட்டி கத்து கொடுக்குற மாதிரி எல்லாம் நினைச்சிட்டு ஓட்டணும்னு வைங்க. அதாவது நம்மள நம்ம முன்ன சுறுசுறு பாக்கலாம் மட்டும்தாமா வயது முதிர்ந்தால் உடல் வேணா நமக்கு பார்வைக்கு தளர்ச்சியா இருக்கும். ஆனா நம்ம இன்னைக்கு சுறுசுறுப்பா இருக்கணும் அப்படின்னா நம்ம மனச உடல் உறுப்புகளை நம்ம பாதுகாத்து வச்சோம்னா நமக்கு பொய்யும் வராது.

0: எங்க அப்பா ஒரே ஒரு இது மட்டும் என் அப்பா சொல்லுவாருமா, மூன்று ஒரு வேளை சாப்பிடுபவன் யோகி, இரண்டு வேளை சாப்பிடுபவன் போகி, மூன்று வேளை சாப்பிடுபவன் துரோகி. பாரு அது என்னன்னா, யோகிங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, வேலையே இல்லாம அந்த காட்டுல அந்த காலத்துல யோக நினைக்கு போனவங்கன்னா, அதே மாதிரி இப்பவுமே பணி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க, பைட்டி எல்லாம் வேலை அதிகமா இல்லைன்னு அவங்க யோகி மாதிரி வச்சுட்டு ஒரு வேலைதான் சாப்பிடணும் காலத்துக்கு ஏத்த, இரண்டு வேலை சாப்பிட போகி, போகினா குடும்பம் குட்டி மத்தவங்களுக்காக உழைக்கிறவன் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உடம்புல ஸ்ட்ரென்த்தை ஏத்துக்கிட்டு அதாவது கை கால் உழைப்பு மூலியமாக செய்யறாங்க பாத்தீங்களா உழைப்பாளி, அவங்க ரெண்டு வேலை சாப்பிட்டே ஆகணும், ஒண்ணு தன் உடம்புக்கு, இன்னொன்னு அந்த வேலை செய்யறதுக்காக. மூன்று வேலை சாப்பிடுற தோகினா பெரும்பாலும் மூணு வேலை புல் கட்டு கட்டக்கூடாது, அரை வயிறு காவயிறு தான் நைட்ல சாப்பிடணும்னு அந்த காலத்திலேயே சொல்லி வச்சிருக்காங்க விவேக சிந்தாமணின்னு. அப்படியெல்லாம் நம்ம பராமரிப்பு அப்படி இல்லைங்க, நினைச்சா நொறுக்கிக்கிட்டே அணுங்களை ஏற்படுறோம் எதையாவதும் அந்த மாதிரி இல்லாம, இப்ப பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஆடி பதினெட்டு குழிப்பணியாரம் தீபாவளி இட்லி ஒரு நாளும் கிளம்பினா நான்வெஜ் சாப்பிடறவங்க வீட்டுல அதுக்குன்னு ஒரு நாள் எடுத்து கோவில் திருவிழா, இப்ப எல்லா நாளும் எல்லாம் கிடைக்கிறதுனாலதான் எல்லாத்துக்கும் எல்லாமே கேட்காமையா வருது இல்லைங்களா. நமக்கு எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பத்துல கூட என்ன பண்றாங்க, ஐயோ நம்ம புள்ள ஆசைப்படுதுன்னு எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கதான், ஆனா அது அந்த குழந்தைங்க ஆரோக்கியத்தை கெடுக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் அந்த குழந்தைங்களும் அப்படிதான் கேக்குறாங்க, ஆனா பேரண்ட்ஸும் ஒண்ணு செய்யலாம், எதையாவது ஒரு லக்ஸரியா வாங்கி கொடுக்குறீங்களா, அந்த ஒரு ஆசைக்கு விட்டுட்டீங்களா, அடுத்தது கொஞ்ச நாளைக்கு அதை அவாய்ட் பண்ணிட்டு செய்யுங்க. அன்னைக்கு அதை சாப்பிட்டோம்னா சொல்லுவாங்க, ஒரு ஜிலேபி சாப்பிட்டாங்க சுகர்காரங்கன்னா அவங்க ஆசைக்கு சாப்பிட்டா வேற எதுவும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உணவு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு வச்சுக்கோங்களேன், நம்ம இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னா சில பேர் ஏத்துக்க மாட்டாங்க, அட ஓம் போக்குலயே போய்க்கோ, ஆனா அதை தூய்மையா சாப்பிடு, இதை இந்த மாதிரி சாப்பிடு, இதை குறைச்சிக்க கம்மி பண்ணிக்கனாலும் சொன்னோம்னா அப்படியாவது அவங்க நல்லா வருவாங்களாங்கிறது தெரியுமா. நாங்களாம் வெளியில போன காலத்துல எல்லாம் எத்தனை நாள் டூர் போனாலும் சப்பாத்தியோ அல்லது போனோம், இப்ப பாத்தீங்கன்னா எல்லாம் எல்லாம் கிடைக்குது, யாரு வீட்டை தூக்குறதுன்னு கார் வச்சுட்டு போனா கூட கடையில சாப்பிடறோம், என்ன பண்றது. அது நல்லாவே இல்லாமா, நேற்று ஃபங்க்ஷன் போயிட்டு ரிட்டர்ன் வந்தோம் பழனி பக்கத்துல வரும்பொழுது நல்ல ஹோட்டல் தான், அவங்க என்ன பண்ணுவாங்க திடீர்னு க்ரௌட் வந்துருச்சு, எல்லாமே ஒண்ணு ஒரு வாய்க்கு ருசியா இருக்கணும்னே இல்ல வேற வழி இல்லாம எல்லாரும்
1: பாத்துக்கிறதாம நல்லது.
0: அது வந்து நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும், அதான் பழைய காலத்துல உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே என்னன்னு தெரியல, ஸ்கூல்லயே உடல்நிலை உறுதி செய்ய ஒரு பாடல் இருக்கு உடற்கல்வி, அந்த உடற்கல்வி பீரியட் என்னைக்கு வருதோ அன்னைக்குதான் காலையில எக்ஸசைஸ் செய்வாங்க, பிரேயர்ல இருந்து முடிஞ்சவொடனே 1, 2, 3, 4, 5 சொல்லி இந்த கைய முன்னாடி மேல சைட்ல நீட்டிட்டு அதுக்கு ஒரு 7 நிமிஷம் கொடுத்துதான் கிளாஸ் பிள்ளைய விடுவாங்க. சாயந்தரம் ஹைஸ்கூல்ல எல்லாம் 3 மணிக்கு எல்லாத்துக்கும் விளையாட்டு பீரியட் வருவாங்க, இப்ப விளையாட்டு பீரியட் ஏன்னா படிச்சு படிச்சு மேல போறோம் மேல போறோம், விளையாட்டையே விட்டுட்டாங்க, இந்த விளையாட்டை விளையாட்டா நினைச்சதுனாலதான் இவ்வளவு விளையாடுது, விளையாட்டை விளையாட்டான்னு நினைக்காம ஒரு வினையா நினைச்சிருந்தோம்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா.
1: நன்றி நன்றி மேடம் நன்றி. இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: நல்லா இருக்கலாம் மேடம்.
1: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க நல்லா இருக்கோம் மேடம். நாங்க விழுப்புரம் மாவட்டம் இளமங்கலம் கிராமம் ஆறு முருகன்.
1: சொல்லுங்க சார்.
2: மேம் இன்னைக்கு வந்து குழந்தைங்களாம் வந்து தின்பண்டம் வாங்குறது இந்த டூ வீலர்லயும் இந்த மிதி வண்டியிலயும் வந்து சிக்கி முட்டான்ட்டு ஒண்ணு விக்கிறாங்க மேடம். அந்த தலை வர்றாங்கல்ல அந்த முடி வேஸ்ட் ஆகுதுல, அந்த முடி எடுத்து வந்து கொடுத்து ஏதோ அந்த சாக்லேட் போல உருவி கொடுக்குறாங்க, இல்லது பாத்திரம் இல்ல சின்ன சின்ன பாத்திரம் அலுமினியம் பாத்திரமோ எவர் சில்வர் பாத்திரமோ கொடுக்குறாங்க, அதை வாங்கி போட்டுக்குன்னு அந்த முடி கையாட அழுக்கு, அந்த முடியில எவ்வளவு அழுக்கு இருக்கும், அது இல்லாம ஒரு துணி ஒண்ணு அந்த இதுல கட்டி தொங்க விட்டுடுறாங்க. அந்த முடி வாங்கி போட்ட உடனே சும்மா தொடையிற மாதிரி தொடச்சிட்டு அந்த மிட்டாய் ஒண்ணால மிட்டாய் சிக்க அந்த ஜவு மிட்டாய் ஏதோ சொல்லுவாங்க அது அது பேரு, அது மிட்டாய் அப்படியே உயிர் தராங்க, குழந்தைங்க வாட்சி போல கட்டிக்கின்னு கையை சுத்திக்கின்னு அதை நக்கிக்கின்னு போதுங்க அந்த அழுக்கு இதுவாட. பாத்திரம் ஒன்னாலும் அந்த பாத்திரம் கூட சுத்தம் பண்ணாத கழுவாத சமையலுக்கோ இல்ல மத்தபடி வேற எதுக்கோ யூஸ் பண்றாங்க இன்னைக்கு வீட்டு பெண்மணிகள். அதே போல வந்து இந்த டூ வீலர்ல வந்து போயிருக்காங்க, அது வந்து உடலுக்கு வந்து ஆரோக்கியம் கிடையாது. இப்ப வந்து ஒரு பேர் வந்து ஓட்டுனர், ஒரு தொடர் வண்டி ஓட்டுனர், அப்புறம் லாரி ஓட்டுனர் இருக்காங்க, அவங்க வந்து நம்ம உடலை வந்து நம்ம அரசாங்கம் இல்ல மற்றபடி தனியார் அரசாங்கம் மருத்துவமனையில போய் உடலை வந்து முழுமையா செக் பண்ணி பாத்துருக்காங்க, பாத்துக்குன்னு இந்த வேலைக்கு போலாமா போக கூடாதா அப்படின்ட்டு செக் பண்ணி பாத்துக்கிறாங்க. உடல் ஆரோக்கியமா இருந்தால்தான் அவங்க அந்த வேலைக்கே போய் செய்யறாங்க. அப்புறம் இன்னைக்கும் மிதி வண்டி மறிக்கிறாங்க மேடம், என்னுடைய நண்பர் அபுசாலியும்

0: முப்பத்தி ஐயாயிரம் கலையரசு அவரு நீக்கும் மிதிவண்டி மேய்ச்சி இருக்காங்க. நான் கூட கேட்டிருக்கேன் இந்த நிகழ்ச்சியில கேட்டிருக்கேன், அபுசாலி பேசும்போது
1: கேட்டிருக்கேன்.
0: நானும் இப்ப வந்து இங்க உள்ளூர் இளமாவளத்திலேயே இப்ப எங்கன்னா போயின்னு வந்துக்கணும் கொண்டு இருந்தாதான் மிதிவண்டியில போயின்னு வந்துனு இருப்பேன். ஒரு டூ வீலர் போறதா இருந்தா ஒரு 15-20 கிலோமீட்டர்ல இருந்தா டூ வீலர் எடுத்துக்கணும் நானு. அந்த டைம்ல யாராவது நானும் வரம்பா அப்படின்ட்டு ஒரு சின்ன உதவி போல கேட்பாங்க. நம்ம நானும் மனசு இறங்கி அவங்கள உட்கார அமர வச்சு கொண்டு போய் எங்க சேர்க்கணுமோ அங்க போய் விட்டுடுவோம் நான் பாதுகாப்பா. உட்கார வைக்கும் போது சொல்லிடுவோம், ஜாகிரதையா வண்டியை புடிச்சுக்குமா எதுவும் புடிச்சுக்குமா என்ன கீழே விழுந்துட போறீங்க அப்படின்ட்டு நான் உட்கார வைக்கும் போதே சொல்லிடுவேன் நானு. அதுவும் சின்ன உதவி தான் மேடம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த இத்தனை கிலோமீட்டர் போவோமா அப்படின்ட்டு நம்ம உடம்ப நம்ம பாத்துக்கணும். அதான் மேம், இன்னைக்கும் வெளிநாட்டுல வந்து நைட்ல சாதம் வடிக்கிறாங்க இல்லைங்க மேடம், செஞ்சு வடிக்கிறாங்கல்ல, அந்த தண்ணிய வந்து ஊத்தி வைப்பாங்க அந்த சாதத்துல. காலையில வந்து வெளிய ஆளுங்க வந்து டாலர் கணக்குல அதை வாங்கிட்டு போய் அருந்துறாங்க. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நியூஸ் பேப்பர்ல கூட நான் இதை பார்த்திருக்கேன், டிவி செய்தியிலும் கேட்டிருக்கேன், ரேடியோ செய்தியிலும்
1: கேட்டிருக்கேன்.
0: நம்ம ஜனங்க என்ன பண்றாங்கன்னா அதை வந்து தண்ணிஞ்சோரா அப்படின்ட்டு சீப்பா நினைச்சுன்னு அதை கீழே வேஸ்டா மாட்டுக்கோ இல்லை மற்றபடி வேற எதுக்கோ அது கொட்டிட்டு
1: நம்ம
0: ஃப்ரெஷ்ஷா செஞ்சு சாப்பிட்றாங்க அவங்களும் சுட சுட. அது ஆமாங்க மேடம்,
1: நன்றி மேடம்.

0: நிகழ்ச்சியில் இனி அடுத்த அழைப்பாளர் யார் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்
1: மேடம் அவர்களுக்கு, முற்பாக நல்ல வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் மாவட்டம் கொடிக்கால் பாளையம், ஜான் ராஜா நஜிமுதீன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: சொல்லுங்க சார்.
1: உடலினை உறுதி செய். நல்லா அற்புதமான தலைப்பு. அதாவது நம்ம காலங்கள்ல இந்த உடல் உறுதியா தான் இருந்துச்சு. ஏன்னா அப்போ உள்ள உணவுகள் அது மாதிரி. ஆனா இப்ப உள்ள பசங்களுக்கு அந்த உடல் உறுதி இருக்குன்னா இல்ல. ஃபேட்டா இருக்கான், நல்லா ஸ்டவுட்டா இருக்கான், ஒரு தள்ளி தள்ளி விட்டா விழுந்துடுறான்,
0: விழுந்துருவான், போலா இருக்கு.
1: அந்த அளவுக்கு தான் இப்ப இருந்துட்டு இருக்கு எல்லாரும். இப்ப மெயினா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பெண் குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு இப்ப ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும். ஆனா ஆரோக்கியமான உணவுங்கிறது குறைஞ்சிருச்சு. எல்லாம் வந்து செயற்கைத்தனமா போனதுனால உணவுகள்லாம் எல்லாம் இயற்கையா நம்ம சாப்பிட்ட அந்த உணவுகள் நம்ம பீரியட்ஸ்ல இருந்தது இப்ப இல்ல.
0: இல்ல
1: என்னடா இப்ப இந்த வளரிளம் பருவத்தில் உள்ள பெண் குழந்தைங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு நிச்சயமா நம்ம இந்த ஏதோ ஓரளவுக்கு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம கொடுக்கலாம். காய்கறிகள், கீரைகள், பருப்பு வகைகள், இது எல்லாமே இந்த ஃபாஸ்ட் ஃபுட் வந்த எப்படி இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது மேடம். அது வீட்டுல உள்ளவங்களும் அதை இந்த ருசிக்காண்டி அது கேட்குதுன்னு சொல்லிட்டு அதைதான் விரும்பி வாங்கி கொடுக்குறாங்களோ ஒழிய இதை மாதிரி உணவுப் பொருள்களை செஞ்சு கொடுக்கறது
0: இல்லை.
1: இப்ப இந்த பைத்த உருண்டை இருக்கு, நான் அதான் வாங்கிட்டு வருவேன் பசங்களுக்கு, விரும்பி சாப்பிடுறாங்க.
0: அது
1: மாதிரி கடலை மிட்டாய், இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான தின்பண்டங்கள். இந்த பாக்கெட் ஐட்டங்கள்லாம் வாங்கி கொடுக்கறதுனால பெரிய ஒரு பின் விளைவுகள் தான் வருது பிள்ளைகளுக்கு. அப்படி பார்க்கப்ப அவங்க ஆரோக்கியமும் பாதிக்கப்படுது, உடல் ரீதியாகவும் அவங்களுக்கு சில வியாதிகள் வந்துருது. அதனால ஆரோக்கியமான உணவுகள் அது குழந்தைங்களுக்குன்னு இல்லை, எல்லாருமே பொதுவா. அதே இனிமே வரக்கூடியது மழைக்காலம், இதுல பாத்தீங்கன்னா எளிதில் செரிக்கக்கூடிய உணவு வகையில நம்ம எல்லாருமே சாப்பிடணும். அதுவும் பெரியவங்க குழந்தைங்களுக்கு அது மாதிரி உணவுகளை தான் தரணும்.
0: நன்றி, நன்றி.
1: அதான் இல்லாம உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப அவசியமா. நம்ம அந்த உடற்பயிற்சி தான் எல்லாமே போயிடுச்சு. இந்த இதுக்கு முன்னாடிதான் பாத்தீங்கன்னா ஸ்கூல் விட்டு வந்தோம்னா ஸ்கூல் பேக் தூக்கி போய் மஞ்சள் பையை தூக்கி போட்டு விளையாட போயிடுவோம். அப்ப விளையாடுறப்ப அந்த மாலை நேரத்துல அந்த மாலை வெயில் விட்டமின் டி சத்தும் அந்த கிடைச்சிச்சு, நம்ம எல்லாம் ஒரு நம்ம வியர்வை வெளியேறணும் உடம்புல இருந்து, அப்பதான் குழந்தைங்க வந்து ஆரோக்கியமா இருப்பாங்க. இப்ப விளையாடுறாங்க வீட்டு உள்ளே உட்காந்துட்டு செல்லுலையும் லேப்டாப்லயும் தான் விளையாடுறாங்க. இந்த வெளியில போய் விளையாடுறது, இந்த சூரிய ஒளி படுறதுலாம் இல்லாம போயிடுச்சு. அதெல்லாம இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த முற்றம் வாய்த்த வீடு தான் இருக்கும்.

0: அதில் பார்த்தீங்கன்னா நில ஒளியும் உழுவும் சூரிய ஒளியும் உழுவும் வெளியில் வந்த இயற்கை காற்றும் வர்ற வரும். இப்ப அதெல்லாம் ரொம்ப ரேரா போயிடுச்சு அந்த மாதிரி வீடுகள்லாம் பாக்குறது.
1: ஆமா சார்.
0: அதனால இன்னொரு மெயினான காரணம் இப்ப உள்ள ரீசனுக்கு இப்ப உள்ள ஜெனரேஷனுக்கு சொல்லணுண்டா, 10 மணிக்கு மேல டச்சு செல்ல டச்சு பண்ணாம இருந்தாங்கடா உடம்பு ஆரோக்கியமா இருக்குமா. வாய்ப்பு மிக்க நன்றி.
1: நன்றி சார். இணைப்பில் இணையம் அடுத்த நேர் யார் எங்கதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.

0: இணைப்பில் இணையம். அடுத்த நேயர் யார் எங்கேருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
1: ஆமாம், வணக்கங்கம்மா.
0: வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்?
1: ராமநாதபுரம் மாவட்டம் யமனேஸ்வரத்துலேருந்து ராஜாராம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க சார்.
1: இந்த உடலினை உறுதி செய்யணும் தலைப்பு கொடுத்துருங்க, மற்றதான் தலைப்பு. இன்னைக்கு பாட்டி அதாவது உணலிலும் உண்டது அறல் இன்னதுன்னு சொல்லுவார் வள்ளுவர். அதாவது உண்ட சோறு பார்த்தீங்கன்னா செரிமானமாகணும்னா உடல் குலைப்பு தரணுங்கம்மா. அது பார்த்தா அந்த பண்டைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இயற்கை சார்ந்த வாழ்க்கை வாழ்கின்ற பொழுதுதான் எதையும் பதம் மனிதன் காலாற நடந்து போதும் தேடி தேடி கண்டு தேடி தேடி தன் தேவையான எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டான். அப்ப இயற்கையில பாத்தீங்கன்னா உடல் பாத்தீங்கன்னா நல்லா வனப்போ நல்லா வலுவோடு இருந்துச்சுங்கம்மா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சியில பாத்தீங்கன்னா எல்லாம் மனிதன் செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இயந்திரங்கள் செய்து கொண்டுட்டு இருக்கு இன்னைக்கு எல்லாமே. அப்போ மனிதனுடைய அந்த இயற்கையிலேயே பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த அந்த ஒரு சோம்பேறித்தனம் வந்த ஒரு பாத்தீங்கன்னா உடல் பாத்தீங்கன்னா இயங்க மறுக்குது இன்னைக்கு இப்ப எல்லாம். ஏன்னா எல்லாம் காசு கொடுத்தா பாத்தீங்கன்னா எல்லாம் எளிமை கிடைச்சிருக்கு, போய் கஷ்டப்பட வேண்டியதே இல்லை. அப்போ எதுவா இருந்தாலும் காட்டுக்கு, அதாவது அந்த பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா காட்டுல வாழக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா வேட்டையாடுவது பாத்தீங்கன்னா பல கிலோமீட்டர் பல மைல் தொலைவு போய் வேட்டையாடிட்டு வருவாங்களாம். அப்ப அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான காலம் இருந்திருக்கு. இனிமே எல்லாம் கிடைக்குது, இருந்தாலும் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற அந்த நோய் எதிர்ப்பு தன்மையெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்சுகிட்டு இருக்கும் இன்னைக்கு எல்லாமே. அதாவது உடல்ல சாப்பிடக்கூடிய அந்த கலோரிகளை எல்லாம் பாத்தீங்கன்னா எரிக்கணும்னா ரொம்ப கஷ்டம்னு சொல்றாங்க. உழைப்பு கொடுத்தாதான் அந்த கலோரிகள் எரிக்கப்படும் சொல்றாங்க. ஆனா கலோரி நிறைந்த உணவு தான் நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே. ஆமா, இன்னைக்கு அவசர காலத்துல பாத்தீங்கன்னா பழங்கள் கூட பாத்தீங்கன்னா எல்லாம் நஞ்சு கலந்த பழங்கள்லாம் ஆயிட்டு உணவு நஞ்சு கலந்துருச்சு. இருந்தாலும் இருக்கிற இந்த காலத்துல நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உடலுக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி செய்யணும்னு சொல்றாங்க எல்லாருமே. அதாவது உணவு எப்படி உண்டாங்கன்னா காலை இஞ்சி கடும் பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்டு வந்தால் கோல் ஊன்று நடக்கும் கிழவனும் கோல் வீசி நடப்பான்னு பாத்தீங்கன்னா நம்முடைய சித்த மருத்துவ நூல் சொல்லுகிறது. அப்ப பாத்தீங்கன்னா முறையான உணவு முறை பாத்தீங்கன்னா உடலுக்கு கூட ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்குது. அப்போ மனதை கட்டுப்படுத்தி பாத்தீங்கன்னா அந்த மனம் சார்ந்த அந்த பயிற்சி எல்லாம் வந்துருக்கு. மனதை கட்டுப்படுத்தினால பாத்தீங்கன்னா தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் வர தேவையற்ற சிந்தனைகள் வருகின்ற பொழுது பாத்தீங்கன்னா நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். எவன் ஒருவன் தன்னுடைய நாவுக்கு பாத்தீங்கன்னா உணவுக்கு பாத்தீங்கன்னா நாவை அடிமையாக்குகிறானோ அது பாத்தீங்கன்னா நோய்க்கு தான் அடிமையாகிறான் மனிதன். அப்போ உடலை பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பாக வச்சு பாதுகாக்க வேண்டிய கடமை பாத்தீங்கன்னா அது என்ன எதுக்குன்னு சொல்லணும். எதுக்கு பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்தும். உடல் சார்ந்த நோய் வருகின்ற பொழுது அதை பார்த்தீங்கன்னா தீர்த்து கொள்வதற்காக பாத்தீங்கன்னா முயன்று பாத்தீங்கன்னா மருத்துவம் செய்ய வேண்டிய நிலை வந்துடும். அப்போ உழைக்க முடியாது, உழைத்து சேர்த்த பணம் கூட பாத்தீங்கன்னா விரயமாயிரும். அதற்காகத்தான் பாத்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் கூட ஸ்வச் பாரத் கொண்டு வந்த திட்டம் கொண்டு வந்தது அதுக்காக தான். ஏதாவது நோய் நொடி வராமல் பாதுகாப்பதற்காக தான் ஸ்வச் பாரத் திட்டமே கொண்டு வந்தாங்க. நோய் நொடிகள் வந்து பாத்தீங்கன்னா நாட்டை தாக்குகின்ற போதுதான் ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதார நிலை குளிஞ்சு போகிறது அதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அப்போ உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டிய கடமை பாத்தீங்கன்னா ஒவ்வொருக்கும் இருக்குங்கம்மா. வள்ளூர் சொல்லி இருந்தது பாத்தீங்கன்னா ஒரு வீரன் எப்படி இருக்கான்னா விழுப்புண் படாத நாளெல்லாம் வலிக்கணும் தன் நாளை வைத்தும்னு சொல்றாரு, வைத்தும் இல்லத்தும்னு சொல்றாரு. அதாவது ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா போர் வீரன் பாத்தீங்கன்னா தன்னுடைய பயிற்சியை செஞ்சுட்டே இருப்பாராம். அப்ப செய்யாத பொழுது பாத்தீங்கன்னா ஒரு செய்கின்ற பொழுது பாத்தீங்கன்னா உடலில் ஏதாவது ஒரு காயம் சின்ன சின்ன காயம் ஏற்படும்னா ஒரு நாள் பாத்தீங்கன்னா போய் பயிற்சி செய்யாத பொழுது காயம் ஏற்படலன்னு பார்த்து தன்னைத்தானே ஒரு அவமானம் நினைச்சுக்கிடுவாராம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சங்க பாடல புறநான்கு பாடல்ல பாத்தீங்கன்னா ஈந்து புறந்தறுதல் எந்தளவுக்கு கடனே, சாந்தனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல் வெடித்து கொடுத்தல் கொள்ளருக்கு கடனே, நன்னடை பெய்தல் வேந்தருக்கு கடனே, ஒளிர்வால் அறிஞ்சமும் இருந்து கழிவு பெய்தல் காலைக்கு கடனு சொல்லி வச்சாங்க. அந்த காலத்துல இருக்கக்கூடிய இளைஞர் எல்லாருமே பாத்தீங்கன்னா கட்டிலங்காலருக்கு பாத்தீங்கன்னா போர் திறன் பயிற்சியில பெற்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிவு சார்ந்த வளர்ச்சி வந்துருச்சுமா, உடல் சார்ந்த வளர்ச்சி பாத்தீங்கன்னா குன்றிருச்சுமா.
0: நம்ம பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா மீட்டு கொண்டு வரலாம் சார்.
1: நன்றி
0: சார், நன்றி சார், நன்றி நன்றி. நீங்க சேர்ந்து மிக்க நன்றி, நன்றி. நேயர்களே, இன்றைய நேயர் நேரம் நிகழ்ச்சியில் உடலினை உறுதி செய் என்ற தலைப்பில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். உடற்பயிற்சி, சத்தான உணவு, போதுமான தூக்கம், மன அமைதி, தேவையான மருத்துவ

பரிசோதனைகளான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான ஒவ்வொரு அம்சமும் முக்கியமானது என்பதை பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ கடமைகள் இருக்கலாம். குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் நாம் உழைக்கிறோம். அந்த பொறுப்புகளை சிறப்பாக நிறைவேற்றுவதற்கு நாமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். எனவே இன்று முதல் ஒரு சிறிய உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம் நேர்களே. தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்வோம். சத்தான உணவுகளை தேர்ந்தெடுப்போம். போதுமான அளவு தூங்குவோம். நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் தேவையான ஓய்வை கொடுப்போம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உடலை உறுதியாக வைத்துக் கொள்வது என்பது உடல் வலிமையை மட்டும் வளர்ப்பதல்ல, தன்னம்பிக்கையும் சுறுசுறுப்பையும் வாழ்க்கையின் மீதான நம்பிக்கையும் வளர்ப்பதாகும். ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான வாழ்வு மலரட்டும். ஒவ்வொரு இல்லத்திலும் நலமும் மகிழ்ச்சியும் பெருக்கட்டும். உடலினை உறுதி செய்வோம், உற்சாகத்துடன் வாழ்வோம் என்று சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நான் உங்கள் சசிகலா. இன்றைய நேர்நேரம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து நேயர்களுக்கும் மற்றும் நிகழ்ச்சியினை கேட்டு ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றிகள். வரும் பாடலுடன் இன்றைய நேயர்நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12 மணி.
1: நீங்கள் கேட்கவிருப்பது டிக் குரு. இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் முத்துக்கள். தொடர்ந்து அறிவியல் ஆசான் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் குறித்த சித்திரம் ஆகியன இடம்பெறுகின்றன. முதலில் அறிவியல் முத்துக்கள். இதில் பூமியின் முகவரி என்ன என்பது குறித்த சில செய்திகள் இடம்பெறுகின்றன. வாசிப்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள்.
2: அறிவியல் முத்துக்களில் இன்று நாம் காண இருப்பது பூமியின் முகவரி என்ன. பூமிக்கு ஏன் முகவரி இருக்கக்கூடாது? அப்படியானால் பூமியின் முகவரி என்ன? அது இதுதான் என்று கூறலாம். பூமி

மூன்றாவது வீதி கேர் ஆஃப் G2V நட்சத்திரம் ஆகாய கங்கை லோக்கல் குரூப். பூமியின் முகவரி பற்றி விளக்கியாக வேண்டும். பூமியானது சூரியனை சுற்றி வருகிற 8 கிரகங்களில் ஒன்றாகும். இந்த கிரகங்கள் சூரியனிடமிருந்து தொடங்கி அடுத்தடுத்த வட்டங்களில் அமைந்தபடி சூரியனை சுற்றுகின்றன. சூரியனுக்கு மிக அருகில் உள்ள முதல் வட்டத்தில் புதன் உள்ளது. இரண்டாவது வட்டத்தில் வெள்ளி எனப்படும் சுக்கிரன் உள்ளது. மூன்றாவது வட்டத்தில்தான் நமது பூமி உள்ளது. பூமி சுற்றுகிற வட்டத்தை மூன்றாவது வீதி என்று சொல்வதில் தவறு இல்லை. பூமியானது சூரிய குடும்பத்தில் சூரியனை அண்டி நிற்கிறது. ஆகவே சூரியனின் பாதுகாப்பில் பூமி இருப்பதாக சொல்லலாம். ஆனால் சூரியனை அப்பெயர் கொண்டு குறிப்பிடாமல் G2V நட்சத்திரம் என்று சொல்ல காரணம் உள்ளது. முதலாவதாக, சூரியன் ஒரு நட்சத்திரம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வானத்து நட்சத்திரங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவில் கோடானு கோடி கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. அதனால் அவை சிறிதாக தென்படுகின்றன. ஆனால் சூரியன் ஒப்பு நோக்குகையில் நமக்கு மிக அண்மையில் உள்ளது. 15 கோடி கிலோமீட்டர் தூரத்தில்தான் சூரியன் உள்ளது. ஆகையால் அது நமக்கு பெரிய வடிவில் தெரிவதுடன் பிரகாசமாக ஒளி வீசுகிறது. வானில் எண்ணற்ற நட்சத்திரங்கள் உள்ளன. வயது, பருமன், வெளிப்புற வெப்பம், நிறம், அமைந்துள்ள தூரம் முதலியவற்றில் நட்சத்திரங்கள் இடையே நிறைய வித்தியாசங்கள் உள்ளன. சூரியன் நடுத்தர வயதுள்ள ஒரு நட்சத்திரம். நிறத்தை பொறுத்தவரை இது ஆரஞ்சு நிறத்தை கொண்டது. பருமனை பொறுத்தவரையில் பல சூரியன்களை விழுங்கி ஏப்பம் விடக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான நட்சத்திரங்கள் பல உள்ளன. இப்படியான பல அம்சங்களை வைத்து வானவியல் விஞ்ஞானிகள் சூரியனை G2V என வகைப்படுத்தியுள்ளனர். பல 100 கோடி கிலோமீட்டருக்கு அப்பாலிருந்து பார்த்தால் சூரியன் இப்படி வெறும் ஒளிப்புள்ளியாகத்தான் தெரியும். பூமி தெரியவே தெரியாது. சென்னை போன்ற பெரிய நகரில் எண்ணற்ற வீடுகள் உள்ளன. அதுபோல கோடானு கோடி நட்சத்திரங்கள் சேர்ந்து அமைந்துள்ள நட்சத்திர நகரில் சூரியனும் ஒன்று என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த நட்சத்திர நகருக்கு ஆகாய கங்கை என்று வானவியல் நிபுணர்கள் பெயர் வைத்துள்ளனர். ஒரு வண்டியின் சக்கரத்தை தரையில் படுக்க வைத்தால் எப்படி இருக்கும்? அப்படித்தான் இந்த நட்சத்திர கூட்டம் அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் வெளிப்புற ஓரத்தில் சூரியன் ஒதுக்குப்புறமாக அமைந்துள்ளது. படுக்க வைத்த வண்டி சக்கரத்தை மெல்ல சுழற்றி விட்டால் அது மிக மெதுவாக சுழலும். அப்படித்தான் இந்த கோடானு கோடி நட்சத்திரங்களும் ஒரு பொது மையத்தை ஓர் ஒழுங்குடன் சுற்றி வருகின்றன. இந்த நட்சத்திர கூட்டத்தை அண்டம், அதாவது கேலக்சி என்று சொல்லலாம். நமது அண்டத்தில 40,000 கோடி நட்சத்திரங்கள் உள்ளதாக சமீபத்திய மதிப்பீடுகள் கூறுகின்றன. சூரியன் அமைந்த அண்டத்தின் சுற்று வட்டாரத்திலும் மேலும் சில அண்டங்கள் உள்ளன. இதை ஆங்கிலத்தில் லோக்கல் குரூப் என்று குறிப்பிடுகிறார்கள். எல்லையற்ற பிரபஞ்சத்தில் இப்படி கோடானு கோடி அண்டங்கள் உள்ளன. கோடானு கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால் பூமி போல ஒரு கிரகம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அங்கிருந்து பார்த்தால் எப்படி இருக்கும் என்று நீங்கள் ஊகிக்க தேவையில்லை. நிலவற்ற இரவில் வெளியே போய் வானை அண்ணாந்து பாருங்கள். மங்களான நட்சத்திரம் ஒன்று உங்கள் கண்ணில் தென்படுவதாக வைத்துக்கொண்டால் சூரியன் அவ்விதம் வெறும் மங்களான ஒளிப்புள்ளியாகத்தான் தெரியும். பூமியோ அல்லது பூமியை விட 100 மடங்கு பெரிதாக உள்ள வியாழன் கிரகமோ தெரியாது. வேற்றுலகவாசி ஒருவர் சூரியனை நோக்கி வருவதானால் அவரால் எளிதில் நமது பூமியை கண்டுபிடிக்க முடியாது. அப்படி தேடி வருபவர்களுக்காக பூமிக்கு முகவரி இருப்பது நல்லதுதானே? ஆகவேதான் அமெரிக்கா 1972 மார்ச் மாதம் ஆளில்லா பயனீர் 10 என்ற விண்கலத்தை அனுப்பிய போது பூமி எங்கே உள்ளது என்பதை காட்டும் வகையில் தங்க

0: முலாம் பூசிய தகடு ஒன்றில் வரைபடம் எழுதி அதை அந்த விண்கலத்தில் வைத்து அனுப்பியது அமெரிக்கா.
1: இன்றைய அறிவியல் முத்துக்களில் இதுவரை பூமியின் முகவரி என்ன என்பது குறித்த சில செய்திகள் இடம்பெற்றன. வாசித்தவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். இனி தொடர்வது அறிவியல் ஆசான் பாரத ரத்னா டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் குறித்த சித்திரம் கேட்கலாம்.

0: காலேஜில் கட்டுரை ஒன்று சமர்ப்பிக்கணும், அதுவும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பத்தி. அவருடைய பிறந்தநாள் இந்த மாதம் 15ஆம் தேதி வருது. அது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னா கோபால் சாரை விட்டால் வேற யாரும் இல்லை. அவர் தான் நல்லா நுணுக்கமாக கரெக்டாக சொல்லுவார். இன்னைக்கு அவர் போய் பார்த்துட வேண்டிதான். சரி, வண்டி எடுத்துக்கிட்டேன், வீட்டுக்கு போய் பார்ப்போம். இருந்தான்னா அப்பயே எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வந்துடுவோம். வீடு வந்தாச்சு. சரி, காலிங் பெல் அடிச்சு உள்ள இருக்கான பாப்போம். கோபால் சார், கோபால் சார்,
1: சந்திர குரல் மாதிரி இருக்கு, கதவு திறப்போம். வாப்பா சந்திரு.
0: வணக்கம். வணக்கம்.
1: என்னப்பா கால நேரத்தில் வந்திருக்கப்பா?
0: ஒன்றும் இல்லை சார், எங்கள் கல்லூரியில் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் பற்றி கட்டுரை தயார் பண்ணி வர சொன்னாங்க.
1: சரிப்பா சரிப்பா. அப்புறம்
0: அதுவும் வர 15ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள்.
1: ஆமாம், அக்டோபர் 15, 1931 அவர் பிறந்தாரு.
0: ஆமாம், அவரை பற்றின எல்லா செய்திகளும் எனக்கு வேணும் சார்.
1: சரிப்பா, உனக்கு எல்லா செய்திகளையும் வேணும் தானே?
0: ஆமாம்.
1: இந்த சோபாவில் அப்படி உட்காருப்பா.
0: சரி சார்.
1: என்ன சாப்பிட்றப்பா?
0: சார், கூழ் வச்சுக்கிறீங்க சொம்புல.
1: எப்பா, அது திராட்சை ஜூஸுப்பா.
0: திராட்சை ஜூஸுங்களா?
1: ஆமாம்ப்பா. குடிக்கிறியா?
0: சரி, கூழ் இருந்தா இன்னும் நல்லா உடம்புக்கு தெம்பா இருக்கும். சரி, குடிக்கிறேன் சார்.
1: சரிப்பா, நான் கிளாஸ்ல ஊத்தி தரேன்.
0: சரி,
1: நீ குடிப்பா. சரிப்பா, ஏதோ கேள்வி எல்லாம் கேட்கணும் நீ. இல்லை.
0: ஆமாம்மா.
1: என்ன கேள்வி?
0: எனக்கு முதல் கேள்வி சார், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் எங்க பிறந்தாரு, எப்போ பிறந்தாரு, அவருடைய இளமை பருவம், அப்புறம் அவரது ஆரம்ப கால கல்வி, இதை பத்தியெல்லாம் நிறைய செய்தி சொல்லுங்க சார்.
1: ஓஹோ, சரிப்பா. அதாவது நம்ம முன்னாள் குடியரசு தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம்னு ஒரு ஊர் இருக்குல்ல,
0: ஆமா,
1: அந்த ஊர்ல தான்ப்பா பிறந்தாரு.
0: அந்த ஊர் தெரியாத யாரும் இருக்க மாட்டாங்க சார்.
1: ஆமாப்பா, ஆனா அது ஒரு தீவு மாதிரியான ஊரு. அந்த ஊர்ல அவர் பிறந்தாரு. அதுக்கு பிறகு ஆரம்ப கல்வியெல்லாம் அங்கேதான் படிச்சாருப்பா. ரைட்டா?
0: ஆமா.
1: அப்புறம் கல்லூரி படிப்ப படிச்சாருப்பா.
0: ஓஹோ.
1: திருச்சியில இருக்கக்கூடிய தூய வளனார் கல்லூரியில இயற்பியல் படிச்சாரு.
0: ஏன் சார், ராமேஸ்வரம் திருச்சிக்கு போகிறாரு?
1: இப்ப அந்த காலத்துல எல்லாம் கல்லூரிங்கிறது எங்கயாவது ஒரு இடத்துல தான் இருக்கும்.
0: ஓஹோ.
1: அதனால அங்க போய் படிச்சாரு.
0: சரி சரி.
1: அப்புறம் சென்னையில வந்து தொழில்நுட்ப கல்லூரியில விண்வெளி பொறியியல்ல பட்டம் படிச்சாருப்பா. ஆமா.
0: அப்பெல்லாம் அது பெரிய படிப்பு சார்.
1: ஆமாப்பா. இப்படி படிச்ச அவரு பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திலையும் அப்புறம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலையும் ஏறத்தாழ 40 ஆண்டுகள் விண்வெளி பொறியாளராக பணியாற்றினார்ப்பா.
0: கோபால் சார், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய அப்பா அம்மா அவங்கள பத்தி சொல்லுங்களா?
1: ராமேஸ்வரத்துல ஒரு படகுக்கு சொந்தக்காரராகவும் மறைக்காயராகவும் இருந்தாரு ஜைனுல் ஆப்தின். அப்புறம் அவருடைய மனைவி இல்லத்தரசியா இருந்த ஆசியம்மா.
0: ஓஹோ.
1: இந்த தம்பதிக்கு 5வது மகனாக பிறந்தவர் தான் நம்ம அப்துல் கலாம் ஐயா. இவருடைய தந்தை ராமேஸ்வரம் அப்புறம் தனுஷ்கோடி இடையே மக்களை படகுல அழைத்து செல்லும் பணியில ஈடுபட்டு இருந்தாரு. இப்ப 4 சகோதரர்கள் இவருக்கு இருந்தார் இல்லையா?
0: ஆமா.
1: ஒரு சகோதரியும் இருந்தாங்க.
0: ஓஹோ.
1: ஆமாப்பா. இதுதான் அவங்க குடும்பத்தை பத்தின செய்தி. சிறு வயதுல வந்து

0: வித்தால் விற்கிற ஒரு பழக்கம் கூட நம்ம கலாம் சாருக்கு இருந்தது. அது மூலயமா குடும்பத்துக்கு அவர் உதவினாரு அப்படிங்கறதும் இருக்குதுப்பா.
1: ஓ, சைக்கிள்ல போயிட்டு பேப்பர் போடுவாங்களே?
0: ஆமாப்பா, ஆமாப்பா, அந்த வேலையும் அவர் பார்த்துருக்காரு. படிப்புல கெட்டிக்காரரு, நல்லா படிச்சிருக்காரு. கல்வி கற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் அவர்கிட்ட இருந்திருக்கு. ஒரு கடின உழைப்பாளியா அவர் இருந்திருக்காருப்பா. ரைட்டா? வேற என்னப்பா தெரிஞ்சுக்கணும்?
1: அப்துல் கலாமின் கல்லூரி வாழ்க்கை பத்தி சொல்லுங்களேன் சார்.
0: ஓ, கல்லூரி வாழ்க்கை.
1: ஆமா,
0: சரி. அதாவது ராமாபுரம் மேல்நிலை பள்ளியில படிச்சாரு, அப்புறம் வந்து திருச்சிராப்பள்ளி தூய வளனார் கல்லூரியில இயற்பியல் பட்டம் பெற்றாரு. கலாம் சாரு 1955 சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்தில் விண்வெளி பொறியியல். இப்படி அவர் படிக்கும்போது இவர் ஒரு மூத்த வகுப்பு திட்டத்தில் பணிபுரிந்த போது இவரது பங்களிப்பில் அதிருப்தி அடைந்த கல்லூரி தலைவர் அடுத்த 3 நாட்களுக்குள் திட்டத்தை முடிக்காவிட்டால் இவரது உதவித்தொகையை ரத்து செய்வதாக அச்சுறுத்தினாராம்.
1: ஓஹோ,
0: அதை அந்த கால

0: நிறுவனத்துல விண்வெளி பொறியியல். இப்படி அவர் படிக்கும் போது இவர் ஒரு மூத்த வகுப்பு திட்டத்துல பணிபுரிந்த போது இவரது பங்களிப்பில் அதிருப்தி அடைந்த கல்லூரி தலைவர் அடுத்த 3 நாட்களுக்குள் திட்டத்தை முடிக்காவிட்டால் இவரது உதவித்தொகையை ரத்து செய்வதாக அச்சுறுத்தினாராம்.
1: ஓஹோ,
0: அத அந்த கால கெடுவுக்குள் முடிச்சு கல்லூரியில வந்து தலைவருடைய நன்மதிப்பை பெற்றாராம் நம்ம அப்துல் கலாம் ஐயா. ரைட்டா? அப்புறம் வேற என்னப்பா
1: சார்? கல்லூரி படிப்புக்கு அப்புறம் என்ன செஞ்சாரு சார்? வேலைக்கு போனாரா இல்ல வேற என்ன வேலை செஞ்சாரா?
0: சென்னை தொழில்நுட்ப நிறுவனத்துல 1960 பட்டப்படிப்பை முடித்த கலாம் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு DRDO அதுல வானூர்தி அபிவிருத்தி பிரிவுல அறிவியலாளராக சேர்ந்தார்ப்பா.
1: ஓஹோ,
0: அதுக்கு பிறகு விண்வெளி ஆராய்ச்சிக்கான இந்திய தேசிய குழுவுல சேர்ந்தாரு. அங்கு புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானியான விக்ரம் சாராபாயின் கீழ் பணிபுரிந்தாருப்பா.
1: ஓஹோ,
0: ஆமா, அப்படி ஒரு சிறப்பு பெற்றவர்ப்பா நம்ம அப்துல் கலாம் ஐயா.
1: இதெல்லாம் அவருடைய பணி அனுபவங்களா?
0: ஆமாப்பா. இது போக 1969 கலாம் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஏவூர்தி SLV-3 அதனுடைய திட்ட இயக்குநராக இருந்தார்.
1: ஓஹோ, கோபால் சார், அப்துல் கலாமுடைய பணி அனுபவங்கள் நிறைய சொன்னீங்க. இந்திய ஏவுகணை திட்டங்கள்ல அப்துல் கலாமின் பங்கு என்னவா இருந்திருக்கு சார், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: இவரது ஆராய்ச்சி மற்றும் தலைமையால் இவருக்கு கிடைத்த வெற்றி பலது இருக்கு இல்லையா?
1: ஆமா,
0: அதுல 1980 இந்திய அரசாங்கம் இவரின் இயக்கத்தின் கீழ் ஒரு கூடுதல் ஏவுகணை திட்டத்தை துவக்கியதுப்பா.
1: ஓஹோ,
0: அப்போதைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் வெங்கட்ராமனின் ஆலோசனையின் பேர்ல திட்டமிட்ட ஏவுகணைகளை ஒன்றன் பின் ஒன்றாக வடிவமைப்பதற்கு பதிலாக ஒரே நேரத்துல பல ஏவுகணைகளை உருவாக்கும் பணியில இவர் ஈடுபட்டார். இந்த திட்டத்திற்காக இந்திய அரசு அப்பயே 388 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுதான்பா. அப்புறம் இதனுடைய தலைவராகவும் கலாம் நியமிக்கப்பட்டாரு. அக்னி அப்புறம் பிருத்திவி உட்பட பல ஏவுகணைகளை இந்த திட்டத்தின் கீழ் உருவாக்குவதில் கலாம் முக்கிய பங்கு வகிச்சார்பா.
1: ஓஹோ, கோபால் சார், அவர் பிறந்தது வளர்ந்தது படிச்சது பணி அனுபவம் இந்திய ஏவுகணை திட்டங்கள்ல அவருடைய பங்கு என்னெல்லாம் இருந்து நிறைய சொன்னீங்க. இந்திய குடியரசு தலைவரான வரலாற்றை சொல்லுங்களேன்.
0: நல்ல கேள்விப்பா. அதாவது 2002 June 10 அப்போதைய தேசிய ஜனநாயக கூட்டணி கலாமை குடியரசு தலைவர் பதவிக்கு பரிந்துரைப்போம் அப்படின்னு அறிவிச்சதுப்பா.
1: அவருக்கு ஆர்வம் உண்டா?
0: 2002 நடந்த குடியரசு தலைவர் தேர்தல்ல இவர் கலந்துகிட்டார்.
1: ஓஹோ,
0: அப்படின்னா அவருக்கும் ஆர்வம் இருந்திருக்கு.
1: ஆமா ஆமா,
0: அதுல இவர் வெற்றி பெற்று July 25, 2002 July 25, 2007 குடியரசு தலைவராக, அதாவது இந்தியாவுடைய 11வது குடியரசு தலைவராக பணியாற்றினார்பா.
1: கோபால் சார், அப்துல் கலாம் அவர்கள் இந்திய குடியரசுத் தலைவர் பதவியை விட்டு வெளியேறிய பிறகு அவருடைய பிற்கால வாழ்க்கை எப்படி இருந்தது, அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: சரிப்பா, சொல்றப்பா. குடியரசுத் தலைவர் பதவியை விட்டு வெளியேறிய பிறகு கலாம் இந்திய அறிவியல் நிறுவனம், இந்திய மேலாண்மை கழகம், சில்லாங் இந்திய மேலாண்மை கழகம், அகமதாபாத் மற்றும் இந்திய வேளாண்மை கழகம், இந்தூர்ல இருக்க அந்த கழகம் ஆகியவற்றில் வருகை பேராசிரியராக பணியாற்றினார். அப்புறம் திருவனந்தபுரம் இந்திய விண்வெளி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வேந்தராகவும், நம்ம சென்னையில் இருக்குல்ல அண்ணா பல்கலைக்கழகம்,
1: ஆமாமா,
0: அதுல விண்வெளி பொறியியல் பேராசிரியராகவும், பல கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள்ல சிறப்பு பேராசிரியராகவும் பணியாற்றினார்பா. May 2022 ஊழலை தோற்கடிப்பதை மைய கருப்பொருளாக கொண்டு நான் என்ன கொடுக்க முடியும் இயக்கம் என்ற திட்டத்தை கலாம் இந்திய இளைஞர்களுக்காக தொடங்கினார்பா.
1: ஓஹோ, கோபால் சார், டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் நிறைய சாதனைகளை படிச்சிருக்காரு. அவருடைய இறுதி நாட்கள் எப்படி இருந்தது அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: நிச்சயமாப்பா, இன்னைக்கு செயற்கை கால்கள் ரொம்ப

0: லேசா இருக்குல்ல.
1: ஆமா,
0: இது அந்த ஏவுகணை பாகங்களை பயன்படுத்தி செய்ய முடியுமான அவர் நினைச்சு அவருடைய திட்டத்தின் மூலமா உருவானதுதான்ப்பா. இன்னொன்னு, நீ கேட்ட மாதிரி அவருடைய இறப்பு எப்ப நடந்ததுன்னா July 27, 2015 நடந்ததுப்பா. 2015 July 27 அன்னைக்கு கலாம் வந்து சில்லாங்கில வாழக்கூடிய புவியை உருவாக்குதல் என்ற தலைப்புல ஒரு விரிவுரையை வழங்குவதற்காக போயிருந்தார்ப்பா. அங்கு படிக்கட்டுகள்ல ஏறும்போது அவரு லேசா தடுமாறினாரு. சிறிது ஓய்வுக்கு பிறகு மாணவர்களை கண்டவுன அவருக்கு ரொம்ப உற்சாகமாயி அவருடைய விரிவுரைய தொடங்கினாருப்பா. சுமார் 6:35 மணி அளவுல சாயந்தரம் அப்ப உரையாற்றிட்டு இருக்கும் போதே திடீர்னு அவருக்கு மயக்கம் ஏற்பட்டு அவர் அப்படியே கொஞ்சம் கீழே விழுந்துட்டாருப்பா. ஆபத்தான நிலையில அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டாரு. தீவிர சிகிச்சை அளித்த போதிலும் 7:45 மணிக்கு அவரு இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவிச்சாங்கப்பா.
1: அந்த செய்தியை தொலைக்காட்சியில பார்த்தோம், அது தெரியும் சார்.
0: அப்புறம் அவருடைய உடல் இந்திய வான்படையின் உலங்கு வானூர்தியில சில்லாங்கில இருந்து ஹவுகாத்திக்கு கொண்டு வரப்பட்டு அப்புறம் அங்கேருந்து புதுடெல்லிக்கு கொண்டு வரப்பட்டு அங்க அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, இப்பயும் பிரதமராக இருக்கக்கூடிய நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அப்புறம் அப்போதைய குடியரசு துணைத் தலைவர் அமித் அன்சாரி, அப்போதைய டில்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், அப்புறம் முப்படை தளபதிகள் அவருக்கு அஞ்சலி செலுத்தினாங்கப்பா. அப்புறம் தேசிய கொடி போர்த்தப்பட்டு ஒரு துப்பாக்கி வண்டியில வைக்கப்பட்டு ராஜாஜி சாலையில் இருந்த அவரது இல்லத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுப்பா. July 29, 2015 அன்னைக்கு காலையில கலாமுடைய உடல் பாலம் விமான தளத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அப்புறம் அங்கிருந்து மதுரை வானூர்தி நிலையத்துக்கு வந்தடைந்தது. கலாமின் உடல் அப்புறம் அங்கிருந்து ஹெலிகாப்டர்ல மண்டபம் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இந்திய தரைப்படை ஊர்தியில இவரது சொந்த ஊரான ராமேஸ்வரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டதுப்பா. அங்கு இவரது உடல் உள்ளூர் பேருந்து நிலையத்தின் முன்புறம் திறந்த வெளியில பொதுமக்கள் அஞ்சலிக்காக 8:00 வரைக்கும் வைக்கப்பட்டது. July 30 அன்னைக்கு 2015 இவருடைய உடல் முழு அரசு மரியாதையுடன் ராமேஸ்வரத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டதுப்பா. அந்த நிகழ்ச்சியில அப்போதைய இந்திய பிரதமர், இப்பயும் பிரதமராக இருக்கக்கூடிய நம்மளுடைய நரேந்திர மோடி ஐயா, அப்போதைய தமிழக ஆளுநர், அப்புறம் கர்நாடகா, கேரளா மற்றும் ஆந்திர பிரதேச மாநில முதல்வர்கள் உட்பட பல லட்சம் பேர் இறுதி சடங்குகள்ல கலந்துகிட்டாங்கப்பா.
1: நேரலை நிகழ்ச்சி கூட வானொலியில கேட்டேன் நானு.
0: ஆமாப்பா, அந்த நேரலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நம்மளும் பார்த்தோம்.
1: ஆமா சார், அப்துல் கலாம் பெற்ற விருதுகள் நிறைய இருக்கும்ல, அதை பத்தி எல்லாம் சொல்லுங்களேன்.
0: முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் என்னென்ன விருதுகள்லாம் பெற்றார் தெரியுமா? 1981 பத்ம பூஷன் விருது, 1990 பத்ம விபூஷன் விருது, 1997 பாரத ரத்னா விருது, 1997 தேசிய ஒருங்கிணைப்புக்கான இந்திரா காந்தி விருது, 1998 வீர் சவர்கார் விருது, 2000 ராமானுஜன் விருது, 2007 கிங் சார்லஸ் 2 அதனுடைய பதக்கம், 2008 ஹூவர் பதக்கம், 2009 வான் கார்மேன் விங்ஸ் விருது, 2013 வான் பிரவுன் விருது. இப்படி நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் பல இடங்கள்லேருந்து அவர் விருது வாங்கியிருக்காருப்பா. இது போக உலகத்தில் 40 மேற்பட்ட பல்கலைக்கழகங்களில் இருந்து கௌரவ டாக்டர் பட்டங்களையும் அவர் பெற்றுள்ளார்ப்பா.
1: கோபால் சார், கலாம் பற்றி முத்தான 10 வரிகளில் சொல்லுங்களேன்.
0: ஓஹோ, உன்னுடைய கட்டுரைக்கு ஹைலைட்டாக சில விஷயத்தை கேட்குற.
1: ஆமாம்,
0: அப்துல் கலாம் அவர்களின் முழு பெயர் ஆவுல் பகீர் ஜெய்னுலாப்தீன் அப்துல் கலாம். இதுதான்ப்பா நம்ம APJ அப்துல் கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ரெண்டாவதா, இவர் 1931 அக்டோபர் 15 ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பிறந்தார்ப்பா. இந்தியாவின் தலை சிறந்த

0: இவர் நாட்டின் ஏவுகணை வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்ததால் ஏவுகணை நாயகன் அப்படின்னு அழைக்க பெற்றாரு. அப்புறம் நாலாவதா இந்திய அரசின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றாரு. அப்புறம் 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசு தலைவராக பணியாற்றினாரு. இப்ப 6வதா உள்ள செய்தி என்னன்னா, மக்களால் மக்கள் ஜனாதிபதி அப்படின்னு அன்போடு அழைக்க பெற்றார். 7வதா மாணவ செல்வங்களிடம் அதிக அன்பு செலுத்திய இவர் இளைஞர்களின் கனவுகளை தூண்டும் வகையில் பல சிந்தனைகளை வழங்கினார். 8வதா அக்னி சிறகுகள், எளிய மனிதர்களின் இந்தியா, இது போன்ற பல புகழ்பெற்ற புத்தகங்களை எழுதியுள்ளாரு. 9வதா ஜூலை 27, 2015 அன்று மாணவர்களுடன் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே தனது இறுதி மூச்சை துறந்தவர். 10வதா இவரின் எளிய வாழ்க்கை மற்றும் உழைப்பு என்றென்றும் இந்திய இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கும். அப்துல் கலாம் பற்றி 10 வரிகளில் நீ முடிக்கணும்னு சொன்னதுனால இந்த 10 வரி சொன்னேன். ஆனா அப்துல் கலாம் பத்தி சொல்லணும்னா நாம நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம்ப்பா.
1: ஆமா,
0: அவரு ஒரு சுற்றுச்சூழல் ஆர்வலர். நாடு முழுக்க கோடிக்கணக்கான மரங்களை நடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி பல்வேறு இடங்களில் பல்வேறு பல்கலைக்கழகங்களில் மாணவர்களோட உதவியோட பொதுமக்களோட உதவியோட பல மரங்களை நட்டு அது வளருதா, ஒரு ஒரு வருஷமும் எந்த நிலையில் இருக்கு, இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு நம்ம நாட்டில் வந்து சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிற முயற்சியை எடுத்தவர்ப்பா நம்ம அப்துல் கலாம்.
1: வேற ஏதாவது இருக்கா சார் இன்னும்?
0: நிச்சயமாப்பா, அவரு ராமேஸ்வரத்துல வந்து அடக்கம் செய்யப்பட்டாரு. அந்த இடத்துல கலாமின் நினைவாக அரசு ஒரு நினைவகம் கட்டியிருக்குப்பா.
1: ஓஹோ,
0: ஆமாப்பா. ஜூலை 2017 நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவங்களால அது திறந்து வைக்கப்பட்டது. கலாம் பணியாற்றிய ஏவூர்திகள் மற்றும் ஏவுகணைகளின் பிரதிகள் அங்க காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளனப்பா. பொதுமக்கள் யார் வந்தாலும் அதெல்லாம் நம்ம பார்வையிடலாம். இவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கும் நூற்றுக்கணக்கான உருவப்படங்கள் அப்புறம் ஓவியங்கள் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. நிச்சயமாப்பா, நம்ம எல்லாரும் ராமேஸ்வரம் போய் அவருடைய நினைவகத்துல இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரணும்.
1: கண்டிப்பா.
0: நுழைவாயில்ல கலாம் வீணை வாசிப்பதை காட்டும் ஒரு சிலை நிறுவப்பட்டுள்ளதுப்பா. ஏன்னா கலாம் வந்து அவர் கொஞ்சம் ஓய்வா இருக்க நேரத்துல, மனசு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்க நேரத்துல
1: இசையில ஆர்வம் உடையவர்.
0: ஆமாப்பா, வீணை வாசிப்பதுல அவர் ரொம்ப ஆர்வம் உள்ளவர்.
1: ஆமா சார்.
0: சந்துரு, இது போக இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 15 தேதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக உலக மாணவர் தினம் அனுசரிக்கிறோம் நம்ம. இந்தியாவில் இது ஒரு உலக தினமாக கொண்டாடப்பட்டாலும் ஐக்கிய நாடுகள் சபையால இது அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படாமல் இருக்குது. ஏன்னா அக்டோபர் 15 தேதி ஐநாவால் சர்வதேச கிராமப்புற மகளிர் தினமாக ஏற்கனவே அனுசரிக்கப்பட்டு வருது. ஒரு விஞ்ஞானியாக நாட்டின் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு திட்டங்களை முன்னெடுத்து செல்வதில் அப்துல் கலாம் முக்கிய பங்காற்றியிருக்காரு. மேலும் ஒரு கல்வியாளர், எழுத்தாளர், அப்புறம் தொலைநோக்கு பார்வை கொண்ட ஜனாதிபதியாக அவர் விட்டு சென்ற நீடித்த மரபு தேசத்தின் வளர்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை ஆற்றியுள்ளது அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்துக்கே இடம் இல்லப்பா.
1: கரெக்டா சொன்னீங்க சார். கோபால் சார்,
0: சொல்லுப்பா. சந்துரு,
1: டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றி நிறைய செய்திகளை சொன்னீங்க சார், எனக்கு ரொம்பவும் பயனுள்ளதா இருந்தது. நீங்க சொன்னதெல்லாம் என் மொபைல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கணும் சார்.
0: ஓஹோ, அப்புறமா போட்டு கேட்டு அப்புறம் கட்டுரையை தயார்
1: பண்ணிக்கலாம்.
0: சரிப்பா, நல்ல கட்டுரை எழுது, முதல் பரிசு உனக்கு தான் கிடைக்கும்.
1: கண்டிப்பா,
0: எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரிப்பா, நம்ம இப்ப கிளம்பலாமா
1: சார்? நீங்களும் என் கூட வரீங்களா?
0: இல்லப்பா, அதுக்கு இல்ல, எனக்கு வெளியில வேலை இருக்கு.
1: சரி சரி,
0: நான் என் வண்டியில வரேன், நீ முதல்ல உன் வண்டியில கிளம்பி போப்பா.
1: சரி சரி சரி
0: சரி, போயிட்டு வரையப்பா.
1: போயிட்டு வரேன் சார். சார், வரும்போது அந்த ஹெல்மெட் மாத்திர போறீங்க சார்?
0: அது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, எப்போதும் ஹெல்மெட் இல்லாம படியை விட்டு கீழே இறங்க மாட்டேன்ப்பா நான்.
1: போயிட்டு வரேன் சார்.
0: போயிட்டு வாப்பா.

0: இதுவரை அறிவியல் ஆசான் பாரத ரத்னா டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் குறித்த சித்திரம் கேட்டீர்கள். எழுதி அமைத்தவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். குரல் வண்ணம் கோபால் சாராக மயிலாடுதுறை த செந்தில்குமார், சந்துருவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். நேயர்கள் இதுவரை கேட்டது டிக் குரு.
1: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
0: புரட்சியின் அடையாளமாக,
1: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
0: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
0: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ வி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
1: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
2: சங்கீத சாரல் பல்வேறு இசைக்கலைஞர்கள் பாடியுள்ள கீர்த்தனைகள், வாசித்துள்ள புல்லாங்குழல் இசை, வீணை இசை, வயலின் இசை, நாதஸ்வர இசை கேட்கலாம், ரசிக்கலாம். சங்கீத சாரல் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பிற்பகல் 3:30. சங்கீத சாரல்

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 12:30. நிகழ்ச்சியில் தொடர்வது பன்னிசை மாலை. இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் TKS கலைவாணன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் பெற்ற தாய் என தொடங்கும் வடலூர் ராமலிங்க சுவாமிகளின் திருவருட்பா.

இன்றைய பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் டி கே எஸ் கலைவாணன் அவர்கள் பாடிய வடலூர் ராமலிங்கா சுவாமிகளின் திருவற்பா கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு மிகவும் அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் தேசிய ராணுவ கல்லூரி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றிய அவர், பருவநிலை மாற்றம், தீவிரவாதம் போன்ற பிரச்சினைகளை ஒருங்கிணைந்து எதிர்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வசுதேவ குடும்பகம் இந்தியாவிற்கு மட்டுமின்றி உலகத்திற்கே பொருந்தும் என்றும் அவர் கூறினார். பேரிடர் காலங்களில் உலக நாடுகளுக்கு உதவும் நாடுகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33வது நிறுவன நாள் விழாவில் உரையாற்றிய அவர், அரசியல் சாசனம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமத்துவம், நீதி, சுதந்திரத்தை உறுதி செய்துள்ளதாக கூறினார். மனித உரிமை ஆணையம் சுகாதாரம், உணவு, வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் ஆகியவற்றுடன் இணைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மனித உரிமை பாதுகாப்பிற்கு மனித உரிமை ஆணையத்தின் பங்கு இன்றியமையாதது என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 33

0: 3 ஆண்டுகளில் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் 24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அவர், இதில் 23 லட்சம் வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் கைபேசி செயலி மூலம் பொதுமக்கள் எளிதாக புகார்களை பதிவு செய்ய வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீதிமன்றத்தை அணுக அனைவருக்கும் உரிமை இருப்பதாக தெரிவித்தார். மக்கள் பிரதிநிதி உட்பட ஒவ்வொரு குடிமகனும் நீதிக்காக உச்சநீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்றத்தின் வாயில்கள் திறந்திருக்கும் என்று கூறிய திரு சூரியகாந்த், அனைத்து தரப்பினரின் மனுக்களை வரவேற்பதாக தெரிவித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் சமூக ஆர்வலருமான டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் நினைவு நாளான இன்று பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், டாக்டர் ராம் மனோகர் லோகியாவின் வாழ்க்கை சமூக நீதிக்கும் அரசியல் நேர்மைக்கும் ஊக்கசக்தியாக திகழ்வதாக கூறியுள்ளார். சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்துக் கொண்டு செல்ல அவரது எண்ணங்களை பின்பற்றி முன்னேறி வருவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. மும்பையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படை வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த கப்பல் சேர்க்கப்பட்டது. கொச்சின் கப்பல் கட்டும் தளத்தில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பலுக்கு குஜராத்தின் ஜூனாகட் மாவட்டத்தில் உள்ள மீனவ துறைமுகமான மங்க்ரோலின் பெயரில் சூட்டப்பட்டுள்ளது. கடந்த 2004 ஏப்ரல் 7 வரை கடற்படையில் சேவையாற்றிய INS மங்க்ரோல் கப்பலின் பெயர் தற்போது மீண்டும் சூட்டப்பட்டுள்ளது. இந்த கப்பலின் 80% உள்நாட்டு தயாரிப்பில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் கொச்சின் கப்பல் கட்டும் தளம் இந்த கப்பலை தயாரித்துள்ளது. இந்த கப்பலில் அபை சோனார் சென்சார் கருவிகள், நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கும் திறன் கொண்ட ராக்கெட் ஏவுதளம், மரீஸ் டோர்பிடோ ஏவுதளங்கள் இடம்பெற்றுள்ளன. நவராத்திரியின் 2ஆம் நாளான இன்று பிரம்மாச்சாரிணி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரம்மாச்சாரிணி தேவி தியாகம், தவம் மற்றும் உறுதி ஆகியவற்றுக்கு எடுத்துக்காட்டாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். தைரியமும் சுயக்கட்டுப்பாடும் ஏற்பட பிரம்மாச்சாரிணியின் அருள் நாட்டு மக்களுக்கு கிடைக்கட்டும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கன்ஹா காப்பு காடுகளில் காட்டெருமைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக அசாமின் காசிரங்கா தேசிய வனப்பூங்காவிலிருந்து கொண்டுவரப்பட்ட 8 காட்டெருமைகள் கன்ஹா காப்பு காடுகளில் விடப்பட்டன. அடுத்த 3 ஆண்டுகளில் 50 காட்டெருமைகளை இந்த பகுதியில் கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மோகன் யாதவ் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் சிறப்பு தீவிர வாக்காளர் சேர்ப்பு முகாம் நடைபெற்றது. கடந்த 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான முகாம் நடைபெற்றது. அனைத்து தகுதியான வாக்காளர்களும் பெயர் சேர்ப்பதற்கும் திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் இம்முகாமில் ஏற்பாடு செய்யப்பட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சஞ்சீவ் வர்மா தலைமையில் இந்த முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்திருக்கும் நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று மை பாரத் இயக்கம் குறித்து இடம்பெறுகிறது.
2: மத்திய அரசு மை பாரத் கேந்திராவை கடந்த 2023 அக்டோபர் 31 தொடங்கியது. நாட்டின் வளர்ச்சிக்கு 21வது நூற்றாண்டில் மை பாரத் முக்கிய

0: பங்கு வகிக்க உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இளைஞர்களை நாட்டின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைத்து செயல்படுவதே இதன் நோக்கமாகும் என்று அவர் கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மை பாரத் இளைஞர்களின் பங்களிப்புடன் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. மை பாரத் மூலம் சத்தீஸ்கர் மாநிலத்தின் இளைஞர்கள் தேசிய அளவில் தங்களது திறன்களை வெளிப்படுத்தி வருவதாக மை பாரத்தின் மாநில இயக்குநர் திரு அர்பித் திவாரி தெரிவித்துள்ளார். இளைஞர்களிடையே தலைமைத்துவ பண்பு, பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஏற்படுத்துவதே மை பாரத்தின் நோக்கமாகும். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்களின் பங்களிப்பை உறுதி செய்ய இது வழிவகை செய்யும். நாட்டின் வளர்ச்சிக்காக இளைஞர்களின் ஆற்றலை இணைத்து மை பாரத் செயல்பட்டு வருகிறது.
1: ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தும் வரை ரஷ்யா மீது கடந்த 2022 அமெரிக்கா வர்த்தக தடை விதித்திருந்தது. இந்த தடையை மீறும் செயல் இது என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறை கூறியுள்ளனர். அதிபர் டொனால்டு டிரம்ப் தலைமையிலான அரசு அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது தொடர்பாக விவாதிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தொலைபேசியில் திரு டிரம்பை தொடர்பு கொண்டதை அடுத்து ரஷ்யாவிலிருந்து 300,000 டன் டீசல் இறக்குமதி செய்ய முடிவெடுக்கப்பட்டது. ரஷ்யா மற்றும் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப்பிற்கு முழு அதிகாரம் அளிக்கும் தீர்மானம் கடந்த வாரம் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியா மீது 4 ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஹவுட்டி கிளர்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரியாதின் கிங் காலித் சர்வதேச விமான நிலையம், சுகாடம் எரிவாயு நிலையம், தானாசிப் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், தம்மம் சர்வதேச விமான நிலையம் ஆகிய இடங்களில் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள விமான நிலையங்களுக்கு விமானங்களை இயக்க வேண்டாம் என்றும் விமான நிறுவனங்களுக்கு ஹவுட்டி அமைப்பினர் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் மக்கா மதீனா புனித தலங்களுக்கு உள்ள விமான சேவைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட மாட்டாது என்றும் ஹவுத்தி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. கவுஹாட்டியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ரஞ்சி கோப்பை கிரிக்கெட் போட்டியின் 2nd நாளான இன்று தமிழகத்திற்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 363 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. ஜெய்ப்பூரில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் தமிழக அணியின் பந்து வீச்சாளர்கள் தீபேஷ் சரவணகுமார் ஆகியோர் தலா 3 விக்கெட்களை வீழ்த்தினர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமைதி, பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கு உலக நாடுகளின் ஒருங்கிணைப்பு அவசியம் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அரசியல் சாசன உரிமைகள் மீறப்படும் பொழுது நீதிமன்றங்கள் தலையிட்டு தீர்வு காண வேண்டும் என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் வலியுறுத்தியுள்ளார். நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் INS மங்க்ரோல் இன்று இந்திய கடற்படையுடன் இணைக்கப்பட்டது. ரஷ்யாவிலிருந்து டீசல் இறக்குமதி செய்வதற்கான அமெரிக்காவின் முடிவிற்கு அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் அணி இன்று மோகன் பகான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: ஒழிக என்று ஒரு இளங்குரல் கோஷமிட்டது. எனினும் அந்த கோஷம் அங்கு நடந்து கொண்டிருந்த வாக்குவாதத்தில் அமிழ்ந்து அடங்கிவிட்டது. தாயின் உள்ளத்தில் சுருக்கென்று வேதனை தோன்றியது. அவள் தனக்கு அடுத்தாற்போல் நின்று கொண்டிருந்த எளிய உடைத்தரித்த இளைஞனை பார்த்தாள். சவ சடங்கை கூட தோழர்களின் இஷ்டம் போல் நடத்துவதற்கு விடமாட்டேன் என்கிறார்கள் என்று அவள் ஆக்ரோஷத்தோடு சொன்னாள். இது ஒரு அவமானம். வெறுப்புணர்ச்சி மேலோங்கியது. ஜனங்களது தலைகளுக்கு மேலாக சவப்பெட்டியின் மூடி அசைந்தது. அதில் உள்ள சிவப்பு நாடாக்கள் காற்றில் அசைந்தாடின. அந்த பட்டு நாடாக்கள் ஜனத்திரளுக்கு மேலாக படப்படுத்து ஒலித்தன. போலீசாருக்கும் ஜனக்கூட்டத்திற்கும் கலவரம் ஏற்படக்கூடும் என்ற பயம் தாயின் மனத்தில் ஏற்பட்டது. எனவே அவள் ஏதேதோ முணுமுணுத்துக் கொண்டே அங்கும் இங்கும் விறுவிறு என நடந்து திரிந்தாள். அவர்கள் அப்படி விரும்பினால் அவர்கள் இஷ்டப்படியே நடந்து தொலையட்டுமே. வேண்டுமானால் அவர்கள் அந்த நாடாக்களை எடுத்துக் கொள்ளட்டுமே. நாம் தான் கொஞ்சம் விட்டுக் கொடுப்போமே. யாரோ ஒருவனின் கூர்மையும் பலமும் கொண்ட குரல் அங்கு நிலவிய சப்தத்தை விழுங்கி மேலோங்கி ஒலித்தது.

எங்களது தோழனை, எங்களது சித்திரவதையால் உயிர் நீத்த எங்களது தோழனை கல்லறைக்கு வழி அனுப்பி வைக்கும் எங்கள் உரிமையைத்தான் நாங்கள் கோருகிறோம். ஒரு உரத்த பாட்டுக்குரல் ஒலிக்க ஆரம்பித்தது. இணையும் ஈடும் இல்லாத இந்த போரில் நீங்கள் எல்லாம் பணையும் வைத்தே உம் உயிரை பலியாய் கொடுத்தீர் கொடுத்தீரே. நாடாக்களை எடு, அவற்றை வெட்டித்தள்ளு. ஏகோ உருவிய வாழ் வீச்சு ஒலித்து இறைந்தது. கூச்சல்களை எதிர்பார்த்து தாய் தன் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் ஜனங்களோ முணுமுணுக்கத்தான் செய்தார்கள். சீற்றம் கொண்ட ஓநாய்களைப் போல் உருமினார்கள். பிறகு அவர்கள் மௌனமாக தங்கள் தலைகளை தொங்க போட்டவாறே விலகி நடந்தார்கள். அவர்களது காலடி ஓசை தெரு முழுவதும் நிரம்பி ஒலித்தது. அலங்கோலமாக்கப்பட்ட சவப்பெட்டியின் மேலிருந்து கசங்கிப்போன பூமாலைகள் ஜனக்கூட்டத்தின் தலைகளுக்கு மேலாக உதிர்ந்து மிதந்தன. அவர்களுக்கு பக்கத்தில் குதிரை போலீஸ்காரர்கள் பாரா கொடுத்து உலாவிக் கொண்டிருந்தார்கள். தாய் நடைபாதை வழியாக நடந்து வந்தாள். அவளால் இப்பொழுது சவப்பெட்டியை கூட காண முடியவில்லை. அந்த சவப்பெட்டியை சுற்றிலும் தெரு முழுவதுமே முன்னும் பின்னும் ஜனத்திரள் பெருகி வந்தது. சாம்பல் நிறம் படைத்த குதிரை போலீஸ்காரர்கள் பின்புறத்திலும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அதே சமயம் இருமருங்கும் போலீஸ்காரர்கள் தங்களது உடைவாளின் கைப்பிடியில் கைகளை போட்டவாறே நடந்து வந்து கொண்டிருந்தார்கள். எங்கு பார்த்தாலும் துப்பறிபவர்களின் கூரிய கண்கள் ஜனங்களின் முகங்களை கூர்ந்து கவனித்துக் கொண்டே வருவதை தாய் கண்டாள். சென்று வாராய் தோழனே, சென்று வாராய் தோழனே என்று இருசோக குரல்கள் பாடின. பாட்டில்லாமலே போகலாம் என்று யாரோ கத்தினார்கள். பெரியோர்களே, நாம் மௌனமாகவே செல்வோம். அந்த குரலில் ஏதோ ஒரு உறுதியும் அழுத்தமும் இருந்தது. அந்த சோக கீதம் திடீரென்று நின்றது. பேச்சுக்குரல் அடங்கியது. சரளை கற்கள் பாவிய தெருவில் ஒரே கதியில் செல்லும் மங்கிய காலடி ஓசை மட்டுமே கேட்டது. அந்த ஓசை ஜனங்களுக்கு மேலாக எழுந்து நிர்மலமான வான மண்டலத்தில் மிதந்து எங்கோ தூர தொலைவில் பெய்யும் புயல் மழையின் இடி ஓசையைப் போல் காற்றை நடுக்கி உலுக்கியது. ஒரு பலத்த குளிர்காற்று உரத்து வீசி தெரு புழுதியையும் குப்பை கூளங்களையும் வாரி அள்ளி ஜனங்களின் மீது எரிச்சலோடு வீசி எறிந்தது. அவர்களது தலைமீதும் சட்டை துணிமணிகள் மீதும் வீசி அடித்து கண்களை இறுக்க மூடச் செய்தது. மார்பில் ஊங்கி அரைந்தது. காலை சுற்றி வளைத்து வீசியது. அந்த மௌன ஊர்வலம், பாதிரிகள் யாருமின்றி, இதயத்தை கவ்வும் இனிய கீதம் எதுவுமின்றி சென்றது. அந்த ஊர்வலமும் ஊர்வலத்தில் தோன்றிய சிந்தனை தோய்ந்த முகங்களும் நெறிந்த நெற்றிகளும் தாயின் உள்ளத்தில் பயங்கர உணர்ச்சியை நிரப்பின. மெதுமெதுவாக பல சிந்தனைகள் அவள் மனத்தில் வட்டமிட்டன. அந்த சிந்தனைகளை அவள் சோகம் தோய்ந்த வார்த்தைகளால் பொதிந்து தனக்குள் சொல்லிக் கொண்டாள். உங்களில் அநேகர் சத்தியத்திற்காக போராடவே இல்லை. அவள் குனிந்த தலையோடு நடந்து சென்றாள். அவர்கள் ஈகோரை புதைக்க செல்வதாகவே அவளுக்கு தோன்றவில்லை. ஆனால் தனக்கு மிகவும் அத்தியாவசியமான அருமையான நெருங்கிய ஏதோ ஒன்றைத்தான் அவர்கள் புதைக்கப் போவதாக அவளுக்கு பட்டது. அவள் நிராதரவான உணர்ச்சிக்கு ஆளானாள். அந்த காரியத்திற்கு தான் அந்நியமாக போனது மாதிரி உணர்ந்தாள். ஹிகோரை வழி அனுப்பும் இந்த மனிதர்களுடன் ஒத்துப்போகாத ஒரு சமனமற்ற கவலை உணர்ச்சி அவள் இதயத்தில் நிரம்பி நின்றது. உண்மைதான், ஹிகோர் கடவுள் இருப்பதாக நம்பியதில்லை. இந்த மனிதர்களும் தான் நம்பவில்லை என்று அவள் தனக்குள் நினைத்து கொண்டாள். அந்த எண்ணத்தையே மேலும் மேலும் தொடர விரும்பவில்லை. தனது இதயத்தை அழுத்திக் கொண்டிருக்கும் பெரும் பார உணர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்கு முயன்றவாறே அவள் பெருமூச்செறிந்தாள். கடவுளே, அருமையே சுநாதரே, நானும் கூடவா இப்படி இருப்பேன்? அவர்கள் இடுகாட்டை அடைந்தார்கள். சமாதிகளுக்கு மத்தியில் செல்லும் ஒடுங்கிய நடைபாதைகளை சுற்றி வளைத்து நடந்து கடைசியாக சிறு வெள்ளை நிற சிலுவைகளாக காணப்படும் ஒரு பரந்த வெட்ட வெளிக்கு வந்து சேர்ந்தார்கள். சவக்குழியை சுற்றி அவர்கள் மௌனமாகவே குழுமினார்கள். சமாதிகளுக்கு மத்தியில் வந்து சேர்ந்த அந்த உயிருள்ள மனிதர்களின் ஆழ்ந்த மௌனம் வெகு பயங்கரமாக தோன்றியது. இந்த பயங்கர சூழ்நிலை தாயின் இதயத்தை நடுக்கியது. அந்த சிலுவைகளுக்கு ஊடாக காற்று உளையிட்டு இறைந்து வீசிற்று. சவப்பெட்டியின் மீது கிடந்த கசங்கிய மலர்களை உலைத்தெறிந்தது.

0: போலீஸ்காரர்கள் அணிவகுத்து நின்று தங்கள் தலைவனையே பார்த்தவாறு நின்றார்கள். கரிய புருவங்களும் நீளமான தலைமயிரும் நெடிய தோற்றமும் கொண்ட ஒரு வெளியேறிய வாலிபன் சவக்குழியின் தலைமாட்டருகே போய் நின்றான். அந்த சமயத்தில் அந்த போலீஸ் அதிகாரியின் முரட்டுக்குரல் சத்தமிட்டது.
1: பெரியோர்களே, தோழர்களே
0: என்று அந்த கரிய புருவமுடைய இளைஞன் தெளிந்த உரத்த குரலில் பேசத் தொடங்கினான்.
1: ஒரு நிமிஷம் என்றான் அதிகாரி. இங்கு நீங்கள் எந்தவிதமான பிரசங்கமும் செய்ய நான் அனுமதிக்க முடியாது. எனவே உங்களை எச்சரிக்கிறேன், நான் ஒரு சில வார்த்தைகள் மாத்திரம் கூறி முடித்து விடுகிறேன்
0: என்று அந்த இளைஞன் அமைதியாக சொன்னான். பிறகு பேசத் தொடங்கினான்.
1: தோழர்களே, நம்முடைய நண்பனும் நல்ல ஆசிரியனுமாக விளங்கிய இந்த தோழனின் சமாதி அருகே நாம் ஒரு பிரகஞ்சை செய்வோம். அவனது கொள்கைகளை நாம் என்றும் மறக்க மாட்டோம். நாம் அனைவரும், நம்மில் ஒவ்வொருவரும் நமது தாய் நாட்டின் சீர்கேட்டுக்கெல்லாம் மூல காரணமான இந்த தீமையை, இந்த அடக்குமுறை ஆட்சியை, எதேச்சிகார ஆட்சியை சவக்குழி தோண்டி புதைப்பதற்கே நமது ஆயுட்காலம் முழுவதும் என்றென்றும் இடையராது போராடி பாடுபடுவோம். அவனை கைது செய்
0: என்று அதிகாரி கத்தினான். ஆனால் அவனது குரல் அப்போது எழுந்த கோஷ பெயரொலியில் முங்கி முழுகிவிட்டது.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ.பி. எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருடன் சந்திப்பு. இதில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியன கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் ஒரு மணி. நிகழ்ச்சியில் தொடர்வது மகளிர் நேரம். ஹலோ மகளிர் நேரம் ரசிகர்களே, உங்க கிச்சன்ல நம்ம பாரம்பரியம் கலந்த புது ருசி வரும் நேரம் இது. நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் சசிகலா. சூப்பர் சமையல் சூப்பர் ஸ்டைல். இன்று நம்ம குக்கரி ஷோவில் ஒரு ஸ்பெஷல் ட்விஸ்ட். நம்ம முன்னோர்களோட பொக்கிஷம் சிறுதானியம். ஆரோக்கியம் வேணும், ருசியும் வேணும், ரொம்ப லைட்டாக கற்றுக்கணும் அப்படின்னா இந்த எபிசோட் உங்களுக்கு தான். சிறுதானியங்கள் சின்னது தான், ஆனால் அருமையான சக்தி கொண்டது. கம்பு, ராகி, திணை, சாமை, வெள்ளைச்சோளம், குதிரைவாளி, சிகப்பு சோளம், வரகு, இந்த ஒவ்வொரு தானியமும் நம் உடம்புக்கு ஒரு நேச்சுரல் சூப்பர் ஃபுட்டுன்னு கூட சொல்லலாம். இவை குடலுக்கு லைட்டாகவும் நீண்ட நேரம் நிறைவு தரக்கூடியதாகவும் இருக்கும். சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவும். அதுவும் என்ன, நம்ம ரொம்ப நேசிக்கும் டயபெட்டிஸ் கொலஸ்ட்ரால் மாதிரி நண்பர்களுக்கு ரொம்பவே நல்ல நண்பன். இன்று நம்ம குக்கரி ஷோவில் இந்த சிறுதானியங்களை எப்படி சமைக்கலாம், எப்படி ருசியாக செய்யலாம், ஸ்டைலிஷாக நம்ம குடும்பத்தாரோட வாவ் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு செய்ய முடியும் அப்படின்றத பார்க்கலாம். சிறுதானியங்கள் பாரம்பரியம் மட்டும் அல்ல, இன்று ஆரோக்கிய ட்ரெண்ட்லையும் நம்பர் ஒன் இடம் பிடிச்சிருக்கு. அதனால மக்களே, ஏப்ரான கட்டுங்க, கிச்சனில் புதிய ருசியை உருவாக்கலாம். வாங்க குக்கரி ஷோக்குள்ளே போகலாம். நம்ம குக்கரி ஷோவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டிஷ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிறு சோளம். இதை வந்து வெண் சோளம் கூட சொல்லுவாங்க. இதில் நம்ம உப்மா எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த அளவுக்கு நைட்டே அந்த வெண் சோளத்தை

நம்ம எடுத்து நல்லா ஊற போட்டுருணும். ஒரு 10 to 12 மணி நேரம் அது ஊறுச்சுன்னா ரொம்ப சாஃப்டாகவும் சீக்கிரமாக குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நைட்டு நம்ம சோப் பண்ண சோளத்தை காலையில் குக்கரில் எடுத்து போட்டு அது எந்த அளவுக்கு நம்ம அளவு எடுத்தோமோ அதே அளவு தண்ணியை வச்சிடணும். வச்சு நல்லா விசில் கொடுத்து ஒரு 3 விசில் கொடுத்தாலே போதும். 3 விசில் கொடுத்து இறக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து கருவேப்பிலை காஞ்ச மிளகாய் அதே மாதிரி கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிட்டே இருங்க. அதெல்லாம் நல்லா வறுபட்ட உடனே அது கூட கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்து வதக்கிட்டு அப்புறம் நம்ம விசில் வைத்து வச்சுருக்கோம் இல்லையா வெண்சோளம், அதையும் எடுத்து அதில் கொட்டி ஒரு 2 கலரி அதில் நல்ல துருவின தேங்காய் போட்டு இறக்குனா மணமான சிறுசோளம் உப்புமா ரெடி. என்ன நேர்களே, நீங்களும் செய்து பார்க்குறீங்களா? பார்க்கலாம். இப்போ ஒரு பாடல் கேட்கலாம்.

0: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
1: சொல்லுங்க,
0: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
1: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
0: ஆனா அத எப்படி பண்ணனும்?
1: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
0: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
1: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
0: அவ்வளவுதானா?
1: அவ்வளவுதான்,
0: புரிஞ்சிடுச்சு.
1: கேஒய்சி அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: ஆர்பிஐ சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி மகளிர் நேரம் குக்கரி ஷோ. இன்றைய குக்கரி ஷோ நிகழ்ச்சியில் சிறுதானிய ரெசிபிகள் குறித்து தான் தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் அடுத்து தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது தினை அரிசி பொங்கல். ஸோ தினையரிசி பொங்கல் செய்யறதுக்கு முன்னாடி, ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி, எவ்வளோ தினையரிசி எடுக்கிறீங்களோ அதோட ஈக்குவல் ரேஷியோ நம்ம பாசிப்பருப்பும் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா ஊற வச்சுடுங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் அது ஊறின பிறகு நல்லா அலசி கழுவி வச்சுட்டு குக்கர் வைங்க. குக்கர் வச்சு நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மிளகு, சீரகம், பச்சை மிளகாய், துருவின இஞ்சி, முந்திரி பருப்பு, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பும் திணை அரிசியும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்தீங்களோ அதே அளவுக்கு சேம் டம்ளரில் 4 மடங்கு தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்த பிறகு நல்லா ஒரு விசில் கொடுங்க. ஒரு 4 விசில்லேருந்து 5 விசில் கொடுத்தீங்கன்னா நல்லா குழைய குழைய உங்களுக்கு வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சு தட்டை எடுத்து நம்ம செஞ்ச திணையரிசி பொங்கலை வச்சு அது மேலே கொஞ்சம் நெய்யை ஊற்றி சூப்பராக ஒரு தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டா அருமையாக பிரமாதமாக இருக்கும். சரிங்களா? இப்போ ஒரு பாடல் கேட்கலாம். ராமன் தேடிய சீதை திரைப்படத்திலிருந்து பாடல் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது சாமை தயிர் சாதம் எப்படி செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மீன் நிகழ்ச்சி குக்கரி ஷோ. அடுத்து நாம் தெரிஞ்சுக்க போகிறது சாமை தயிர் சாதம். ஆமாங்க, அதே மாதிரி தான் 1:1 என்ற ரேஷியோவில் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் 4 விசில் கொடுத்து சாமியை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் ஒரு பேன் எடுங்க, அதில் எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், துருவின மாங்காய், துருவின இஞ்சி, கொஞ்சமாக கருவேப்பிலை, வேணும்னா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் துருவின கேரட்டு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்ல ஒரு கெட்டி தயிர் எடுத்து வதக்கின எல்லாத்தையும் தயிரில் போட்டு அதிலே உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போது சாமை வெந்திருக்கும் இல்லைங்களா குக்கரில், அதை திறந்து கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா இந்த கலந்த தயிரை அதில் ஊற்றிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். சாமை தயிர் சாதம் இல்லை, எந்த தயிர் சாதம் நீங்கள் செஞ்சாலும் கடைசியாக கிண்டினதுக்கு அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் பட்டர் மட்டும் அதில் சேர்த்து நல்லா கலந்து வச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் எந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் கலக்குறீங்களோ அதே கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு ஆஃப்டர்நூனும் இருக்கும். இல்லைனா ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த பட்டர் சேர்த்துருங்க. அப்புறம் என்ன, கடைசியாக நம்மளோட எப்பயுமே போடுற கொத்தமல்லியை கொஞ்சம் போட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பரான சாமை தயிர் சாதம் ரெடி ஆகிடும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்து.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி குக்கரி ஷோ. குக்கரி ஷோவில் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறது வரகு சாம்பார் சாதம். அதே தாங்க, என்ன வரகு நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அதே சேம் அளவு துவரம்பருப்பும் எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் வரகரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் துவரம்பருப்பை இந்த மாதிரி நீங்கள் ரேஷியோவில் எடுத்து நல்ல ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுருங்க. இப்போ ஒரு குக்கர் வைங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருந்து வெங்காயத்தை போட்டு வதக்குங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்து அதில் கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த டைமில் உங்களுக்கு அந்த சாம்பார் சாதத்தில் என்னென்ன காய்கறி போடணும்னு ஆசைப்பட்றீங்களோ எல்லா காய்கறியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அட் லாஸ்ட் அதில் கொஞ்சம் நெய்யும் விட்டுருங்க. நெய்யை விட்டு வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம லைட்டாக கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. அதுவும் வாசனைக்காக வேணாம் அப்படின்னா நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா துவரம்பருப்பும் வரகும், அதையும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவுக்கு எடுத்தீங்களோ அந்த அளவுக்கு 3 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து ஒரு 3-4 விசில் கொடுத்து இறக்குனீங்கன்னா சூப்பராக வரகு சாம்பார் சாதம் ரெடி. குக்கரை இறக்குனதுக்கப்புறமா நம்ம எப்பயுமே போடுற நம்மளோட ஹீரோ கொத்தமல்லி, அவரையும் கொஞ்சம் நல்லா தூவிட்டு தட்டில் எடுத்து வச்சு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய்யும் ஊற்றி அது மேலே நம்ம கார பூந்தியை போட்டு சூப்பராக தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஊறுகாயும் ஒரு அப்பளமும் இருந்தாலே போதும். நீங்கள் இதுக்கப்புறம் எப்போ சாம்பார் சாதம் செஞ்சாலும் வரகுல மட்டும்தான் செய்வீங்க. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். புதுக்கோட்டையிலிருந்து சரவணன் திரைப்படத்திலிருந்தோம்.

நேரம் 1:30 6 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் என் நிகழ்ச்சி மகளிர் நேரம் குக்கரி ஷோ. இன்றைய குக்கரி ஷோ நிகழ்ச்சியில் சிறுதானியம் ரெசிபி தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது குதிரைவாலி கிச்சடி. இப்போது ஒரு குக்கர் எடுங்க. குக்கர் ஆஸ் யூஷுவல் சூடானதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து அது கூடவே நம்ம பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து போட்டு நல்லா வதக்குங்க. அது வதக்குனதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இதோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா கேரட், பீன்ஸ், பச்சை பட்டாணி இதெல்லாம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம வச்சுருக்க குதிரைவாலியை போடுங்க. ஒரு டம்ளர் குதிரைவாலி எடுத்தீங்க அப்படின்னா அதோ மாதிரி 3 நம்ம தண்ணி அதில் சேர்க்கணும். நல்லா சேர்த்ததுக்கப்புறம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிடுங்க. செக் பண்ணி ஒரு 3 இல்லைனா 4 கொடுத்து இறக்குனிங்கன்னா சூப்பரான குதிரைவாலி கிச்சடி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இதை இறக்குன உடனே கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அதில் கொஞ்சம் நெய்யும் கொத்தமல்லியும் இப்போ தான் சேர்க்கணும். சேர்த்தால் தான் அதோடய ஃப்ளேவர் நல்லா நமக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுத்து சாப்பிட்டு பாருங்கள், கிச்சடி சூப்பராக இருக்கும். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வெப்பம் திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு தி ஷோ. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மின் நிகழ்ச்சி குக்கரி ஷோ. இப்போ நம்ம குக்கரி ஷோவில் கம்பு பால் குறித்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, கம்பை ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற போட்டு வச்சிடணும். அது நல்லா ஊறிட்டதுக்கு அப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சா ஒரு மாதிரி நல்லா கட்டியாக வரும். அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு அழகாக ஃபில்ட்ரு பண்ணுங்கள். ஃபில்ட்ரு பண்ணதுலேருந்து கிடைக்கிற லிக்யூடை நல்லா காய்ச்சணும். காய்ச்சி எடுத்துட்டு இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். இல்லை பெரியவங்களாம் இருக்காங்க, எனக்கு சுகர் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம கொடுக்கலாம். கம்பு கஞ்சி மாதிரி இருக்கும். இது நம்ம உடல் நலத்துக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி ராகி பால் எப்படி எடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ராகியை அதே மாதிரி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சு தண்ணி கலந்து நல்லா அரைச்சி எடுத்து மூடி வச்சிட்டிங்கன்னா அதில் ஒரு 2 மணி நேரம் கழித்து மேலே அப்படியே நமக்கு திக்கான ஒரு பால் கிடைக்கும். அந்த பாலை ஃபில்ட்ரு பண்ணி இதே மாதிரியே காய்ச்சுங்க. நல்லா காய்ச்சிங்கன்னா நல்ல ஒரு கொழகொழப்பு தன்மை கிடைக்கும். அப்போது நம்ம குழந்தைங்களுக்கு வேணும் அப்படின்னா அதில் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுக்கலாம். அதே மாதிரி நாட்டு சர்க்கரை வேண்டான்னு பெரியவங்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம உப்பு சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கம்பு பாலும் ராகி பாலும் ஒரு முறை செஞ்சு எல்லோரும் குடிச்சு பாருங்கள், சரிங்களா? இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். வாலி திரைப்படத்திலிருந்து

நேயர்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி குக்கரி ஷோ. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஒரு கஞ்சி வெரைட்டி. காலையில் நமக்கு ஈஸியாக வச்சிடலாம். இது எந்த சிறுதானியம் வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், குதிரைவாளி, திணை, சாமை, வரகு, எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவு இந்த சிறுதானியம் எடுக்கிறீங்களோ அதே அளவு தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, பாசிப்பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து ஊற வச்சு எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், ஒரு குக்கர் வைங்க. குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் ஒரு பிரியாணி இலை, ரெண்டு லவங்கம், கொஞ்சமாக பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு ஜாதிப்பத்திரி, கொஞ்சம் கடல் பாசி இதெல்லாம் போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், நமக்கு எந்த காய் வேணுமோ நம்ம இஷ்டங்க எல்லா காயும் சேர்த்துக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கணும். நல்லா நறுக்கி நல்லா வதக்கிடுங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், அதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாவே போதும் அப்படின்னா மிளகாப்பொடி சேர்க்க வேண்டாம், இல்லைனா மிளகாப்பொடி லைட்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதெல்லாம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச இந்த சிறுதானியம் ப்ளஸ் அந்த பருப்பை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு எந்த அளவுக்கு இந்த சிறுதானியம் பருப்பு எடுத்தீங்களோ அதே அளவுக்கு 4 மடங்கு தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தாராளமாக இதில் தண்ணி சேர்க்கலாம். ஏன்னா இதில் கஞ்சி இல்லைங்களா, அளவெல்லாம் வேண்டாம். இன்னும் கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும், கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா நிறைய தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் செமி சாலிடில் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 4 விசில் 5 விசில் கொடுத்து இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் பொடியாக நம்ம நுணுக்கி வச்சுருக்க மிளகுத்தூளும் ஒரு 2 இன்ச்சு சேர்த்து இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சி. ஒரு தடவை செஞ்சு குடிச்சு பாருங்கள். இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். பருத்தி வீரன் திரைப்படத்திலிருந்து.

0: விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி குக்கரி ஷோ. இப்போ நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க போகிறது திணை புட்டு. ஸோ இந்த புட்டு செய்யறதுக்கு நம்ம திணையை முன்னாடியே ஊற வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி காய வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட சுடுதண்ணியில் உப்பு கலந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நல்லா உதிரி உதிரியாக உடச்சி விட்டு சூப்பராக மாவை ரெடி பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை வைங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் இட்லி தட்டில் இதை பரப்பி வேக வச்சு எடுத்து அது கூட சூடாக நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு, ஏலக்காய், திராட்சை, நாட்டு சர்க்கரை சேர்த்தா சூப்பரான புட்டு ரெடி. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் கேட்கலாம். அலைப்பாய்தே திரைப்படத்திலிருந்து.

ஓகே மக்களே, இன்று நம்ம சிறுதானிய குக்கரி சவாரியை இங்கே முடிச்சுக்கலாம். கம்பு, ராகி, திணை, சின்ன தானியங்களாக இருந்தாலும் உங்கள் சாப்பாட்டுக்கு ஒரு பெரிய ஆரோக்கிய பொக்கிஷம் சேர்க்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ரெசிபிஸ் ஒவ்வொரு ஸ்பூன்லேயும் நிறைய நன்மைகள் இருக்குது. இதெல்லாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணாமல் விட்டுடாதீங்க. அடுத்த எபிசோடில் இன்னும் ருசியாக, இன்னும் ஹெல்த்தியாக உங்கள் வீட்டுக்கே ஒரு புதிய ஃப்ளேவர் தரும் ரெசிபியோடு மீண்டும் சந்திக்கிறேன். ஆரோக்கியம் அருவி போல ஒழுகட்டும், ருசி நெஞ்சகம் போல இருக்கட்டும். இப்போ நான் சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்மைல் பண்ணுங்கள், ஆரோக்கியமாக இருங்க. கொஞ்சம் ஸ்டவ்வோடு சமைக்கும்போது

0: to Yemen. In Pakistan, violence has escalated in Khyber Pakhtunkhwa province following the federal government's imposition of emergency rule and suspension of the provincial government led by jailed former Prime Minister Imran Khan's Pakistan Tehreek-e-Insaf PTI. Police firing and shelling was reported in several areas. Protests broke out against the federal intervention yesterday. The PTI's planned march to Islamabad was disrupted amid a security crackdown. Police reportedly arrested 59 PTI workers in Swabi and 6 in Khyber district. The Inter-Meteorological Department IMD forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Similar weather conditions are expected over Tamil Nadu, Puducherry, Karaikal, Andhra Pradesh, Kerala and Mahe during the next 2 days. And now before we end the bulletin, the headlines once again. Indian Navy commissions anti-submarine warship INS Mangrol to counter threats in coastal and shallow waters. Chief Justice of India Justice Suryakant says Supreme Court doors open to every Indian citizen. Delhi police beefs up security in Delhi ahead of opposition protest march to Supreme Court. Entry and exit gates at 6 Delhi metro stations closed till 4 p.m. Jantar Mantar in New Delhi no longer a protest site. Delhi police designates 3 new venues for protests and demonstrations. And IMD forecasts thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Punjab and Chhattisgarh till tomorrow. And with that we end the midday news.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 2:15:08. காற்றின் அலைவரிசையில் காலம் கரைந்து போகும். காற்றில் மிதந்து வந்து காதில் அமரும் கீதம், விடியலின் தென்றல் போல உள்ளம் வருடும் பாடல், என்றும் இனியவையாக்கி எம்மை காக்கும் தோழன், பழைய நினைவுகளை பட்டுப்போல் தழுவி பனிமழை காலத்தின் நினைவுகளை எழுப்பி நெஞ்சில் பொதிந்திருக்கும் நேசத்தை மீட்டு தந்து கொஞ்சம் தமிழோடு என்றும் நம்முடன் ஒழிக்கும் இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. என்றும் இனியவை நிகழ்ச்சியில் முதலாவதாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் தாமமூர்த்தி இசையில் பி. சுஷிலா பாடிய பாடல் நெஞ்சிலூர் ஆலயம் திரைப்படத்திற்காக.

நிகழ்ச்சியில் அடுத்ததாக கண்ணதாசன் வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதன் இசையில், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் அவன்தான் மனிதன் திரைப்படத்திற்காக

என்றும் இணைவு நிகழ்ச்சியில் அடுத்ததாக கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் வியட்நாம் வீடு திரைப்படத்திற்காக.

இந்நிகழ்ச்சி என்றும் இனியவை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாலி வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷிலா பாடிய பாடல். படகோட்டி திரைப்படத்திற்காக

என்றும் இனிய நிகழ்ச்சி நிறைவாக கண்ணதாசன் வரிகளில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக

0: மீண்டும் திரைப்படப்பாடல்களை மாலை 5:30 கேட்டு ரசிக்கலாம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 2:40:15. ஆகாஷ்வாணி ஹிந்தி பாடம் கற்பிப்பவர் டாக்டர் வி. சௌமிய நாராயணன் அவர்கள். மாணவர் ஹீரல் ஷா.
1: நமஸ்தே ஜி.
2: நமஸ்தே ஹீரல். இன்று நாம் தூத் ஃபேக்ஸ் ரபடி ஃபேக்ஸ் என்ற புத்தகத்திலிருந்து யஹா சிர் ஜுகாவோ என்ற கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். அதற்கு முன் கடந்த வாரம் நடந்த கதையின் சுருக்கத்தை பார்க்கலாம். எனது சித்தப்பா ஹர்பால் சிங் கான்பூரில் 30 வருடங்களாக இருந்து வந்தார். அவர் கான்பூரை விட்டுவிட்டு தன்னுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து விவசாயத்தை மேற்கொண்டார். ஆனாலும் அவருக்கு கான்பூரிலேயே இருக்க வேண்டும் என்ற ஆசை. அப்பொழுது கான்பூரில் நடந்த ஒரு விஷயத்தை எனக்கு சொன்னார். என்னவென்றால், ரமாவதி என்கின்ற ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிறுமி. அவர் எப்படி இந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் என்பதை எனக்கு கதையாக சொன்னார். அவரது வீட்டிற்கு முன்பு இங்கே தலையை வணங்கவும் என்று எழுதியிருந்தது. இதிலிருந்து அவர் என்ன தெரிந்து கொண்டார் என்றால், இவர் ரமாவதி சுதந்திர போராட்ட தியாகி என்பதை தெரிந்து கொண்டார். 1940 சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் இந்த ரமாவதி. அப்பொழுது தனது உயிரை தியாகம் செய்தார். அக்காலத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. அவள் நாட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்ததை விளம்பரப்படுத்திக் கொள்ளவும் இல்லை. அந்த வீட்டில் எழுதியிருந்த இங்கே தலை வணங்குங்கள் என்கின்ற சொற்றொடர் மழை நீரால் அழிந்து போய்விட்டது. மங்களான எழுத்துக்களாகவே தெரிந்தன. அக்காலத்தில் ரமாவதி சுதந்திர போராட்டத்தில் விடியற்காலையிலேயே தேசிய கொடியை ஏந்தி கொண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுடன் ஜண்டா ஊஞ்சா ரஹே ஹமாரா என்ற பாடலை பாடிக்கொண்டு ஊர்வலம் செல்வார். அப்பொழுது நேதாஜியுடன் செல்வதால் ஆங்கிலேயர்களின் அடிக்கும் ஆளாவார்கள். பிறகு சித்தப்பா என்னை கான்பூருக்கு அழைத்து செல்ல திட்டமிட்டார். ஆனாலும் அவருக்கு ஜுரம் ஏற்பட்டு இறந்து விட்டார். அதனால் எனக்கு கான்பூர் செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படவில்லை. இருந்தாலும் ரமாவதியை பற்றி நிறைய சொல்லியிருக்கின்றார். ரமாவதியின் வீட்டில் மொத்தம் 3 பேர் இருந்தனர். ரமாவதி, அவளை விட 10 வயது பெரியவனான அண்ணன் ஆசுதோஷ் மற்றும் அவரது வயதான தாயார். ரமாவதியின் அண்ணன் ஆசுதோஷ் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவனுக்கு வேலை போய்விட்டது. அவனுக்கு வேலை போய்விட்டதே என்கின்ற வருத்தம் யாருக்கும் ஏற்படவில்லை. மாறாக அவனது அம்மா அதை பெருமையாக நினைத்தாள். ஏனென்றால் நாட்டுக்கு சேவை செய்வது மிக பெருமையான விஷயம் அல்லவா? இது மட்டுமல்லாது, அண்ணனுக்கு நிகராக தங்கை ரமாவதியும் சுதந்திர போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாள். ஆசுதோஷின் நண்பர்கள் அங்கு வந்து சுதந்திர போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு ரமாவதி உதவி செய்வாள். ஒரு சமயம் கையெறி குண்டுகளை கூட எடுத்து செல்ல அவள் திட்டமிட்டாள். ரமாவதி பள்ளிக்கு செல்வாள். வீட்டிற்கு வந்து

0: பள்ளியில் கொடுத்த வீட்டு பாடம் முதலானவற்றை செய்வாள். போராட்டக்காரர்களுக்கு தேநீர் தயாரித்து சாப்பாடும் சமைத்து போடுவாள். ஒரு சமயம் அந்த போராட்டக்காரர்கள் ஒரு ஆங்கிலேயனை கையெறி குண்டால் வீழ்த்த முடிவு செய்தனர். இந்த பணியில் ரமாவதி எப்படி ஈடுபட்டாள், அதன் பிறகு அவள் என்ன செய்தாள், என்ன விளைவு ஏற்பட்டது என்பதை நாம் இன்றைய பாடத்தின் தொடர்ச்சியில் பார்ப்போம். ஹீரல், தொடர்ந்து பாடத்தை படி.
1: ஹத்கோலா தூசரி ஜகா சே லானா தா.
0: கையெறி குண்டு வேறொரு இடத்திலிருந்து கொண்டு வர வேண்டும்.
1: ரமாவதி சுப்சாப் சிட்டி லேக்கர் கை ஓர் ஏக் கிராந்திகாரி கே கர் சே சப்ஜி கே தேலே மே ஹத்கோலா ரக்கர் லாய்.
0: ரமாவதி அமைதியாக கடிதத்தை எடுத்து சென்றாள். ஒரு போராட்டக்காரனின் வீட்டிலிருந்து காய்கறி பையில் கையெறி குண்டை வைத்துக் கொண்டு எடுத்து வந்தாள்.
1: இசி பிரகார் ஏக் பார் உஸ்கே கர் மே கிராந்திகாரியோ கி பேட்டக் சல் ரஹி தி.
0: இதை போலவே ஒருமுறை அவளது வீட்டில் போராட்டக்காரர்களின் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது.
1: ராத் கே 12 பஜே கா சமய தா.
0: இரவு வேளை 12 மணி ஆயிற்று.
1: வோ பேட்டக் மே கிட்கி பர் நிகரானி கே லியே பேட்டி தி கி புலீஸ் ஆயே தோ பதா தே.
0: அவள் கூட்டத்தின் ஜன்னல் அருகில் காவல் காத்து போலீஸ் வந்தால் சொல்வதற்காக எச்சரிக்கை செய்ய அமர்ந்திருந்தாள். கிடுக்கி என்றால் ஜன்னல்.
1: தபி சுப்கே சே போலீஸ் ஆ கை.
0: அப்பொழுது போலீஸ் வந்தார்.
1: வ தீரே சே கை ஓர் கிராந்திகாரியோ சே ஃபுஸ்ஃபுஸாகர் போலி.
0: அப்பொழுது ரமாவதி மெதுவாக போராட்டக்காரர்களிடம் ரகசியமாக சொன்னாள்.
1: போலீஸ் ஆ கை பீச்சே கே தர்வாஜே சே ஆப் லோக் பாக் ஜாயே.
0: போலீஸ் வந்துள்ளது, வீட்டின் பின்கதவு வழியாக நீங்கள் எல்லோரும் ஓடிவிடுங்கள் என்று சொன்னாள்.
1: சபி லோக் சலே கய.
0: எல்லோரும் போய்விட்டனர்.
1: உதர் போலீஸ் நே தர்வாஜா கட்கட்டாயா.
0: அங்கு போலீஸ் கதவை தட்டினார்.
1: ரமாவதி கி மானே ஆகர் தர்வாஜா கோலா.
0: ரமாவதியின் தாயார் அங்கு வந்து கதவை திறந்தார்.
1: தும்ஹாரே கர் மே கிராந்திகாரி ஹே.
0: உனது வீட்டில் போராட்டக்காரன் இருக்கின்றான்.
1: ஹம் கர் கி தலாஷி லேங்கே போலீஸ் கே ஆத்மி போலே.
0: நான் வீட்டை சோதனையிட வேண்டும் என்று போலீஸ்காரர் சொன்னால். தலாஷி லேனா என்றால் சோதனையிடுதல் என்பது பொருள்.
1: நஹி ஹுசூர் யஹாங் கோய் கிராந்திகாரி நஹி ஹை. ரமாவதி கி மானே கஹா.
0: இல்லை ஐயா, இங்கு எந்த ஒரு போராட்டக்காரனும் இல்லவே இல்லை என்று ரமாவதியின் தாயார் சொன்னாள்.
1: தும்ஹாரா பேட்டா அசுதோஷ் கஹா ஹை போலீஸ் கே லோகோ நே ஃபிர் பூச்சா.
0: உனது மகன் ஆசுதோஷ் எங்கே என்று போலீஸ்காரர் மீண்டும் கேட்டார்.
1: வோ அப்னி நானி கே யஹா கயா ஹை.
0: அவன் அவனது பாட்டி வீட்டிற்கு சென்றுள்ளான்.
1: அச்சா அப்னே கர் கி தலாஷி தோ.
0: நான் உனது வீட்டை சோதனையிட வேண்டும்.
1: போலீஸ் நே கர் கே சாரோ கம்ரே தேகே.
0: போலீஸ்காரர் அந்த வீட்டின் நான்கு அறைகளையும் சோதனையிட்டார்.
1: ஏக் கம்ரே மே ரமாவதி ரஜாய் ஓடே லேட்டி தி.
0: ஒரு அறையில் ரமாவதி போர்வையை போர்த்தி கொண்டிருந்தாள்.
1: வ மூ கோல் கர் ஏக் ஆக் சே சப் குச் தேக் ரஹி தி.
0: அவள் முகத்தை திறந்து ஒரு கண்ணால் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தாள்.
1: ஜப் போலீஸ் சலி கை தோ வ கடி ஹுய் ஓர் மா சே போலி தாதா அப்னே சாத்தியோ கே சாத் கஹா கயே ஹை.
0: எப்பொழுது போலீஸ்காரர் போய்விட்டாரோ அப்பொழுதே ரமாவதி எழுந்து கொண்டாள். அம்மாவிடம் சென்று அண்ணன் தனது நண்பர்களுடன் எங்கு சென்றுள்ளான் என்று கேட்டாள்.
1: அப்னே கிசி சாத்தி கே யஹாங் ஹோங்கே.
0: அதற்கு அவனது நண்பர்களுடன் இருப்பான் என்றால் அவளது அம்மா.
1: அப் ரமாவதி படாய்க்கு ஜித்னா சமய தேத்தி உத்னா ஹி தேஷ் காபி காம் கர்த்தி.
0: இப்பொழுது ரமாவதி படிப்பதற்கு எவ்வளவு காலம் ஒதுக்குகிறாளோ அவ்வளவு காலம் நாட்டுக்காகவும் பணியாற்றுகிறாள்.
1: ஏக் பார் ஸ்கூல் சே ஆதே சமய ரஸ்தே மே புலீஸ் நே உசே ரோகா ஏ லட்கி கியா தேரே கர் கிராந்திகாரி ஆதே ஹே.
0: ஒரு முறை பள்ளியில் இருந்து வரும் வழியில் ஒரு போலீஸ்காரர் ரமாவதியை நிறுத்தி, ஹே பெண்ணே, உனது வீட்டில் போராட்டக்காரர்களால் வருகிறார்களா என்ன என்று கேட்டார்.
1: கிராந்திகாரி கிராந்திகாரி கோன் ஹோதே பையா ரமாவதி போலி.
0: போராட்டக்காரனா, போராட்டக்காரன்னா யார் அண்ணே என்றால் ரமாவதி.
1: போலீஸ் வாலே நே டாட்டா போலி பந்தி ஹே.
0: போலீஸ்காரர் மிரட்டினார். ரொம்ப சாமர்த்தியமா.
1: ஏக் போலீஸ் வாலா பலா தா.
0: ஒரு போலீஸ்காரர் நல்லவர் இருந்தார்.
1: போலா சோடியே பச்சி ஹே. ஃபிர் உஸ்னே கஹா ஹமே லட்கியோ கோ பரேஷான் நஹி கர்னா சாஹியே.
0: அவர் விடுங்களையா, இவள் ஒரு சிறுமி, நாம் சிறுமிகளுக்கு தொல்லை கொடுக்க கூடாது என்றார்.
1: ரமாவதி நே கர் ஆகர் சாரா கிஸ்ஸா மா கோ பதாயா.
0: ரமாவதி வீட்டிற்கு வந்து நடந்த அனைத்தையும் தன்னுடைய தாயாரிடம் தெரிவித்தாள்.
1: பர் ஏக் பார் ரமாவதி போலீஸ் கே சக்கர் மே படி கை.
0: ஆனாலும் ஒரு முறை ரமாவதி போலீஸ்காரர்களின் வலையில் விழுந்தாள்.
1: ஹுவா ய கி உஸ்கே பாய் நே குச் ஹத்கோலே பூசே மே சிபா கர் ரக் தியே தே.
0: அது எப்படி என்றால் அவளது அண்ணன் சில கையெறி குண்டுகளை வைக்கோலில் ஒளித்து
1: என்ன
0: செய்வது என்று அவரது அம்மா கேட்டாள்.
1: யதி புலீஸ் நே காய கே பூசே கா போரா கோல் தியா தோ கஜப் ஹுய் ஜாயேகா.
0: ஒருவேளை போலீஸ்காரர் பசுவுக்கான வைக்கோல் போரை பார்த்து பிரித்து திறந்து பார்த்தார் என்றால் வம்பாகிவிடுமே.

0: என்றாள்.
1: புலீஸ் ஹம் தோனோ கோ பக்கட் லேகி உசி போரே மே ஹத் கோலே ஹே.
0: போலீஸ்காரர் நம் இருவரையும் பிடித்து கொண்டு விடுவார். அந்த வைக்கோல் போரில் கையெறி குண்டுகள் இருக்கின்றனவே என்றாள் அம்மா.
1: மா மே காய் கோ பூசா டால்னே கே பஹானே தலியா மே நீச்சே ஹத் கோலே ரக் தூங்கி ஆர் ஊபர் பூசா.
0: அம்மா, நான் பசுவுக்கு வைக்கோல் போடுற சாக்கு போக்கில் அந்த கூடைக்கு அடியில் கையெறி குண்டுகளை வைத்துவிட்டு அதன் மீது வைக்கோலை பரப்பி வைக்கிறேன் என்றாள்.
1: இஸ் தர ஹத் கோலே சிப்பாக்கர் லே ஜாங்கி ஒரு காய் கி நாத் மே பூசே சே டக்கர் ரக் தூங்கி.
0: இப்படியாக கையெறி குண்டுகளை ஒளித்து மறைத்து எடுத்துச் செல்வேன். மாட்டுக்கு தீவனம் வைக்கும் கூடையில் வைக்கோலை போற்றி வைத்து விடுவேன் என்றாள் ரமாவதி. நாந்து என்றால் மாட்டுக்கு தீவனம் வைக்கும் ஒரு கூடை, பூசே என்றால் வைக்கோல்.
1: एक बार रमावती पहले भी ऐसे ही हथगोले भूसे में छिपाकर ले गई थी और नाद में भूसे के नीचे दबा दिए थे.
0: இதற்கு முன்பேயே ஒரு முறை ரமாவதி இப்படியாகவே கையெறி குண்டுகளை வைக்கோலில் மறைத்து ஒளித்து எடுத்து சென்றாள். மாட்டின் தீவன கூடையில் வைக்கோல் கீழே திணித்து வைத்தாள்.
1: ரமாவதி பூசே கி தல்யா லேக்கர் கர் கே பாஹர் நிக்லி.
0: ரமாவதி வைக்கோல் கூடையை எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வெளியே வந்தாள்.
1: ஏ லட்கி டலியா மே கியா ஹே ஏக் புலீஸ் வாலா போலா.
0: ஏ பொண்ணே, கூடையில் என்ன இருக்கு என்று ஒரு போலீஸ்காரர் கேட்டார்.
1: பையா இஸ்மே பூசா ஹே கயா கோ டால்னே ஜா ரஹி ஹூம்.
0: அண்ணே, இது வைக்கோல், மாட்டுக்கு போட எடுத்துக்கொண்டு போகின்றேன் என்றால் ரமாவதி.
1: அச்சா ஜா.
0: அப்படியா, சரி போ என்றார் போலீஸ்காரர்.
1: ரமாவதி அபி தோஹி கதம் படி தி கி தூசரா புலீஸ் வாலா போலா ருக்கோ.
0: இப்படி ரமாவதி சொல்லிவிட்டு இரண்டு அடி முன்னே சென்றதும் மற்றொரு போலீஸ்காரர் நில் என்று கூறினார்.
1: அப்னி டலியா முஜே தோ.
0: உனது கூடையை என்னிடம் கொடு என்றார் போலீஸ்.
1: புலீஸ் வாலேனே டலியா லேக்கர் ஜேசே ஹி பூசே மே ஹாத் டாலா உசே கிசி கடி சீஸ் கா அனுபவ் ஹுவா.
0: போலீஸ்காரர் கூடையை எடுத்து அதிலுள்ள வைக்கோலில் கையை நுழைத்ததும் அவரது கையில் ஒரு கெட்டியான பொருள் தென்பட்டது.
1: ஓ தோ யே ஹே ஹத் கோலே புலீஸ் வாலா வியங்கிய சே ஹஸ்கர் போலா.
0: ஓ, இவை கையெறி குண்டுகளாயிற்றே என்று நையாண்டித்தனத்துடன் சிரித்துக் கொண்டு சொன்னார்.
1: தீன் ஹத் கோலே ஹே உஸ்னே பஹார் நிகாலே.
0: மூன்று வெடிகுண்டுகள் இருந்தன, அவைகளை வெளியே எடுத்தார்.
1: பூசே கி டலியா வஹி பட்டக் தி.
0: வைக்கோல் கூடையை அங்கேயே போட்டுவிட்டார் அந்த போலீஸ்காரர்.
1: உஸ்கி மா தர்வாசே பர் ஹி கடி தி.
0: ரமாவதியின் தாயார் கதவின் அருகில் நின்று கொண்டிருந்தாள்.
1: புலீஸ் வாலா ரமாவதி கி மா சே போலா ஆப்கி லட்கி கோ கிரஃப்தார் கியா ஜாதா ஹே வோ ஹத் கோலே லேக்கர் ஜா ரஹி தி.
0: போலீஸ்காரர் ரமாவதியின் தாயாரிடம் உங்களது பெண்ணை கைது செய்கிறோம், ஏனெனில் அவள் கையெறி குண்டுகளை எடுத்துக்கொண்டு சென்றாள் என்றார்.
1: புலீஸ் வாலா ரமாவதி கோ பக்கட்கர் தானே லே கயே.
0: போலீஸ்காரர் ரமாவதியை பிடித்துக்கொண்டு காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். தானா என்றால் காவல் நிலையம்.
1: உன் பர் கேஸ் சலா.
0: அவர் மீது வழக்கு நடந்தது.
1: தானே பர் உஸ்ஸே பஹுத் சி பாத்தே பூச்சி கயி உசே சாட்டே பி மாரே கயே பர் உஸ்னே கிராந்திகாரியோ கே பாரே மே குச் நஹி பதாயா.
0: அந்த போலீஸ்காரர்கள் ரமாவதியின் கன்னத்தில் அடித்து அறைந்தார்கள். ஆனாலும் ரமாவதி போராட்டக்காரர்களை பற்றி எதுவும் சொல்லவில்லை.
1: தானேதாரனே உசே ருபையா தேனே கா பி லாலச் தியா.
0: போலீஸ்காரர் உனக்கு பைசா கூட தருகிறோம் என்று ஆசை காட்டினார்கள்.
1: பர் ரமாவதி சுப் ரஹி.
0: ஆனாலும் ரமாவதி அமைதியாகவே இருந்தார்.
1: அந்த் மே உசே ஜெயில் மே டால் தியா கயா.
0: இறுதியில் அவளை சிறையில் தள்ளி அடைத்தார்கள்.
1: ஜெயில் சே ஆனே கே பாத் ஃபிர் வோ படாய் மே லக் கயி.
0: சிறையில் இருந்து வந்த பிறகு மீண்டும் ரமாவதி படிப்பில் கவனம் செலுத்தினார்.
1: லேக்கின் உஸ்னே ராஜ்நீதி கா காம் நஹி சோடா.
0: ஆனாலும் அந்த ரமாவதி சுதந்திர போராட்டம் சார்ந்த பணியை விடவில்லை.
1: லோக் பதாதே தே கி ஏக் பார் ரமாவதி ஏக் ஜுலூஸ் கே ஆகே சல் ரஹி தி.
0: மக்கள் சொன்னார்கள் என்னவென்றால், ஒரு முறை ரமாவதி ஊர்வலம் ஒன்றில் முன்வரிசையில் சென்று கொண்டிருந்தாள் என்று.
1: வஹ ஜோர் ஜோர் சே அங்கிரேஜோ கே கிலாஃப் நாரே லகா ரஹி தி.
0: அந்த ஊர்வலத்தில் அவள் ஆங்கிலேயருக்கு எதிராக உரக்க கோஷமிட்டாள்.
1: தபி புலீஸ் வாலோனே பீட் பர் லாட்டி சலாதி.
0: அப்பொழுது போலீஸ்காரர்கள் ஊர்வலம் சென்ற கூட்டத்தின் மீது தடியடி செய்தனர்.
1: பக்தட் மச் கயி.
0: கலவரம் ஏற்பட்டது.
1: லேக்கின் ரமாவதி புலீஸ் கி லாட்டியோ சே இத்னி காயல் ஹோ கயி கி வோ ஃபிர் நா உட் பாய்.
0: ஆனால் ரமாவதி போலீஸ்காரர்களின் தடியடியால் காயமடைந்து எழுந்து நிற்க கூட முடியாதவளாய் ஆனால். காயல் என்றால் காயம்.
1: உஸ்னே தம் தோட் தியா.
0: அவள் உயிரையே விட்டுவிட்டாள்.
1: ரமாவதி கே பாய் ஓர் மா கே பாரே மே கிசி கோ குச் பதா நஹி சலா.
0: ரமாவதியின் அண்ணன் மற்றும் அவரது தாயார் இவர்களை பற்றி எந்த விஷயம் யாருக்கும் தெரியவில்லை.
1: சாச்சா கோ ரமாவதி கி இத்னி ஹி கானி சுன்னே கோ மிலி தி ஜோ உன்னோனே முஜே பதாயி.
0: எனது சித்தப்பாவுக்கு ரமாவதியை பற்றிய கதையை எவ்வளவு கேட்டாரோ அவ்வளவே அவரும் எனக்கு சொன்னார்.
1: அப் சாச்சா தோ

0: दुनिया में है नहीं
1: இப்பொழுது எனது சித்தப்பாவும் இவ்வுலகில் இல்லை
0: நீ தோ மே உன்கே சாத் கான்பூர் ஜாதா ஆர் உஸ் கர் கோ தேக்தா
1: அவர் இருந்திருந்தால் நானும் அவருடன் கான்பூர் சென்றிருப்பேன் கான்பூர் சென்று அந்த வீட்டையும் பார்த்திருப்பேன்
0: ஜிஸ் பர் கிசி நே லிக் தியா தா யஹா சிர் ஜுகாவ் யே ரமாவதி கா கர் ஹே மே உஸ் கர் கே சாம்னே சிர் ஜுகாதா
1: அந்த வீட்டில் தான் யாரோ ஒருவர் இப்படியாக எழுதியிருந்தார் அது என்னவென்றால் இங்கு தலையை வணங்கவும் இது ரமாவதியின் வீடு என்று நான் அந்த வீட்டின் எதிரில் தலை வணங்கி இருப்பேன்
0: அப் தோ ஐசா குச் பி சம்பவ் நஹி ஹே
1: இதற்கெல்லாம் ஒரு வாய்ப்பும் இல்லவே இல்லாமல் போயிற்று
0: பர் ரமாவதி கி கஹானி திமாக் மே பேட்டி ஹே
1: ஆனாலும் ரமாவதியின் கதை என் நினைவிலேயே இருக்கிறது
0: ரமாவதி கித்னி பஹாதுர் லட்கி தி ஜிஸ்னே தேஷ் கி ஆசாதி கி லடாய் மே பாக் லியா ஆர் அப்னே பிராண் தே தியே
1: ரமாவதி எவ்வளவு வீரமான பெண் அவள் நாட்டின் சுதந்திரத்திற்கான போராட்டத்தில் கலந்து கொண்டு தன்னுடைய உயிரை தியாகம் செய்தாள் சரி ஹீரல் இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது நாம் அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம்
0: தன்யவாத் ஜி
2: ஹிந்தி பாடம் கேட்டோம் கற்பித்தார் டாக்டர் வி சௌமியா நாராயணன் அவர்கள் மாணவர் ஹிரல் ஷா 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மூட்டு தசை மற்றும் இணைப்பு தசை மருத்துவர் டாக்டர் எஸ் ஷாம் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம் திங்கள் முதல் வெள்ளி வரை 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் மருத்துவர்களின் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் நம்பியாறு அணை 4 சென்டிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் மாம்பழத்துறை ஆறு அணைக்கிடங்கு கோழிப்போர் விளை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் களக்காடு ஊத்து ராமநாதபுரம் குருந்தன்கோடு பூதபாண்டி நாகப்பட்டினம் செங்கோட்டை ராதாபுரம் கன்னிமார் வேளாங்கண்ணி முள்ளங்கினாவிளை அடையாமடை கொடுமுடியாறு அணை ராதாபுரம் பாலமூர் சேரன்மாதேவி திருச்செந்தூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது நாலுமுக்கு வாலிநோக்கம் நாங்குநேரி குலசேகரப்பட்டினம் இரண்யில் இளையான்குடி அடவினைனார் அணை வெம்பாக்கோட்டை கருப்பாநதி அணை சிவகிரி பெருஞ்சாணி அணை முக்கூடல் அணை புத்தன் அணை சிவகங்கை நாகர்கோவில் குண்டார் அணை தக்கலை காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகள வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை தமிழ்நாட்டின் பல இடங்களில் அதிகள வெப்பநிலை 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் இயல்பையொட்டியே இருந்தது மிக அதிகளவு வெப்பநிலையான 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது மிக குறைந்தளவு வெப்பநிலையான 22.7 டிகிரி செல்சியஸ் தருமபுரியில் பதிவாகியிருந்தது கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 9.8 டிகிரி செல்சியஸ் அதிகளவு வெப்பநிலை கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.9-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு அதிகரித்து காணப்பட்டது ஈரோடு கன்னியாகுமரி மதுரை திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்கள இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது தஞ்சாவூர் சென்னை கோயம்புத்தூர் தருமபுரி கரூர் மதுரை சேலம் திருப்பத்தூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகமாக இருந்தது திருநெல்வேலி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது குறைந்தளவு வெப்பநிலை நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்களவு குறைந்திருந்தது சென்னை கன்னியாகுமரி மதுரை ராமநாதபுரம் வேலூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது மற்ற இடங்களில் குறைந்தளவு வெப்பநிலை 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது நீலகிரி கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை விருதுநகர் ராமநாதபுரம் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல்

0: Ramlila Ground, Burari Ground and CBD Ground in East Delhi. In an order, Delhi Police Commissioner Anurag Kumar announced that Jantar Mantar has been denotified as a designated protest site. The Union Home Ministry had constituted a committee to identify suitable alternative venues to ensure citizens' right to organise protests and demonstrations. The BJP Mahila Morcha staged a protest in New Delhi today, demanding action against Congress MP from Inner Manipur, Dr. Angomcha Bimol Akwejam, over allegations of sexual harassment involving female students at Jawaharlal Nehru University. The BJP claimed that JNU dismissed Akwejam from his teaching position following an inquiry into complaints filed by 11 female students. Defence Minister Rajnath Singh has said over the past few years the government has focused on achieving self-reliance and modernisation across all sectors, from weaponry and technology to clothing, equipment and training, speaking on the occasion of the signing of an MOU between the Indian Army and the Food Corporation of India in New Delhi today. Union Minister of Commerce and Industry Piyush Goyal has emphasized that the country's youth must actively participate in India's development journey by bringing fresh perspectives, innovative ideas and a strong sense of purpose to policy making. The Intermeteorological Department has forecast thunderstorm accompanied by lightning and gusty winds over Delhi, Haryana, Chandigarh, Punjab and Chhattisgarh till tomorrow. Similar weather conditions are expected over Tamil Nadu, Puducherry, Karaikal, Andhra Pradesh, Kerala and Mahe during the next 2 days. And with that, we end this news bulletin.
1: Akashvani, Puducherry Vanuriyin, Udhanmai Alivar Seidhu, Neram 3 Mani, 10 Nimidam, 7 Nudi.
2: அதாவது ஒரு ஹெக்டேர் மதிப்பு $5,000 வரை. இந்த மேய்ச்சல் நிலங்களை மிகப்பெரிய கார்பன் குடோன் என்று கூட சொல்லலாம். மரம் கார்பன் டை ஆக்சைடை பிடிப்பது போல புல்வெளி மண்ணுக்குள் கார்பனை பிடித்து வைக்கிறது. தீ மற்றும் மேய்ச்சல் தான் இதன் சமநிலையை கலக்கிறது.
1: நிகழ்ச்சியில் கேட்கலாம் பன்மொழி பாடல்கள். பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு திரைப்பட பாடல்களை கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதலாவதாக ஹிந்தி திரைப்பட பாடல். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஃபன்னா.

பன்மொழி பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். தெலுங்கு திரைப்பட பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சன் ஆஃப் சத்யமூர்த்தி.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை. இது நேரம் 3:30. நிகழ்ச்சியில் தொடர்வது சங்கீத சாரல். இன்றைய சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ராதா ஜெயலட்சுமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சியின் துவக்கமாக முந்து வேணுகா என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, தர்பார் ராகம், ஆதி தாளம்.

சங்கீதசாரல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக முத்துக்குமரையினே என தொடங்கும் ராமசாமி சிவன் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், தாளம் சதுஸ்ர ரூபகம்.

Da-dee-da-ba-da-dee-da-dee-da, gumpa-ba-da-ba-ba-ba-da-dee-da-dee-da.

சங்கீதசார நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேகி முதம் தேகி என தொடங்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதி பாடல். கமாஸ் ராகம் ஆதி தாளம்.

0: நேரம் 4:02.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்கவிருப்பது
2: வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி.
1: இந்திராணி மூவிஸ் வழங்கும் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒளிச்சித்திரம்
2: வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி.
1: இதில் நடித்துள்ளவர்கள் கே பாக்யராஜ், மீனா, விஜயகுமார், ஜனகராஜ், நிர்மலாமாள், சி ஆர் சரஸ்வதி, ஸ்ருதி, லிவிங்ஸ்டன், சார்லி, குமரிமுத்து, நளினிகாந்த் மற்றும் பல. இசை இளையராஜா, கதை இயக்கம் பாக்யராஜ்.
3: அப்பனே பிள்ளையாரப்பா, கொஞ்சம் மனசு வச்சு கண்ணை திறப்பா. இன்னைக்காவது இன்டர்வியூல அவன் கண்டிப்பா பாஸ் பண்ணணும். ஐயா ஐயா, அம்மா அம்மா, ஐ ஐயா ஐயா ஐயா,
4: யோ லயன்ல எல்லாரையும் கேட்டு வந்தில்ல, அவரை விட்டுட்ட.
3: அவர் நிலைமை என்னை விட ரொம்ப மோசம். அவருக்கு ரெண்டு அண்ணன், ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவர் மேல பாசமா இருக்கிற ஒரே ஒரு ஆத்மா.
5: இந்தாப்பா இந்த துணியில துவச்சு போடு. இந்தா இந்த ரெண்டு சட்டிலையும் பட்டன் இல்ல, தச்சு அயன் பண்ணி வை. அவர் எங்கேயே வெளியே போனாரு, ஷூக்கு பாலிஷ் போட்டு வை. தையக்காரன் துணி கொடுத்தனு சொல்லியிருந்தேன். இந்த ஜாக்கெட்டையும் அளவு ஜாக்கெட்டையும் கொடுத்துட்டு
6: வந்துரு. ஏண்டி கழுதுங்களா, அவன் இந்த வீட்டு வேலைக்காரன் நினைச்சுக்கலாம். உங்க குழந்தை நாள்டி.
3: அந்த வீட்டுல அவர் நாயா உழைச்சாலும் ஒரு வேலை இல்லைங்கிற காரணத்தினால அவர் படுற அவமானம் கொஞ்ச நெஞ்சம் இல்ல. எங்கிட்டயே 350 ரூபா கடன் வாங்கியிருக்காருன்னா பாத்துக்கங்களேன்.
6: ஏண்டா இன்னி கூட இன்டர்வியூ ஃபெயில் ஆச்சுன்னு சொல்றிய, சரியா படிக்கலையா?
7: எல்லா கேள்விக்குமே அவங்க அஸ்தர அளவுக்கு நான் பதில் சொன்னேன், ஆனா கடைசி கேள்விக்கு நான் அசந்துட்டேன்.
6: ஏ ரொம்ப கஷ்டமான கேள்வியா?
7: 30,000 ரூபா லஞ்சம் கேட்டாங்க, அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல.
6: சரி சரி நீ சாப்பிடு.
7: ஏண்டா காலையில இன்டர்வியூக்கு போனிய, என்னாச்சு? இன்னைக்காவது பாஸ் பண்ணியா இல்லையா?
5: அதை ஏன் கேக்குறீங்க? உங்க தம்பியோட புத்தாலத்தனத்துக்கு அந்த ஆபீஸ்ல வேலையே இல்லையா?
7: ஏண்டா உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரண எதுவுமே கிடையாதா? இன்டர்வியூல ஃபெயில் ஆயிட்டு வந்து பிளேட் நிறைய போட்டுக்கிட்டு எப்படி உன்னால கொட்டிக்க முடியுது? கையெடுக்கலவே, எல்லாம் உன்னால வர்றது.
6: என்னாலயா?
7: பின்னென்ன, நான் வெளியே எங்காவது போய் மூட்டை தூக்குனா கூட ஒரு நாளைக்கு 50-60 சம்பாதிச்சனால பொழைச்சுக்க முடியும். ஒவ்வொரு தடையும் நான் வீட்டு விட்டு போகும்போதெல்லாம் நான் மருந்து குடிச்சிருவேன், விஷத்தை குடிச்சிருவேன்னு சொல்லி என்ன நிறுத்தி வச்ச, அதனாலதான் இவ்வளவு கேவலப்பட்டு இருக்க.
6: இத பாருடா வெங்கடே, உன் காலம் எப்பவும் இப்படியே இருக்காது. உன் அறிவுக்கும் திறமைக்கும் பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்கும். நேத்து கூட உங்க அம்மா என் கனவுல வந்துச்சு, உனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்குமா, அதோட செல்வ செழிப்போட ஒரு ராஜகுமாரி வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்குவாளாம்.
7: நிஜமா பாட்டி?
6: கண்டிப்பா உனக்கு ராஜகுமாரி கெடுப்பான்.
8: நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் வந்துட்டாங்களா? ஒண்ணு அலங்காரம் முடிஞ்சிச்சான அப்பா பாத்துட்டு வர சொன்னாரு.
5: என்ன சண்டை?
8: நீ யாருக்கு கிடைப்பங்கிற சண்டைதாம்மா. அந்த மூணு தலப்பாக்காரங்க இருக்காங்கல்ல, அதுல ஒருத்தர் உங்க அப்பா வகையில உனக்கு சொந்தமா, இன்னொருத்தர் உங்க அம்மா வகையில உனக்கு சொந்தமா. ஆனா உங்க அப்பா இவங்க ரெண்டு பேரையும் விட்டுட்டு மூணாவது புதுசா ஒரு ஆளை கூட்டிட்டு வந்துட்டாரு, அதுல வர்ற சண்டைதாம்மா. அம்மா ஹலோ,
9: விஜயராகவன் சார் வீடா?
8: ஆமா சார், விஜயராகவன் சார் வீடு தான், சொல்லுங்க.
9: ஒரு பேட் நியூஸ் சார்.
8: என்னது பேட் நியூஸா?
9: ஆமா, ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சு.
8: ஷேர் மார்க்கெட் டவுன் ஆயிடுச்சா? அப்படின்னா எங்க ஐயா கட்டின பணம் மொத்தமும் போயிடுச்சா? மகாராஜா மகாராஜா.

0: யாராவது டாக்டருக்கு ஃபோன்
1: பண்ணி
0: இருக்கிற சொத்து மொத்தத்தையும் ஷேர் மார்க்கெட்ல போட்டிருந்தாரு.
2: கரெக்ட். அது போச்சுன்னா ஆள் திவால் ஆன மாதிரி தான்.
1: இந்த பேலஸ் மேல கூட நிறைய கடன் வாங்கியிருக்கதா கேள்விப்பட்டேன்.
0: நல்ல வேலை, கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சது.
1: லட்சுமி பிரபாயா,
3: சாரி மேடம், உங்க ஷேர் எதுவும் லாஸ் ஆகல. ஆக்சுவலா ஷேர் லாஸ் ஆனது சிமெண்ட் கம்பெனில. ஆனா உங்க அப்பா பணம் போட்டதெல்லாம் ஆயில் கம்பெனில. உங்க அப்பா பேர்ல சிமெண்ட் கம்பெனில ஒருத்தர் இருக்காரு. சோ பை மிஸ்டேக்கா எங்க ஸ்டாஃப் போன்
1: பண்ணிட்டு. நான்சென்ஸ் ஆர் யூ டாக்கிங்? இவ்ளோ கேர்லெஸ்ஸா ஆட்கள் எல்லாம் எதுக்கு வேலை கேச்சிருக்கீங்க? ஸ்டூபிட். டாடி டாடி, நம்ம சொத்து எதுவுமே போகல. அது ஒரு தப்பான ஃபோன் கால்.
0: மகாராஜா,
1: அங்கிள், இனிமே இங்க யாரும் வேலைக்கு வேண்டாம். நீங்க எல்லாரும் இங்க இவ்வளவு வருஷம் சின்சியரா வேலை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.
4: பாப்பா,
1: செட்டில் பண்ணிட்டு மேல வாங்க. இனிமே நான் சிம்பிளா தான் வாழ போறேன். எனக்கு ஒரு டீ காஃபி வேணும்னா கூட நானே போட்டு பழகிக்க போறேன்.
0: அப்பா இறந்த அன்னைக்கு இந்த லெட்டர் வந்தது, அந்த கலவரத்துல கொடுக்க முடியல.
1: அங்கிள், ஒரு அவசர வேலையா நான் மெட்ராஸ் போக வேண்டியிருக்கு. போயிட்டு ஒரு 2-3 டேஸ்ல வந்துடுறேன்.
3: யோ, எவையா அந்த வெங்கட சுப்பிரமணியா? கூப்பிடியா அந்த ஆள?
5: கூப்பிட்டீங்களா சார்?
3: என்னையாது இது என்ன? நாங்களே ஒரு மெனு கார்டு வச்சிருந்தா அந்த மெனு கார்டுக்குள்ள ஒரு மனு கார்டு. அடடா, போட்டோல உணர்ச்சியை அள்ளி கொட்டி இருக்காயா? என் தாயின் மறு உருவங்களே, எம்காம் பட்டதாரியான இந்த வெங்கட சுப்பிரமணியன், படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்காத காரணத்தால் உங்கள் முன் ஒரு சர்வராக நிற்கிறேன். உங்களால் எனக்கு வேலை கொடுக்க முடியவில்லை என்றாலும் உங்களுக்கு தெரிந்தவுடன் சிபாரிசாவது செய்யுங்கள். பிரதமராக வரக்கூட தகுதியுள்ள கே வெங்கட சுப்பிரமணியன், எம்காம். நோட்டீஸ் அன்பளிப்பு பிச்சை பெரியண்ணன். ஏயா, இங்க வர்றவங்களா காபி சாப்பிட வர்றாங்களா? இல்ல உன் கர்ண மனுவை பரிசீலிக்க வர்றாங்களா? கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்கல்ல.
5: இப்ப என்ன சார்?
3: நீ வேலைக்கு வேணாம், கெட்ட உடைய.
5: தேங்க்யூ.
1: பிரதமராக
6: கூட வரக்கூடிய தகுதி உள்ள உயர்ந்த வெங்கட சுப்பிரமணியன் அவர்களே, சென்னை டிரைவிங் ஹோட்டல் மெனு கார்டுக்குள் தாங்கள் வைத்திருந்த மனு கார்டை படிக்க நேர்ந்தது. இத்துடன் அனுப்பியுள்ள ₹10,000 அட்வான்ஸாக பெற்றுக்கொண்டு உடனடியாக எங்கள் நீலகிரி எஸ்டேட்டில் மேனேஜர் வேலைக்கு வந்து சேரவும். இப்படி மகாராஜா ஏகாம்பரேஸ்வரர் நீலகிரி எஸ்டேட்.
3: பாட்டி, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. பாட்டி,
7: ரொம்ப சந்தோஷம்.
3: நான் நாளைக்கே நீலகிரி எஸ்டேட் புறப்பட்டு போய் டியூட்டியில ஜாயின் ஆகிறேன். வணக்கம் சார்.
6: யாரு?
3: மகாராஜா இல்லீங்களா?
6: என்ன பார்த்தா மகாராஜா மாதிரி தெரியலையா?
3: ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா.
6: இரு, நீதான் வெங்கட சுப்பிரமணியமா?
3: ஆமாங்க மகாராஜா.
6: முதல்ல நீ இந்த அரண்மனை நிலவரத்தை தெரிஞ்சுக்க. நாயர், வாட்ச்மேன், கார்டனர், டிரைவர் எல்லாரும் வாங்கப்பா. உனக்கு கீழே வேலை பார்க்கறவங்கள முதல்ல உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன்.
3: சரிங்க. நமஸ்காரம். நமஸ்காரம்.
6: குக், நாயர்.
8: நான்
6: இன்னைக்கு புதுசா மேனேஜர் வராருன்னு சொன்னேன்ல, அது இவர் தான், மிஸ்டர் வெங்கட சுப்பிரமணியம்.
3: ஏ நாயர், உங்களுக்கு இங்க எத்தனை வருஷம் சர்வீஸ் ஆச்சு?
8: சர்வீஸோ? நான் இன்னும் வேலைக்கு சேர்ந்தது.
3: எல்லாருமே இன்னைக்கு தான் வேலைக்கு சேர்ந்தீங்களா? ஏன் மகாராஜா, அப்படின்னா இத்தனை நாள் இந்த அரண்மனையில நீங்க மட்டும் தனியா இருந்தீங்களா?
6: ஐயோ, என்ன கிராஸ் பண்ணி கேள்வி கேட்காதப்பா, நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்க. இந்த அரண்மனையில இன்னும் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க, அவங்களே உனக்கு அறிமுகப்படுத்துறேன். அம்மா, லக்ஷ்மி அம்மா. இவங்க
1: நான் இந்த வீட்டுல வேலை பாக்குற பொண்ணு. வணக்கம்.
3: வணக்கம். ஏன் மகாராஜா, இந்த பொண்ணு கூட இன்னைக்கு தான் புதுசா வேலைக்கு சேர்ந்ததா?
6: இவங்க உண்டானது, பிறந்தது, வளர்ந்தது எல்லாமே இந்த அரண்மனையில தான்.
3: ஓ, அப்படின்னா இந்த பொண்ணோட அம்மா பாட்டி இவங்க எல்லாம் கூட இங்கேயே வேலை பார்த்திருப்பாங்கன்னு
6: நினைக்கிறேன். ஆமாப்பா, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்க, இருக்கிற வேலையை பார்த்து பண்ணிக்க. என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டு டென்ஷன் பண்ணாத, நானே குழப்பத்துல இருக்கேன்.
3: டியர் ஃப்ரெண்ட்ஸ், போய் அவங்க வேலையை பாருங்க. ஒன் மினிட், நீ மட்டும் இங்கே இரு, உங்ககிட்ட ஒரு சின்ன வேலை இருக்கு. நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கு லட்சணமா? பொண்ணா பிறந்தா ஒரு பொறுப்பு வச்சிருக்க வேண்டாம். ஆள் வளர்ந்த மட்டும் போதும், அது வளர வேண்டாம்.
1: நான் என்ன தப்பு பண்ண?
3: என்ன தப்பு பண்ணியா? என்ன தப்பு பண்ணேன்னு இது வரைக்கும் புரிஞ்சுக்காம இருக்க பாரு, அதுதான் மிகப்பெரிய தப்பு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு
1: நான் என்ன தப்பு பண்ண முதல்ல சொல்லு. நீ பாட்டுக்கு அடிக்கிற கிழ்ற.
3: இது என்னது? கரெக்டா இந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு. இப்படி ஒரு கிழிஞ்ச புடவையோட நான் ஆம்பளை நிக்கிற இடத்துல நீ வரலாமா? இது என்னது? சாதாரண இடத்துல நீ புடவை இப்படி தூக்கி சொல்லிருந்தா பரவாயில்ல, நாங்க ஆம்பளை கீழே நின்று இருக்கோம்ல, நீ மாடியில இருந்து அப்படியே இறங்கி வர்றது, புடவை கீழே இறங்கி விட வேண்டாம். இப்படி ஒரு கிழிஞ்ச புடவை கட்டிட்டு இருக்கிய, உங்ககிட்ட வேற நல்ல புடவையே இல்லையா?
1: இருந்தா நான் கட்ட மாட்டேன்னா என்ன? எங்கிட்ட இருக்கிறதுலயே கொஞ்சமா கிழிஞ்ச புடவை இது ஒண்ணுதான்.
3: என்னது? உங்க குடும்பமே பரம்பரை பரம்பரை எங்க வேலை பாக்குறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால மகாராஜா என்கிட்ட சொன்னாரு. அந்த ஆள் மட்டும் பல பழம் துணி போட்டுட்டு இருக்காரு, உன்னை பத்தி கவனிக்கிறதே இல்லையா? ஆமா, உங்க அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க.

0: போய் சேர்ந்துட்டாங்களா? உன் சொந்த பந்தம்
1: யாருமே இல்ல.
0: ஐயோ சாரி லட்சுமி, சாரி. உன் நிலைமை தெரியாம உன்னை நான் அடிச்சிட்டேன், இங்க எல்லாம் கிள்ளி வச்சிட்டேன். நான் ஒரு பத்து நிமிஷம் வந்துடுறேன், எந்த ஆம்பளை முன்னாலையும் போயிடாத. எங்க ஓரமா
1: எங்க போற?
0: வந்து சொல்றேன். ஐயோ இந்த பாரு, உன் கலனுக்கு தகுந்த மாதிரி இருக்கிறதுல காஸ்ட்லியான புடவையா தேடி புடிச்சு வாங்கிட்டு வந்தேன். ஒன்னு 150 ரூபா, ரெண்டு புடவை வாங்கிட்டு வந்தேன், மொத்தம் 300 ரூபா. வச்சுக்கோ.
1: ரொம்ப தேங்க்ஸ்.
0: இட்ஸ் ஆல் ரைட். அடுத்த மாசம் சம்பளம் வாங்கினதும் அந்த 300 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன்.
1: இந்தாயா.
0: என்னாச்சு?
1: ஏதோ மனிதாபி மரத்தோடு கொடுக்கறேன்னு நினைச்சு தேங்க்ஸ் சொன்னா நீ 300 ரூபாய் திருப்பி கேக்குற?
0: ஏய், மனிதாபிமானம் பாக்குறதுக்கு ஏன் மணி கனமா இருக்க வேண்டாம். நேத்து வரைக்கும் நானும் ஓட்டாண்டி, ஏனால உனக்கு என்ன தெரியும்? கணக்காரனுக்கு வாங்கும் போது மேல ஏதோ சந்தேகம் போல இருக்கு. யோ, திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டேன்னு சொன்னா. ப்ளீஸ், ஒரு புடவை வேணா நீ ஃப்ரீயா வச்சுக்கோ, ஒண்ணுக்கு மட்டும் 150 ரூபாய் கொடுத்துரு.
1: இது பாரு, கொடுத்த ரெண்டுச்சு ஃப்ரீயா கூட இல்லைன்னு ஆள விடு. சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்க.
0: அதான் வேலையில போறத எடுத்து நானா மடியில் விட்டுட்டேன்.
1: என்ன முணங்குற?
0: ஒண்ணு இல்ல லட்சுமி, நீ அடுத்த மாசமே 150 ரூபாய் கொடுக்கணுங்கிறது இல்ல. மாசம் மாசம் 50 சொல்லி 3 மாசத்துல கொடுத்தா போதும். 3 மந்த்ஸ். சரி பரவாயில்ல, மாசம் 10 ரூபாய்னு சொல்லி 15 மாசத்துல திருப்பி கொடுக்குறியா? 15 மந்த்ஸ். எந்த ஜென்மத்தில் உங்கள்ட்ட பட்ட கடனோ உனக்கு ஒட்டி அழுக வேண்டியது. திருப்பதி உண்டியில் போட்டதாக நினைச்சுக்கிறேன். ஓ, போய் சிங்க அடிச்சிட்டு வா. அரண்மனை எல்லாம் சுத்தி காமி. ஆரம்பமே காந்தி கணக்கா போச்சு. என்னது, நிர்வாகத்துல ஏகப்பட்ட தப்பு இந்த வருமா இருக்க.
1: என்ன
2: வரின்னு?
1: என்ன
2: பாதாம் சாப்பிடு.
1: எதுக்கு?
2: பிஸ்தா சாப்பிடு.
1: நாயர், நான் எதுவுமே கேட்கலையே, எனக்கு எனக்கு இதெல்லாம்
2: நைட்டு எவட படுக்கும்? நான் டெய்லி இதே போல் கவனிக்கும். பறையோ, நைட்டு எவட படுக்கும்?
1: மகாராஜா!
2: எந்த?
1: ஷட் அப் ஐயா, இன்னைக்குதான் முத முதல்ல வேலைக்கு சேர்ந்திருக்கேன். என்ன ஒரு நெஞ்சழுத்து இருந்த என்கிட்ட எப்படி ஒரு
0: என்ன பிரச்சனை?
2: இல்ல நைட்டு ஞான் எவட படுக்கணும்னு கேட்க நினைச்சு, பட்சே டங் ஸ்லிப் ஆகி நீ எவட படுக்கும்னு கேட்டு.
1: யோ, பாதாம் சாப்பிடு பிஸ்தா சாப்பிடுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தானே எவட படுக்கும்னு கேட்டேன், இப்ப டங் ஸ்லிப் ஆகுதா?
0: லட்சுமி, நாயர் பண்ணது தப்புதான். ஒரு தடவை ரெண்டு தடவை வாயில சொல்லிப்பாரு, கேட்கலன்னா 3வது தடவை கையில என்ன கிடைக்குதோ அதுல அடி. ஆனா வயிற்றுல மட்டும் அடிக்காத. ஏன்னா பாவ நாயர் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் முதல் மாச சம்பளத்தை எதிர்பார்த்து கேரளால உட்காந்துருப்பாங்க. இவர் பண்ண தப்புக்கு அவங்க ஏன் கஷ்டப்படணும்? இத பாரு நாயர், இன்னொரு தடவை பாதாம் பிஸ்தா கொடுத்து செட்டப்
2: பண்ண. இல்ல, நான் திருந்தி இனி சமையலுக்கு கூட நான் பாதாம் பிஸ்தா யூஸ் செய்யல.
3: நான் அந்த வெங்கட சுப்பிரமணியத்தை என்னமோ நினைச்சம்மா, உண்மையிலே அந்த தம்பி ரொம்ப கெட்டிக்காரனா இருக்காப்ல.
1: அப்படிங்களா?
3: ஆமாமா, உங்க அப்பா ஹார்ட் பேஷண்டா இருந்ததுனால நிர்வாகத்தை சரியா கவனிக்க முடியல, அதுல சில குழப்பங்கள்லாம் இருந்துச்சு. நேத்து அந்த தம்பி ஒரே நாள்ல எல்லா ஃபைல்ஸையும் டீட்டெயிலா புரட்டி பார்த்துட்டு, மகாராஜா இது இது சரியில்லை, இதெல்லாம் இப்படி இப்படி கரெக்ட் பண்ணணும்னு சொல்லிச்சு. நானும் சரி பண்ணிட்டேன். பாப்பா கரெக்டான ஆளை தான் உத்தியோகத்துல வச்சிருக்கேன். அதெல்லாம் சரி பாப்பா, அந்த தம்பியை புடிச்சிருந்தது அட்வான்ஸ் கொடுத்து உத்தியோகத்துல வச்சேன். என்ன எதுக்கு அந்த தம்பிக்கு முன்னால மகாராஜா விஷம் போட சொன்னேன்? சரி அது கூட பரவாயில்ல, நீ இவ்வளவு பெரிய பேலஸுக்கு குயின், அந்த ஆள் முன்னாடி கை கட்டிக்கிட்டு வேலைக்காரியா நிக்கிற, அந்த ஆள் உன்ன கண்ணத்துல கிள்றான் இடுப்புல கிள்றான், எதுக்கு இதெல்லாம்?
1: இல்ல, நான் தான் இந்த பேலஸ்க்கு குயின் தெரிஞ்சா அவர் என்கிட்ட க்ளோஸா பழக மாட்டாரு.
3: அவர் எதுக்கு உங்ககிட்ட க்ளோஸா பழகணும்?
1: அப்பதான் அவரை பத்தி டீடைல தெரிஞ்சுக்க முடியும்.
3: என்னம்மா இது, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அவர் சொந்த ஊருக்கே போய் பிறந்த ஆஸ்பத்திரியில இருந்து ஆதி அந்த வரைக்கும் விசாரிச்சுட்டு வந்திருக்க மாட்டேன்.
1: இல்ல இல்ல, இந்த செட்டப் இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு, கொஞ்ச நாள் இப்படியே இருப்போம். வாங்க
2: சாரே, மேனேஜர் சாரே, வருங்க. ஒரு ரகசியம்.
0: என்ன ரகசியம்?
2: இ வீட்டில் ஒரு மர்மம் உண்டு.
0: என்ன நாயர் ரகசியங்கிற மர்மங்கிற விஷயத்தை சொல்லுங்க.
2: ஆ கிழவன் மகாராஜாவுக்கும் வேலைக்கார பெண்குட்டி லட்சுமிக்கும் ராங் ஆயிட்டு ஒரு கனெக்ஷன் உண்டு.
0: ஆனா அந்த பொண்ணு அந்த மாதிரி பொண்ணா தெரியல, மகாராஜாவும் அப்படிப்பட்ட ஆள் மாதிரி தெரியல. இருந்தாலும் உங்க சந்தேகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். லட்சுமி, அழகா புடவை கட்டி தலை நிறைய பூ வச்சு ஒரு தட்டுல ஸ்வீட்டு பழம் எல்லாம் எடுத்து வச்சு மாடிக்கு எடுத்துட்டு வா. ஹலோ, சொன்னதெல்லாம் கேட்டிருந்தீல, மாடிக்கு எடுத்துட்டு
1: வா. என்ன விசேஷம்?
0: நீ மாடிக்கு வா, ஆனந்த கூத்தாட போற பாரு.
1: யோ, என்ன நீங்க சொல்லியா?
0: மாடிக்கு வா, அங்கதான் மஜாவே இருக்கு. கம் ஆன் லட்சுமி, வணக்கம் சொல்லு, வணக்கம் சொல்லு.
1: வணக்கம.
0: வணக்கம் சார. நான் சொன்னேன் வேலைக்கார பொண்ணு லட்சுமி, இதுதான் அழகு அறிவு ஐஸ்வர்யம். அது மூணு ஒரு சேர ஒரு முகத்துல நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அது இந்த முகத்துல தான்
4: சார். ஒரு அழகு தேவதையே எனக்கு கிடைச்சிருக்காங்க.
0: காட் இஸ் கிரேட் சார். என்ன போலதான் வாழ்வுன்னு சும்மா சொன்னாங்க.
5: அப்புறம் என்ன, நாளைக்கு நல்ல முகூர்த்தம், நாளைக்கு நல்ல முகூர்த்தம்,
0: ஏதாவது ஒரு கோயில் வச்சு கல்யாணத்தை ஜாம் ஜாம்.

0: நீ உத்தியோகத்துல கலம்பு
1: மகாராஜா.
0: என்ன மேன், உன்னை மேனேஜர் உத்தியோகம் பார்க்க சொன்னா கல்யாண புரோக்கர் வேலை யார் பார்க்க சொன்னது? ஒரு கிளம்பு.
1: சாரி மகாராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமே யாரையும்

0: நீ உத்தியோகத்துல இல்ல கிளம்பு
1: மகாராஜா.
0: பின்ன என்ன மேன், உன்னை மேனேஜர் உத்தியோகம் பார்க்க சொன்னா கல்யாண புரோக்கர் வேலை யார் பார்க்க சொன்னது? ஒரு கிளம்பு.
1: சாரி மகாராஜா, நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே யாரையும் கூட்டு வர மாட்டேன்.
0: சரி போ.
1: இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தா மகாராஜா ஏன் கோபம் வருது? நாயர் சொன்னதை யோசிக்கணும்.
2: யாரு உக்கலிங்கம்மா பேசுறது? நம்ம நீலகிரி எஸ்டேட்டுக்கு யாரோ ஒரு புது மேனேஜர் வந்திருக்கான் போல இருக்கு. வந்ததும் வராதுமா என் தலையில கையை வச்சுட்டான்.
3: அட, நானும் அதே வயிற்றுச்சல் தான் இருக்கேன். அந்த மேனேஜர் என் கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணிட்டான்.
2: அப்ப நம்ம சாமிநாதன் கதை?
4: மூணு பேருமே திருப்பதிக்கு போய் மொட்டை போட்டுக்க வேண்டியதுதான். காலையில ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலாமே போன் பண்ணேன், பேச ஆரம்பிச்ச உடனே சாரி போன வைங்க கட் பண்ணிட்டான்.
2: சரி, மூணு பேரும் போய் நேர்ல மகடி வாசிப்போம், மயங்கிடா பாப்போம், இல்லன்னா மந்திரிச்சு விட்டுருவோம்.
1: லக்ஷ்மி
5: என்ன
1: பின்னால ஜீப்ல இரு.
5: எங்க கூப்பிடுற?
1: ஏறினா ஏற வேண்டிதானே. எங்க என்ன எல்லாம் கேட்டிருக்க?
5: இல்ல, நான் வெளிய வர மாட்டேன்.
1: ஏய், நான் மேனேஜர், நான் எதா சொன்னா ஒபே பண்ணும். போ உக்காரு.
0: தம்பி வெங்கு தம்பி, ஒரு நிமிஷம் வெங்கு தம்பி, அந்த பொண்ணு எங்க ஜீப்ல ஏத்திட்டு போறீங்க?
1: மகாராஜா, நான் நம்ம எஸ்டேட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு அப்படியே ஃபேக்டரிக்கு போயிட்டு வரணும். எனக்கு வழி கொஞ்சம் ப்ராப்ளம். இந்த பொண்ணு பிறந்ததுல இருந்து இந்த பேலஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதனால வழி காவிக்கா இந்த பொண்ணு கூட்டு போறேன்.
0: அதுக்கு எதுக்கு அந்த பொண்ணை சிரமப்படுத்திக்கிட்டேன்? நானே வந்து வழி காட்டுறேன்.
1: நீங்க எவ்வளவு பெரிய மகாராஜா, வேலைக்கார பொண்ணு இருக்கும் போது வெயில நீங்க கஷ்டப்படணும். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க.
6: மத்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் போனுமா, பொண்ண பாத்துமா, கல்யாணத்தை பண்ணுமா, கச்சேரியை வச்சுமா, அஞ்சுக்கோ பத்துக்கோ அதை வித்துமான்னு திரும்பி வந்துகிட்டே இருப்போம். இந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு வாரமால ஒண்ணுமே மாட்ட மாட்டேங்குது.
7: நேத்து பேலஸ்ல பார்த்த அந்த வேலைக்கார பொண்ணு மட்டும் செட் ஆயிருந்து வச்சுக்க, சொல்லைய 50,000 கிடைச்சிருக்கு.
8: நம்ம ராணி வராங்க, ராணி வராங்க, ஓடி போய் பூ பறிச்சிட்டு வாங்க.
1: வாத்தியலட்சுமி, இதுதான் மண் வாசனைங்கிறது. ஒரு புது மேனேஜர் வர்றாருன்னு சொன்னதும் ஜனங்கிட்ட என்ன ஒரு உற்சாக வெள்ளம் பாரு. என்ன பூ மேலையும் பூ விழுகுது, நீ வேற கை காமிச்சிட்டு
5: இருக்க? அது வந்து
1: அது சரி, நெல்லுக்கு பாயிருது புல்லுக்கும் பாயுது. ஓகே, என்ஜாய்.
6: ஒரு மேனேஜர் அவனுக்கு போய் பூவை போட்டு கைய காட்டி ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க.
3: மேனேஜருக்கு யாருங்க பூ போடுவாங்க? எல்லாம் எங்க ராணிக்கா தான் போடுறோம்.
6: ராணிக்கா?
3: ஆமா, பின்னாடி ஜீப்ல நின்று போயிட்டு இருந்தாங்களே, அவங்கள யாரு நினைச்சீங்க? எங்க நீலகிரி ரிசார்ட்டோட ராணி லட்சுமி பிரபா.
6: ஓ,
3: ஏதோ வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படி வருவாங்க. இன்னைக்கு என்னமே உங்களுக்கு பாக்குற கொடுத்து வச்சிருக்குங்க.
6: சரக்கு, ராணி வேலைக்காரி வேஷத்துல இருக்கானா?
9: இதுல ஏதோ மர்மம் இருக்கு.
1: ஏன் என்னாச்சு?
5: அது அங்க தெரியுது பார், அத ஃபேக்டரி.
1: சரி, ஏறு போலாம்.
5: இல்ல இல்ல, நான் பாலஸ் போறேன்.
1: லட்சுமி, ஏன் நடந்து போற? நான் கூட்டிட்டு போறேன்.
5: வேண்டாம்.
2: என்னாச்சு? நீதான் ராணியும் தெரிஞ்சு போச்சா?
5: இல்ல, எப்படியோ சமாளிச்சிட்டேன். அதுக்கு
2: கான்ட்ராக்டர்ஸ் தாம்மா.
1: என்னது, ஆளுக்கு 2 லட்சம், மொத்தம் 6 லட்சம் கொண்டு வந்திருக்கோம். எதுக்கு
2: இத்தனை வருஷமா நீலகிரி எஸ்டேட்டுக்கு? நாங்க தான் ரெகுலர் கான்ட்ராக்டர்ஸ். இதை வாங்கிட்டு வழக்கம் போல எங்களுக்கே கான்ட்ராக்ட போட்டு கொடு.
1: அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கொண்டாங்க.
3: நாளைக்கு எத்தனை மணிக்கு எங்க வந்து பாக்குறது?
1: நீங்க வரவும் வேண்டாம், என்ன பார்க்கவும் வேண்டாம்.
3: அப்படின்னா
1: இத்தனை வருஷமா கொள்ளையடிச்சுட்டு இருந்தீங்களே, அதுக்கு நஷ்டஈடா இந்த 6 லட்சத்தை எங்க மேனேஜ்மெண்ட் கிட்ட ஒப்படைக்க போறேன்.
3: எங்களை என்ன இழுச்சவாயின்னு நினைச்சியா?
1: ஆமாண்டா.

0: நீ வேலைக்காரி வேஷம் போட்டது ஒரு நல்ல வீட்டுக்காரனை பிடிக்கத்தான் இப்பதாமா தெரிஞ்சுக்கிட்ட. அந்த தம்பி கொடுத்த பூவ நீ ஆசையா வாங்கி தலையில வச்சுக்கிட்டிய. அப்பவே உன் மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறது எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. அந்த தம்பி உனக்கு படம் வாங்கி கொடுத்தாரு, அதுல அவருடைய இலகன மனசு தெரிஞ்சது. கான்ட்ராக்டர் கொடுத்த படத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாரு, அதுல அவருடைய மனசாட்சி தெரிஞ்சது. இந்த ரெண்டு விஷயத்த வச்சே அந்த தம்பி எடை போட்டுடலாம். ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன தப்ப ஒண்ணு இல்லம்மா. என்னவோ சாயங்காலம் அந்த தம்பி 6 to 9 அதாவது 6 to 9 வரைக்கும் திடீர்னு எங்கயோ காணாம போயிடுறாரு. அது என்ன ஏதுன்னு கிளியர் பண்ணிக்கோ, அப்புறம் கெட்டி மேலம்னா.
1: ஹலோ
2: லட்சுமி, என்னது இந்த நேரத்துல இங்க நின்று இருக்க?
1: பேலஸ்ல வேலை செய்யறவங்க யாரா இருந்தாலும் 6 மணிக்கு மேல வெளியே போறதா இருந்தா எங்க போறோம் என்னன்னு மகாராஜா கிட்ட தகவல் சொல்லிட்டு போனோங்கிறது ரூல். ஆனா நீ இது வரைக்கும் எந்த தகவலும் சொல்லாம டெய்லி ஈவினிங் 6 to 9 வெளியே போய் சுத்திட்டு வரதா உன் மேல குற்றச்சாட்டு இருக்கு.
2: ஐயோ சிக்கல்ல மாட்டிட்டேன்.
1: எங்க போற என்னன்னு என்கிட்ட உண்மையை சொல்லு, நான் ஏதாவது உதவி பண்ண முடியுமான்னு முயற்சி பண்றேன்.
2: ஒன்னும் இல்ல, எங்க அம்மா அப்பப்போ எங்க பாட்டியோட கனவுல வந்து எனக்கு ஒரு பெரிய சமஸ்தானத்துல உத்தியோகம் கிடைக்க போகுது, அதோட செல்வ செழிப்போட சும்மா எனக்குன்னு ஒரு ராஜகுமாரி பிறந்திருக்காளாம். அவ வந்து என்ன பார்த்து ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என் டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆக போகுதுன்னு சொன்னாங்க.
1: நிச்சயமா உங்க அம்மா கனவுல வந்து அப்படி சொன்னாங்களா?
2: எஸ் இட்ஸ் எ ஃபேக்ட். எங்க அம்மா சொன்ன மாதிரியே எனக்கு இவ்வளவு பெரிய பேலஸ்ல உத்தியோகம் கிடைச்சிருச்சே. அது மட்டும் இல்ல, இந்த ஏரியாவுல ஒரு 7-8 ராஜ குடும்பங்கள் இருக்கதா நான் கேள்விப்பட்டேன். அதனாலதான் டெய்லி ஈவினிங் 6 to 9 நான் ரவுண்ட்ஸுக்கு போயிட்டு இருக்கேன்.
1: ரவுண்ட்ஸா?
2: ஆமா, நான் பேலஸ்குள்ளே உட்காந்துருந்தா எந்த ராஜகுமாரி என்ன பாக்கணும் வேண்டாம். இத்தனை நாளா போயிட்டு வந்ததுல ஏதோ 1-2 தான் இசக பிசக பாத்துட்டு இருக்கு, ஆனா எது இன்னும் சரியா செட் ஆகல. என்ன லட்சுமி ஒரு மாதிரி அப்செட் ஆன மாதிரி பாக்குற? எனக்கு புரிஞ்சிருச்சு, நம்மளும் ஒரு ராஜகுமாரியா பிறந்திருந்தா மேல உப்பரியில் நிக்கலாம், சார் நம்மள பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கேன்னு ஃபீல் பண்றேன். அதானே
1: ஒரு 3 வருஷம் ட்ரை பண்ணியோ ஒருத்த கூட உன்ன பாக்கலன்னு வை, அப்புறம் என்ன செய்வே?
2: 3 வருஷம் சுத்துற அளவுக்கு நான் என்ன முட்டாளா? ஒன்லி 3 மந்த்ஸ், 3 மாசம் தான் ட்ரை பண்ண போறேன்.
1: அது என்ன கணக்குது 3 மாசம்?
2: அது நான் உத்தியோகம் இல்லாம சும்மா சுத்திட்டு இருந்த காலத்திலேயே எங்க பாட்டி ஏண்டா வெங்கட் ஒரு கல்யாணம் பண்ணி கூடாதான்னு சொல்லி கேட்பாங்க. இப்ப எனக்கு உத்தியோகம் கிடைச்சல முதல் மாசமே பொண்ணு பாக்கட்டுமா வெங்கட்னு சொல்லி லெட்டர் போடுவாங்க. 2வது மாசம் 2 பொண்ணுகளோட போட்டோ அனுப்புவாங்க. 3வது மாசம் பொண்ணெல்லாம் பார்த்து முடிவு பண்ணியாச்சுப்பா, மரியாதையா நீ வந்து தாலி கட்ட போறியா இல்ல நான் வெஸ்த குடிக்கணுமான்னு சொல்லி மிரட்டுவாங்க. வேற வழி, எங்க பாட்டி எந்த கழுத்தை காட்டுதோ அந்த கழுத்துக்கு நான் தாலி கட்டிடுவேன்.
1: அப்ப இன்னும் 3 மாசத்துக்கு ராஜகுமாரி ராஜகுமாரி சுத்திட்டு இருக்க போற?
2: ஷூர், நோ டவுட். எங்க பாட்டி வர்றதுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு.
3: டேய் வெங்கட், என் கண்ணு நல்லா இருக்கிறாடா ராசா. எவ்வளவு பெரிய சமஸ்தானம், இதுல உனக்கு உத்தியோகம், உண்மையிலே நீ குடுத்து வச்சவன்டா.
1: 3 மாசம் ஹோகையா?
3: ஏண்டா இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? யார் இந்த பொண்ணு?
1: நான் இந்த வீட்டுல வேலை பாக்குறேன்.
3: வேலை பாக்குற பொண்ணு? முகலட்சணம் துவாரணை பார்த்தா அப்படி தெரியலையே.
1: இல்ல இல்ல, வேலைக்கார பொண்ணுதான்.
3: என்னடா நீ ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? பாட்டி வந்த சந்தோஷத்துல வாய் அடைச்சு போச்சா?
1: பாட்டி உங்க பேருக்கு கல்யாணம் வந்துருச்சு. அதான் பாட்டி கிட்ட சொல்லி 3 மாசத்துக்குள்ள கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணணும் சொல்லிட்டு இருந்தாரு. கரெக்டா நீங்க வந்துட்டீங்க. நீங்க வேற பாட்டி கெஸ்ட் ஹவுஸ் போல. இந்தாங்க பாட்டி பாலு. என்ன பாட்டி பாக்குறீங்க?
3: ஒண்ணு இல்ல, அந்த டிராயர்ல ஒரு சுருக்கு பை இருக்கும், எடுத்துட்டு வா. என் பேர சாயந்தரம் சொன்ன பாவம் லக்ஷ்மி, அதுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லன்னு.
1: இது என்னங்க பாட்டி?
3: என் பொண்ணு நகம்மா, வெங்கடக்கு கல்யாணம் ஆச்சுன்னு அவன் சம்சாரத்துக்கு குடுக்கறதுக்கு அவன் அண்ணிமாருக்கு தெரியாம எடுத்து வச்சிருக்கிறேன். கைய கொடு
1: பாட்டி. எனக்கு எதுக்கு பாட்டி?
3: பொட்ட பிள்ளனி, உடம்புல குண்டுமணி அளவுக்காவது தங்கம் இருக்கணும்.
1: அதுல பாட்டி நீங்க யாருக்காகவோ எடுத்து வச்சத?
3: பரவாயில்ல அம்மா, எனக்கு என்னமோ உனக்கு போடணும்னு தோணுச்சு. ஏமா மகாராஜா எப்படி? நல்ல மாதிரி தானே?
1: ரொம்ப நல்லா ஒரு பாட்டி.
3: ஒன்னு இல்ல, நாளைக்கு என் பேரனுக்கு பிறந்த நாள். ஏமா நாயர் கிட்ட சொல்லி காலையில வடை பாயசம் வச்சு கொடுத்தா மகாராஜா கோசிக்க மாட்டாரு இல்ல?
1: பாட்டி உங்க பேரனோட பிறந்த நாள் எப்படிங்கறத நாளைக்கு காலையில பாருங்க.
3: இப்படி பாரு,
4: ஹாப்பி பர்த்டே.

0: ஒரு நாலு முழம் கொடுங்க. லட்சுமி லட்சுமி, இவ்வளவு பெரிய பேலஸ்ல எல்லா பூவும் இருக்கு, கரெக்டா மல்லிப்பூ மட்டும் இல்ல பாருங்க.
1: இந்தாங்க
0: இந்த எவ்வளவுமா?
1: 10 ரூபாங்க.
0: நல்லா இருக்கு. அம்மாமா இங்க வாங்க, இன்னொரு நாலு முழம் பூ கொடுங்க.
1: அது தலை நிறைய இருக்குல்ல, எனக்கு இது போதும். வேண்டாமா?
0: இல்ல இல்ல, நீங்க கொடுங்க.
1: எதுக்குயா?
0: சொல்றேன் இந்த, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என் ரூம்ல இருக்கிற சாமி போட்டோக்கு போட சொல்லான்னு வாங்கினேன், அதுக்குள்ள நீ ஆசையா வச்சுட்ட, அதான் வேற வாங்கினேன். இரு

0: இது வெங்கட்.
1: ஆமா லட்சுமி, உன் பிறந்தநாள் எப்போ?
2: எதுக்கு?
1: விஷயம் இருக்கு சொல்லு.
2: எதுக்குன்னு சொல்லியா?
1: இல்ல, இத்தனை வருஷமா சாதாரண ஆரஞ்சு மிட்டாய் பால் பாயசத்தோட நடந்துட்டு என்னுடைய பர்த்டே. இன்னைக்கு சிவகாசி வெடியோட சும்மா தடப்படலாம் நடந்ததுன்னா எல்லாம் உன் கைங்கறிட்டாலதான். அதுக்கு பதிலுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டாமா?
2: வர மாசம் 18ஆம் தேதி.
1: 18? உன்னோட பிறந்த நாளுக்கு ஒரு மாபெரும் இன்பதிர்ச்சி காத்திருக்கு.
3: இது கேளு லட்சுமி, ஒரே தமாஷா இருக்கும். கிருஷ்ண பரமாத்மாவின் லீலைகள் கோபியர்களுக்கு எப்போதும் பிடிக்கும். ஒரு சமயம் கோபியர் குளித்து கொண்டிருக்கும் போது கண்ணன் ஆற்றில் இறங்கி கோபியரின் துணிகளை எடுத்துக்கொண்டான். படுப்பாவி, என்னெல்லாம் பண்ணாம பாரு.
2: பாட்டி ஒரு நிமிஷம். பாட்டி
1: என்ன, எங்க பாட்டி காயில் போட்டு செட்டப் பண்றீங்க? பாட்டி காயில் போட்டோம்னா பேர நான் செட் ஆயிடுவேன் நினைக்கிறியா?
2: என்னையா, என்னமோ செட்டப் வாயில நீ பாட்டு பேசிட்டு போற?
1: இதே எங்கிட்ட இந்த நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. நேத்தே எங்க பாட்டி சொன்னாங்க, டே வெங்கட், அந்த வேலைக்கார பொண்ணு லட்சுமிக்கு மூக்கு முடி எல்லாம் அப்படி கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு. ராஜம்சங்கிறது அவ மூஞ்சில அப்படி தேங்கி நிக்குது. பேசாம அவளே கல்யாணம் மூச்சு கூடாங்க. எல்லாம் அந்த ஆயில் பண்ற வேலை. அது எந்த ஊர் ஆயில்னு தெரியல. நம்ம கூட கொஞ்சம் ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணும்.
2: நிஜமாவே உங்க பாட்டி அந்த மாதிரி தான் சொன்னாங்களா?
1: ரொம்ப பூரி பல்ல ஒண்ணு அடைய வேண்டாம். எங்க பாட்டி கண்ணுக்கு வேணா ராஜம்சம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனா என் கண்ணுக்கு ஏதோ ரெண்டு அம்சம் பரவாயில்லன்னு தோணுது. ஒண்ணு கண்ணு, இன்னொன்னு மூக்கு.
2: இங்க திரும்பியா, நான் நேரடியாவே கேக்குறேன். உங்க பாட்டிக்கே என்ன பிடிச்சு போச்சுல்ல, இப்ப ஏன் என்ன கல்யாணம் பண்ணி கூடாது?
1: புரியாம பேசாத லட்சுமி. நீயும் பிளாட்ஃபாரம், நானும் பிளாட்ஃபாரம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் என்ன பண்றது? நான் எப்படி ஒரு ராஜகுமாரி காசப்படணும் அந்த மாதிரி நீயும் ஒரு ராஜகுமாரனுக்கு காசப்படு. அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்.
2: என் கண்ணுக்கு நீ தான் என் ராஜகுமாரி மாதிரி தெரியற.
1: இல்ல, என் கண்ணுக்கு நீ ராஜகுமாரி மாதிரி தெரியல.
2: யோ, என்ன நல்ல மேல இருந்து கீழே வரைக்கும் ஒரு தடவை பாரு.
1: எதுக்கு?
2: நல்லா பாத்துட்டு என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு.
1: இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ற. நான் என் ராஜகுமாரி ஐடியாவ மாத்திக்கிறதா இல்ல.
3: இன்னைக்கு பங்குனி உத்தரம், முருகன் கோவில்ல உன் பேர்ல அர்ச்சனை பண்ணலாம்னு கொண்டு வர
2: சொன்னேன்.
3: ஆமா அம்மா, என் பேர அவுத்து விட்ட கழுத போல ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறா. அவனுக்கும் உனக்கும் எப்படியாவது ஒரு முடிச்சு விழணும்னு வேண்டிக்கிட்டேன். எடுத்துக்க போலாம்.
1: ஹலோ மை டியர் பாட்டி, கொஞ்சம் சீக்கிரம் கீழே இறங்கி வா.
2: என்ன இவ்வளவு அவசரமா கூப்பிடுறா?
1: வா. என்னமோ செட் ஆகாதுன்னு சொன்னீங்க, செட் ஆயிருச்சு பாரு. ப்ளீஸ் கொஞ்சம் கீழ இறங்கி. மை கிராண்ட்மா.
4: ஹலோ.
1: பரோடா ராஜகுமாரி.
3: அம்மா லக்ஷ்மி, லக்ஷ்மி.
2: என்ன பாட்டி?
3: பால் கொண்டாம்மா.
1: பாட்டி ஆபீஸ் வேலை பாத்துட்டு இருக்கேன், இப்ப வந்து விளையாட்டு பண்றேன்.
3: அதெல்லாம் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம், இப்ப நான் உங்களோட கொஞ்சம் பேசணும்.
1: சொன்னா கேளு பாட்டி. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டி இருக்கு, அதனாலதான் ஆபீஸ் வேலையெல்லாம் இப்பவே பாத்துட்டு இருக்கேன்.
3: டேய் டேய், நீ எங்க போறியோ எதுக்காக போறியோ எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல நான் கேக்கறதுக்கு பதில் சொல்லு. நேத்து கார்ல உன் கூட வந்து இறங்குனாலே அந்த பொண்ணு யாரு சொல்லுடா?
1: பாட்டி, நேத்து பஜார்ல ஒரு காளமாடு கை தவுத்துக்கிட்டு ஆவேசமா ஓடி வந்தது. ஜனங்கள்லாம் தலைவிரிக்க செதறி ஓடினாங்க. நடுவுல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு. அப்புறம் நான் போய் அந்த காளமாடு அடக்கிட்டு குழந்தைய காப்பாத்திட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இங்க பேலஸ்ல கூட என்ன இறக்கி விட்டு போனா.
3: அவ்வளவுதானே, ஐ லவ் யூன்னு ஒண்ணும் சொல்லலையே.
1: ஏன் பாட்டி, குழந்தை பிறந்துண்ணுமே நடந்துருதா என்ன? தத்தி தவழ்ந்து அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்குது. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும்னு சொன்னேன். அது எங்க தெரியுமா? பரோடா ராஜகுமாரியோட பார்ட்டிக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அவ பாக்க, நான் பாக்க, அவ சிரிக்க, நான் சிரிக்க, அவ உம்மா சொல்ல, நான் உம்மா சொல்ல.
2: உம்மாவா? அது என்ன?
1: இங்கிலீஷ் கிஸ், லிப் டு லிப், 10 மினிட்ஸ். அதுக்கப்புறம் டைரக்ட் டேக் ஆஃப் தான்.
3: டேக் ஆஃபா?
1: யா,
3: இத வந்துரு.
1: காலையில் நேரத்தில் எந்திரிக்கணும், அப்பதான் ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்.
3: டேக்காப்பா, டேக்காப்பு. நாளைக்கு பூரா வவுத்துல குடுங்கி கக்கசுல கடக்க போறே பாரு. நீ பரோட்டா ராஜகுமாரி பார்க்க போறிய, கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும், இந்த பாதம் பால் சாப்பிடு.
1: தேங்க்யூ.

0: குறி பறிந்து பாதாம் பால் கொடுக்காங்க பாரு, இதுதான் கிராண்ட் மாங்கிறது.
1: யோ டேமேஜர்
0: மகாராஜா,
1: நீ வேலை பாக்குறதுக்கு உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறல,
0: கொடுக்கறீங்க மகாராஜா,
1: சாப்பாடு போடுறல,
0: போடுறீங்க மகாராஜா,
1: அப்புறம் என்ன உனக்கு பாதாம் பால் போடுறீங்க?
2: நல்லா இருக்கு பாட்டி, ரொம்ப அருமையா கலக்கிருக்கா.
3: வெங்கட, ஏண்டா எப்போ எந்திரிச்ச, எப்ப ரெடியான?
0: நான் தான் முதல்ல சொன்னேன் பாட்டி, காலையில எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னு, அதான் ஃபாஸ்டா ரெடி ஆயிட்டேன்.
3: ஆமா, வயித்துக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?
0: ஒரு வாரமா பிரச்சனையா இருந்தது, இன்னைக்குதான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு.
3: ஃப்ரீயா இருக்கா?
4: சாரே சாரே, தப்பு நடந்து மகாராஜாவுக்கு எந்தோ ஆயி, காலம்புற பாத்ரூமுக்குள்ள போனவர் இதுவரை வெளியே வந்து டூ அவர்ஸ் ஆயி.
0: என்னையர், நீங்க கதவை தட்டி பாத்தீங்களா?
4: நான் பல தடவை தட்டி, அயாள் டோன்ட் டிஸ்டர்ப் னு பாருங்க, எனக்கு ஏதோ சந்தேகம் ஆயிட்டு உண்டு.
3: ஏண்டா, ராத்திரி உனக்கு பால் கொடுக்கும் போது மகாராஜா சார் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு, பாலு நீ குடிச்சியா அவர் குடிச்சாரா?
0: இல்ல, அவர் பிரியப்பட்டாருன்னு அவர் குடுத்துட்டேன்.
5: இடைவெளிக்கு பிறகு ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒளிச்சித்திரம் கேட்கலாம்.
6: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
7: புரட்சியின் அடையாளமாக,
6: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை,
7: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
6: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
7: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ வி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
6: மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
5: தொடர்வது ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்பட ஒளிச்சித்திரம்.
0: லக்ஷ்மி, லக்ஷ்மி எங்க இருக்க?
3: ஒண்ணு
0: இல்ல லட்சுமி, நேத்து நான் வீட்ல இருந்து புறப்பட்டு போகும்போது நீ எழுத்தாப்புல நடந்து வந்த அந்த நல்ல சங்கடத்தினாலதான் நேத்து பரோடா ராஜகுமாரி நான் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. நான் இப்ப மறுபடியும் அந்த ராஜகுமாரி சந்திக்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இன்னைக்கும் நீ எழுத்தாப்புல நடந்து வர்றியா?
3: அடிச்சாருப்பால, ஏண்டா நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன், நீ எவ பின்னாலும் போறதுக்கு அவளையே சிகரத்துக்கு வர சொல்றியா? அந்த பொண்ணு மனசு எவ்வளவு கஷ்டப்படும்!
0: நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் கிடையாது பாட்டி, நான் ஏற்கனவே லட்சுமி கிட்ட சொல்லிக்கிறேன். லட்சுமி, உன் நல்ல மனசுக்கும் அழகுக்கும் உனக்கும் ராஜகுமாரன் கிடைப்பான்னு. லட்சுமி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் ஃபீல் பண்ண மாட்டான். என்ன லட்சுமி, நான் எங்க ஆளைய காணும்? ஒருவேளை நிஜமாவே ஃபீல் பண்றாளா? சரி, தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் லட்சுமி. எனக்கு நல்லா தெரியும் உனக்கு நான் ரொம்ப பிடிக்கும், எனக்காக நீ எது வேணாலும் செய்வேன்னு. போயிட்டு வெற்றியோட திரும்பி வர்றேன்.

0: குட் மார்னிங் தில்ரூபா.
1: ஹாய் மிஸ்டர் வெங்கட், ஏன் லேட்?
0: அது வழியில ஹெவி டிராஃபிக்.
1: ஓ ஐ சீ.
2: என்னது நம்ம மணி சத்தம் மாதிரி கேக்குது?
1: டாடி வாட் ஹேப்பன்?
3: ரோட்ல போற தெருநாய் சூரிய நாய் எல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அதை பார்த்துட்டு சும்மாவா இருக்க முடியும்?
2: எதுக்கு ஏன் மணிய சுட்ட?
3: ஏன் நாய் என்ன ஜாதி, ஓன் நாய் என்ன ஜாதி, அது வந்து இதுகிட்ட டாவடிச்சா சுடாம என்ன செய்யறது?
2: மனுஷனுக்கு மனுஷனே ஜாதி பார்க்க கூடாதுன்னு இந்த நாடு பூரா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. நீ நாயில கூட ஜாதி பாக்குறியடா கூடுகட்ட நாய. அந்தஸ்துங்கிறது காசு பணத்துல இல்லடா, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்த பாடுபடுறமே அந்த உழைப்புல இருக்கு. நீ ஏதோ மச்சு வீட்டுக்காரன், நான் குச்சி வீட்டுக்காரன்னு பொறாமையில பேசுற நினைச்சுக்காத. இதோ இந்த பக்கம் ஒரு பணக்காரன் இருக்கான், இந்த மாலசாமி சாமிக்கு கூட சல்யூட்டா அடிப்பான், கையெடுத்து கும்பிட மாட்டான். ஆனா அந்த பணக்காரன தினமும் கையெடுத்து கும்பிடுறேன். ஏன் தெரியுமா? அவங்க அப்பா என்ன மாதிரி ஒரு சாதாரண கைவண்டி இருக்கிற ஆளு. அவரு ராத்திரி பகலா மாடா உழைச்சி தான் மகனை டாக்டர் ஆக்கினாரு. அவன் இன்னைக்கு நாலு மாடி கட்டியிருக்கான்னா அதை பார்த்து நான் சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன், ஐ அம் ப்ரவுட். இதோ இந்த பக்கம் கூட ஒரு பணக்காரன் இருக்கான், அவனுக்கும் இந்த மாடசாமி சல்யூட் அடிக்கிறான். ஏன் தெரியுமா? அவங்க அப்ப ஏழு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடற அளவுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கான். இருந்தாலும் அப்ப சம்பாத்திய வேண்டான்னுட்டு தன்னுடைய சுய உழைப்புனால நாலு மில்ல கட்டினான். அந்த உழைப்பையும் இந்த மாடசாமி ரெஸ்பெக்ட் பண்றான். ஒரே ஒரு நிமிஷம் பிளாஷ்பேக்க ஓட்டி பாரு. நீ சாதாரணமா பந்திக்கு திங்க வந்த ஆளு, கல்யாணத்தன்னைக்கே பொண்ணு கர்ப்பம்னு தெரிஞ்ச உடனே வந்த விட்டுட்டு ஓடிட்டான். நீ பொண்ணு கழுத்துல தாலிய கட்டின. நான் கூட முதல்ல நீ ஏதோ பெரிய தியாகம் தான் பண்றேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீ சொத்து மொத்தத்தை எழுதி வாங்கிட்டு பிறகுதான் தாலியவே தொட்டேன்னு. குடும்பத்துக்கு ஒரு குணவதியான பொண்டாட்டி.

0: இவனும் நினைக்காம கோடீஸ்வரனா போதும் நினைச்ச கேவலமான நாய் நீ. ஏ நாய் உன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கேவலமா போச்சா?
1: இதுக்கு மேல ஏதாவது பேசுன சுட்டுடுவ
0: சுடுறா பாக்கலாம். இது போதுண்டா மனசாமி ஹிஸ்டரியில நின்னுட்டா. இனி என் லெவலுக்கு உன் கூட பேசுறதையே கேவலமா நினைக்கிறேன். வாங்க எல்லாரும் போலாம்.
2: ஏண்டா சாப்பிட்டியா?
3: இல்ல பாட்டி, இன்னைக்குதான் வயிறு மனசு எல்லாமே நிறைஞ்சிருக்கு.
2: உனக்கு நிறைஞ்சா போதுமா? மத்தவங்க பட்டினியா இருக்காங்க, அது உனக்கு கவலை இல்ல அப்படிதானே?
3: யாரு பட்டினி கிடக்குறா?
2: யாரா? தினமும் உன்னை சாப்பிட வச்சு அப்புறம்தானே லட்சுமி சாப்பிடுறான். அவன் என் நேரத்துக்கு வரானோ, வந்தா அவனே போட்டு சாப்பிட்டோம், நீ சாப்பிட்டு படுமான்னா? இல்ல இல்ல, அவரா சாப்பிட்டா ஒவ்வொரு சாப்பிட மாட்டாரன்னு சொல்லு. அவ உன் மேல காட்டுற அக்கறையை பார்த்தா, சின்ன வயசுல உங்க அம்மா உன்னு தோல் மேல போட்டுட்டு தூரியாட்டுவாள், திருப்பி திருப்பி அதே ஞாபகம் வருது. போடா போய் அவளை சாப்பிட சொல்லு.
4: நல்லா இருக்க?
0: நான் எப்படி ஒரு ராஜகுமாரிக்கு ஆசைப்படணும், அந்த மாதிரி நீயும் ஒரு ராஜகுமாரனுக்கு ஆசைப்படு.
4: என் கண்ணுக்கு நீ தான் என் ராஜகுமாரி மாதிரி தெரியற.
0: எங்களுக்குள்ள ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். இன்னைக்கும் நீ எழுத்தாப்பு நடந்து வர்றியா?
5: வந்தாள் வந்தாள் ராஜகுமாரி ஒய்யாரி.
4: சாரி வந்து ரொம்ப நேரம் ஆச்சா, கொஞ்சம் வசதியா இருந்தது, அதான் தூங்கிட்டேன். காலையில வெளியில போகும்போது சகுனத்துக்காக என் எதிரில் வர சொன்னீங்க. சகுனம் நல்லா இருந்ததா? மௌனமா இருக்கீங்க. சகுனம் சரியில்லையா?
3: சகுனம் எதிர்பாராத விதமா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது.
4: அந்த பரோடா ராஜகுமாரி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாடா?
3: ஐ லவ் யூன்னு அந்த பொண்ணு சொல்றதா? நான் ஐ லவ் யூ சொல்றதுக்கான நேரம் வந்துருச்சு. கொஞ்சம் இப்படி திரும்ப லட்சுமி.
4: என்னாச்சு?
3: ஒண்ணு இல்ல.
4: என்னமோ சொல்ல வந்தீங்க?
3: இல்ல, அது இன்னைக்கு சொல்றதை விட வேற ஒரு நாள் சொன்னாதான் ரொம்ப விசேஷமா இருக்கும்.
4: நல்ல விஷயத்த எப்பவும் தள்ளி போடாதீங்க, பின்னால் ஏதாவது அடைஞ்சல் வந்துடும். நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லிடுங்க.
3: நோ நோ, எந்த பொண்ணு கிட்ட எப்ப ஐ லவ் யூன்னு சொன்னா அது இன்பதிர்ச்சியா இருக்கும் எனக்கு தெரியும், அப்பதான் நான் சொல்லுவேன். இது என்னது?
2: இதுல ஒண்ணு சாப்பிட்டா தூக்க மாத்திர, மொத்தமா சாப்பிட்டா சொர்க்க யாத்திரை.
3: இத பார் பாட்டி, உன் வயசுக்கும் உன் அனுபவத்துக்கும் என்கிட்ட விடுகதை போட்டீங்கன்னா எனக்கு என்ன புரியணும் வேண்டாம். ஏதாவது சொல்லணும் நினைச்சீன்னா எனக்கு புரியற மாதிரி நேரடியா தெளிவா சொல்லு.
2: வர்ற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிறைஞ்ச முகூர்த்த நாள்.
3: 18
2: பக்கத்துல முருகன் கோவில் இருக்கு, அங்க வச்சு நம்ம லட்சுமி கழுத்துல நீ தாலி கட்டுற. அப்படி கட்டல அன்னைக்கு மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் நான் இதை சாப்பிட்டு சொர்க்க யாத்திரை போயிடுவேன். என்னடா ஒரு மாதிரியா பாக்குற? கழுவி சொம்மா மிரட்டேன்னா? நீ மாத்திரம் லட்சுமி கழுத்துல தாலி கட்டல, கண்டிப்பா நான் இது சாப்பிடுவேன்.
3: ஓகே பாட்டி, நீ சொல்ற மாதிரியே வர்ற 18ஆம் தேதி கல்யாணம்ங்கறத நிச்சயம் பண்ணிக்குவோம். ஆனா ஒண்ணு ஒண்ணு, என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணு.
0: ஐயோ லட்சுமி, எனக்கு தலையில கல்ல தூக்கி போட்டுட்டியே. கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருந்த என் பையன் இப்ப ஒரே அடியா விஷத்தை குடிச்சிட்டாமா?
4: ஆஸ்பத்திரியில கொண்டு போய் போட்டோம். பாவி மவன் வேலைக்காரி லட்சுமியை தான் பாக்கணும்னு சொல்றான். பெத்த மனசு எப்படி துடிக்கணும்? ஆம்புலன்ஸ் வாசல்ல தான் நிக்குது.
0: உங்க ஊர் சேர்ந்து வளர்த்துதான் உனக்கு குடுத்து வைக்கல. கடைசிக்கு உங்க ஐயால வாக்கரிசியாவது வந்து போட்டுருவா.
6: பாப்பா, இங்க எங்கேயாவது மண்டைய போட்டான்னா நம்ம பேர் ரிப்பேர் ஆயிடும். எதுக்கும் போய் பார்த்துட்டு சீக்கிரம் அனுப்பிச்சு வச்சிருவோம்.
3: அது பைனா குளரா? அது ஸ்டெட்டோஸ்கோப்டா? முறுக்கு வைக்க போறேன், டாக்டர் பாஷம் போட பாரு. ஏய் வீடு பண்ணுங்க, எட்டு சொருடி எட்டு போட்டா வரடா.
0: ஏப்பா உசுறு இருக்கா?
6: இருக்கு இருக்கு.
0: உன்னை பாக்குற காத்தாம இன்னும் துடிச்சுக்கிட்டு இருக்கா?
4: பாமா வந்து பக்கத்துல நின்னு பாரு. தம்பி லட்சுமி வந்திருக்காடா.

0: நான் செத்தாலும் பரவாயில்ல லட்சுமி, கடவுள் படைச்ச உன் கூட சேர முடியல, அதனால்தான் உன்னை படைச்ச கடவுள்கிட்டே போய் சேரலான்னு முடிவு பண்ணிட்டேன் லட்சுமி. அடுத்த ஜென்மத்திலேயாவது நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம். டேய், வண்டிய நேரா சுடுகாட்டுக்கு ஓட்டுங்கடா.
1: இல்ல இல்ல, உங்களுக்கு ஒன்னும் ஆயிடாது, நீங்க குணமாயிடுவீங்க, சீக்கிரம் ஹாஸ்பிடல் கொண்டு போங்க.
2: உலகமே நீயிட்டு இருக்கான் தாயி,
1: கொஞ்சம் மனசறிக்கு வாமா தாயி.
2: ஒர்க்அவுட் ஆயிடுச்சு
3: பாப்பா, சரியோ தப்போ என் மனசுல பட்டத சொல்றேன். நீ வாய் விட்டு கேட்டும் வெங்கட்டும் பக்கம் திரும்பவே இல்லை, ஆனா நீ வேண்டான்னு சொல்லியும் இவன் உனக்காக உயிரை கொடுக்கவே துணிஞ்சிட்டான். இத பத்தி கொஞ்சம் யோசனை பண்ணு.
1: பாட்டி, என் ரூம்குள்ள யாராவது வந்தாங்களா பாட்டி?
4: இல்லையே, யாரும் வரல. ஏன்
1: இல்ல? நீங்க கொடுத்த தங்க வளையல டேபிள்ல கழட்டி வச்சுட்டு குளிக்க போயிருந்தேன், திரும்பி வந்து பார்த்தா காணோம்.
4: என்னம்மா இது, ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் வாட்ச்மேன் இருக்கா, இங்க யாரு வந்து திருட போறா?
1: இல்ல பாட்டி, என் ரூமுக்கு அப்பப்ப யாரோ வந்து போறாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து கூட சாரி ஜாக்கெட் எல்லாம் மடிச்சு வைக்கும் போது அஞ்சு ஜாக்கெட் இருந்தது, சாயந்தரம் அயன் பண்ணும்போது ஒரு ஜாக்கெட் காணோம்.
2: இந்தாங்க இது அளவு ஜாக்கெட்டு.
5: சரிங்க,
2: இதுதான் துணி, கல்யாண துணி, கொஞ்சம் நல்லபடியா தைச்சு கொடுங்க. இந்தாங்க இது அளவு வளையலுங்க, இந்த டிசைன்ல ஒரு மூணு வளையல், இந்த டிசைன்ல ஒரு மூணு வளையல். பயந்துட்டியா? ஓபன் பண்ணு.
1: என்ன
2: ஓபன்? வர 18ஆம் தேதி என் கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கு, தெரியுமா?
1: பாட்டி சொன்னாங்க.
2: பொதுவா பொம்பளை தான் போய் தாலி வாங்கிட்டு வருவாங்க, ஆனா ஒரு காரணத்துக்காக நானே நேர்ல போய் வாங்கிட்டு வந்தேன். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு இது புடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அதுதான் உங்க அபிப்பிராயம் கேட்கலாம்னு வந்தேன். புடிச்சிருக்கா சொல்லு லட்சுமி, புடிச்சிருக்கா?
1: எந்த பொண்ணுமே தாலி நல்லா இருக்கான்னு பாக்குறத விட அதை கட்ட போறவர் நல்லா இருக்காரான்னு பாப்பா. அந்த பொண்ணுக்கு தான் உங்களை பிடிச்சிருக்குல்ல?
2: இருக்கலாம் லட்சுமி, ஆனா இந்த கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு வேண்டப்பட்ட முதல் நபரே நீதான். உன்ன முன்னால் நிக்க வச்சுதான் இந்த தாலியே நான் கட்ட போறேன், நீ வரலன்னு வெய்ய இந்த கல்யாணமே நடக்காது. அதனாலதான் உன் அபிப்பிராயம் தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நல்லா பாத்து சொல்லு லட்சுமி, இந்த தாலி உனக்கு பிடிச்சிருக்கா? தேங்க்ஸ். இந்த பாட்டிட்டு கொடுத்து பத்திரமா வச்சு.
3: பாப்பா, ததியில முகம் பார்த்து பொட்டு வைக்கலாமா? தப்பு இல்ல, ஆனா தண்ணீர்ல தெரிகிற முகத்துக்கு பொட்டு வைக்க நினைக்கிறது முட்டாத்தனம். பரம்பரை பரம்பரையா உங்க ராஜவம்சத்து பொம்பளைங்க குடும்ப ஐஸ்வர்யத்துக்காக அவங்க அவங்க தாலியில கோத்துக்கிற விலை மதிக்க முடியாத கல்லுமா அது. நீ ஆசைப்படுறேன்னு வாய் விட்டு சொல்லியும் கூட அவன் யாருக்கோ வாங்கிட்டு வந்த தாலியில அந்த கல்ல கோத்து கொடுக்க உனக்கு எப்படிமா மனசு வந்தது?
1: அங்கிள், காதல் கை கூடி சந்தோஷமா வாழறது ஒரு சுகம். காதல் கை கூடலனாலும் நம்ம காதலிச்சவங்க சந்தோஷமா இருக்கணும்னு வாழறது இன்னொரு சுகம். அவர் எனக்கு கிடைக்கலனாலும் அவர் எங்க இருந்தாலும் ஐஸ்வர்யமா வாழணும் அப்படின்னு நான் நினைக்கலனா அப்புறம் என் காதலுக்கு அர்த்தமே இல்லை.
4: டேய் லூச, இங்க வாடா. ஏண்டா புதுசா தாலி வாங்கினிய? பரம்போது கோயிலுக்கு போயிட்டு வந்தியா இல்ல நேரா வீட்டுக்கு வந்தியா?
2: கோயிலுக்கு எல்லாம் போகல, நேரா வீட்டுக்கு தான் வந்தேன். ஏன்
4: மண்டு மண்டு, பெரியவங்களை கூட கூப்பிடாம தனியா போய் தாலி வாங்க தெரிஞ்சது? இது ஒரு கோவில்ல வச்சு பூஜை பண்ணணும்னு தெரியலையா?
2: பாட்டி, நான் வெறும் தாலி தானே வாங்கிட்டு வந்தேன், இதுல கல்லெல்லாம் கோத்துருக்கு, இது எப்படி வந்தது?
4: தடை, நம்ம ஊத்துறது உப்பு தண்ணியா இருந்தாலும் தென்னை மரம் எப்போ இனிப்பு தண்ணி தான் கொடுக்கும். அது போலடா லட்சுமி மனசு. நான் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றேன், நீ எவ பின்னாலையோ சுத்துற. ஆனாலும் லட்சுமி, இது ராசியான கல்லு, நீ வச்சுக்கோமான்னு மகாராஜா இதுக்கு கொடுத்தது உனக்காக இதுல கோர்த்திருக்கா. இத பாடுறா, நல்லதும் சரி கெட்டதும் சரி என் வாயில வந்ததுன்னா அது கண்டிப்பா நடக்கும். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. எவ்வளவு பரோட்டா ராஜகுமாரின்னு சொன்னிய, அவ கழுத்துக்கு இது போகவே போகாது, கண்டிப்பா நம்ம லட்சுமி கழுத்துக்கு தான் வரும். இந்த நீயே கோயிலு கொண்டு போய் பூஜை பண்ணிட்டு வா.
2: நமஸ்காரம் சாமி.
6: நமஸ்காரம்.
2: அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம், இந்த மாங்கல்யத்தை சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி
6: கொடுக்குறீங்களா? ஏன் சாமி, நிச்சயமா அது ராஜவம்சத்து கல் தானா?
7: ஆமாண்ணா, இந்த கல்லு பெரிய ராஜகுடும்பங்கள்ல தான் இருக்கு, இவா கிட்ட வரக்கு சான்ஸே கிடையாது.
2: என்ன சார்?
6: ஒரு நிமிஷம் வாங்க,
2: கையெழுங்க சார். ஏதோ திருடன பிடிக்கிற மாதிரி சந்தேகமா பாக்குறீங்க.
6: சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எங்க

0: பாக்குறீங்க?
1: நீலகிரி எஸ்டேட்ஸ்.
0: நீலகிரி எஸ்டேட்ஸா?
1: எஸ், டோட்டல் எஸ்டேட்டுக்கும் ஒரே மேனேஜர் நான் தான். என்ன ஆளம் தெரியாம காலம் விட்டமேன்னு ஒரு மாதிரியா ஃபீல் பண்றீங்களா? இட்ஸ் ஆல் ரைட்.
0: கொஞ்சம் நில்லுங்க. எதுக்கும் பேலஸுக்கு போன் பண்ணி ராணி கிட்ட ஒரு வாரத்தை பேசிக்கலாம்.
1: ராணியா? அங்கேயாவது ராணி? எங்க எஸ்டேட்ல ராணி எல்லாம் கிடையாது, ராஜா மட்டும்தான் இருக்காரு.
0: ராஜா பேரு?
1: ஏகாம்பர ஈஸ்வரர்.
0: ஏகாம்பர ஈஸ்வரர் மகாராஜாவா?
1: எஸ். மகாராஜா, மகாராஜா, மகாராஜா, உங்களை பாக்குறதுக்காக சில முக்கியமான ஆளுங்க வந்திருக்காங்க.
2: அந்த ஒன்ற கண்ணனுக்கு வேற வேலையே கிடையாது. முதல்ல அவனை மரியாதையா இந்த இடத்தை விட்டு போக சொல்லு. வந்த சவுக்க எடுத்து
1: பின்னில் நீங்க ஐஜியா இருக்கலாம், அதுக்காக எங்க மகாராஜா வடிக்கிறது ரொம்ப தப்பு.
2: யோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? நான் மகாராஜா இல்லையா?
1: மகாராஜா ஒரே ஒரு ஆளுக்கு இப்படி பயந்துட்ட எப்படி? நான் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் உங்களுக்காக ஃபைட் பண்றேன். துணிஞ்சு நீங்க தான் மகாராஜான்னு
3: சொல்லுங்க. ஏய்யா, நீ எப்ப இருந்து மகாராஜான கேக்குறாருல?
1: சொல்லுவேன்.
3: ஏ மேன், ராணி லட்சுமி பிரபா என்ன பண்ண?
1: லட்சுமி பிரபா
3: சொல்லு மேன், கொலை பண்ணிட்டியா? Are you all right?
4: Yes, I'm all right.
3: இந்த ஆள் இங்க மேனேஜரா வேலை பாக்குறேன்னு சொல்றாரு. ராணி உங்களை பத்தி கேட்டா இங்க ராணியே இல்லைங்கிறாரு. கணக்க பிள்ளைய போய் மகாராஜான்னு சொல்றாரு. அதான் எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு.
4: I'm sorry. வேற ஒரு காரணத்துக்காக நான் தான் அவர்கிட்ட இவர் தான் மகாராஜான்னு சொல்லி வச்சேன். நானும் ராணிங்கிறத காமிச்சுக்கல. நீங்க கால் பண்ணா.
5: ஓகே மேடம்.
4: I'm sorry அங்கிள்.
5: பரவாயில்ல பாப்பா.
4: என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை மனசார விரும்பினேன். ராணியை அறிமுகப்படுத்திட்டா நீங்க என்னை விட்டு விலகி இருப்பீங்கன்னு தான் வேலைக்காரின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, நான் வேலைக்காரி லட்சுமியா இருக்கும் போதே நீங்க என்ன விரும்பணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசை எல்லாம் நிராசை ஆயிடுச்சு.
6: அம்மா அம்மா லட்சுமி அம்மா அப்படி எல்லாம் சொல்லாது. இத பாருடா, உங்க அம்மா கனவுல சொன்ன மாதிரியே உனக்கு எல்லாமே நல்லபடியா அமைஞ்சிருக்கு. ஆனா நீ கண்ணு மூடிட்டு சுத்தன, இப்ப ஒண்ணும் கெட்டு போகல. எனக்கு அந்த பொண்ணு வேண்டாம். ஐ லவ் யூ லட்சுமின்னு சீக்கிரம் சொல்லடா.
4: சாரி பாட்டி, தயவு செஞ்சு இனி அந்த வார்த்தையை அவர் யூஸ் பண்ண வேண்டாம். என்னால் அதை ஜீர்ணிக்க முடியாது.

0: வணக்கம்ல சார். ஒரு நிமிஷம். வணக்கம் சார்.
1: வணக்கம். என்ன?
0: நம்ம எஸ்டேட்டுக்கு புதுசா ஒரு மேனேஜர் வந்திருக்காரு, வெங்கட சுப்பிரமணியம். அவரு
1: தபாரே, ஊர்ல இருக்கிற ஜாயத்தெல்லாம் கேட்க நான் தயாரா இல்ல. நீ போய் அந்தாலே பார்த்து பேசிக்க.
0: அது இல்ல சார், நாளைக்கு அவருக்கு கல்யாணம்னு சொல்லி.
1: யோ, அந்த ஆளு கல்யாணம் மட்டும் கச்சேரி வைக்கட்டும், எனக்கு என்ன வந்தது?
0: இல்ல சார், நாளைக்கு கல்யாணம் பத்திரிக்கை அடிக்க சொன்னாரு, இது வரைக்கும் வாங்கிக்கல சார்.
1: வாங்கலன்னா கொண்டு போய் குப்பையில போடி. என்ன என்ன பண்ணி சொல்ற அதுக்கு?
0: சார், எதுக்கு ஒரு தடவை அந்த பத்திரிக்கை பாத்துருங்க சார்.
1: வேண்டாம், அந்த கருமத்தை பார்க்க நான் தயாரா இல்ல.
0: சார், தயவு செஞ்சு நான் சொல்ற காலையில வாங்கிக்கீங்க சார். பத்திரிகையில ராஜகுமாரி போட்டா போட்டுருக்கு.
1: என்னையா பெரிய ராஜகுமாரி? சிவப்பா நீளமா ஒரு கார் வச்சிருந்தா அவெல்லாம் ராஜகுமாரி ஆயிடுவாளா?
0: ஏன் சார், இன்னைக்கு என்ன பகலே தண்ணி கிண்ணி போட்டீங்களா?
1: தண்ணி கேஸ் என்ன பண்ணுன்னு இப்ப காட்டா. ஐயோ, நாயே, உன்னை விடுறது இல்லடா.
0: நீங்க தானே சார்? இந்தாங்க சார் உங்க கல்யாண பத்திரிக்கை. சார், நீங்க நல்லா இருப்பீங்க, ஆனா இந்த ஆளு கடைசி வரைக்கும் கணக்கு பிள்ளைதான். இல்ல இல்ல, அது கூட நம்ம சோத்துக்கு போறேன்.

0: வெங்கட்டு நாளைக்கு அந்த பரோடா ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்க போறான்ல, அதனால இன்னையோட வேலையை ராஜினாமா பண்ண போறானா? ரிசைன் லெட்டரையும் கல்லையும் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாப்ல.
1: பாட்டி டைம் ஆச்சு பாட்டி, கொஞ்சம் சீக்கிரமா புறப்படு.
2: வேலை வெட்டி இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தேன், எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்து இவ்வளவு நாளா கௌரவமா வச்சிருந்தீங்க, இந்த ரெண்டையும் என்னைக்கு மறக்க மாட்டேன்.
0: ரொம்ப சந்தோஷம், புறப்படு.
3: ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், உள்ள வாங்க.
4: போட போய் என்னன்னு கேட்டுவான்.

0: ஏதோ பேசணும்னு சொன்னீங்க.
1: நான் கீழே இறங்கி வராம இருந்திருந்தா என்கிட்ட சொல்லாமையே புறப்பட்டு போயிருப்பீங்க. இல்ல, நாளைக்கு என் பிறந்த நாள், அன்னைக்கு ஏதோ ஒரு மாபெரும் இன்ப அதிர்ச்சி கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, இப்படி சொல்லாம புறப்பட்டு போறதுதான் எனக்கு நீங்க கொடுக்கற இன்ப அதிர்ச்சியா? நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு ஒரு ராஜகுமாரிய கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, அதுக்காக இந்த மேனேஜர் வேலையை கூட ரிசைன் பண்ணிட்டீங்க. ஓகே, ஆனா நான் ஆசையா கொடுத்த இந்த ஐஸ்வர்ய கல்ல எதுக்காக திருப்பி கொடுத்துட்டீங்க? இனிமே நான் கொடுத்து நீங்க வாங்குற நிலைமையில இல்ல, அப்படித்தானே?
0: அப்படி இல்லைங்க, நீங்க என்னைக்கு ஐஸ்வர்யமா இருக்கணும் அதுக்காகத்தான் உங்ககிட்டயே திருப்பி கொடுத்தேன்.
1: இல்ல, அப்படி நீங்க நினைச்சிருந்தா நான் கொடுத்தப்பவே நீங்க திருப்பி கொடுத்துருக்கணும். இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க
0: அது உங்க.
1: ஏன் வார்த்தை தடுமாறுது? உங்களுக்கு இந்த தடுமாட்டம் வரும்னு எனக்கு தெரியும். எப்ப இன்னொரு பொண்ணோட நீங்க கல்யாணத்தை நிச்சயம் பண்ணீங்களோ அப்பவே என் விஷத்தை கழிச்சணும்னு நினைச்சேன். ஆனா நான் ராஜகுமாரின்னு தெரிஞ்சா சொத்து சுகத்துக்காக ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண நினைச்ச உங்களுக்கு இந்த ராஜகுமாரி ரொம்ப வசதியானவளா இல்ல அந்த ராஜகுமாரி ரொம்ப வசதியானவளான்னு ஒரு தடுமாட்டம் வந்துருமேன்னு பயந்தேன். அதனாலதான் நீங்க கல்யாணம் முடிஞ்சு போற வரைக்கும் நான் வேலைக்காரியாவே இருக்க நினைச்சேன். என் வேஷம் கலைஞ்சிருச்சு, உங்களுக்கும் தடுமாட்டம் வந்துருச்சு.
0: உண்மைதாங்க, உங்க வேஷம் கலைஞ்சிருச்சு, அதனாலதான் நான் தடுமாறேன்.
1: வேண்டாம், உங்களுக்கு அந்த தடுமாட்டம் வேண்டாம். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்காரி லட்சுமி தான், நான் ராஜகுமாரி எங்கிறத தயவு செஞ்சு மறந்துருங்க.
0: மறந்துட்டுங்க. பாப்பா, போக வேண்டியவங்க போயிட்டாங்க, வர வேண்டியவங்க வந்திருக்காங்க.
1: யாரு?
0: அதாம்மா, உன்னை பொண்ணு பாத்துட்டு போய் உனக்காக விஷம் எல்லாம் குடிச்சாப்லயே, அந்த தம்பியை இன்னைக்கு வர சொல்லி இருந்தியா? அப்பா அம்மாவோட வந்திருக்காப்ல.
1: இருக்க சொல்லுங்க. பாரு.
0: சரி.
2: தினம் தான் சூரியன் உதிக்குது, ஆனா இன்னைக்கு உதயம் இருக்கே என் வாழ்க்கையில மறக்க முடியாத உதயம். லட்சுமி காலையில கண் விழிச்ச போது தண்டாம் தண்டாம் மாதா கோயில மணியோசை கேட்டது. அந்த
1: இது பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி நான் வேலைக்காரி லட்சுமி இல்ல, இந்த பேலஸோட ராணி லட்சுமி பிரபா.
3: ஐயோ ஐயோ, ராணியா?
1: எனக்கு
3: நான் வேலைக்காரி லட்சுமி இல்ல நினைச்சேன்.
1: அது மட்டும் இல்ல, நீங்க எப்படி என்ன உயிருக்கு உயிரா காதலிச்சீங்களோ அதே மாதிரி நானும் இங்க இருந்த மேனேஜரை உயிருக்கு உயிரா காதலிச்சேன்.
2: யார? இப்ப நான் வரும்போது எதிரில பெட்டியோட போயிட்டு இருந்தாரு, அவரையா?
1: ஆமா. ஆனா அவரு வேற ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போறாரு. இருந்தாலும் மறுபடியும் என் மனச நான் வேற யாருக்கும் கொடுக்க முடியாது. உங்களுக்கு என் மனசை கொடுக்க முடியாது, ஆனா என் சொத்துல எவ்வளவு வேணாலும் கொடுக்கறேன். இது பாருங்க, பிளாங்க் செக், எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கங்க.
3: எனக்கு காசு பணம் பெருசு இல்ல, காதல் தான் பெருசு. என்னுடைய காதல் நிறைவேறதோ இல்லையோ, உங்க காதல நான் நிறைவேற்றி வைக்கிறேன் ராணி.
1: ஐயோ, எனக்கு அவர் கல்யாணத்துக்காக புறப்பட்டு போயிட்டு இருக்காரு, இவர் போய் அங்க ஏதாவது கலட்டு பண்ணி கல்யாணம் நின்று போது கூப்பிடுங்க. வேற
0: எங்கம்மா டாக்ஸி புறப்பட்டுருச்சம்மா?
1: எனக்கு எப்படி ஸ்டாப் பண்ணி ஆகணும் வாங்க.
3: என்ன, ரெண்டு பேரும் பேந்த பேந்த முழிக்கிறீங்க?
2: அதாவது ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்களுக்கு என்னைக்குமே வேவு பாக்குற புத்தி இருக்கும்.
3: இத்தனை நாளா அவன உயிருக்கு உயிரா காதலிக்கதான் நடிச்சிட்டு இருந்தல, இப்ப திடீர்னு நம்ம செக்க நீட்டு நான் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, என் மேல சந்தேகம் வந்துராது. அது மட்டும் இல்ல, நாம காலை பிடிச்சுக்கிட்டு சார் லட்சுமிக்கு எப்படியாவது ஒரு வாழ்க்கை கொடுங்க சார் அப்படின்னு கெஞ்ச போறேன். இது அந்த பொண்ணு லட்சுமி பார்த்தான்னு வச்சுக்கோ.
2: நாம காதலிக்கலன்னு தெரிஞ்சு கூட நம்ம காதலுக்காக அடுத்தவன் காலையெல்லாம் போய் பிடிக்கிறானே அப்படின்னு என் மேல சிம்பத்தி வந்து என்னங்க, நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பாராத திருப்பம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு.
3: அப்படி இல்லைனாலும் பழையபடி அவ நம்ம கிட்ட செக்க நீட்ட போறா, அதுல எத்தனை லட்சம் ஃபில்லப் பண்ணாலும் அவ அப்செக்ஷன் பண்ண போறது இல்ல. இதான் நம்ம ஃபைனல் டச்சு.
4: நச்சுன்னு அதெல்லாம் சரியப்பா, அந்த பொண்ணு எங்கேயும் அங்க பேலஸ்ல இருக்கா, நீ இங்க போய் இந்த ஆள் கால விழுந்தா அந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும்?
3: ஸ்டூபிட் ஸ்டூபிட். பின்னால பார், கார் நம்ம ஃபாலோ பண்ணுதா?
5: இப்ப நம்ம எங்க போறோம்?
0: ஊருக்கு போறோம் பாட்டி.
5: ஏண்டா, உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நாளைக்கு உனக்கும் பரோடா ராஜகுமாரிக்கும் கல்யாணம் சொல்லிட்டு தாலி எல்லாம் வாங்கி அந்த வச்சுட்டு இப்ப திடீர்னு ஊருக்கு போலாங்கிறே.
0: பாட்டி, நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணது தாலி வாங்கினது எல்லாமே பரோடா ராஜகுமாரிக்காக இல்ல, நம்ம லட்சுமிக்காக தான்.
5: லட்சுமிக்காகவா?
0: ஆமா பாட்டி.
5: நான் நம்ப மாட்டேன். கை கேட்டினது வாய் கேட்கலான்ற அங்கலாப்புல நீ ஏதேதோ கதை சொல்ற.
0: 15-20 நாளைக்கு முன்னாலேயே கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்திருந்தேன். கல்யாண நகை செய்யறதுக்காகவும் துணி தைக்கிறதுக்காக

0: லட்சுமியோட வளையல் ஜாக்கெட் எல்லாம் நான் தான் அளவு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போனேன்.
1: ஏண்டா வெங்கட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாம ஊரு கிளம்புறதுக்கு உனக்கு மனசு எப்படிடா வந்தது? லட்சுமி கிட்ட இதெல்லாம் காட்டுவோம், அவ கண்டிப்பா நம்புவா.
0: இல்ல பாட்டி, காதல்ங்கிறது ரெண்டு பேரும் மனப்பூர்வமா உணர வேண்டியது. ஆதாரம் எல்லாம் காமிச்சோம்னா அதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, விதைச்சதுதான் கிடைக்கும், விதிச்சதுதான் நடக்கும். லட்சுமி என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோனு வாய் விட்டு கேட்டப்போ நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அவகிட்ட வாயை திறந்து பேச முடியாத சூழ்நிலையா. ஆண்டவனா உருவாய் பாட்டி. பாட்டி என்னாச்சு பாட்டி?
1: என் நெஞ்சு பட பட நடக்குது, தலை கிருகிரன் சுத்துது. அதோ அந்த கடையில சோடா கிடைக்கும், ஒண்ணு வாங்கிட்டு வா. ஐயோ அம்மா. மாட்டேன், நான் இது எல்லாம் லட்சுமி கிட்ட காட்டி எல்லாம் உண்மையும் சொல்ல போறேன்.
2: உன்ன நான் கோபம் பண்ண போறேன் இல்லையா பாரு. எங்க பாட்டி கோச்சிட்டு போறாங்க, அவங்களை எப்படியா பிடிக்கணும், அவ்வளவுதானே. நீ நம்ம ராக்கெட்ல உட்காரு, ஒரே அமுத்த அமுத்துறேன் பாரு. ஏய்
1: பாட்டி,
2: பாட்டி என்ன என்ன பிரச்சனை? பாட்டி பிரதர் நினைக்கிறது கரெக்ட், அந்த பொண்ணு கிட்ட காட்டி அவ ஓகேன்னு பரவாயில்ல, அந்த பொண்ணு நம்பலன்னு வச்சுக்க. பிரதர் ஹார்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடும்.
1: போடாங்க,
2: போலாம், வர மாட்டேன் சாமி. ஓகே பிரதர்,
3: உழைத்து வாழ வேண்டும்.
4: சார் லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க. உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், நான் யோசிச்சு லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க சார, அவளை கைவிட்டுறாதீங்க சார்.
1: நீ வேலைக்காரியா இருக்கும் போதே உன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்ட. நீ ராணின்னு தெரிஞ்சதும் இனிமே சொன்னா நம்பியோ இல்லையோன்ற பயத்துல யாருக்கும் சொல்லாம புறப்பட்டம்மா.
4: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சார், அவளை கைவிட்டு சார். பொண்ண வாழ வைங்க சார், லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க.
2: போதும்ப்பா.
5: என்னாச்சு பைனல் டச் சூப்பரா இருக்கட்டாச்சா?
2: ஓ மேல பாரு.
5: என்ன ஆச்சு
2: பைனல் டச்? நீ அந்த ஆளை காலை பிடிச்சதுல பாக்ஸ் ஓபன் ஆகி அந்த அம்மா ஹார்ட் டச் பண்ணிடுச்சுடா.
5: ராணி
6: எடுத்த லட்சத்தை நிறைவேற்றணுங்கிறது எல்லாராலையும் முடியாது, உங்க ஒருத்தரால தான் முடியும். எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு, அது போதும். இந்தாங்க பிளாங்க் செக், என் சொத்து மொத்தத்தையும் வேணாலும் எடுத்துக்கங்க ப்ளீஸ் சார், வாங்கிங்க.
2: ஏமா ராணி, என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆளு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு, ரெண்டு காதல் உள்ளத்தை ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு, அத போய் காசு கொடுத்து கேவலப்படுத்த பாக்குறீங்களா? அது இல்லீங்க, நான் இன்னும் முடிக்கல பிரதர். மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு, அதுக்காக நம்ம அவருக்கு என்ன காசா கொடுத்தோம்? நோ, ஹிஸ்டரியில பேர்ல கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை பூரா இவருடைய பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க, அது போதும். திஸ் இஸ் டூ பேட். டேய் கண்ணா, நீ நின்னுக்கற.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையை போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நேரம் 5:00, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசை இது. வருவது பொன்மாலை பொழுது. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு வழக்கம் போல பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில ஏதோ ஒரு தலைப்புல தான் பாடல் கேட்க போறீங்க. அது என்ன தலைப்பு யோசிங்க.

கேட்ட பாடல் சின்ன மாப்பிளி படத்திற்காக ஸ்வர்ணலதா மனோ பாடியது. இன்னைக்கு பொன்மாளி பொழுது நிகழ்ச்சியில் குயில் அப்படிங்கிற தலைப்பில் தான் பாடல்களை கேட்க போறீங்க. சின்ன மாப்பிள்ள படத்துலேருந்து வந்தது காட்டு குயில், அடுத்ததாக என்ன குயில் வருது கேளுங்க.

கேட்ட பாடல் தாலாட்டு பாடவா படத்திலிருந்து அருள்மொழி சித்ரா பாடியது. குயில் அப்படின்னு பார்த்தா ஆண் குயில் அதுதான் பாடும், பெண் குயிலால் பாட முடியாதுன்னு சொல்லுவாங்க. இந்த குயில் வந்து வசந்தத்தின் தூதுவன். குயிலே குயிலே நீ வசந்தத்தின் தூதுவனே, உன் குரல் கேட்டால் மலரும் அனைத்து மனமே. இது மாதிரி குயிலை பற்றி நிறைய கவிதைகள்லாம் இருக்குது. இப்போ அடுத்த பாடல் கேட்கலாம். நேரம் 5:11.

மனோ சுனந்தா குழுவினருடன் பாடியது அரண்மனை கிளி படத்திலிருந்து. நேரம் 5:16:05. புதுவை அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று. புதுச்சேரி மரப்பாலம் துணைமின் நிலையத்திலிருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 முதல் மாலை 4 வரை கணபதி நகர், வரதராஜு நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜு நகர், முத்துலட்சுமி நகர், அரியாங்குப்பம், மணவெளி, நோணாங்குப்பம் ஆகிய பகுதிகளிலும் சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும். புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். குயிலே, காட்டினில் ஒலிக்கும் உந்தன் கானம் காற்றினிலும் கலந்து தேனிசையான கீதமாக மலரும். நேரம் 5:17:03. முதல்ல வந்தது காட்டுக்குயில், அடுத்தது வந்தது ஓடைக்குயில், அடுத்தது பூங்கில். நான் மட்டும் இங்கே என்ன மட்டும் ஏன் விடுறீங்க அப்படின்னு கேட்டு மாங்குயிலும் வருது, இதோ கேட்கலாம்.

கரகாட்டன்காரன் படத்திற்காக எஸ் ஜானகி, எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியதை கேட்டீர்கள். இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது குயில் அப்படிங்கிற தலைப்பில் தான் பாடல்கள்லாம் கேட்டுட்ருக்கீங்க. குயில் வந்து வெறும் குயில் மட்டும் இல்லை, காட்டுக்குயில், ஓடைக்குயில், பூங்குயில், மாங்குயில் எல்லாம் கேட்டாச்சு. இப்போ அடுத்ததாக என்ன குயில் வரப்போகுது, அதுக்கு முன்னாடி குயிலை பற்றி, கருமை நிறத்தில் அழகிய குயிலே கானம் பாடி மகிழ்விக்கும் என் தோழியே நீ வாழ்க பல்லாண்டு அப்படின்னு ஒரு குட்டி கவிதை.

0: தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
1: மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

0: தினந்தோறும் புதிய பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
1: மாக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதிய தாய் புதினத்துடன் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.

0: பாதி ராத்திரியில எஸ்எம்எஸ் ஆ?
1: கேஒய்சி அப்டேட் செய்யவில்லை என்றால் உங்கள் அக்கவுண்ட் பிளாக் ஆகிவிடும்.
0: பிளாக் ஆக கூடாது, லிங்க் கிளிக் பண்றேன்.
2: இருங்க, செக் பண்ணீங்களா? லிங்க் பாதுகாப்பானதா? அனுப்பியது உங்க பேங்க் தானா?
1: கேஒய்சி அப்டேட்டுக்காக முன்பின் தெரியாத லிங்கை தொட்டா திருடங்களுக்கு உங்க அக்கவுண்ட் கதவை திறக்கிற மாதிரி. அவசரத்தில் மோசடியில் சிக்காதீர்கள். போலி கேஒய்சி அப்டேட் லிங்கை தவிருங்கள். ஆர்பிஐ சொல்கிறது.
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் ஆயுதங்கள் முதல் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் சுயசார்பை எட்ட முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் ஐஎன்எஸ் மாங்க்ரோல் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி கடற்படையில் சேர்த்து கொள்ளப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடில்லியில் இன்று கொண்டாடியது. புதுச்சேரியில் சிஎஸ்ஆர் நிதி மூலம் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்புத்துறையில் ஆயுதங்கள் மற்றும் தொழில்நுட்பங்கள் முதல் சீருடை மற்றும் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் நவீனமயம் மற்றும் சுயசார்பை எட்ட முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் இந்திய உணவுக் கழகத்திற்கும் இராணுவத்திற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய உணவுத்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஹரியானா மாநிலம் கர்னாலில் உள்ள எஃப்சிஐ தானிய கிடங்கிலிருந்து வடக்கு மண்டல இராணுவத்தின் குளிர்கால கையிருப்பு தேவைகளுக்கு அரிசி எடுத்துச் செல்லும் சரக்கு வாகன தொகுதி ஒன்றை இரு அமைச்சர்களும் இணைந்து கொடியசைத்து தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பாதுகாப்பு அமைச்சர் ஆற்றிய உரை குறித்து கூடுதல் தகவல்கள்.
5: பாதுகாப்புத்துறைக்கு தேவையான ஆயுதங்கள் தற்போது பெரும்பாலும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுவதாகவும், பாதுகாப்பு படையினருக்கு நல்ல உணவு, நவீன ஆயுதங்கள் மற்றும் திறம்பட்ட பயிற்சி அளிப்பதால் படையினரின் மன உறுதி வலுப்பெறும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். இந்திய ராணுவத்திற்கு ஆண்டுதோறும் 25,000 டன் அளவிற்கு அரிசி தேவைப்படுவதாகவும், இதில் உள்ள கொள்முதல் மற்றும் போக்குவரத்து சவால்களை சமாளிக்க பாரத் ரைஸ் திட்டம் பெருமளவில் உதவி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். புதிய உடன்பாட்டின் கீழ் இந்திய உணவுக் கழகத்தின் சேமிப்பு கிடங்குகள், உபகரணங்கள் மற்றும் ஆள் பலத்தை அவசர காலத்தில் ராணுவம் பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாகும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். ஒவ்வொரு பிரச்சனையிலும் அரசாங்கத்தின் எல்லா துறைகளையும் முழுமையாக ஈடுபடுத்தும் அணுகுமுறையின் ஒரு பகுதியாக எட்டப்பட்டுள்ள இந்த உடன்பாட்டினால் இந்திய ராணுவத்தின் ஒட்டுமொத்த செயல்பாட்டு தயார் நிலை மேம்படும் என்று அவர் மேலும் குறிப்பிட்டார்.
4: ஆழமற்ற கடல் பகுதிகளில் எதிரிகளின் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடித்து தாக்கவல்ல ஐஎன்எஸ் மாங்க்ரோல் என்னும் இந்தியாவின் 3வது ASW ரக போர்க்கப்பல் இன்று முறைப்படி இந்திய கடற்படையில் சேர்த்து வைக்கப்பட்டது. மும்பையில் உள்ள கடற்படை கப்பல் தளத்தில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மேற்கு மண்டல கடற்படை தலைவர் வைஸ் அட்மிரல் சஞ்சய் வாத்சாயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கொச்சி கப்பல் கட்டும் தளத்தினால் 80% உள்நாட்டு பொருட்களை கொண்டு கட்டப்பட்டுள்ள இக்கப்பல் இந்தியாவின் பொறியியல் திறன்கள் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் நாட்டின் ஒட்டுமொத்த மனோதிடத்தையும் பிரதிபலிக்கும் வகையில் அமைந்திருப்பதாக திரு வாத்சாயன் கூறினார். நடப்பு 2026 ஏற்கனவே 10 புதிய கப்பல்கள் கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், மேலும் 8 கப்பல்கள் விரைவில் சேர்த்து கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்திய கடற்படையில் 10 ஆண்டுகளுக்கும் குறைவான வயதுள்ள கப்பல்களின் எண்ணிக்கை 2034 60% மேம்படும் என்றும் அவர் கூறினார். அதிநவீன தேடுதல் கருவிகள் மற்றும் ஆயுதங்களுடன் கூடிய ஐஎன்எஸ் மாங்க்ரோல் போர்க்கப்பல் வழக்கமான கடற்படை கப்பல்கள் மற்றும் ரோந்து வாகனங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படும் ஆற்றல் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று புதுடில்லியில் 2011 பிரிவைச் சேர்ந்த இந்திய வெளியுறவு பணி அதிகாரிகளுக்கான பணியிடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். உலக அளவிலான பல்துருவ ஒழுங்கு அமைதி, அண்டை நாடுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதான இந்தியாவின் நிலைப்பாடு மற்றும் உலக அளவிலான பொருள் விநியோக சங்கிலியில் தடைகளை களைவது குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. இதேபோல் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்திர சிங் இந்திய வனப்பணி அதிகாரிகளுக்கான பணி

0: இடைக்கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு இந்தியாவின் வனவளம், வனவிலங்கு வளம் மற்றும் பல்லுயிர் சூழலை பாதுகாப்பது குறித்தும் மனிதனுக்கும் வனவிலங்குகளுக்கும் இடையிலான பிணக்குகள், காட்டுத்தீ மற்றும் பருவநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவது குறித்தும் அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். வடகிழக்கு பிராந்தியங்களின் வளர்ச்சிக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா மிசோரம் மாநிலம் ஐஸ்வாலில் நாளை வடகிழக்கு வங்கியாளர் மாநாட்டை தொடக்கி வைக்கிறார். வடகிழக்கு மாநிலங்களில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மற்றும் விவசாயிகளுக்கான வங்கிக் கடன் வாய்ப்புகளை அதிகரிப்பது குறித்து இம்மாநாட்டில் முக்கியமாக விவாதிக்கப்படும் என அமைச்சர் திரு சிந்தியா இன்று ஐஸ்வாலில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார். மிசோரம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் எல்லா துறைகளிலும் வளர்ச்சிக்கு பல வாய்ப்புகள் இருப்பதாகவும் 2047 ஆண்டுக்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை எட்டுவதில் வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIRNews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன.

0: தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடில்லியில் இன்று கொண்டாடியது. உலக அளவிலும் தொழில்நுட்ப ரீதியிலும் புதிதாக உருவாகி வரும் சவால்களின் பின்னணியில் மனித உரிமைகளை தொடர்ந்து வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தும் வகையில் கொண்டாட்டங்கள் அமைந்திருந்தன. விழாவையொட்டி ஆணையத்தின் தலைவர் நீதிபதி வி ராமசுப்பிரமணியன் செய்தியாளர்களிடம் பேசுகையில், உலக அளவில் கல்வி, மருத்துவம் மற்றும் வாழ்க்கை தரம் அதிகரித்து வருகின்ற போதிலும் பொருளாதார ஏற்றத்தாழ்வு, சமூக பாகுபாடு, காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகளால் பல கோடி மக்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நவீன உலகின் டிஜிட்டல் வசதிகளால் தனிநபர்களின் அந்தரங்க உரிமை பாதிக்கப்படுவது குறித்தும், சமூக ஊடக பிரச்சாரங்களால் எந்த ஒரு பிரச்சனையிலும் மக்களின் ஒட்டுமொத்த நிலைப்பாட்டையே முறைகேடாக மாற்ற முடிவது குறித்தும் கவலைகள் அதிகரித்து வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். இத்தகைய சூழலுக்கு ஏற்ப மனித உரிமை அமைப்புகளும் தங்களின் செயல்பாட்டு கட்டமைப்பை வலுப்படுத்தி கொண்டு மனித குலத்தின் சுதந்திரம் மற்றும் கண்ணியத்தை பாதுகாக்க மறு உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டுக்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. முத்தலாக் முறை ரத்து செய்யப்பட்டதால் முஸ்லீம் பெண்களுக்கு அரசியல் சாசன பாதுகாப்பு கிடைத்திருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
0: முஸ்லிம் பெண்களை 3 முறை தலாக் சொன்னாலே விவாகரத்து செய்துவிடலாம் என்ற நிலை இந்தியாவில் நிலவியது. முன்கூட்டியே நோட்டீஸ் கொடுக்கவோ அல்லது விவாகரத்திற்கு பிந்தைய எதிர்கால தேவைகளுக்கு ஏற்பாடு செய்யவோ தேவையில்லை என்ற நிலைதான் இருந்து வந்தது. 2019ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட முஸ்லிம் மகளிர் திருமண உரிமை பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முத்தலாக் முறை செல்லாது என அறிவிக்கப்பட்டு, முத்தலாக் முறையில் விவாகரத்து செய்வது 3 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் அபராதத்திற்கு உரிய குற்றமாகவும் மாற்றப்பட்டது. விவாகரத்திற்கு பிந்தைய கால ஜீவனாம்சம் கோரும் உரிமையும், 18 வயது பூர்த்தியாகாத குழந்தைகளை தன் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளும் உரிமையும் முஸ்லிம் பெண்களுக்கு வழங்கப்பட்டது. பெண்கள் எந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒரே சீரான அரசியல் சாசன உத்தரவாதம் உண்டு என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் நிலைப்பாட்டின் அடிப்படையில் இந்த சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டது. முத்தலாக் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டதை தொடர்ந்து ஓராண்டிற்கு உள்ளாகவே முத்தலாக் விவாகரத்துகளின் எண்ணிக்கை 82% வீழ்ச்சியடைந்ததை புள்ளி விவரங்கள் நிரூபித்தன. இந்த சட்டத்தினால் நீண்ட காலமாக விடுபட்டு போயிருந்த பெண்களுக்கும் அரசியல் சாசன பாதுகாப்பு கிடைத்திருப்பதில் ஐயமில்லை.
1: புதுச்சேரியில் கார்ப்பரேட் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், உள்ளாட்சித்துறை செயலர் திரு விக்ராந்த் ராஜா, துறை இயக்குனர் திரு ஆதர்ஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். துணைநிலை ஆளுநரின் தலையீட்டினால் குளம் புனரமைக்கப்பட்டது குறித்து ஊர் மக்கள் துணைநிலை ஆளுநருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். வளிமண்டல சுழற்சி காரணமாக நாளை தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு துறையில் ஆயுதங்கள் முதல் பயிற்சி வரை எல்லா அம்சங்களிலும் சுயசார்பையற்ற முக்கிய கவனம் செலுத்தப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். ஆழமற்ற கடல் பகுதிகளுக்கு ஏற்ற இந்தியாவின் INS மாங்க்ரோல் நீர்மூழ்கி எதிர்ப்பு கப்பல் இன்று முறைப்படி கடற்படையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தனது 33வது நிறுவன நாளை புதுடில்லியில் இன்று கொண்டாடியது. புதுச்சேரியில் CSR நிதி மூலம் புனரமைக்கப்பட்டுள்ள காட்டேரிக்குப்பம் மாரியம்மன் கோவில் குளத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து வைத்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: இருக்கு பொண்ணுக்கு புது அக்கவுண்ட், அதோட என் கேஒய்சியும் அப்டேட் பண்ணனும்.
3: இது சட்டுன்னு முடியற வேலை. எப்படி? கேஒய்சில எந்த மாற்றமும் இல்லனா, அல்லது அட்ரஸ் மட்டும் மாத்தணும்னா, பதிவு செய்துள்ள மொபைல், இமெயில், இன்டர்நெட் பேங்கிங் அல்லது லெட்டர் மூலம் செல்ஃப் டிக்ளரேஷன் கொடு. மத்த சேஞ்சஸ்க்கு வீட்ல இருந்தே வீடியோ கேஒய்சி அல்லது

0: ஓடிபி அடிப்படையிலான இகேவைசி மூலம் அப்டேட் செய்யலாம். பேங்க் ஆத்தரைஸ் சேனல்ஸ் மூலம் மட்டுமே கேவைசியை புதுப்பிக்கணும். இது நூடுல்ஸ் பண்றதை விட ஈஸியா இருக்கே. ஆர்பிஐ சொல்கிறது,
1: கேவைசி உங்கள் பாதுகாப்பான பேங்கிங்க்கு முதல் படி.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 6:21. வருவது மனம் மயக்கும் மனோரஞ்சிதம். இன்றைய மனோரஞ்சிதத்தில் தொடக்கமாக எஸ் சௌமியா பாடிய பாடல்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் மனோரஞ்சிதம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:36 13:00. அடுத்ததாக பம்பாய் சகோதரிகள் பாடியது.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 6:50. நிகழ்ச்சி நிரல். நமது நிலையம் இன்றும் நாளையும் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. முதலில் இன்றைய ஒலிபரப்பில் முதன்மை அலைவரிசையில் இரவு 7:00 முதல் 7:15 வரை திரையிசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். அதனைத் தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். இன்றிரவு 8:00 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் ஜெம் போர்ட்டல் அரசு

முதலில் டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் பண்டக ஆய்வாளர் எஸ் செந்தில்குமரன் அவர்கள், நேர்முகம் காண்பவர் கே வெற்றி கொண்டான் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத் அவர்கள், அமைப்பில் உதவி வினோதினி பக்கிரிசாமி. இன்றிரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். அதற்கு முன்பாக அந்த நிகழ்ச்சி தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 8:58 வரை 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 10:35 தேன்மொழி, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவர் செயின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ புதுவையில் இன்றிரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 7:25 முதல் 8 மணி வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேர்விருப்பம், 8:05 மியூசிக் பை தி பை வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச்சுடர், 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல், 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். இவையாவும் இன்றைய ஒலிபரப்பில் நமது முதன்மை அலைவரிசை மற்றும் எஃப்எம் ரெயின்போவில் ஒலிபரப்புள்ள நிகழ்ச்சிகள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 நமது முதன்மை அலைவரிசையில் எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச அனிதா சோஃபியா மார்கரெட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி, நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிரதம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றார்கள். 6:55 சூழல் அறிவோம். சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7 மணிக்கு சிந்தனை மலர், நாளை காலை 7:02 மலரும் முட்டுக்கள். வளரிளம் பருவத்திற்கான நிகழ்ச்சி, வளரிளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூரிபா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 7:25 நலமாய் வாழ, மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் உதவி மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். நாளை காலை 7:35 நகருலா, 8:02, 8:45 தகவல் தளம், 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கை அம்மன் திருக்கோவில் உரை சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை காலை 9 மணிக்கு அரங்கிசை, மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபாஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். நாளை காலை 10:02 கேட்டாலே இன்னிக்கும் குனூர் வழி நேயர்விருப்பம், 11:02 நேயர் நேரம். தலைப்பு மழைக்கால முன்னேற்பாடுகள். நெறிப்படுத்துகிறார் சரஸ்வதி அவர்கள். நண்பகல் 12 மணிக்கு கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, மாம்பலம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி ஆர் சித்ரா ஆகியோர் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், இதில் சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரசுரிமை சட்டம் குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜேபி ஆனந்தி. 2:15 என்றும் இனியவை, 2:55 வானேறிக்கை சென்னை அஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள். நாளை பிற்பகல் 3:30 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் ஹைதராபாத் சகோதரர்கள் டி சேஷாச்சாரி,
டி ராகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும்.

நாளை மாலை 4 மணிக்கு ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை கே பாக்யராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதி ராஜா. 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாழ்க்கை எனும் தலைப்பில் திரை இசை பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம். பங்கேற்போர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியாக சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் ஸ்ரீ வித்யா அவர்கள் தரும் தகவல்கள். சென்னை அஞ்சல் நாளை இரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. நாளை இரவு 10:35 தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே நாளை காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பிற்பகல் 2 மணி, 3:05, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்திலும் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் நமது முதன்மை அலைவரிசையில் நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். இனி 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை காலை 7:30 வணக்கம் மக்களே, 8:02, 8:30 இனிய நேரம். மற்றவர்களிடம் பேசும் விதம் எப்படி இருக்க வேண்டும்? நெறிப்படுத்துகிறார் ஆர்ஜே ஜீவிதா. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேர் விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலோடி மேஜிக். நாளை நண்பகல் 12:02 வரலாற்றில் இருந்து, 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹை ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் ஆர்ஜேபி ஆனந்தி. 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற கானங்கள். நாளை பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் வேர்ல்ட் த்ரோம்சிஸ் டே, உலக இரத்த உறைவு தடுப்பு நாள் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் இரத்த மாற்று மருத்துவத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். இந்த நிகழ்ச்சிகள் யாவும் 102.8 FM ரெயின்போவில். ஒரு சில நிகழ்ச்சிகள் நாளை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7 மணி. வருவது திரு இசை.

0: வசீகரா படத்திற்காக சின்மயி ஹரிஹரன் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 7:05.
1: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
2: புரட்சியின் அடையாளமாக,
1: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
2: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
2: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏபி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸ்.
1: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய்.

கேட்ட பாடல் கார்த்திக் ஹரணி பாடியது பிரிவோம் சந்திப்போம் படத்திற்காக. நேரம் 7:09. புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று. புதுச்சேரி மின்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதைகளில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10:00 முதல் 4:00 வரை கணபதி நகர், வரதராஜு நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும், கோவிந்தராஜு நகர், முத்துலட்சுமி நகர், அரியாங்குப்பம், மணவெளி, நோணாங்குப்பம் இந்த பகுதியிலும் இதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும். நாளை காலை 10:00 முதல் மாலை 4:00 வரை. புதுவை அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். திரையிசையில் அடுத்ததாக

ಆಕಾಶವಾಣಿ. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்துடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் உட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான

செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இங்கிலாந்து பொருளாதார வர்த்தக குழு கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை திரு பியூஷ் கோயல் வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்

0: வலியுறுத்தினார். விளையாட்டுத்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். அகமதாபாத்தில் பிரிக்ஸ் பாரம்பரிய விளையாட்டு நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். பிரிக்ஸ் நாடுகளின் பாரம்பரிய விளையாட்டுகள் இதில் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகளும் இதில் இடம்பெறுவதாக திரு மன்சுக் மாண்டவியா கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதில் வடகிழக்கு மாநிலங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மிசோரமில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வடகிழக்கு வங்கியாளர்கள் மாநாடு நாளை நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டினார். இம்மாநாடு வடகிழக்கு மாநிலங்களுக்கான புதிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் என்று அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் தனி கவனம் செலுத்தி வருவதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். பட்டாசு வெடிப்பதற்கு தடை விதிப்பதற்கு பதிலாக அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே நன்மை பயக்கும் என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு, மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க விரும்பவில்லை என்று தெரிவித்தது. இருப்பினும் பொதுமக்கள் தாங்களாகவே முன்வந்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். இவ்வழக்கின் விசாரணை வரும் வியாழக்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் ஆணையம் மக்களின் கண்ணியம் மற்றும் உரிமையை பாதுகாக்க வேண்டும் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் திரு ராமசுப்பிரமணியன் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் நிறுவன தின நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு மனித உரிமைகள் ஆணையம் செயல்பட வேண்டியதன் அவசியத்தையும் திரு ராமசுப்பிரமணியன் வலியுறுத்தினார். தில்லியில் போராட்டங்கள் நடத்துவதற்கான இடமாக ஜந்தர் மந்தர் அறிவிக்கப்பட்டதை காவல்துறை விலக்கிக் கொண்டுள்ளது. உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையை ஏற்று இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தில்லி காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. பொது இடங்களை கண்டறிவதற்காக உள்துறை அமைச்சகத்தால் அமைக்கப்பட்ட குழு 3 புதிய இடங்களை பரிந்துரைத்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ராம்லீலா மைதானம், புராரி மைதானம், கிழக்கு தில்லியில் உள்ள சிபிடி மைதானம் ஆகியவை போராட்டங்களுக்கான புதிய இடமாக கண்டறியப்பட்டுள்ளன. இதற்கான அறிவிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தில்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா தொடர்ந்து திகழ்வதாக சர்வதேச எஃகு சங்கம் கூறியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள மதிப்பீட்டு அறிக்கையில் இந்தியாவின் எஃகு வர்த்தகம் வெகுவாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நுண்ணிய பொருளாதார அடிப்படையில் பொருளாதார நிலைத்தன்மைக்கான ஆய்வுக்காக இந்த விருது அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது நேரடி அந்நிய முதலீட்டிற்கான கொள்கை.
1: இந்தியாவின் நேரடி அந்நிய முதலீட்டுக் கொள்கை கடந்த 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருகிறது. பாதுகாப்பு, தொலைத்தொடர்பு, காப்பீடு, விண்வெளி போன்ற முக்கிய துறைகளில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகள் தளர்த்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு துறையில் நேரடி அந்நிய முதலீட்டிற்கான உச்சவரம்பு 74% உயர்த்தப்பட்டுள்ளது. தொலைத்தொடர்பு, விண்வெளி மற்றும் காப்பீட்டுத் துறையில் இது 100% அளவிற்கு உயர்த்தப்பட்டது. 2014 ஆம் ஆண்டு தொடங்கி

0: 2025 ஆண்டு வரை 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு நேரடி அந்நிய முதலீடுகள் பெறப்பட்டன. முதலீடு செய்யும் நாடுகளின் எண்ணிக்கையும் 89லிருந்து 118ஆக அதிகரித்தது. பிரதமர் திரு நரேந்திர மோடி அண்மையில் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் முதலீடு செய்து வருவதை சுட்டிக்காட்டி பேசினார். நேரடி அந்நிய முதலீட்டிற்கான நெறிமுறைகளில் சீர்திருத்தங்கள் மேற்கொண்டது பெரிய அளவில் பயன் தந்துள்ளதாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாராயணன் கூறினார். மத்திய அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் காரணமாக முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது.
1: தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் தோல்விக்கு காங்கிரஸ் தேர்தல் ஆணையத்தின் மீது பழி சுமத்துவதாக குறை கூறினார். தொலைநோக்கு பார்வையற்ற தலைமை காரணமாகத்தான் காங்கிரஸ் தோல்வியை சந்தித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு அக்கறை இல்லை என்று மத்திய அமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி மக்கள் நலனுக்காக எவ்வித போராட்டங்களையும் நடத்தவில்லை என்று குறை கூறினார். ஜனநாயகத்தில் போராடுவதற்கு உரிமை உள்ளது என்ற போதிலும் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து எதிர்க்கட்சிகள் போராட்டத்தில் ஈடுபடுவது தவறானது என்று திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மகாராஷ்டிர முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் கூறியுள்ளார். இன்று மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டு இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக கூறினார். உச்சநீதிமன்றம், தேர்தல் ஆணையம், ரிசர்வ் வங்கி போன்ற அமைப்புகளின் தன்னிச்சையான அதிகாரத்தை குலைக்கும் வகையில் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் உள்ளதாக திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்தார். பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக உத்தராகண்ட் முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். ஹரித்வாரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் பாதுகாப்பு படை வீரர்களின் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை பட்டியலிட்டார். தீவிரவாத தாக்குதலுக்கு ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் உரிய பதிலடி கொடுக்கப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பு தளவாடங்களை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்ய ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு புஷ்கர் சிங் தாமி கூறினார். தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தடை ஓட்டத்தில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் தமிழகம் 2 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 4வது இடத்தை பிடித்தது. உலக ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பாருல் சௌத்ரி 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். எகிப்தின் கைரோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் அவர் 15-7, 15-7 என்ற செட் கணக்கில் பிரேசிலின் லாரா ரோவிசோவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இங்கிலாந்து உடனான வர்த்தக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்தியா முடிவு செய்துள்ளது. தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். பட்டாசு வெடிப்பதற்கு முழுமையாக தடை விதிக்க இயலாது என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு அமெரிக்காவின் ராபர்ட் ஹால் மற்றும் மிக்கேல் வுட்ஃபோர்டுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய ஓபன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஹர்ஷிதா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 7:25 10 நொடி. உழவர்களுக்கான அறிவிப்புகள். உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைய உழவர்களுக்கான அறிவிப்புகளில் தாவிர பூச்சி விரட்டி மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தயாரித்தல் பற்றிய அறிவிப்பினை கேட்கலாம். முதலாவதாக தாவர பூச்சி விரட்டி அக்னி அஸ்திரா. கோமியம் 1 லிட்டர், வேப்ப இலைகள் 500 கிராம், பச்சை மிளகாய் 50 கிராம், பூண்டு 50 கிராம், புகையிலை 100 கிராம். இந்த 5 தாவர மூலிகைகளையும் ஒரு மண்பானையில் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். பிறகு 48 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். அக்னி அஸ்திரம் கலவை தயார். தயாரிக்கப்பட்ட இந்த அக்னி அஸ்திர கலவையை 10 லிட்டர் தண்ணீரில் கலந்து 10 சென்ட் பரப்பளவில் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக 5 இலை கரைசல் பூச்சி விரட்டி. தேவையான இலைகள் நொச்சி இலை 1 கிலோகிராம், சோற்றுக்கற்றாழை 1 கிலோகிராம், ஊமத்

தேயிலை 1 கிலோகிராம், எருக்கு 1 கிலோகிராம், வேப்பிலை 1 கிலோகிராம். இவற்றை 10 லிட்டர் கோமியத்தில் இலைகளை அரைக்க வேண்டும். இந்த கரைசலை பிளாஸ்டிக் அல்லது மண்பானையில் வைக்க வேண்டும். 15 நாட்கள் நொதிக்கச் செய்து பின் வடிகட்ட வேண்டும். இதனை 10% என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இதனை பயிர்களில் பூச்சிகளை கட்டுப்படுத்தி விவசாயத்தை பெருக்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மூலிகை பூச்சி விரட்டி வேம்பு அஸ்திரம். பசுஞ்சாணம் 2 கிலோ, கோமியம் 10 லிட்டர், குச்சிகளுடன் வேப்பிலை 10 கிலோ, தண்ணீர் 200 லிட்டர். வேப்பிலையை அரைக்க வேண்டும். கோமியம் மற்றும் பசுஞ்சாணத்துடன் கலக்க வேண்டும். இந்த கலவையை இடையிடையே கலக்கிவிட்டு 48 மணி நேரம் ஊற வைத்தால் வேம்பு அஸ்திரம் தயார். அடுத்ததாக மூலிகை பூச்சி விரட்டி பிரம்மாஸ்திரம் பற்றியது. கோமியம் 10 லிட்டர், வேப்பங்குச்சிகள் 3 கிலோ, சீதாப்பழ மர இலைகள், ஆமணக்கு இலைகள் 2 கிலோ, புங்க மர இலைகள் 2 கிலோ, பப்பாளி மர இலைகள் 2 கிலோ, கொய்யா இலைகள் 2 கிலோ, ஊமத்த இலைகள் 2 கிலோ, கருவேல இலைகள் 2 கிலோ, பாகல் இலைகள் 2 கிலோ. முதலில் இது அனைத்தையும் அரைக்க வேண்டும். பின்பு அனைத்தையும் மண்பானையில் வைத்து கலக்க வேண்டும். 10 நிமிடம் கொதிக்க வைக்க வேண்டும். 48 மணி நேரம் ஊற வைக்க வேண்டும். பிரம்மாஸ்திர கலவை தயார். 1 ஏக்கரில் பிரம்மாஸ்திர கலவையை தெளிக்க 2.5 லிட்டர் பிரம்மாஸ்திர தயாரிப்பை 100 லிட்டர் தண்ணீரில் கலந்து உபயோகிக்க வேண்டும். அடுத்ததாக சுக்கு அஸ்திரம். சுக்குப்பொடி 200 கிராம், தண்ணீர் 2 லிட்டர், பசும்பால் 5 லிட்டர், தண்ணீர் 200 லிட்டர். 200 கிராம் சுக்குப்பொடியை 2 லிட்டர் தண்ணீரில் கொதிக்க வைத்து 1 லிட்டர் அளவுக்கு சுண்ட வைக்க வேண்டும். 5 லிட்டர் பசும்பாலை கொதிக்க வைத்து ஆறவிட வேண்டும். மேல் சொன்ன அனைத்தையும் 200 லிட்டர் தண்ணீரில் மீண்டும் கலக்க வேண்டும். சுக்கு அஸ்திர கலவை தயார். பூஞ்சாணை நோய்களுக்கு தீவிரமான எதிர்ப்பு சக்தி உடையது இந்த கலவை. அடுத்ததாக 3G பூச்சி விரட்டி. தேவையான பொருட்கள் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒவ்வொன்றும் 1 கிலோ, கோமியம் 6 லிட்டர். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக 2 லிட்டர் கோமியத்தில் அரைக்க வேண்டும். 3 கலவைகளையும் ஒன்றாக கலந்து 16 நாட்கள் நொதிக்க செய்து பின் வடிகட்ட வேண்டும். இதனை 5% என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இவ்வாறு செய்யும்போது பூச்சிகளை கட்டுப்படுத்தி உற்பத்தியை அதிகரிக்கலாம். இதுவரை உழவர்களுக்கான அறிவிப்புகளில் தாவர பூச்சிக்கொல்லிகள் பூச்சி விரட்டிகள் தயாரிக்கும் முறை பற்றி அறிந்தீர்கள். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 8 மணிக்கு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் ஜெம் போர்ட்டல் அரசு கொள்முதலில் டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை குறித்த சிறப்பு நேர்முகம் இடம்பெறும். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் பண்டக ஆய்வாளர் எஸ் செந்தில்குமரன் அவர்கள், நேர்முகம் காண்பவர் கே வெற்றிகொண்டான் அவர்கள், நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத் அவர்கள், அமைப்பில் உதவி வினோதினி பக்கிரிசாமி அவர்கள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை, நேரம் 7:30.

0: உலகம்.
1: கண்மணி மலையில் மணியை கலக்கிடவே நாளும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்கிடுவோம்.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.

முதலில் உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களுடனான நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள்.

0: ஐயா வணக்கங்க.
1: வணக்கங்க.
0: உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்திங்களா?
1: என் பேர் சத்தியமூர்த்தி, அப்பா பேர் சதாசிவம். நான் வந்து தமிழ்நாடு அற்பிசம்பாளையம்.
0: அற்பிசம்பாளையம் எங்க இருக்குது?
1: வளனூர்ல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ள போகணும்.
0: தெற்க போகணும். எப்படி? சிறுந்தாடு போற?
1: ஆமா, சிறுந்தாடு போற வழி. வளனூர் அற்பிசம்பாளையம் தாண்டி சிறுந்தாடு மடுவர வழியா வரும்.
0: ஊரை பத்தி சொல்லுங்களேன், எவ்வளவு பெரிய கிராமம்?
1: ஊர் நல்லா கொஞ்சம் பெரிய ஊர் தான்.
0: 1000 தலைக்கட்டு இருக்குமா?
1: 1000 தலைக்கட்டு வராது, ஒரு 500 தலைக்கட்டு வரும்.
0: 500 தலைக்கட்டு. என்னென்ன வசதி எல்லாம் இருக்கு ஊர்ல?
1: எல்லாம் விவசாயம் தான்.
0: இல்ல பள்ளிக்கூடமா?
1: பள்ளிதான், ஸ்கூல்லாம் இருக்கு. மத்தபடி விவசாயம் தாங்க.
0: பஸ் போக்குவரத்து
1: இருக்கு.
0: எப்படி வளனூர்?
1: வளனூர் நேரம் சிறுந்தாடு.
0: பாண்டிக்கும்
1: போலாம், விழுப்புரம் போலாம், பஸ் இருக்கு. கடலூர் போலாம். சென்னைக்கு நேரம் பஸ் ஏறலாம் இருக்கு.
0: ஊர்ல இருந்து சென்னைக்கு
1: நேரம் கோயம்பேடு போய் இறங்கலாம், பஸ் இருக்கு.
0: பரவாயில்லையா, எல்லா வசதியும் இருக்கு.
1: அவன் பட்டம்பாத்துல இருந்து காலையில வருவான், 5:40 வருவான், கோயம்பேடு போவான்.
0: சென்னை ஊர்ல எப்படி தண்ணி வசதி எல்லாம்?
1: தண்ணி வசதி எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை.
0: மண் எந்த மாதிரி மண்?
1: கொஞ்சம் மண்ணும் இருக்கு, நஞ்ச மண்ணும் இருக்கு, ரெண்டு மண்ணும் இருக்கு.
0: தடலும் இருக்கு. தடலெல்லாம் என்ன பயிர் பண்ணுவீங்க?
1: நஞ்சையில வந்து நெல், கரும்பு தான் போட முடியும். புஞ்சையை பொறுத்த வரைக்கும் வாழை, மரவள்ளி, இந்த மாதிரி சவுக்கை, மல்லாட்டை, இந்த மாதிரி பயிர்கள் ஏத்த மண்ணு.
0: தண்ணியெல்லாம் வந்து நிலத்தடி?
1: தண்ணி ஏரி இருக்கு, இருந்தாலும் ஏரியில தண்ணியெல்லாம் முந்தி மாதிரி வர்றதில்லை. வந்தாலும் எல்லாம் நீர் மோட்டர் இருப்ப. மூணு போகமும் விவசாயம் மண் நடக்குது.
0: நீங்க எவ்வளவு நிலம் வச்சிருக்கீங்க?
1: 3 ஏக்கர் இருக்கு.
0: என்னென்ன பயிர் பண்றீங்க?
1: நெல் தான், ஏன்னா நங்கிலது நஞ்சதான். நெல் நாங்க போடுவோம், கரும்பு பண்ணுவோம். இப்ப கரும்பு நாங்க பண்றதில்ல அதிகமா. ஏன்னா கரும்புல வந்து இப்ப சரியான பணப்பட்டுவாட பிரச்சனை. ரெண்டாவது ரகம், கரும்பு கொடுக்கற வெரைட்டி எல்லாம் நோவு வந்து போகுது. அதனால கரும்பு
0: இல்லை.
1: ஆமா, கரும்பு 6 மாசத்துலயும் நோவு வந்துட்டுனாக்கா அது வெட்டுறது சிரமமாகுது. ஆள் கூலி, அப்புறம் வெட்டு கூலி அதிகமாகுது. அப்புறம் கட்டிங் ஆறு பிரச்சனை அவங்க. ஏன்னா அவங்க சீனியாரிட்டி பிரகாரம் தான் கட்டிங் ஆறு கொடுப்பாங்க. அதில் சிக்கல் வரும்போது என்ன பண்ணும், நோவு வந்துட்டுனா அந்த கரும்பு வீணாக போயிடுது. ரொம்ப நஷ்டமாயிடுது கரும்பில். அதனால் கரும்பை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாகுது. ரகம் முதல்ல சரி வரல, பழைய ரகம் மாதிரி இப்போலாம் இல்லை. இப்போலாம் நோவு எப்போ உழுதுன்னே தெரியல, ரொம்ப சிரமம். வெட்டுக்குழி வேற எக்கச்சக்கமாயிடுது. ஸ்டார்டிங்லாம் இப்போ 1000 ரூபா வெட்டுக்குழி ஒரு டன்னுக்கு.
0: அதாவது வெட்டுக்குழியே அதிகமாக போகுது.
1: வெட்டுக்குழியே அதிகமாக போகுது. ஆளும் வேற கிடைக்கல. ஆள் கிடைக்கிறது கஷ்டமாக அது எல்லாம்.
0: இப்போ மிஷின்லேயே கரும்புலாம் வெட்டுறது.
1: மிஷின் வெட்டுது. மிஷின் வந்து என்ன, அதுவும் சீனியாரிட்டி பிரகாரம் தான் அனுப்புகிறாங்க. அது என்ன பண்ணால், ஒரு ஏரியா ஃபுல்லாக அவங்க வந்து கேட்குறாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கருக்குலாம் மிஷின் வராது. கிட்டத்தட்ட ஒரு 50 ஏக்கர் அளவுக்கு அவங்க இடம் கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு பாட்டி எல்லாத்தையும் வெட்டின்னு வரணும். அப்போ ஒரு மிஷினை விட்டாக்கா அந்த ஏரியா பூரா வெட்டும்.
0: ஒரு நாளில் அவங்களுக்கு அதிகமாக எவ்வளோ நேரம் செய்ய முடியுமோ அது செய்யணும்.
1: அவங்களுக்கு லாபம் வரும். ஏன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கருக்குலாம் அவங்க மிஷின் அனுப்ப முடியாது. அதனால டோட்டலாக அதிக பெரு விவசாயி 30 ஏக்கர் 40 ஏக்கர் வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அவங்க மிஷினை வந்து ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க சூப்பர்வைசரே. அது மிஷின் வெட்டுது. ஏன்னா அந்த அளவுக்கு நடைமுறையாக மிஷின் வரல.
0: சரி, நீங்க இப்ப கரும்பு வச்சிருக்கீங்களா இல்லையா?
1: இல்லை,
0: வெளியில வந்துட்டு
1: கரும்பு வெளியே வந்து
0: நெல் தான் போடுறோம்.
1: நெல் போடுறோம். நெல் தான் வந்து 3 மாசம் நெல் தான்.
0: 3 மாசம் போய்
1: ஆமா, சன்ன ரகம், உண்டு, இட்லி அரிசி, அந்த மாதிரி மாத்தி மாத்தி தான் போடுறோம்.
0: சரி, ஆனா 3 போகம் 3 போகம்
1: நடுவோம். இந்த பருக்கு போகுது நெல். அடுத்துட்டு உடனே இப்ப நாத்து விடுவோம், சம்பா போகும்.
0: சரி, இப்ப நெல் பொறுத்த அளவுக்கு பழைய மாதிரி வந்து நம்ம நாத்து விட்டு நாத்து பறிச்சு நடுறது அந்த மெத்தடை ட்ரே நாத்து வச்சு மிஷின் நடுது.
1: நீ சொல்றது அப்ப கையால பொம்பளைங்களை கூப்பிட்டு நாத்து எடுக்கிறது நடறதெல்லாம் இப்ப எல்லாமே இயந்திரம் தான்.
0: அதெல்லாம் இப்ப நம்ம சினிமாலதான் பார்க்க முடியுது.
1: சினிமாவிலதான் பார்க்கலாம்.
0: சினிமா பார்த்தோம்னா
1: நாத்து எடுப்பாங்க, களை
0: பறிப்பாங்க, அப்ப பாட்டு போடுவாங்க,
1: பாட்டு போடுவாங்க,
0: அந்த நாத்தை வந்து முடிச்சு போடுவாங்க. அப்புறம் வந்து ஆம்பளைங்க அந்த நாத்து கட்டை தூக்கிட்டு போய் நடு வயல்ல போடுவாங்க. அப்புறம் அந்த பொம்பளை ஆட்கள் வந்து அதை விசிறி விடுவாங்க. அப்புறம் வந்து அதை பட்டா நடுவு நடுவாங்க. இதெல்லாம் ஒரு
1: காலம்.
0: ஆனா இப்ப அதெல்லாம் இல்ல.
1: இல்ல, நடவு நடுறது
0: வயலே கொஞ்சம் மேடான பகுதியை பார்த்து அது வந்து இப்ப பாய் நாத்து விட்டுற வேண்டியது.
1: 15 நாள்ல
0: ஒரு 15 நாள் அப்படியே இளம் நாத்தா
1: 20 நாளுக்குள்ள நட்டுருவோம்.
0: அதான் அந்த ட்ரேவை தூக்கி அப்படியே மிஷின்ல வச்சோம்னா அது போய்
1: நட்டு போகுது.
0: அளவு வச்சு நட்டுது அப்படியே.
1: ஆமா, 3/4 அடி காலம், 3/4 அடி அளவு வச்சு நட்டுறோம்.
0: சரி, இப்ப எனக்கு என்னன்னா ட்ரெயின் ஆத்தா இருந்தாலும் இப்ப அதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் உரங்கரம் போட்டு நல்லா வலிமா கலப்பணும். அப்பதான் நல்லது. நீங்க எப்படி பண்றீங்க, என்ன ஏதுன்னு சொல்லுங்களேன்.
1: ஓட்டிட்டு சேர நல்லா மட்டம் பண்ணிட்டு பரம்பல போட்டு தடவி மட்டம் பண்ணிட்டு ட்ரே வச்சு அவங்க சேத்த போட்டு அழகா வச்சு எல்லாம் விரைய விட்டுருவாங்க.
0: இல்ல, ஒரு காலத்துல விதை விடுறதே வந்து கும்பு செட்ல வந்து ராத்திரில போயிட்டு மூட்டையை நினைவு
1: மூட்டையை நினைவு வைக்கிறது,
0: அது முளைக்கிறது
1: பார்ப்போம்.
0: என்னென்னமோ வேலையெல்லாம்
1: வந்து வீட்டுலயே வந்து நாங்க அண்டாவில கொட்டி அதை சாக ஊற வச்சு அது தண்ணியை வடிகட்டி வீட்டுல செய்வாங்க. வேறைய ஊற வைக்கிறது அப்பலாம். அப்புறம் எடுத்து போய் கையை வேறைய கையில விடுவாங்க, படைச்சிட்டு அதை விட்டுட்டு அந்த வேறைய நல்ல எடுத்து வந்து அவுள் இடிப்பாங்க. இப்ப அந்த காலத்துல அப்படி எல்லாம் பண்ணது. இப்பெல்லாம் அப்படியே மூட்டையை எடுத்து போறோம், கடையில மூட்டையை வாங்கிட்டு வரோம், 30 கிலோ சிப்போம். வாங்கினோம்னா அப்படியே தொட்டியில போடுறோம், ஊறுது. உடனே வந்த ஆளை வர வச்சு மிஷினை வெட்டுக்கிளிலாம் 20 நாள் ரெடி பண்ணி ஓட்டி மிஷின் வச்சு
0: நாத்தங்கள் தயார் பண்ணும் போது

0: வயல்ல மேடு பள்ளம் இருந்தா கூட நம்ம கை நடுவுனா கரெக்டா நட்டலாம்.
1: அது கை நடுவு
0: மிஷின் நடுவுல வயல் சமமா
1: இருக்கணும்.
0: அது பள்ளம் மேடு அதுக்கு தெரியாது, அதனால நம்ம வயலை சமப்படுத்தணும்.
1: அதுக்கு அந்த உழவு தான் நல்லா ஓட்டணும். உழவு ஓட்டி நல்லா மட்டப்படுத்தணும்.
0: மட்டப்படுத்துறது
1: அப்போ வந்து நம்ம வந்து ஏறால தான் நம்ம உழந்துருந்தோம். இப்ப ரொட்டேட்டர் வந்துருது. ஆனா ரொட்டேட்டர்ல ஓட்டுறது மண்ணுக்கு கெடுதல் தான். அது நல்ல அந்த மண் புழுவில் பூரா வெட்டிடும். இப்ப அந்த கொக்கி கலப்பு சொல்றேன் இல்லையா, கொக்கி கலப்பை அது வந்து மண்ணுக்கு கெடுதல் இல்லை. இந்த கலப்பை தான் மண்ணுக்கு நல்லது. இந்த டிஸ்கோ சட்டி மாரி ஒன்று வரும், அதுவும் அந்த ரொட்டேட்டர்லாம் மண்ணு கெடுதல் தான். ஆனா வேற வழி இல்லை, நம்ம அதை வச்சு ஓட்டி ஆகணும். ஆனா கொக்கி கலப்பு தான் மண்ணுக்கு நல்லது. அது மண்ணை வந்து கெடுக்காம இருக்கிறது. கொக்கி
0: ஆழமா நோண்டக்கூடாது,
1: ரொம்ப ஆழம் நோண்டக்கூடாது. இப்ப நம்ம மாட்டு ஏறால ஓட்டினாலும் அது என்ன பண்ணும், அது எப்படி மண்ணை பேக்குதோ அதே மாதிரி தான் அந்த கொக்கி கலப்பை. இந்த ரெண்டு கலப்பையும் நல்லது, மாட்டு ஏறு மாதிரி தான் அந்த கொக்கி கலப்பை. ஆனா இந்த ரொட்டேட்டர்ன்றது டிஸ்க்ன்றதுலாம் வந்து மண்ணு கெடுதல் தான். அது மண்புழு பூரா வெட்டிடும். எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க பூரா வெட்டி அப்படியே ரத்தமா இருக்கு. அந்த மண்புழு பூரா துட்டு துட்டு ஆயிடும், கெடுதல் தான். ஆனா இருந்தாலும் இப்ப அந்த ரொட்டேட்டர் தான் ஓட்ட வேண்டியதா இருக்கு.
0: ஏறுமாடு
1: கிடையாது, ஏறுமாடு இல்ல. ஏறுமாடுலாம் நீங்க வந்து லட்சம் மேல போறா ஏறுமாடு பிடிக்கணும்னாக்கா அதை வச்சு வாங்கிட்டு வந்து அதுக்கு நம்ம வந்து, ஏன்னா அது ஒரு உயிர், அதை வந்து டெய்லி தீனி போனோம், வைக்க வைக்கணும், தவிடு வைக்கணும், புல்லு
0: போடணும்,
1: பராமரிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது.
0: அடி
1: உரம் நாங்க நட்டு மட்டை மூணாம் நாத்து தான்.
0: மேல் உரம் தான்,
1: மேல் உரம் தான். அடியில போடுறதுல நட்டை மூணா
0: இது போடுறீங்களா? குப்பை எருவு
1: அது தாள் ஓட்டது முடியாது. சில பேர் அடிக்கிறாங்க மாடு இருக்கிறவங்க.
0: கோடை காலத்திலே ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க, இருக்கிற நம்ம குப்பை குழி இருக்கும் கொள்ளையில,
1: எல்லாரும் வீட்லயும்
0: அதை வந்து கோடை காலத்துல எடுத்துட்டு போய் கொட்டி ஆற விட்டு.
1: எப்படின்னு கேட்டீங்கன்னா, மாடு வந்து அவங்க வீட்டுல 20 மாடு 30 மாடு நாட்டு மாடு, அவங்க நாட்டு மாடு ஆடு செம்பிளி ஆடு எல்லாம் இருக்கும். அந்த மாட்டை கும்பி ஓட்டி போய் விட்டாலே போதாது, சாணியும் போட்டுடும். நம்ம அப்ப எருவு அடிக்க தேவையில்ல. அப்போ வந்து மூணு போகம் பயிர் இல்லை, ஏரி பாய்ச்சணும் தானே. அப்போ ரெண்டு போகம் பயிர் வைப்பாங்க. தைப்பட்டம் புரட்டாசி மாசம் நடுவாங்க, ஏரியில தண்ணி வந்துடும். புரட்டாசியில ஏரியில தண்ணி பாசனம் வச்சு நட்டுருவாங்க. அப்புறம் அந்த 6 மாசத்துக்கு தண்ணி இருக்கும் ஏரியில. ஜனவரியில இந்த பொங்கல் அந்த அரிசி தான் பொங்கல் வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நெல் நடுவோம், அது வரைக்கும் அந்த ஏரியில தண்ணி இருக்கும். அப்படி பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து ஏரியில தண்ணி கிடையாது, இப்போ எல்லாமே மோட்டர் ஆகி போச்சு. மூணு போகமும் நெல் நட்டுக்கினே இருக்கிறோம். ஏன்னா மட்டும் நாத்து விட்டுக்கினே இருக்கிறாங்க, நட்டுக்கினே இருக்கிறாங்க, அறுத்துக்கினே இருக்கிறாங்க,
0: ரொட்டீனா
1: நடந்துகினே இருக்கு. பட்டமே கிடையாது. எங்களுக்கு பட்டம் புரட்டாசி வைகாசி மாசி மூணு பட்டம் வச்சுக்கோம். இந்த மூணு பட்டத்தை நட்டாதான் பட்டம் நல்லா இருக்குன்னு இப்ப சொல்லுவாங்க.
0: ஆமா, நம்ம மழையெல்லாம்
1: மழையை கணக்கு பண்ணி. இப்ப மோட்டர் வந்ததுனால மிஷின் நட வந்ததுனால சுத்தமா ஆள் பிரச்சனை எல்லாம் கிடையாது. எப்ப போட்டாலும் வந்து விரை விட்டு நட்டு தரதுக்கு ரெடியா இருக்காங்க. மிஷின் வந்துருது,
0: சரி,
1: நெல் நட்டுக்கினே இருக்காங்க.
0: நீங்க வந்து மிஷின் நடுவு இருந்தாலும் இப்ப வந்து களை எடுக்கிறதுலாம் என்ன பண்றீங்க?
1: மிஷின் இருக்கு, ஆனா அந்த சாலை வந்து நேர் நேரா இருந்தாதான் அது ஓட்டுறதுக்கு நமக்கு சௌகரியமா இருக்கு.
0: அந்த இடுக்குல
1: கொஞ்சம் கொஞ்சம் நடவு
0: பாய்ச்சிட்டாங்கன்னா
1: அது என்ன பண்ணும், பயிர் அடிபடுது. அதனால நம்ம ஆளை வச்சுதான் களை, ஏன்னா களைக்கொல்லி போட்டுடுறோம். களைக்கொல்லி போடாத யாருமே இப்ப பண்றது
0: இல்ல.
1: களைக்கொல்லி போடக்கூடாதுதான், அது கெடுதில்ல. ஆனா இருந்தாலும் வேற வழியில் ஆள் பற்ற குறையால நாங்க களைக்கொல்லி போட்டுதான் நடவு நடுறோம். நட்ட ஒரு 15 நாள்ல களை எடுத்துட்டு நாங்க தீனி போட்டாகணும். கம்பல்சரி போட்டாதான் பயிர் எடுப்படும். ஏன்னா மூணு போக நடுறதுனால ரொம்ப போட்டுருவோம்.
0: சரி, உங்க பகுதியெல்லாம் இப்போ ட்ரே நாத்து அதுவும் மிஷின் நடுவு அப்படின்னா 1-2 நாத்து தான் நட்டுருப்போம்.
1: ஆமா,
0: அந்த நாத்து வளர்ந்து வரும்போது அது தூர் வெடிச்சு எத்தனை தூர் வெடிக்குது?
1: நடும்போதே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல மிஷின்ல, நாத்து குறைச்சி வச்சாலும் வச்சுக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. அவர் அதுக்கு தகுந்த மாதிரி நடுவாரு. நாத்து கொஞ்சம் கூட்டி வச்சு தான்
0: நடுவோம். நம்ம சொல்றது தான்,
1: ஆமா சொல்றது தான், நாத்து இருக்கிறத வச்சு நடுவாரு. அதுல தீனி போட்டா
0: நட்டு அங்கங்க ஒண்ணு இருக்கும். என்னடா அது, வருமா வராதா
1: அப்படின்னு
0: நம்ம வந்து குத்து குத்தா நட்டு தான் அப்ப வந்து
1: அந்த மாதிரி நட்டு பழகிட்டோம். இப்ப வந்து சாலை சாலையா இப்பயும் ஆனா நடுறாங்க. இப்ப செங்கல்பட்டு ஏரியாவெல்லாம் வந்து இன்னும் கை நடுவோம்,
0: கை நடுவெல்லாம்
1: நடுறாங்க. இங்கேயும் சில ஏரியாவில் நடுறாங்கதான். ஆனா நம்ம பக்கம்லாம் இப்ப எல்லாம் மிஷின் வந்துருது, எல்லாம் மிஷின் நடுவோம். ஏன்னா ஆள் எல்லாமே அவங்க வந்து நடுறோம்னா இப்ப வந்து கம்பெனிக்கு வேலைக்கு போயிடுறாங்க. மாண்டிச்சேரி மாதிரி பட்டுலாம் கம்பெனி நிறைய வந்து திருப்போனைலாம் பசங்களை போறாங்க. எல்லாம்
0: வந்து ஒரு நாளைக்கு 500,000 சம்பாதிக்கிற அளவுக்கு வந்துட்டாங்க.
1: இப்ப நம்ம விவசாய கூலிக்கு வந்து நம்ம அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது. அதெல்லாம்
0: கட்டுப்படி ஆகலன்னு நினைக்கிறாங்க.
1: அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா வெயிலில் வேலை செய்கிறதுக்கு இப்போ எல்லாமே யோசனை பண்ணுறாங்க. எல்லாம் அப்படி போய் கம்பெனியில் போய் அழகாக உள்ளார

0: நிழல்ல வேலை பார்க்குற மாதிரி ஆகிட்டாங்க.
1: வந்து விவசாய வேலையில் நிறைய இடங்களை நான் பார்க்குறேன், காலையிலே ஆரம்பித்து மதியானம் 2 மணிக்கெலாம் முடிச்சிடுறாங்க.
2: முடிச்சிடுவாங்க. ஆமாம்,
1: அப்படி ஒரு காலகட்டம் ஆகிப்போச்சு. ஒரு காலத்தில் வந்து
2: மேற்கு போனீங்கன்னா மேற்குலாம் கொஞ்சம் நேரம் காலம் வேலை 7 மணி வரைக்கும் 2 மணி வரைக்கும் களை ஓத்துறாங்க. நம்ம பக்கம் அப்படி கிடையாது, காலையில் போனாங்கன்னா 11 மணி வரைக்கும் வேலை செய்வோம். அதுக்கு மேலே அவ்வளோதான் அவங்க டைம். அதுக்கு மேலே ஒரு மேலே கூட எடுனா கூட எடுக்க மாட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அதோட அந்தி கலைக்கு வருவாங்க, 3 மணிக்கே 3:30 வருவாங்க, 5:30 எடுவாங்க. இதுதான் வேலை, இப்படி தான் இப்படி ஷிஃப்ட் குறைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் காசு கூறி போச்சு, ஆனால் டைமை குறைச்சிட்டாங்க.
1: அதனால வந்து விவசாயிக்கு பாதிப்பு,
2: விவசாயிக்கு பாதிப்பு தான், எவ்வளோ பாதிப்பு தான்.
1: இப்போ மேலூரம் இப்போ நம்ம கதிர் வர்ற நேரத்தில் ஒரு தடவை போடணும், இப்போ அதெல்லாம் எப்படி உரத்தை பிரித்து போடுறீங்களா, என்ன செய்யுது?
2: பிரித்து தான் போடுவோம். 15 நாளில் ஒரு உரம் கொடுத்துருவோம், களை எடுத்துகிட்டு கொடுத்துட்டோம்னா. அதுக்கடுத்து ஒரு 15 நாளில் ஒரு உரம் கொடுப்போம், அதுக்கப்புறம் 45 நாளில் ஒரு உரம் கொடுப்போம். ஏன்னா எங்களுக்கு வந்து நட்டு 60 நாளில் 50 நாளில் அந்த வயசை பொறுத்து கதிர் வந்துடும். 110 நாள் நெல்லுனா இப்போ சிவப்பு கார் இருக்குங்க, இப்போ காது குத்துற அரிசிங்களா, அது வந்து 110 நாள் தான் வயசு. அதுக்கு நட்டால் 50 நாள் கதிர் வந்துடும், அதுக்குள்ளே நாங்கள் அந்த தீங்கி போட்டுருணும். அந்த 50 நாள் கிட்ட
1: நான் கலந்து போடுவீங்க.
2: அவன் போட்டால் லாஸ்ட்டு போடும்போது அம்மோனியா பொட்டாஷ் கலந்து தான் போடுவோம், ஏன்னா பயிர் ஊட்டமாக இருக்கும் நெல்ன்றது. அம்மோனியா பொட்டாஷ் கலந்து போட்டுருவோம்.
1: இப்போ பொதுவாக உங்கள் பகுதியில் இப்படி வந்து ஏதாவது நோய் தாக்குதல்லாம் இருக்குதா, இல்லை பூச்சி தாக்குதல்லாம் இருக்குதா?
2: இருக்கு, நெல்லில் இருக்கு, மருந்து இருக்கு, மருந்து ஸ்ப்ரே பண்ணி தான் நாங்கள்
1: குருத்து பூச்சியாக இருக்கும்,
2: நாங்கள் வந்து ஒரு
1: கண்டு தொலை போனா இருக்கட்டும், குருத்து இலை சுருட்டு குழு
2: எல்லாமே இருக்கு,
1: எல்லாமே வரது வாய்ப்புகள் இருக்கு.
2: மருந்து தான் அடிக்கிறோம், மருந்துக்கும் கண்ட்ரோல் ஆக மாட்டேது. இப்போ கூட நாங்கள் நட்டுருக்கிற நெல் வந்து அறுக்க போகுது, அப்படியே குந்து குந்தா மருந்து 2 ஸ்ப்ரே தான் அடிச்சோம், குந்தா கிழந்து குந்து குந்தா சாவுது, அப்படியே செத்து போகுது.
1: செடிக்கே பாதிப்பு உண்டாகும்,
2: நம்ம கிழந்து பூமியிலேருந்தே பாதிக்குது.
1: இயற்கையிலேயே வந்து நமக்கு கெடுதல் செய்யக்கூடிய பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்ல வகை பூச்சிகளும் இருக்குது, பறவைகளும் இருக்குது. அதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இடம் கொடுத்து கொஞ்சம் நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஒரு ஆந்த உட்காரத்துக்கு ஒரு டீ வடிவ குச்சி இல்லை தென்னை மட்டையை வந்து தழைகளை நட்டு வைக்கிறது, ஏதோ ஒரு ஏற்பாடு அதெல்லாம் பண்ணி வச்சோம்னா இப்போ ராத்திரி நேரத்தில் அந்த கோட்டம் குருவிங்க வந்து உட்கார்றது, ஏதோ இந்த புழு பூச்சியெல்லாம் பிடிச்சி தின்னுச்சுன்னா நமக்கு கொஞ்சம் மருத்துவ செலவுலாம் கொஞ்சம் குறையும்.
2: நீ சொல்றது கேட்டுதான், ஆனால் அப்போ வந்து மரங்கள்லாம் நிறையா இருந்து, இப்போ ஒரு கிராமத்துலனாக்கா ஆலமரம் இருக்கும், அரச மரம் இருக்கும், இழுப்பு மரம் இருக்கும், ஒவ்வொரு ஊர்லேயும் இழுப்பு மரம் தோப்பு இருக்கும். இப்போ இழுப்பு மரம் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கே தெரியல, எல்லா மரமும் வெட்டியாச்சு, மரமே பச்சைக்கிளி அந்தந்த சீசனுக்கு அந்தந்த பறவை இருக்கும். இப்போ ஏரியில் தண்ணி இருக்கும், எல்லா பறவைகளையும் நீங்கள் பார்க்கலாம். ஏரி உள்ளார போனீங்கனாக்கா கொக்கு இருக்கும், உள்ளா இருக்கும், இது எல்லாமே இருக்கும் அந்தந்த சீசனுக்கு இருக்கும். இப்போ மரமே கிடையாது, மரம் போகிற எல்லாத்தையும் எடுத்தாச்சு, என்ன அங்கங்கே ஒரு தென்னை மரம் இருக்குது. அதேமாரிங்க கம்பு கேவுரு இது மாதிரிலாம் வரைச்சிட்டிங்கன்னா உனக்கு அந்த சீசன் பார்த்து கரெக்டாக வரும், அது கிளிகளாக வரும் கரெக்டாக, கம்பை விட்டோம் சிட்டுக்குருவி வந்து குறிக்கும். இப்போ அந்த பயிர் இல்லாதனால இப்போ அதெல்லாம் அந்த வந்து எங்கே தேசம் மாதிரி போகுது, அங்கே போகுது. அது இப்போ அந்த பயிர் இங்கே இல்லாதனால அதெல்லாம் அதிகமாக இல்லை, மரமும் இல்லை, மரத்தில் உட்காந்து கொத்தும் மரம் கொத்தி
1: டொக்குன்னு
2: கொத்துங்க சத்தங்க நல்லா எல்லாமே இல்லை. மீன் கொத்தினா இந்த ஏரியில் நிறையா வந்து உட்காந்துடும், மீனை பிடிக்கிறது அதெல்லாம் இப்போ பார்க்குறதுக்கே. இப்போ கருடன் நீங்கள் பார்க்க முடியுமா?
1: கருடனே
2: பார்க்க முடியல, எங்கே தான் கருடன் எங்கே இருக்குன்னு தெரியல.
1: இல்ல ஒரு காலத்துல அந்த பெணந்தண்ணி கழுகுன்னு சொல்லுவாங்க,
2: ஆமா பெணந்தண்ணி கழுகு சுத்தும் மேலே
1: தென்னை மட்டையில இருந்து உட்காந்தா மட்டையே முறிகிறாங்க, அவ்வளவு பெருசு வெயிட்டா இருக்கும்,
2: பெருசா இருக்கும், அவ்வளவு பெருசு இருக்கும், அது கழுத்துல எல்லாம் வெள்ளையா நல்லா பெருசா இருக்கும்.
1: அதெல்லாம் இப்ப பாக்க முடியல,
2: அதெல்லாம் இல்லவே
1: எங்க இருக்குதுன்னே தெரியல.
2: இப்ப வந்து பெருமாள் கும்பிடுறவங்க எல்லாம் இப்ப கடலூர் பிரிட்ஜில போய் கருடா இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர் போய் அங்க போய் கடலூர் இருக்கு அந்த இது கிட்ட.
1: சரி சரி சரி, இப்ப பூச்சி தாக்குதல்னா எப்படி? பக்கத்துல விவசாய ஆபீசர்லாம் இருக்காங்களா?
2: விழுப்புரம் போயிட்டு மருந்து கடையில போயிட்டு அவங்க அக்ரி வந்து பாக்குறாங்க, அக்ரி வந்து பார்த்து சொல்றாங்க தான், அவங்க கொடுக்குற மருந்து தான் அடிக்கிறோம். அறிஞ்சாலும் வந்து சிலது அவங்களுக்கே தெரியாம சிலது நான் சொல்றேன்னு அடியில குந்துலேருந்தே சாவுது, 2 ஸ்ப்ரே பண்ணிருக்கிறோம் அடியிலிருந்தே சாவுது.
1: நீங்க சொல்றது வந்து இப்ப நவீன விவசாயம் ரசாயன உரத்தை பயன்படுத்தி விவசாயம் நீங்க சொல்றீங்க, ஒரு இயற்கையான முறையில் நம்ம விவசாயம் பண்ணுவோம், கொஞ்சம் வந்து நமக்கு வந்து பாரம்பரிய நெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கொஞ்சம் பண்ணுவோம், அப்படிலாம் உங்களுக்கு ஆசை இல்லையா?
2: பாரம்பரியம் பண்ணலாம்னாக்கா பாரம்பரியம் பண்ணனா 3 சீசன் பண்ண முடியாது,
1: கொஞ்சம் வயசு அதிகம்,
2: வயசு அதிகம். இப்போ சம்பா நாங்கள் வந்து புரட்டாசி மாதம் நடம்பார், அதில் தான் நான் பாரம்பரியம் வெள்ளை புண்ணி இந்த கருப்பு கவனி இப்போ புதுசு புதுசாக மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் இந்த சீசன் மட்டும் தான் பண்ண முடியும். இப்போ நாங்கள் அடுத்த சீசன் பண்ணுறதுக்கு வந்து வேறு வெரைட்டி தான் நான் பண்ண முடியும், இதை பண்ண முடியாது, எடுக்காது அந்த சீசனுக்கு, இந்த ரகம் எடுப்படாது, எடுக்காது, இந்த பட்டத்துக்கு மட்டும் தான் இது எடுக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணது, இந்த ஒரு சீசனுக்கு இப்போ வெள்ளை புண்ணி நடுவோம், இப்போ புரட்டாசியா நாங்கள் வெள்ளை புண்ணி தான் நடுவோம், பொன்மணி நடுவோம் இட்லி அரிசிக்கு, இப்படி போடலாம். இப்போ அடுத்த சீசன் நாங்கள் போகும்போது அடுத்த பாட்டம் என்ன பண்ணோம், மாசி பட்டம் வந்து 3 மாசம் நெல், 90 நாள் 120 நாள் 110 நாள்.
1: இப்போ நீங்கள் முடிஞ்ச உடனே ஒரு உளுந்து பயிரோ இல்லை வந்து ஒரு எள்ளோ பயிர் சுழற்சிக்கு போகலாம்,
2: சுழற்சி பண்ணலாம், அது புஞ்ச மண்ணில் பண்ணலாம், நஞ்ச மண்ணில் உளுந்து எள்ளுலாம் போட முடியாது, தண்ணி நின்னா நெல்லாம் அப்படியே வதங்கிடும்.
1: தண்ணி பகுதியாகவா இருக்கு உங்களுக்கு?
2: நம்மளுக்கு நஞ்ச ஏரியாவில் நஞ்ச ஏரியாவும் இருக்கு.
1: இல்லை நான் சொல்கிறேன், நஞ்சையிலே சொல்கிறேன் உங்களுக்கு, ஜனவரிக்கு அப்புறம் நமக்கு வந்து தண்ணி அந்த அளவுக்கு இருக்காது.
2: இல்லை இல்லை தண்ணி இருக்காது, இருந்தாலும் வந்து அது புஞ்ச மண்ணுக்கு தான் அது உகந்தது. அப்போவே இந்த சவுக்க நான் சொல்கிற வாழை மரவள்ளி மல்லாட்டை உளுந்து எள்ளுலாம் புஞ்ச மண்ணுக்கு தான்.

0: நல்லா வரும். அந்த மண்ணுக்கு தான் அது ஏத்த பயிர். அது நஞ்சை பொறுத்த வரைக்கும் கரும்பு போடலாம், நெல் நடலாம், வாழை ஒரு சவக்கூடம் போடலாம். ஏன்னா வாழை எல்லாம் போடணும்னா தண்ணி நிக்க கூடாது. தண்ணி பாசனம் பண்ணி மடை வச்சோம்னா அடிக்கடிக்கு தண்ணி மாறணும், தண்ணி இழுத்துக்கணும். அப்பதான் அந்த சவுக்கு நல்லா கிளம்பும், சவுக்கு நல்லா வரும், வாழையா இருந்தாலும் நல்லா வரும். தண்ணி நின்றுதுன்னா வாழை எல்லாம் வந்து மட்டையை பழுத்துரும்.
1: சரி, அறுவடை எப்படி? நெல் எல்லாம் மிஷின் அறுவடை?
0: மிஷின் தான்,
1: மிஷின் அறுவடை தான். அறுவடை எப்படி? ஒரு ஏக்கருக்கு எத்தனை மூட்டை கிடைக்குது?
0: ஏக்கருக்கு நல்லா
1: 60 கிலோ மூட்டையா சொல்லுங்களா?
0: 75 கிலோ தான் மூட்டை.
1: 75 கிலோ
0: ஏக்கருக்கு நல்லா விளைஞ்சா ஒரு 30 மூட்டை அளவுக்கு விளையுது. ஆவரேஜ் 30 விளைஞ்சா
1: லாபம் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
0: ஆமா, ஏன்னா மூணு போக நாங்கள் நடுறதுனால அந்த அளவுக்கு ஈல்டு வரவன் 25-26 அப்படிதான் வருது.
1: சரி, அதுக்கு என்னதான் பண்ணலாம்? மண்ணை வளப்படுத்தணும்னா
0: நாங்கள் வந்து இயற்கையா மண்ணை பண்ணலாம். ஏன்னா ரசாயன உரம் போடுறதும் கெடுதல் தான், வேற வழியில். அப்ப மூணு போகும் பார்த்து நாங்கள் ரசாயன உரம் வாங்கி போட்டோம். ஏன்னா தொழுவுறது அடிக்கிறதுனாக்கா அது கிடைக்கிறது கஷ்டம். நல்லாம வந்தாம அதை வண்டி வச்சு நாங்கள்
1: அடிக்கணும். நீங்களே இப்படி சொல்றீங்க.
0: ஆமா, மாடு கிடையாது இல்லைங்க, மாடு இல்ல. மாடு இருந்தா தான் தொழு உரம் கிடைக்கும் எங்களுக்கு.
1: கிடைக்க மாட்டாங்க.
0: மாடு எல்லாம் ஒரு மாடு வச்சுக்கணும் பால் கறக்குறாங்க, அது என்ன எங்களுக்கு தொழு உரம் கிடைக்கும்? அவ்வளவு எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கும்னா பத்தாத.
1: சரி, நீங்க ஒரு நாலு மாடு வாங்கி
0: சனப்பு வரைக்கலாம், அது வரைச்சி ஓட்டினா எங்களுக்கு கொஞ்சம்
1: ₹1,500 அது கூண்டு புழுவா தனக்கு சுத்தி ஒரு வலைய மாதிரி கட்டிட்டு ஒரு பாதுகாப்பா ஒரு கூண்டு கட்டிட்டு அது உள்ள மண்ணுக்குள்ள போய் இருந்துரும்.
0: ஆமா ஆமா.
1: அப்புறம் நம்ம அடுத்து இதே மாதிரி பயிரை பண்ணும் போது அதுக்கு சாதகமான சூழ்நிலை வரும்போது மண்ணுக்குள்ள அது வந்து அந்து பிடிச்சா வெளியில வரும். வெளியில வந்து பறந்து திருப்பியும் வந்து மேல போய் இலையில முட்டை விட்டு திருப்பியும் அது புழுவாயி திருப்பியும் நம்ம செடியை சேதப்படுத்தி திருப்பியும் அது மண்ணுக்குள்ளார போய் கூடு கட்டிக்கிட்டு திருப்பி இது பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம பயிர் சுழற்சி பண்ணும்போது அது வந்து வேற ஒரு பயிரில் இது வாழ முடியாது. இந்த பயிருக்கு தான் அது ஏற்றதாக இருக்கும். அதனால தான் பயிர் சுழற்சி ரொம்ப முக்கியம்.
0: அதுதான் வானிலை நிலையத்தில் கூட சொல்கிறாங்க, கோடை ஒழுங்க, கோடை உழுது விழுங்க, மண்ணு காயட்டும், நல்லா மண்ணு காய்.
1: மண்ணுக்குள்ளே அந்த கூண்டு புழு இருந்ததுன்னா கூட அது வெளியில் வந்து
0: வெளியே வந்துடும்.
1: காக்கா குருவி கொத்தி தின்றோம்.
0: இப்போ அந்த மாதிரி மெத்தடை தான் எனக்கு மாற்றணும். இப்போ எதாவது பண்ணால் தான் ஏன்னா இந்த பூச்சி நாங்கள் மருந்து அடித்து அடித்து இந்த ரசாயனத்தை உரத்தை போட்டு போட்டு
1: மண்ணு தாங்க கெட்டு
0: மண்ணு கெட்டு தான் இருக்குது. தெரியுது, நல்லா தெரியுது. ஆனால் அது வெங்கு விட்டு அதை விட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க.
1: முயற்சிகள்லாம் இறங்குங்க.
0: மாற்றணும்.
1: சரிங்க, இவ்வளோ நேரம் உங்களது விவசாய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்ற விவசாயிகளுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக இது அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள்கிட்ட விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை உழவருடன் சந்திப்பில் விழுப்புரம் மாவட்டம் அற்பிசம்பாளையம் கிராம உழவர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த செந்தில்குமார் அவர்கள். இனி நாட்டுப்புற பாடல் கேட்கலாம்.

சுதந்திர பாடல் கேட்டீர்கள். இனி பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் விவசாயத்துறையை அச்சுறுத்தும் எல்நினோ குறித்து தெரிந்து கொள்ளலாம். பருவநிலை மாற்றங்களால் பல்வேறு ஆபத்துக்களை சந்தித்து வருகிறது உலகம். பசிபிக் பெருங்கடலில் உருவாகி வரும் எல்நினோ நிகழ்வால் ஏற்பட இருக்கும் பாதிப்புகளை எண்ணி உலக நாடுகள் பெரும் அச்சத்தில் உறைந்துள்ளன. எல்நினோ தீவிரம் அடையும் போது இந்தியாவில் ஏற்பட போகும் காலநிலை மாற்றங்களால் விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்க நேரிடும் என்று வல்லுநர்கள் எச்சரிக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட 27 மாநிலங்களை உள்ளடக்கிய 226 மாவட்டங்களில் அதிக வெப்ப அலை மற்றும் வறட்சி ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். எல்நினோ என்பது பசிபிக் பெருங்கடலில் ஏற்படும் ஒரு மாற்றத்தின் விளைவு. பெரும்பாலும் கடல் நீரின் வெப்பமானது நிலையான அளவில் இருக்கும். அது வழக்கத்தை விட கூடுதலாக அதிகரிப்பதற்கோ அல்லது குறைவதற்கோ பெரும் அளவிலான எதிர்வினை ஆற்றல் தேவைப்படும். அதிகரித்து வரும் புவி வெப்பமாதல் அந்த ஆற்றலை வழங்கும் காரணியாக உள்ளது. பசிபிக் பெருங்கடலின் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் நீரின் வெப்பநிலை இயல்பு தன்மையிலிருந்து தற்போது அதிகரித்து வருகிறது. இது எல்நினோ என அழைக்கப்படுகிறது. இந்த வெப்பநிலை மாற்றம் உலகளாவிய அளவில் காற்றழுத்தம், காற்றின் போக்கு, வெப்பநிலை மற்றும் ஈரப்பதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. கடல் நீரின் வெப்பநிலை வழக்கத்தை விட 2 டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கு மேல் உயர்ந்தால் அது சூப்பர் எல்நினோ என அழைக்கப்படுகிறது. இதனால் உலகின் பல பகுதிகளில் கடுமையான வெப்ப அலை, வறட்சி, கனமழை, வெள்ளப்பெருக்கு உள்ளிட்ட ஆபத்தான நிகழ்வுகள் ஏற்படக்கூடும். சூப்பர் எல்நினோ தாக்கத்தால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். ஐரோப்பா, அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகள் தொழில் நிறுவனங்கள் சார்ந்த விவசாயத்துக்கு மாறிவிட்டன. ஆனால் இந்தியாவின் விவசாயம் என்பது முழுக்க முழுக்க விவசாயிகளையும் பருவநிலைகளையுமே நம்பியுள்ளது. கடந்த 50 ஆண்டுகளாகவே நம் விவசாயிகள் காலநிலைகளை உற்று நோக்குவதை கைவிட்டுவிட்டனர். இப்போது உற்று நோக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளோம். எல்நினோவின் தாக்கத்தால் மண்ணின் ஈரப்பதம் குன்றும், நிலங்கள் வறட்சி தன்மையை சந்திக்கும், நுண்ணுயிரிகள் பாதிக்கப்படும். இதன் காரணமாக நிலத்தின் வளம் குன்றி விளைச்சல் பாதிக்கப்படும். காற்று மற்றும் மண்ணில் ஈரப்பதம் குறைவதால் விதைகளின் முளைப்பு தன்மை பாதிக்கக்கூடும். அதீத வெப்பம் நீடித்தால் விதைகள் கருகவும் வாய்ப்புள்ளது. பருவமழையை கணிக்க முடியாததால் பயிர் வகைகளை தேர்ந்தெடுத்து சாகுபடி பணிகளை தொடங்குவதில் சவால்களை சந்திக்க நேரிடும். ஒருவேளை இதில் தப்பினாலும் மகசூலில் சவால்கள் ஏற்படும். அதிக வெயில் அல்லது அதிக மழை ஏற்பட்டால் பயிர்களின் மகரந்த சேர்க்கைக்கு வழிவகுக்கக்கூடிய தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் உள்ளிட்ட பூச்சி இனங்கள், காற்று ஆகியவை தங்கள் பணிகளை இயல்பாக செய்ய முடியாது. எப்படியோ பயிர்கள் முளைத்துவிட்டாலும் வெள்ளம் மற்றும் பெருமழையால் வயல்கள் பாதிப்படையும். விளைபொருட்களை அறுவடை செய்து சேமிப்பதில் சவால்கள் காத்திருக்கும். அதிக தண்ணீர் தேவைப்படக்கூடிய நெல், கரும்பு உள்ளிட்ட பயிர்களின் சாகுபடி பரப்பை இயன்றவரை குறைத்து கொண்டு குறைந்த அளவு தண்ணீரில் வளரக்கூடிய மாற்று பயிர்களை விவசாயிகள் தேர்ந்தெடுக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களின் தற்கால உணவு முறை என்பது அரிசியை மையப்படுத்தியதாக உள்ளது. முன்பு கம்பு, கேழ்வரகு, சோளம், திணை, வரகு போன்ற சிறுதானியங்களே நம் முன்னோரின் முதன்மை உணவாக இருந்தன. குறைந்த நீரிலேயே வளரக்கூடிய இந்த பயிர்கள் வறட்சியையும் அதிக வெப்பத்தையும் தாங்கும் திறன் கொண்டவை. எனவே நெல்லை மட்டுமே நம்பாமல் பகுதிக்கேற்ற மாற்று பயிர்களை நோக்கி நகர்வது அவசியமானது. மேலும் பயிர் பன்முகத்தன்மையும் இன்றைய காலத்தின் கட்டாயமாக உள்ளது. ஒரே பயிரை அதிக பரப்பில் சாகுபடி செய்தால் நெருக்கடிகளை சந்திக்க நேரிடும். சிறுதானியங்கள், பயறு வகைகள், பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், காய்கறிகள், பழமரங்கள், தடிமரங்கள் என அழைக்கப்படும் மர வேலைப்பாடுகளுக்கான மரங்கள் என பல வகையான பயிர்களையும் ஒருங்கிணைத்து சாகுபடி செய்வதன் மூலம் காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் இழப்புகளை குறைக்க முடியும். விவசாய நிலங்களில் பண்ணை குட்டைகள் அமைத்து மழை நீரை சேகரித்தல், சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம், மழை தூவான் உள்ளிட்டவற்றை அமைத்தல், மண்ணில் ஈரப்பதத்தை தக்கவைக்க உயிர் மூடாக்கு அமைத்தல், பசுந்தாள் உரப்பயிர்களை விதைத்தல், இயற்கை உரம்

உரங்களை பயன்படுத்துதல் ஆகிய செயல்பாடுகளின் மூலம் எல்நினோவால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகள் தற்காத்துக் கொள்ளலாம். விவசாயிகள் தங்களுடைய வேளாண் பணிகளை வானிலை முன்னறிவிப்புகளுடன் ஒருங்கிணைத்து அணுகுவதும் மிகவும் அவசியமானது. விதைப்பு, உரமிடல், நீர்ப்பாசனம், அறுவடை போன்ற முடிவுகளை பாரம்பரிய அனுபவத்தோடு மட்டுமல்லாமல் அறிவியல் தரவுகளின் அடிப்படையிலும் எடுக்க வேண்டிய சூழல் உருவாகியுள்ளது. காலநிலை மாற்றம் மற்றும் எல்நினோவால் கால்நடைகளுக்கு வெப்ப அழுத்தம் அதிகரித்து வெப்பவாதம், ஹீட் ஸ்ட்ரோக், நீரிழப்பு, மூச்சு திணறல், உடல் சோர்வு போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் உண்ணி, கொசு, ஈ போன்ற பூச்சிகளின் பெருக்கத்தால் உண்ணி காய்ச்சல் உள்ளிட்ட நோய்களின் பாதிப்புகளும் அதிகரிக்கும். இதன் விளைவாக பால் உற்பத்தி, மாடுகளின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கத்திறன் ஆகியவை பாதிக்கப்படலாம். மேய்ச்சல் புற்கள் குறைந்து தீவன பற்றாக்குறை உருவாகலாம். இது போன்ற பாதிப்புகளை சமாளிக்க வெளிநாடுகளைச் சேர்ந்த கலப்பின மாடுகளை இயன்றவரை தவிர்க்க வேண்டும். உம்பளச்சேரி, காங்கேயம், பர்கூர், ஆலம்பாடி உள்ளிட்ட நாட்டினங்களை சேர்ந்த மாடுகள் வளர்க்கலாம். எல்நினோவின் தாக்கத்தால் கடுமையான வெப்ப அலை வீசும்போது கால்நடைகளை நல்ல முறையில் பாதுகாப்பதற்கும் அவற்றின் உடல் ஆரோக்கியத்தை தக்க வைப்பதற்கும் போதுமான குடிநீர் மற்றும் நீர் சத்துள்ள தீவனம் வழங்குதல், நிழலான ஓய்விடங்களையும் காற்றோட்டமான கொட்டகைகளையும் அமைத்தல் மிகவும் அவசியம். இன்றைய பண்ணைச் செய்தியில் இதுவரை விவசாயத்துறையை அச்சுறுத்தும் எல்நினோ குறித்து தெரிந்து கொண்டோம். இடம்பெற்றது பண்ணைச் செய்தி.

நேர்கிலை புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை கூடுதல் வேளாண் இயக்குநர் நில உபயோகத் திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு தட்டாஞ்சாவடி புதுச்சேரி விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று. புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 2026-27 நிதியாண்டில் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்குதல் என்ற திட்டத்தின் மூலம் தகுதி வாய்ந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு இப்பொழுது குறிப்பிடப்படும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஒரு முறை நிதியுதவியாக தலா ₹10 லட்சம் வழங்கப்பட உள்ளது. பயிர் வகைகள், சிறுதானியங்கள் மற்றும் கரும்பு மதிப்பு கூடுதல் நிறுவனம் அமைத்திட 35% மானியம் அல்லது ₹10 லட்சம் மிகாமல் வழங்கப்படும். பேக்கேஜிங் மற்றும் வர்த்தக முத்திரை உருவாக்குதல், பிராண்டிங் ஆகியவற்றிற்கு ஒரு முறை நிதியுதவியாக ₹5 லட்சம் வழங்கப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் நிலையான சுய நிர்வாக அமைப்புகளாக செயல்படவும் உழவர்களுக்கான சேவைகளை திறம்பட வழங்கவும் இந்த திட்டம் உதவும். நிதி உதவி பெறுவதற்கான விண்ணப்பங்களை தகுதியுள்ள உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், கூடுதல் வேளாண் இயக்குநர், நில உபயோகத் திட்டம் மற்றும் தரக்கட்டுப்பாடு அலுவலகத்தை அணுகி பெற்றுக்கொள்ளலாம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் தேவையான இணைப்புகளுடன் இம்மாதம் 23 அன்று மாலை 5 மணிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இந்த செய்தியை புதுச்சேரி தட்டாஞ்சாவடி கூடுதல் வேளாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அறிவரிசையில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் 8 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் ஜெம் போர்ட்டல் அரசு கொள்முதலில் டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்பவர் புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் பண்டக ஆய்வாளர் திரு எஸ் செந்தில்குமரன். நேர்முகம் காண்பவர் கே வெற்றி கொண்டான்.
2: டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை அரசின் நிர்வாகத்தில் புகுத்தி நிர்வாக நடைமுறைகளை எளிமைப்படுத்தி வெளிப்படைத்தன்மையையும் செயல்திறனையும் மேம்படுத்துவது நல்லாட்சியின் ஒரு முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. இந்த நோக்கத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு அரசு கொள்முதல் நடைமுறையை நவீனமயமாக்குவதற்காக அரசு மின்னணு சந்தை எனப்படும் கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ் அதாவது ஜெம் தளத்தை அறிமுகப்படுத்தியது. அரசு கொள்முதலில் வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் நடைமுறைகளை எளிமைப்படுத்துவதற்கும் விற்பனையாளர்களிடையே போட்டியை ஊக்குவிப்பதற்கும் மற்றும் அரசின் நிதி வளங்களை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கும் இத்தளம் பெரும் பங்காற்றி வருகிறது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் இலக்குகளுக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ள இந்த ஜெம் போர்ட்

0: ஆற்றலின் செயல்பாடு, பயன்கள், சவால்கள் மற்றும் எதிர்கால மேம்பாட்டு வாய்ப்புகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்க நம்முடன் இணைந்திருக்கிறார் புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் பண்டக ஆய்வாளர் எஸ் செந்தில்குமரன். நேயர்கள் சார்பாகவும் நிலையத்தின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: அரசு மின்னணு சந்தை அதாவது ஜெம் அப்படின்னா என்ன, அதை பற்றி நேயர்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் எளிமையாக சொல்லுங்கள் சார்.
1: இந்த ஜெம் என்பது பார்த்தீங்கன்னா இதோட எக்ஸ்பென்ஷனை வந்து கவர்மெண்ட் இ மார்க்கெட் பிளேஸ். இந்த எக்ஸ்பென்ஷனால எலக்ட்ரானிக் மார்க்கெட், எலக்ட்ரானிக்னா டிஜிட்டலாக நம்ம ஒரு சந்தைன்னு புரிஞ்சிக்கலாம். இதை வந்து மக்களுக்கு எளிய வகையில் புரியணும் சொல்லணும்னா ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல் தான். இதில் வந்து சில குறிப்பிட்ட நபர்கள் தான் வாங்க முடியும். அதாவது சொல்லணும்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான அவங்க அவங்களுடைய ப்ரொக்யூர்மெண்ட்ஸு ஆஃபீஸ்க்கு தேவையான பொருட்களை வாங்கிறதுக்காக பிரத்யேகமாக உள்ள ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் போர்ட்டல் தான் இந்த ஜெம் போர்ட்டல் என்பது. ஸோ இந்த ஜெம் போர்ட்டல் வந்து எதன் அடிப்படையில் செயல்படுதுனாக்க ஜென்ரல் ஃபினான்ஷியல் ரூல்ஸ் 2017 சொல்லுவாங்க, அந்த GFR பிளஸ் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் பாலிசி ஆஃப் த கவர்மெண்ட், இந்த ரெண்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பேஸ் பண்ணி பிரத்யேகமாக செயல்படக்கூடிய ஒரு போர்ட்டல் தான் இது. கவர்மெண்ட் ப்ரொக்யூர்மெண்ட்ஸை வெளிப்படைத்தன்மையாகவும் திறனோடவும் மற்றும் வந்து போட்டியை அதிகரித்து கவர்மெண்ட்டுக்கு குறைவான செலவில் பொருட்களை வாங்குவதற்கான வழிவகை செய்கிறது சார்.
0: மிக எளிமையாக சொன்னீங்க சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெம் போர்ட்டல் அப்படின்றது எப்போது யாரால் தொடங்கப்பட்டது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
1: 2016 August 9 அன்னைக்கு நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் அரசால் கொண்டு வரப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி அவங்க மூலயமா மினிஸ்ட்ரி ஆஃப் MSMEயோட சேர்ந்து கொண்டு வரப்பட்டது. மத்திய அரசின் இந்த டிஜிட்டல் கவர்னன்ஸினுடைய ஒரு முக்கிய ஒரு வழித்தடமாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. அதில் பல இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய போர்ட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஃபைலிங் எல்லாமே இஆஃபீஸ் இஹெச்ஆர்எம்எஸ் போர்ட்டல்லாம் வந்து வெற்றிகரமாக செயல்பட்டு மேக்ஸிமம் பேப்பர் ஒர்க்ஸ்லாம் குறைஞ்சி இப்போ நம்மளுடைய அரசாங்க துறைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஜிட்டலாக செயல்பட ஆரம்பிச்சு. இதுக்கு ஒரு முன்னோடியான ஆன்லைனில் உருவாக்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் இந்த ஜெம் போர்ட்டல்ன்றது. இந்த ப்ரொக்யூர்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேப்பர்லெஸ் அண்ட் கான்டாக்ட்லெஸ்ஸாக மாறி அது எல்லாமே ஆன்லைனில் நடைபெற மாதிரி இப்போ உள்ள இந்த அரசாங்கம் அதை முன்னெடுத்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சார்.
0: சார், இந்த ஜெம் போர்ட்டல் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்றத பற்றி அழகாக சொன்னீங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெம் போர்ட்டல் அப்படின்ற ஆன்லைன் சந்தை வருவதற்கு முன்னாடி அரசு துறைகளில் கொள்முதல்கள் எப்படி நடைபெற்று வந்தன சார்?
1: ஜெம் போர்ட்டல் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் தான் செஞ்சுட்டு இருந்தாங்க சார். இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், நமக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஏதாவது பொருள் வாங்கணும்னா நியர்பை ஷாப் ஏதாவது இருக்குது இல்லை ரெகுலர் சப்ளையர்ஸ் யாராக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட டைரெக்டாக கூப்பிட்டு அவங்ககிட்ட அந்த ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்டு அதோடைய விலை குறைவான விலையாக இருந்தால் நேரடியாக வாங்கிக்குவாங்க. அதிக விலை உள்ள பொருட்களாக இருந்தால் அவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகிட்ட அப்ரூவல்லாம் வாங்கிட்டு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு மூணு விதமான மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்னா டைரக்ட் பர்ச்சேஸ், நான் சொல்கிற மாதிரி அந்த பொருட்களை கம்மியான விலைக்கு வாங்கக்கூடிய பொருட்களாக இருந்தால் நேரடியாக வாங்கிக்குவாங்க. இப்போ எழுது பொருட்கள், ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ் இது போலலாம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே வாங்கிக்குவாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதிக மதிப்பு உள்ள பொருட்களோ இல்லை ஒரு மிஷினரி எக்யூப்மெண்ட்ஸ் அது போல் வாங்க போகிறாங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் முறைக்கு போவாங்க. அந்த டெண்டரில் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் டெண்டர், அதுவும் வந்து மீடியமான அமௌண்ட் உள்ள பொருட்களுக்கு அது யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஓப்பன் டெண்டர் சொல்லிட்டு அதிக அளவுகளை ரீச் பண்ணி அந்த ஓப்பன் டெண்டர்ஸ்லாம் வந்து நியூஸ் பேப்பரில் விளம்பரம் கொடுக்கறது, அதுபோல் நம்ம கெசட்டில் வந்து விளம்பரம் தெரிவிக்கிறது. மேலும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் போர்ட்டல்ஸ் அவங்களுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து விளம்பரம் கொடுத்து அதிக நபர்களை அவங்க உள்ள அந்த போட்டியாக்கி அது மூலிமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மூணாவது ஒரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்பயே மத்திய அரசு வந்து DGSND சொல்லிட்டு ஒரு போர்ட்டல் வச்சுருந்தாங்க சார். DGSND டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சப்ளைஸ் அண்ட் டெபாசிட் சொல்லிட்டு ஒரு போர்ட்டல். அது மூலிமா பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஒரு முக்கியமான பொருள்லாம் எந்தெந்த பொருள்லாம் வேணுமோ அதுக்கான கொட்டேஷன்ஸ்லாம் அவங்கள வாங்கிட்டு ஒரு முக்கியமான மூணு கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லிஸ்ட் பண்ணி வைப்பாங்க. அந்த லிஸ்ட் வந்து ஆல் ஓவர் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ லோக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் தனித்தனியாக அவங்க டெண்டர் கோராமல் ஏற்கனவே DGSND செய்து கொடுத்துருக்கிற அதை கைட்லைன்ஸாக வச்சு அந்த கம்பெனிஸ்கிட்டே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான பொருளை வந்து வாங்கிட்டு இருந்தாங்க.
0: சார், இப்போ இந்த ஜெம் போர்ட்டல் மூலமா அரசு துறைகள் எந்த மாதிரியான பொருட்கள்லாம் கொள்முதல் செய்கிறாங்க சார்?
1: அரசு துறையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பொருட்களும் வாங்கப்படுது சார். ஸோ காமனான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரிஸ் அண்ட் கன்சியூமபிள்ஸ். ஒரு ஆஃபீஸ் க்ளீனாக வச்சுக்கணும், அவங்களுக்கு சானிட்டரி ஐட்டம்ஸ் தேவைப்படும், அவங்களுக்கு வந்து எழுது பொருட்கள் தேவைப்படும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு உள்ள அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்குறதுக்கு டேபிள் சேரு ஃபேனு டியூப்லைட் அது போல் ஐட்டம்ஸ் இருக்கும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கிங் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் கம்ப்யூட்டர் பிரிண்டர் ஜெராக்ஸ் மிஷின் இது போல தான் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு காமனான ஐட்டமாக இருக்கும். இது எல்லா இடத்தையும் வாங்குவாங்க. அதை தாண்டி டிபார்ட்மெண்ட் ஸ்பெசிஃபிக் பர்ச்சேசஸ் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு விதமான பொருட்கள் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து

0: ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே வந்து கிளவுஸ் சிரஞ்சு மாஸ்க் இருக்கீங்களா, இது போல் சானிட்டரி ஐட்டம்ஸு. அடுத்தது நீங்கள் ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் போனீங்கன்னா அங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்ஸ் வாங்குறது, அதுவும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் நோட் புக்ஸு ப்ளஸ் அவங்க வந்து ஷூ பேக்ஸு லேப்டாப்பு இது போல் ஐட்டம் வந்து எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது என்னென்னா அரசு துறைகளில் வந்து எல்லா விதமான பொருட்களும் வாங்க வேண்டிய தேவை இருக்குது. பொதுவான பொருட்களை தாண்டி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த ஸ்பெசிஃபிக் பொருள் வந்து ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டு நிறையா பொருட்கள் இது போல் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஹை வேலி பொருட்கள்னால் அவங்களுக்கு வந்து குரோர் கணக்கில் வந்து பர்ச்சேசஸ் போகுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சில மெஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்டு, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹை லெவல் ஒரு மல்டிபிள் அட்வான்ஸ்டு ஒரு டெக்னாலஜிக்கல் மிஷின் வாங்கணும்னா பார்த்தீங்கன்னா அது வெளிநாட்டில் வாங்க வேண்டியிருக்கும், இல்லைனா பெரிய பெரிய மேனுஃபேக்சர்ட்லேருந்து வாங்க வேண்டியிருக்கும். அதோட வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா குரோர் கணக்கில் இருக்கும் சார். இப்போ அதுவுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, சப்ளையர்ஸ் வந்து மெயினாக இருக்கிறாங்க. சேவைகள் அரசு துறைகளுக்கு நிறைய தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹைரிங் ஆஃப் வெஹிக்கிள், முன்னாடியெல்லாம் வந்து அரசு துறைகளில் தனித்தனியாக அவங்களே வந்து ஓன் கார் வச்சுருந்தாங்க, வெஹிக்கிள் வச்சுருந்தாங்க. இப்போ அதெல்லாம் குறைஞ்சிட்டு மேக்ஸிமம் எல்லாமே ஹைரிங் தான். கவர்மெண்ட்டுக்கு அதுதான் வந்து எக்கனாமிக்கலாக இருக்குது, பல வகையில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால ஹைரிங் ஆஃப் வெஹிக்கிள் போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போதைக்கு மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் கீப்பிங் அண்ட் செக்யூரிட்டி அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைரிங்கில் தான் வைக்கிறாங்க. அது எளிதான நடைமுறையாக இருக்குது. நிறைய விதமான டெக்னிக்கல் பர்சனல் வந்து இப்போ கவர்மெண்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஐடி ப்ரொஃபஷனலே கூட எடுக்கிறாங்க. எல்லாமே வந்து ஜெம்ல அவைலபிலிட்டியா இருக்கு சார்.
1: சார், அரசு கொள்முதல் செய்வதில் வெளிப்படைத்தன்மை அப்படின்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. இந்த ஜெம் போர்ட்டல் இதை எப்படி சாத்தியமாக்கியிருக்கு சார்?
0: இப்போ இதில் வெளிப்படைத்தன்மை எந்த அளவுக்கு இதில் செயல்முறைப்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வாங்குபவரும் விற்பவரும் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்டே இல்லாமல் இருப்பாங்க. ஜெம் போர்ட்டலில் கான்டாக்ட்லெஸ் ப்ரொக்யூர்மெண்ட் சொல்லுவாங்க இது இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிசிபேஷன் வந்து ஃபுல்லாக ஆன்லைன்லேயே நடக்குது. ஸோ டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் தெரியுமே தவிர என்ன ப்ரொக்யூர் பண்ணுறாங்க சொல்லிட்டு, ஆனால் யார் பண்ணுறாங்கன்றது செல்லருக்கோ செல்லர் யாருன்றது பையருக்கோ அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் தெரியவே தெரியாது. கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு வந்து சப்ளை ஆர்டர் போடும்போது தான் இதான் ஃபார்மு இவங்க தான் ப்ரொக்யூர் பண்ணுறாங்க இவங்க தான் பண்ணுறாங்கன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் கம்ப்ளீட்டாக கான்டாக்ட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால இதில் டிரான்ஸ்பரன்சி இருக்குது. அதே போல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆன்லைன் அந்த ஜெம் போர்ட்டலில் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரியே ஓப்பனாக நடக்குது. நம்ம ஒரு பிட்டு கால்ஃபர் பண்ணோம்னா அது இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க யார் ஒன்றா பார்க்கலாம். நாட் ஓன்லி த சப்ளையர்ஸு, இதை கவர்னிங் பர்சனாக இருக்கிறவங்க கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க யார் ஒன்றா ஒரு பிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவைப்படுது, என்ன பர்பஸ், என்ன ஸ்பெசிஃபிகேஷனோட கேட்டிருக்கிறாங்க, இதில் ஹிட்டன் அஜெண்டா எதாக இருக்குதா, அது கூட யார் ஒன்றா அதை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுடைய ரிமார்க்ஸை சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையாக ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் செயலியாக இருக்குது
1: சார். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெம் போர்ட்டலில் பதிவு செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை, எப்படி பதிவு செய்யணும் சார்?
0: அதாவது இந்த ஜெம் போர்ட்டலில் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பையர்ஸ் வந்து கவர்மெண்ட் அரசு துறைகளை சேர்ந்தவங்க மட்டும்தான் இதில் பையராக ரெஜிஸ்டர் பண்ணி பொருட்கள் வாங்க முடியும். ஆனால் செல்லர் யார் இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா யார் ஒன்றா செல்லர் ஆகும், தனி நபரோ ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ இல்லைனா ஒரு கம்பெனிக்காரங்களோ இல்லை எப்படி இருந்தாலும் அவங்க ஒரு பொருள் வச்சுக்கிறாங்க விற்க போகிறாங்கன்னா அதை வந்து ஜெம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்க சேல்ஸ் பண்ணலாம் சார். இந்த ஜெம் போர்ட்டலில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சில டாக்குமெண்ட்ஸு அடிப்படை விஷயங்கள்லாம் தேவை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தனி நபர் யார் செயல்படுறாரோ அவருடைய ஆதார் நம்பர் ப்ளஸ் வந்து அவருடைய பேன் கார்டு, அப்புறம் அவர் வச்சிருக்கிற அந்த ஃபார்முடைய டீட்டெயில்ஸ் அதோடைய பேன் ஆர் டேன் அது எல்லாமே அவங்ககிட்ட இருக்கும். ஒரு கம்பெனி ரன் பண்ணுறாங்கன்னா எல்லாமே வச்சுட்டு இருப்பாங்க. அது அது கூட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆக்டிவ் இமெயில் ஐடி ஒன்று இருக்கணும் சார். அப்புறம் இந்த ஆதாரோட லிங்க் பண்ணால் ஒரு ஃபோன் நம்பர் இதெல்லாம் இருக்கணும். அப்புறம் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸு, அப்புறம் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஐடிஆர் ஃபைல் பண்ணது இது இந்த மாதிரி பர்டிகுலர்ஸ் ப்ளஸ் எம்எஸ்எம்ஏ இருந்தாங்கன்னா அவங்க இந்த உத்தியோக சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு அவங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஆன்லைனில். இது எளிதான முறையில் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. அவங்களே இந்த பர்டிகுலர்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு போயிட்டு ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ரெஜிஸ்டர் அஸ் செல்லர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், செல்லர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு. அதில் போனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்கள இன்டர்னல் நிறைய க்வெஷ்சன்ஸ் வரும். அது என்னென்னா அவங்க என்ன டைப் ஆஃப் செல்லரு, அவங்க வந்து ப்ரொப்ரைட்டரா அப்படி இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்மா இல்லை கம்பெனி லிமிடெட் கம்பெனி அது போல் டீட்டெயில்ஸ் கேட்கும். அவங்க என்ன டைப்பில் வராங்கன்றது அவங்க சூஸ் பண்ணிடணும். அப்புறம் அது கேட்கக்கூடிய சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்கும், மேண்டேட்டரி சர்டிஃபிகேட்ஸ் என்னென்ன கேட்குதோ அதெல்லாம் இவங்க அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ண பண்ண அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரை அவங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சார். இதில் வந்து ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம், ஜெம் போர்ட்டலில் யாருமே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு எந்த காசும் பைசாவும் கிடையாது, எல்லாம் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஆனால் அதுபோல் மக்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக் சைட்ஸ் க்ரியேட் பண்ணி ஜெம்ன்ற நேம்லேயே நிறையா வந்து தவறான விஷயங்கள்லாம் இந்த செய்கிறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் அவேராக இருக்கணும் சார். ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க அந்த www.gem.gov.in அந்த வெப்சைட்டில் போயிட்டு கிளியராக அவங்க இந்த ப்ரொசீஜர்லாம் முடிச்சிடணும். இதை முடிச்சுட்டாங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடும், இவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் வந்துடும்.
1: சார், இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்ததாக

0: இருக்கிறது கேட்டலாக் அப்லோடிங் ப்ராசஸ், இது எப்படி செய்யணும் சார்?
1: அது என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை வந்து அவங்க ஒரு கேட்டலாக் கிரியேட் பண்ணணும். அதுக்கு எல்லாமே ஆப்ஷன் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். ஒன்ஸ் லாகின் பண்ணி செய்ய ஆரம்பித்தாங்கன்னா அதில் வந்து கேட்டலாக் கிரியேட் பண்ணணும். அவங்ககிட்ட இருக்கிற பொருளெல்லாம் வந்து அதில் லிஸ்ட் பண்ணணும், இமேஜஸ் போடணும், அதுபோல் விஷயங்களை செஞ்சு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு ரெஜிஸ்டர் செல்லராக ஜெம்மில் சிறப்பாக செயல்படலாம் சார்.
0: ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்க்கு அப்புறம் இந்த ஜெம் போர்ட்டலில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆர்டர்ஸ் ஆர் என்குவரிஸ் இதை வந்து வெண்டார்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்?
1: இதில் பார்த்தீங்கன்னா ஜெம் போர்ட்டல் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து மேக்ஸிமம் அவங்களுடைய மெயில் ஐடி ப்ளஸ் வந்து மொபைலுக்கான ஓடிபி பேஸ் பண்ணி தான். எந்த இது சேஞ்சஸ் அவங்களுக்கு நடந்தாலும் அவங்க மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். ப்ளஸ் அவங்க எந்த ஆக்டிவிட்டி ஜிம்மில் பண்ணுறதா இருந்தாலும் அவங்க ஓடிபி பேஸ் பண்ணி தான் பண்ண முடியும். ஸோ மொபைல் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் எக்யூப்மெண்ட்டாக அவங்க அதை ஜிம் போர்ட்டலை பொறுத்த வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது மெசேஜ் வந்துச்சுன்னா அதை பேஸ் பண்ணி அப்டேஷன் என்ன இருக்குதுன்றதை ஜிம் போர்ட்டலில் அவங்க பார்த்து தெரிஞ்சிடும் சார்.
0: சார், ஜிம் போர்ட்டல் சம்மந்தமாக ஏதாவது ட்ரைனிங் இருக்கா இல்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எங்கே போய் தெரிஞ்சுக்கலாம் சார்?
1: நல்ல கேள்வி சார். ஆக்சுவலாக ஜெம் போர்ட்டலுக்கு சம்மந்தமான பயிற்சி திட்டங்கள் வந்து ஜெம் போர்ட்டல்லையே சிறப்பாக அவங்க வந்து வெளியே எங்கேயும் போய் தேட தேவையில்ல. அவங்க ஜெம் போர்ட்டலில் போனாலே கீழே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லாஸ்ட்டில் இந்த ட்ரைனிங் கேட்டகரி ட்ரைனிங் போர்ட்டல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க சார். அவங்களுக்கு சப்போஸ் ஜெம்மை பற்றி தெரிஞ்சிக்கணும், இல்லாட்டினா ஹவு டு ரெஜிஸ்டர்னு தெரிஞ்சிக்கணும், இல்லாட்டினா ஹவு டு செல் ஏ ப்ராடக்ட்னு ஜெம் போர்ட்டலில் எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸு அந்த வீடியோவாக அதில் அவைலபிளாக இருக்குது. அதை பார்த்தாலே ஒரு நபர் யாருக்கிட்டையும் தனியாக போய் கேட்க தேவையில்லை, அந்த வீடியோஸ் பார்த்தாலே கிளியராக தெரிஞ்சிக்கலாம். இன்னொரு அடிஷ்னல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெம் போர்ட்டல் வந்து மொத்தம் 12 லாங்குவேஜில் ஃபங்க்ஷன் ஆகுது சார். ஸோ அவங்களுக்கு என்ன மொழி வேணுன்றதை மேலே போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க லாங்குவேஜ்லேயே வந்து இதெல்லாமே அவைலபிளாக இருக்கும். அதில் அவங்க பார்த்து தெரிஞ்சிக்கலாம்.
0: பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு இப்போ பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. அந்த பின்னணியில் எப்படி இந்த சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு இந்த ஜெம் போர்ட்டல் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது சார்?
1: எக்ஸாக்ட்லி சார். இப்போ உள்ள மத்திய அரசு வந்து அவங்க வந்ததுலேருந்து அவங்களுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து இந்த எம்எஸ்எம்இ சிறு குறு நடுத்தர நிறுவனங்களை வந்து நோக்கியே இருக்குது. அவங்கள வந்து ஒரு என்டர்பிரனராக உருவாக்கி அவங்களே மேலே கொண்டு வர்றதுக்காக பல வழிமுறைகளை இந்த அரசு செய்து கொண்டு இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வச்சுக்கிறாங்க அந்த ஜெம் போர்ட்டலில். அதாவது ஒரு அரசாங்க துறையில் அவங்க பண்ணக்கூடிய ப்ரொக்யூர்மெண்ட் ஒரு வருஷத்துக்கு அதில் வந்து 25% வந்து கண்டிப்பாக இந்த சிறு குறு நடுத்தர வர்த்தகர்களிடம் வந்து வாங்கியிருக்கணும்ன்ட்டு ஒரு கட்டாயமான ஒரு ரூல் இருக்குது. மேலும் இந்த எம்எஸ்எம்இஸ் சொல்லப்போனால் ஸ்டார்ட் அப்பு, மேக் இன் இண்டியா, இதுபோல் கம்பெனிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க ஜெம் போர்ட்டலில், வோக்கல் ஃபார் லோக்கல், அது மாதிரி யுவர் ஜெம் மார்க்கெட், இது போல் சில நிறைய திட்டங்களை வச்சு பார்த்தீங்கன்னா இவங்க மக்களுக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இவங்கள்ட்ட இருக்க பொருளையும் அது ஈஸியாக வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு விசிபிளாக இருக்கிற மாதிரி பல விஷயங்களை வந்து ரீசெண்ட் டைமில் வந்து எம்எஸ்எம்இக்காக அரசு செஞ்சு கொண்டு இருக்குது சார். நிறுவனங்க பார்த்தீங்கன்னா இப்போ அரசு துறைகளை வந்து நேரடியாக அவங்களால ரீச் பண்ண முடியுது. இந்த மிடில் மேனு ஏஜென்ட்ஸ் ஏஜென்ட்லாம் வந்து கட் ஆகிட்டாங்க. இப்போ ஒரு பொருள் வந்து ஒரு எம்எஸ்எம்இயில் இருக்கிற ஒருத்தர் தயாரிக்கிறார் இல்லை அவர் சேல் பண்ணுறாருனாக்கா அவர் டைரெக்டாக அரசு துறையில் வந்து இந்த ஜெம் போர்ட்டல் மூலியமாக கொண்டு போய் சேர்க்க முடியுது. எந்த ஏஜென்ட்டையும் அவர் நம்பி இருக்க தேவையில்லை. அதை வந்து அரசு வந்து சிறப்பாக உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது வந்து ஒரு எம்எஸ்எம்இ நிறுவனம் சிறப்பாக செயல்படுதுனாக்க அதுக்கு வந்து வெண்டார் அசஸ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு மத்திய அரசுடைய ரைட்ஸ் சொல்லிட்டு ஒரு விங் இருக்குது, RITES சொல்லிட்டு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டு அவங்களுடைய லீகல் கெப்பாசிட்டி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி, அவங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பேஸ் பண்ணி அந்த வெண்டார் அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் ஒன்று பண்ணுறாங்க இந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்களுக்கு. அந்த வெண்டார் அசஸ்மெண்ட் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு நம்பிக்கையான சப்ளையராக ஆயிடுறாங்க ஜெம் போர்ட்டலில். ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸு வெண்டார் அசஸ்மெண்ட்டு வச்சுருக்கிற சர்டிஃபிகேட் வச்சுக்கிறவங்ககிட்ட டைரெக்டாக அதிக அந்த செக்கிங்லாம் இல்லாமல் ஈஸியாக மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. ஸோ எம்எஸ்எம்இக்கு வந்து பார்த்திங்கன்னா பல வகையில் ஈஸியான ஒரு மார்க்கெட்டாகவும் அவங்க பல்காக சேல்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறையாகவும் இந்த ஜெம் போர்ட்டல் வந்து அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு சார்.
0: சார், இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புதுசாக தொழில் தொடங்க ஆர்வமாக இருக்காங்க. அதுலேயும் இந்த பெண் தொழில் முனைவோரும் அதிகரிச்சுட்டு வராங்க. இவங்களுக்கு இந்த ஜெம் போர்ட்டல் எப்படி பயனுள்ளதாக இருக்குது சார்?
1: நல்ல கேள்வி சார். அதாவது இந்த புத்தொழில் பண்ணுறவங்கள முதல் முறையாக ஃபஸ்ட் ஜெனரேஷனாக வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி வர்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான போர்ட்டல் சார். ஏன்னா அவங்க வந்து சந்தையை தேடி எங்கேயும் போய் அலைய தேவையில்லை, சந்தை வந்து அவங்களுக்கு ரெடியாக இருக்குது. அவங்ககிட்ட பொருள் இருந்து அவங்க பர்ஃபெக்டாக அவங்க சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து டைரெக்டாக இதில் டிஸ்பிளே பண்ணிவிட்டு இதை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸை அவங்க ரீச் பண்ணிட முடியும். ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பல சலுகைகளை வந்து கவர்மெண்ட் இந்த ஜெம் போர்ட்டல் மூலியமாக செஞ்சு கொடுக்குறாங்க. பெண் என்டர்பிரனர்

0: பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 3% பட்டியலினத்தவருக்கு பார்த்தீங்கன்னா அதில் என்டர்பிரனராக அவங்க இருந்தாங்க எம்எஸ்எம்இலன்னா அவங்களுக்கு 4% கொடுக்குறாங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் பொருள் வாங்குறவங்க அதை என்ஷூர் பண்ணணும். குறைஞ்சபட்சம் அவங்க அந்த 3% பெண்கள்கிட்டருந்து வாங்கி இருக்கணும். ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் செய்கிறாங்க. ஒரு இனிஷியேட்டிவ் பார்த்திங்கன்னா உமேனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதில் ஒரு ஸ்பெசிஃபிக் கிளாஸ் வச்சுருக்கிறாங்க ஜிம்மில். அது எப்படி அவங்க இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டேக் கொடுத்துருவாங்க. அந்த கம்பெனிஸ் அந்த ப்ராடக்ட் லிஸ்ட் பண்ணிக்கிற ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா உமேனியான்ற டேக் கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த 3%க்குள்ளார அவங்க வருவாங்க. அது வந்து விசிபிளாக இருக்கும். ஸோ கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஈஸியாக அவங்கள பார்த்து வாங்கிடலாம். இப்போ அவங்க கைவினைப் பொருட்கள் கொடுக்குறவங்க, அதுக்கப்புறம் சுய உதவி குழு செய்கிற பெண்கள், அதுக்கப்புறம் வீட்டு பொருட்கள்லாம் வந்து தயாரித்து விற்பனை செய்கிற பெண்கள், இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கேயும் போக தேவையில்லை. அவங்க பொருளை வீட்டில் செஞ்சுட்டு டைரெக்டாக அந்த கேட்டலாகில் அப்லோட் பண்ணிட்டா போதும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அது பொருள் தேவையாக இருக்கிறவங்க இவங்ககிட்ட நேரடியாக கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க சார்.
1: ஸோ இந்த ஜெம் போர்ட்டல் 2016 லான்ச் பண்ணாங்க, அதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு சார்?
0: இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜெம் போர்ட்டல் மூலயமா ஒரு

0: இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேயும் போக தேவையில்ல, அவங்க பொருளை வீட்டில் செஞ்சுட்டு டைரெக்டாக அந்த கேட்டலாகில் அப்லோட் பண்ணிட்டா போதும். கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து அது பொருள் தேவையாக இருக்கிறவங்க இவங்ககிட்ட நேரடியாக கண்டிப்பாக வாங்கிக்குவாங்க சார்.
1: ஸோ இந்த ஜெம் போர்ட்டல் 2016 லான்ச் பண்ணாங்க, அதிலிருந்து இது வரைக்கும் எவ்வளோ அளவுக்கு வர்த்தகம் நடந்திருக்கு சார்?
0: இன்றைக்கு வரைக்கும் இந்த ஜெம் போர்ட்டல் மூலயமா ஒரு 2,40,000 கோடி வரைக்கும் பிஸ்னஸ் நடந்திருக்கு. ஜெம் போர்ட்டல் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ கரண்ட் இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2,00,000 கோடி அளவுக்கு, ஒரு வருஷத்துக்கு 2,00,000 கோடி அளவுக்கு இப்போதைக்கு இதில் பிஸ்னஸ் நடக்குது. இப்போ 2,00,000 கோடி அளவுக்கு பிஸ்னஸ் நடக்குதுன்னா இதில் வந்து ரெண்டு விஷயம் இருக்குது. 2,00,000 கோடி அளவுக்கு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதே சமயம் இதில் உள்ள செல்லர்ஸ் அண்ட் சப்ளையர்ஸு அந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, விச் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த எம்எஸ்எம்இ. அவங்களாம் எம்எஸ்எம்இலாம் வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு மேலே வந்துக்கிறாங்கன்னு இந்த வால்யூம் சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும்.
1: 2047 இந்தியா ஒரு வல்லரசு நாடாக ஆகணும் அப்படின்றது நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியோட கனவாக இருந்துட்டுருக்கு. அவருடைய கனவை நினைவாக்கும் விதமாக இந்த ஜெம் போர்ட்டல் அப்படின்ற ஆன்லைன் சந்தை எந்த அளவுக்கு பங்காற்றி வருகிறது சார்?
0: நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் ஒரு கனவு திட்டமான 2047 இந்தியா வளர்ந்த வல்லரசு நாடு என்ற அந்த கனவை நோக்கி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜெம் போர்ட்டல் வந்து அதில் ஒரு முக்கிய பங்காற்றும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்தியா லெவலில் எங்கேருந்து ஒன்றா யார் ஒன்றா வந்து ப்ராடக்டை யாருக்கு ஒன்றா சேல்ஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸுக்கு அவங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குதுன்னா. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் கூட அவருடைய மன் கி பாத்தில் வந்து ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா மதுரையிலேருந்து ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி, அவர்கள் வந்து பிரதமர் அலுவலகத்துக்கு தேவையான ஒரு பொருளை வந்து இவங்க இந்த ஜெம்மில் செல்லராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு மதுரையில் இருக்க ஒரு சின்ன கிராமத்தில் இருக்க ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு பொருளை சேல்ஸ் பண்ண முடியும் ஜெம் போர்ட்டலால்னா அது மக்கள் எந்த அளவுக்கு ஒன்றிணைக்குது, அடித்தட்டு மக்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வாய்ப்புகளை கொடுக்குதுன்றது வந்து இது மூலமாக தெரிஞ்சிக்கலாம். ஸோ அதனால் இது மத்திய அரசுடைய பல கனவு திட்டங்கள் இது ஒரு திட்டம் வந்து இது சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்குது. மேலும் இந்த டிஜிட்டல் கவர்னன்ஸு ப்ளஸ் வளர்ந்த இந்தியாவுக்கு வந்து இது வந்து ஒரு முக்கிய தூணாக அமையும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லையா.
1: இது வரைக்கும் ஜெம் போர்ட்டல் குறித்து இவ்வளவு நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் மிக பொறுமையாகவும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரியும் பதிலளித்த புதுச்சேரி கல்வித்துறையின் பண்டக ஆய்வாளர் எஸ் செந்தில்குமரன் அவர்களுக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
0: நன்றி சார்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெம் போர்ட்டல், அரசு கொள்முதலில் டிஜிட்டல் வெளிப்படைத்தன்மை குறித்த சிறப்பு நேர்முகம். இதில் பங்கேற்றவர் புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறையின் பண்டக ஆய்வாளர் திரு எஸ் செந்தில்குமரன். நேர்முகம் கண்டவர் கே வெற்றி கொண்டான். அமைப்பு பிபின் எஸ் நாத். அமைப்பில் உதவி வினோதினி பக்ரிசாமி. படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்தி பிரிவு.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 8:20. வருவது திரையிசை.

தூள் படத்திற்காக சுஜாதா சங்கர் மகாதேவன் பாடியதை கேட்டீர்கள். நேரம் 8:25 நொடி. இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையின் திரை இசை. அடுத்ததாக

எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது திருமலை படத்திற்காக. நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 நிறைவு செய்ததையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 10:35 தேன்மழை. புதுவை அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு ஒன்று, புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் நாளை காலை 10 முதல் மாலை 4 வரை கணபதி நகர், வரதராஜு நகர், மூகாம்பிகை நகர், முத்துலட்சுமி நகர், மகாலட்சுமி நகர், சேத்திலால் நகர், நயினார் மண்டபம், ரங்கசாமி நகர், முருங்கப்பாக்கம் முழுவதும் கோவிந்தராஜு நகர், முத்துலட்சுமி நகர், அரியாங்குப்பம், மணவெளி, நோணாங்குப்பம் இந்த பகுதிகளிலும் இதனை சார்ந்துள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும். புதுவை அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பினை கேட்டீர்கள். நேரம் 8:31:30. திரை இசையில் அடுத்த பாடல், ஹரிஷ் ராகவேந்திரா, பாம்பே ஜெயஸ்ரீ, ஓ எஸ் அருண், மஜ்னு படத்திற்காக.

எட்டாளியனிக்கு முகநூல் வழி நேர்விருப்பம் 11:02 நேர் நேரம். தலைப்பு மழைக்கால முன்னேற்பாடுகள். நேரிப்படுத்துகிறார் சரஸ்வதி அவர்கள். இந்த நிகழ்ச்சி நாளை காலை 11:02 நேயர் நேரத்தில். நண்பகல் 12 மணிக்கு கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள். 102.8 FM ரெயின்போ புதுவையில் நாளை பிற்பகல் 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி. சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற காரணங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இரத்த தானம் மற்றும் அப்பாரசிஸ் குறித்த நேயர்களின் சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் இரத்த மாற்று மருத்துவத்துறை தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் ஏ வடிவேல் அவர்கள். மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. நேரம் 8:38 திரையிசையில் அடுத்ததாக

0: ரிதம் படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் கவிதா சுப்பிரமணியம் பாடியதை கேட்டீர்கள்.
1: உழைக்கும் மக்களின் உரிமைக்கான முழக்கமாக,
2: புரட்சியின் அடையாளமாக,
1: ஒரு தாயின் அன்பு மொழியில் உயர்ந்த கதை.
2: ஏறக்குறைய 100 அத்தியாயங்களை நெருங்கி
1: விறுவிறுப்பான கதைக்களத்தை எதிர்நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
2: ருஷ்ய எழுத்தாளர் மாக்ஸிம் கார்க்கி அவர்களின் கைவண்ணத்தில், தோமோசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பு, ஏ பி எலிசபெத் அவர்களின் குரல் வண்ணத்தில் தினந்தோறும் புதின பக்கங்களாக உலா வந்து கொண்டிருக்கிறது உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8 மற்றும் முதன்மை அலைவரிசை 1215 kHz.
1: மாக்ஸிம் கார்க்கி அவர்கள் எழுதிய தாய் புதின தொடர் தினந்தோறும் பிற்பகல் 12:50 கேட்க தவறாதீர்கள்.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் திரையிசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 8:42 நிமிடம் 45 நொடி.

சாதனா சர்கம் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்டார் படத்திற்காக பாடிய பாடலை கேட்டீர்கள். நேரம் 8:50. அடுத்த பாடல் வேதம் படத்திலிருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி ஐயர் பாடியது.

0: மின்னிலை படத்திற்காக உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய இந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது திரு இசை. இனி செய்தி சுருக்கம் கேட்கலாம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்தி சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. நாட்டின் ஒவ்வொரு பிரஜைக்கும் உச்சநீதிமன்றத்தின் கதவுகள் திறந்தே இருப்பதாகவும், மக்கள் அல்லது மக்கள் பிரதிநிதிகளின் எந்த ஒரு மனுவையும் நீதிமன்றம் வரவேற்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் 33ஆம் ஆண்டு நிறுவன நாள் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மத்திய சுகாதார அமைச்சர் திரு JP நட்டா இன்று இமாச்சல் மாநிலம் லாகோல் ஸ்பிதி மாவட்டத்தில் உயர்மலை பகுதிகளுக்கான நாட்டின் முதலாவது சுகாதார ஆராய்ச்சி மையத்தை திறந்து வைத்தார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகமும் முப்படை மருத்துவ சேவைகள் அமைப்பும் இணைந்து இந்த மையத்தை அமைத்திருப்பதை அவர் பாராட்டினார். தீபாவளி காலத்தில் பட்டாசு புகையால் ஏற்படும் மாசுபாட்டை கட்டுப்படுத்த விழிப்புணர்வு முயற்சிகளும் மக்கள் பங்கேற்புமே திறம்பட்ட வழி என்று உச்சநீதிமன்றம் கூறியுள்ளது. அதற்கு மாறாக கடுமையான விதிமுறைகளை புகுத்தினால் அதை நிர்பந்த நடவடிக்கையாக மக்கள் கருதவே வாய்ப்புகள் அதிகம் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா இன்று குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பாரம்பரிய உள்ளூர் விளையாட்டுகள் குறித்த செயல் விளக்க போட்டிகளை தொடக்கி வைத்தார். உள்நாட்டு பாரம்பரிய விளையாட்டுகள் நாட்டின் கலாச்சார அடையாளமாகவும் உலக ஒத்துழைப்பிற்கான புதிய வாய்ப்பாகவும் திகழ்வதாக அவர் கூறினார். நடப்பாண்டின் பொருளியல் துறைக்கான நோபல் பரிசு டாக்டர் ராபர்ட் ஹால், டாக்டர் மைக்கேல் வுட்ஃபோர்ட் ஆகிய பொருளாதார வல்லுநர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெருவளர்ச்சி அல்லது பின்னடைவு காலத்தில் பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவது குறித்த ஆராய்ச்சிகளுக்காக இவர்கள் நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகளும், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட்டும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

இதய தாமரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியதை கேட்டீர்கள். நேரம் 9:35:22. கவலைகளை மறந்து கனவுகளோடு பயணிக்க, பழைய நினைவுகளை மீட்டெடுத்து மனதை இசையால் நிரப்ப இதோ சங்கீத வானிலை அடுத்த பாடல்.

அண்ணா நகர் முதல் திருப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியதை கேட்டீர்கள். ஒலித்த அதே குரல்கள் மீண்டும் வேதம் புதிது படத்திற்காக. இசை என்னும் வானிலே இனிமை என்னும் சிறகுகளோடு நாம் பறக்கலாம் சங்கீத வானிலை நிகழ்ச்சியில். நேரம் 9:40.

பறவைகள் மட்டுமல்ல, நாமும் பறக்கலாம், நம்மையும் மறக்கலாம் இசையை ரசிக்கும் போது. நேரம் 9:46. இந்த நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் சங்கீத வானிலே.

சிகரம் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடியதை கேட்டீர்கள். ஒலித்த அதே குரல்கள் மீண்டும் புது புது அர்த்தங்கள் படத்திற்காக. இரவு வானம் மௌனமாக இருக்கும், ஆனால் நம் மனமோ ஆயிரம் ராகங்களை பாடிக்கொண்டே இருக்கும். ஆகாஷ்வாணி புதுச்சேரியும் முதன்மை அலைவரிசையின் சங்கீத வானிலே போல.

கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த பாடல் வேலைக்காரன் படத்திற்காக மனோ சித்ரா பாடியது. அருமையான ஆறு பாடல்கள் உங்கள் மனம் கவர்ந்திருக்கும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னும் வரை, தென்றலில் இனிமை தவழும் வரை உங்கள் இதயங்களில் இசை ஒலித்துக் கொண்டே இருக்கும்.

பாடல் மிஸ்ஸியம்மா படத்திற்காக ஏ எம் ராஜா ஜிக்கி பாடியது. நேரம் 10:38. இது தேன் மழை. உங்கள் மனங்கள் இசையால் நனைய, நினைவுகளோ இனிமையால் நிறைய. பொழிந்து கொண்டிருக்கிறது தேன் மழை. ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இருந்து அடுத்த பாடல்.

ஆடிப்பெருக்கு படத்திற்காக ஏ எம் ராஜா, பி சுசீலா பாடியதை கேட்டீர்கள். தனிமையிலே இனிமை காண முடியாது, இசை இருக்க தனிமை எதற்கு? தேன் துளிகள் நாவில் இனிமை தரும், இசைத்துளிகளோ நம் இதயத்தில் இனிமை தரும். இது தேன்மழை, ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் இருந்து.

இசை இருக்க வார்த்தைகள் இதற்கு. களத்தூர் கண்ணம்மா படத்திலிருந்து ஏ.எம். ராஜா பி. சுசீலா பாடியதை கேட்டீர்கள். ஒலித்த அதே குரல்கள் மீண்டும்

கேட்ட பாடல் இடம்பெற்ற படம் தேன்நிலவு. நேரம் 10:50. செவியில் விழுந்து இதயம் நுழைந்து மனதில் கலந்த பாடல்களை தேன்மழையில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறீர்கள்.

பெற்றுமகனை விற்று அணைப்படத்திற்காக ஏஎம் ராஜா பி சுசீலா பாடியதை கேட்டீர்கள். ஒழித்த அதே குரல்கள் மீண்டும் கல்யாண பரிசு படத்திற்காக நிகழ்ச்சியில் நிறைவாக

மழை நின்ற பிறகும் மண்ணில் மனம் நிறைந்திருக்கும். தேன்மழை நிகழ்ச்சி முடிந்த பிறகும் மனதில் இசை நிறைந்திருக்கும், இனிமை படர்ந்திருக்கும். தேன்மழை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி, வணக்கம்.

நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நிகழ்ச்சி நிரல் நமது நிலையம் நாளை ஒருவிழப்புள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ச அனிதா சோவியா மார்கரெட் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி. நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் பீஜாமிரதம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுரைத்த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்கின்றனர். 6:55 சூழல் அறிவும், சர்வதேச மேய்ச்சல் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்போர் ஆண்டு 2026 வழங்குபவர் டி அரவிந்தராஜா அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 மலர் மொட்டுக்கள். வளர் இளம் பருவத்தினருக்கான நிகழ்ச்சி. வளர் இளம் பருவத்தினரும் ஊடக பயன்பாடும் குறித்து புதுச்சேரி வில்லியனூர் கஸ்தூரிபா மகளிர் கல்லூரியின் உளவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் டி சுரேஷ் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி. நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறைதா செந்தில்குமார் அவர்கள். நாளை காலை 7:25 நலமாய் வாழ மலேரியா காய்ச்சல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ராஜீவ்காந்தி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையின் முதன்மை மருத்துவ அதிகாரி டாக்டர் முகுந்தன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகருலா. 8:02 8:45 தகவல் தளம். 8:30 சக்தி உலா. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருள்மிகு துர்கையம்மன் திருக்கோவில் உரை சித்திரம். படைப்பு ஆகாஷ்வாணி கொடைக்கானல். நிகழ்ச்சி சென்னேஞ்சல். நாளை காலை 9:00 அரங்கிசையில் மகாராஜபுரம் எஸ் கணேஷ் விஸ்வநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபாஸ்ரீ அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம், ஹெச் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் கிடம். நிகழ்ச்சி சென்னேஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் ஊனூல் வழி நேர் விருப்பம். 11:02 நேயர் நேரம். தலைப்பு மழைக்கால முன்னேற்பாடுகள். நேர்படுத்துகிறார் சரஸ்வதி அவர்கள். நண்பகல் 12:00 கல்வராயன் மலையும் கடுக்காய் மரமும் சித்திரம். அமைப்பு மயிலாடுதுரைதா செந்தில்குமார் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை மாம்பலம் சகோதரிகள் ஆர் விஜயலட்சுமி ஆர் சித்ரா ஆகியோர் பாடியவை இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரத்தில் சட்டம் அறிவோம். உயில் மற்றும் வாரிசுரிமை சட்டம் குறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் பி பானுமதி அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஆர்ஜே பி ஆனந்தி. நாளை பகல் 2:15 என்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னேஞ்சல். பிற்பகல் 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல். ஹைதராபாத் சகோதரர்கள் டி சேஷாச்சாரி டி ராகவாச்சாரி ஆகியோரின் பாட்டு இடம்பெறும். மாலை 4:00 ஒரு கைதியின் டைரி திரைப்பட ஒளிச்சித்திரம். இசை இளையராஜா, கதை கே பாக்யராஜ், திரைக்கதை இயக்கம் பாரதிராஜ்.

0: ராஜா. மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வாழ்க்கை எனும் தலைப்பில் பாடல்கள் கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரையிசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். நாளை இரவு 7 மணி முதல் 7:15 வரையிலும் பின்னர் 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரையிசை கேட்கலாம். நாளை 7:25 குழுவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மதிப்பு கூட்டப்பட்ட வேளாண் பொருட்கள் மூலம் தொழில் முனைவு வாய்ப்புகள் நேர்முகம். பங்கேற்கிறார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் என் ஞானாம்பாள் அவர்கள். தொடர்ந்து வணிக ரீதியாக சாகுபடிக்கு ஏற்ற திராட்சை ரகங்கள் மற்றும் சாகுபடி முறை பற்றி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி இணை பேராசிரியர் முனைவர் எஸ் ஸ்ரீவித்யா அவர்கள் தரும் தகவல்கள். சென்னேஞ்சல் 9:15 ஸ்பாட்லைட் டெல்லியஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10 மணிக்கு பொது சேவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 25 ஆண்டுகள் நிறைவு செய்தனையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு, 10:35 தேன்மொழி, 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலரை தொடர்ந்து முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகளாகவும் நிறைவு பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhineet Shukla. Commerce and Industry Minister Piyush Goyal has called for doubling India-UK bilateral trade by 2030. Mr. Goyal said this while addressing the JETCO business plenary under the 16th session of the India-UK Joint Economic and Trade Committee, JETCO, in New Delhi today. The minister reaffirmed country's commitment to deepening India-UK economic cooperation through sustained engagement, stronger institutional mechanisms, and enhanced collaboration. He said, this will unlock new opportunities for businesses in both countries.
2: We can create greater corridors of cooperation in fintech, insurance, cross-border payments, transition finance, trade finance. We should really be looking at both these centers becoming one connected pathway towards greater progress and prosperity. And finally, healthcare and consumer sectors, whether it is generic pharma on the Indian side, or branded pharmaceutical innovative products on the UK side, our diagnostics, food processing and consumer goods, India's affordability and Britain's discovery together can become a force multiplier.
1: The Commerce and Industry Minister addressed the Delhi Dialogue 2026 in New Delhi today. Mr. Goyal emphasized that the country's youth must actively participate in India's development journey by bringing fresh perspectives, innovative ideas, and a strong sense of purpose to policy making. Center has urged all states and union territories to ensure the prominent display of rates charged for services and facilities offered by clinical establishments. The move aims to empower patients to make informed healthcare decisions, prevent billing-related disputes and strengthen trust in healthcare services. Union Health Secretary Punya Salila Srivastav has written a letter to the chief secretaries of all states and UTs in this regard. The centre has announced to set up a high-level committee within a week to address the grievances of sugarcane farmers from Maharashtra and Karnataka. This was decided after Union Minister of Agriculture and Farmers Welfare Shivraj Singh Chauhan and the Union Minister of Consumer Affairs, Food and Public Distribution Prahlad Joshi held a meeting with delegations of sugarcane farmers from Karnataka and Maharashtra in New Delhi today. The meeting held discussion on various issues concerning sugarcane farmers, including ground-level challenges, discrepancies in recovery figures reported by sugar mills, weighing procedures, wastage, laboratory testing and crop insurance. This committee will comprise representatives from the central government, state governments of Karnataka and Maharashtra, farmers' organizations and sugar mills, as well as subject matter expert scientists. President Draupadi Murmu has appointed governors in 6 states. Om Prakash Mathur, who is the governor of Sikkim, will now be the new governor of Kerala.

0: Rajendra Vishwanath Arlekar, the governor of Keralam, has now been appointed as the governor of Tamil Nadu. Braj Mohan Ram has been appointed as governor of Odisha, while Dr. Sudha Yadav will be the governor of Karnataka. Dr. Dhal Singh Bisen has been appointed as governor of Uttarakhand, while Dushyant Gautam will be the governor of Sikkim. Chief Justice of India, Justice Suryakant, has said that the doors of Supreme Court are open to everyone and any petition from any common citizen or member of an elected body is welcome. He said that every Indian citizen has the right to approach the court and the court will hear their concerns and grant relief whatever is due under the law. Justice Suryakant made the remarks while addressing the 33rd Foundation Day of NHRC in New Delhi. Responding to the INDIA bloc's demand for a meeting, Justice Suryakant said he had received a letter yesterday requesting an appointment and had replied last night explaining why he was unable to meet them. The Bharatiya Janata Party BJP has accused the Congress of attacking constitutional institutions over the years, alleging that the party blames these institutions for its electoral defeats. Addressing a press conference at party headquarters in New Delhi today, Union Minister and senior BJP leader Shivraj Singh Chauhan alleged that the Congress is attempting to return to power by discrediting institutions rather than winning the support of the people. The 2026 Nobel Prize in Economics has been awarded to American economists Robert E. Hall and Michael Woodford for developing macroeconomic models that help policymakers stabilize economies during booms and recessions. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவர் செய்து நேரம் 11:10 சிந்தனை மலர். அளவுக்கு மீறிய உணர்ச்சிகள் வேலைகளை பாதிக்கும். எக்கை போன்ற உறுதி, மலரை போன்ற மென்மை, இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும். அளவுக்கு மீறிய உணர்ச்சிகள் வேலைகளை பாதிக்கும். எகை போன்ற உறுதி, மலரை போன்ற மென்மை, இதுவே நமது கோட்பாடாக இருக்க வேண்டும் என்கிற சுவாமி விவேகானந்தரின் நற்சிந்தனையோடு முதன்மை அலைவரிசையில் இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் நமது அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 தொடங்கும். இதுவரை நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பில் நன்றி. ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை நேரம் 11:10 ஜெய்ஹிந்த்.